இப்ராஹிம் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். இத்தகைய உணர்வுகள் முறையாகவும் பொறுப்புடனும் கையாளப்படவிட்டால் நாட்டின் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். மலேசியாவும் தாய்லாந்தும் எல்லை கடந்த குற்றச் செயல்களுக்கு எதிராக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக சுங்காய் கோலோ நெடியிலும் பாதுகாப்பு

வலுப்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக தாய்லாந்து பிரதமர் அனுதீன் சான்விராகுல் தெரிவித்தார். முறைசாரா தொழில்கள் கிக் பொருளாதார துறையில் ஈடுபட்டிருக்கும் இளையோர் தங்களின் தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்த திறன் மேம்பாடு அப்ஸ்கீலிங் மற்றும் மறுபயிற்சி திட்டங்கள் ரீஸ்கீலிங்கை நுட்பத்திறன் கல்வி டிவிட் வாயிலாக மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். அம்முயற்சி நாட்டில் உள்ள 1.2 மில்லியன் கிக் தொழிலாளர்களை வலுப்படுத்த உதவும் என துணை பிரதமர் டாக்டர் அஹமத் ஜாயித் ஹமிடி தெரிவித்தார். நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட 3 திபெத் ஆதரவாளர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். திபெத் சுதந்திர ஆதரவாளர் லோப்கா ரங்சன் ஐநா அலுவலகத்திற்கு அருகில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தின் 1 வார நினைவு நாளை முன்னிட்டு இந்த போராட்டம் நடைபெற்றது. ஐரோப்பிய நாணயத்தின் மின் வடிவ சட்ட வரைவு குறித்த விவாதங்களுக்கு வழிவிடும் வகையில் இலக்கவியல் யூரோவை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக ஸ்ட்ராஸ்பர்க்கில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்றம் பெரும்பான்மை வாக்களித்துள்ளது. 416 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 169 பேர் எதிர்ப்பாகவும் 22 பேர் வாக்களிப்பதில் இருந்து விலகியும் வாக்களித்ததை தொடர்ந்து நாடாளுமன்றம் மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான விவாதம் இம்மாதம் மத்தியில் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து அதன் காலிறுதி சுற்றில் மொரோக்கோ அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய பிரான்ஸ் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. 2 முறை உலக கிண்ணத்தை வென்றுள்ள பிரான்ஸ் அரையிறுதியில் ஸ்பெயின் அல்லது பெல்ஜியம் அணியை எதிர்கொள்ள உள்ளது. அவ்விரு அணிகளும் நாளை மோதுகின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: கார்த்திக் பாடிய பாடல் நோ படம் தான் வரல, பாட்டு தான் வந்து காலம் ஆயிருச்சு, பாப்போம் என்ன கதை அப்படின்ட்டு. மணி போய் 8:09 ஆயிருச்சு.
1: நம்ம மின்னல் எஃப்எம்ல பாத்தீங்கன்னா குறிப்பா வணக்க மின்னல்ல நிறைய பேர் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சமீபத்துல ஒரு கோச் வந்திருந்தாரு.
0: சரி,
1: அந்த கோச் கிட்ட பேசும்போது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க, நம்ம டேக் பண்றோம் சொல்லி இருந்தோம். ஆமா, அந்த ஒரு விஷயத்துல என்ன நடந்துருச்சு அப்படின்னா, அவர் ஒன்னு சொன்னாரு, இல்லையா நான் எந்த சமூக வலைதளத்திலும் இல்ல, இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பேஸ்புக் நான் எதுலயுமே இல்ல, நான் வாட்ஸ்அப் பயன்படுத்துறேன், அதுல நாலு பேர்ட்ட பேசணும் இல்லையா, பயன்படுத்துறேன் சொன்னாரு. அப்படியான்ற ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணிட்டேன்.
0: மாநிலத்தை பிரதிநிதிச்சு எல்லாம் விளையாடி இருக்கிறாரு, காட்பந்து விளையாட்டாளர், இப்ப வந்து பயிற்றுனர் ஆகி இருக்கிறாரு. ஏன் அவர்கிட்ட இல்லன்றதுதான் மோகனுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாவே போயிருச்சு. எப்படி கோச்சுக்கு இதெல்லாம் இல்லாம இருக்கு, எப்படி அவரால் இருக்க முடியுதுன்றதுதான் கேள்வி. என்ன சொன்னாரு அதுக்கு அவரு?
1: அவரு தெரியல, எனக்கு அதுல பெரிய அந்த அளவுக்கு விருப்பம் இல்லையா,
0: பிடித்தம் இல்லன்றார்.
1: பிடித்தம் இல்ல, ஏன்னா சில பேர்லாம் நம்ம பாத்திருக்கோம், அதாவது அந்த கணக்கு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, ஆனா எதுவுமே இந்த பதிவோ இந்த புகைப்படத்தையோ வந்து போட மாட்டாங்க. ஆனா என்ன நடக்குது அதெல்லாமே பார்க்க கூடியதா இருப்பாங்க. ஆனா சிலர் அரபி நுழையவே மாட்டாங்க.
0: எங்களுக்கு இது வீடுபாடு இல்ல, பெருசா வீட்டுல மூத்தவர்கள் இருந்தாங்கன்னா அதை விரும்ப மாட்டாங்க. ஆனா சில இளைஞர்களுக்குமே இதுல ஈடுபாடு இல்ல, என்னத்துக்கு நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு பாக்குறாங்க. நீங்க இதுல எந்த ரகம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
1: உங்களை சுத்தி அப்படி யாராவது இருக்காங்களா, இல்ல நீங்களே அப்படியா, நான் எந்த ஒரு சமூக வலைதளத்திலும் இல்ல அப்படின்னாலும் தாராளமா அழைத்து பகிர்ந்துக்கலாம்.
0: 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8

0: பாருங்க, காதெல்லாம் வந்துட்டா ராகத்தை கூட அவங்க தொட்டு தொடர்பு படுத்தி பேசுறாங்க. அபிஜோத் புகார் பூர்ணிமா பாடிய பாடல் அது, இங்கதான் இருக்கீங்க?
1: ஆமா, இங்கதான் இருக்கேன். பொதுவா அந்த சமூக வலைத்தளங்கள் அப்படின்றது எப்படி வந்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன பாக்குறோம், நம்ம எங்க போறோம் அப்படின்றது அதிகமா பகிர்றாங்களோ, என்ன சொல்றாங்களா, மலேசியாவை பொறுத்த வரைக்கும் 62 விழுக்காடு மக்கள் சமூக வலைத்தளங்கள்னாலதான் இந்த இடத்துக்கு நம்ம போகலாம், வெளிநாட்டுக்கு இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற சுற்றுலா பண்ற அந்த யோசனையே வருதான்.
0: அதே நேரத்துல நீங்க இப்படி சொன்னாலுமே
1: நீங்க சொல்லுவீங்க, நான் ஒண்ணு சொன்னா நீங்க சொல்லுவீங்க
0: நிச்சயமாக உறுதியாக. என்னன்னா அந்த மாதிரி அதை நம்பிக்கிட்டு போறதும், சில பேர் வந்து இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்டுறதும், அதுதான் சில இடத்துல சமூக வலைத்தளங்கள் மேல கோபம் வருது. டூரிசம் உடைய
1: ரொம்ப தான் கோபப்படுறீங்க.
0: டூரிசம் உடைய தலைவர் வந்திருந்தாரு, அவர் என்ன சொன்னாரு, சில இடத்துல ஒண்ணுமே இருக்காது, அந்த இடத்தை பதிவு பண்ணிட்டு அங்க போய் பார்க்கும்போது ஒண்ணுமே இருக்காது, அது ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைக்கும் தள்ளப்படுகின்ற நிலையும் இருக்குன்னு சொன்னார்ல.
1: ஆனா வந்தவர் இன்னொன்னு சொன்னாரு, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க போறப்ப சமூக வலைத்தளங்கள்ல காணொலியா பதிவிடுவீங்க, நீங்க பண்ற காணொலினால நம்ம நாட்டு
0: நீங்களா கூட இருக்கலாம்
1: எது நடந்தாலும் நான் சமூக வலைத்தளம் பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க தாராளமா நீங்க அழைக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல அந்த மாதிரி அவங்க போவே மாட்டாங்க அப்படின்னாலும் தாராளமா சொல்லலாம்,
0: கூப்பிடுங்க 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இடியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம். இன்னும் கேட்டிருந்தோம், சமூக வலைதளங்களே வேணாங்க, வாட்ஸ்அப் கூட பரவாயில்ல, ஏதோ சுதாகரிச்சுக்கிறோம் அப்படின்றீங்களா நீங்க?
2: அந்த மாதிரி நபர்களை அழைத்து சொல்லுங்க.
3: சொல்லுங்க
1: நண்பரே, உங்ககிட்ட இந்த சமூக வலைதள கணக்குகள் அக்கவுண்ட்ஸ் இருக்கா இல்லையா?
3: என்னுடைய ஆர்வமே இல்ல.
1: சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்றதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க?
3: நான் இந்த வாட்ஸ்அப் மூலமா தெரிஞ்சுக்குவேன், புத்தகத்து மூலமா தெரிஞ்சுக்குவேன்.
1: அவ்வளவுதான்,
3: அவ்வளவு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல.
2: இப்ப மத்தவங்க அதை பத்தி எல்லாம் பேசுவாங்க, நான் வந்து பேஸ்புக்ல அதை பார்த்தேன், அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க எப்படி பேசுவீங்களா? இல்ல
3: நான் கூலா இருந்துருவேன் சார். அதை ஏன்னா அது என்ன நடக்குதுன்னா அது எனக்கு அது இன்னமும் அதுல உடன்பாடு இல்லாம போயிருச்சு. அது ஏன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. அதுல இதுல இன்ஸ்டாகிராம்ல என்னென்ன புரியல எனக்கு. மத்தவங்க எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.
1: சில பேர் இந்த லிங்க் அனுப்புவாங்க டிக்டாக்ல இருந்து, அனுப்பிட்டு இதை பாத்துக்கோங்கன்னா நீங்க எப்படி பாப்பீங்க?
3: நான் தட்டவே மாட்டேன்.
1: தட்ட மாட்டீங்க?
3: ஆமா சார், இருக்கு. இத்தனை வருஷமா அதை பாய்ச்சிட்டு இருக்கேன் நான், ஒரே லைன் தான்.
2: அதனால பெரிய ஈடுபாடு இல்ல. இதுக்கப்புறமும் வர மாட்டீங்க?
3: நிச்சயமா வர மாட்டேன்.
2: சரி, அப்ப எங்கெல்லாம் எப்படி நீங்க பாப்பீங்க?
3: நிச்சயமா தெரியாது சார்.
1: தெரியாது
2: தெரியாது.
3: குரலுங்க தான் கேட்டிருக்கேன், அந்த தங்க குரலுங்க தான் கேட்டிருக்கேன். தவிர
1: எங்க முகம் பார்க்காம இருந்தாலும் நினைக்கிறீங்க எப்படி இருப்போம் நினைப்பீங்க? மோகன் குரலை கேட்டு வர்ணிச்சு சொல்லுங்க. அதுல ஒரு சுவாரஸ்யம் தான், இப்படிதான் இருப்பாங்கன்ற ஒரு கணிப்பிலே வாழ்றது.
3: ஆமா சார், குரல் தங்க குரல் தெரிஞ்சுக்கிட்டு தங்கமான அவங்க எப்படி இருப்பாங்க?
1: ஐயோ பா,
3: மின்னல்
1: எஃப்எம் ஓட ஃபேன். ஓ, இதுல இருந்து
3: எனக்கு ரொம்ப விருப்பம்.
1: மின்னல்
3: எனக்கு ஒரு காலையில தட்டி கேப்பேன்.
1: நன்றி. அந்த சிந்தனையோட இருங்க, நாங்க அப்படிதான் இருப்போம்.

0: வணக்கம். மின்னலில் தன் முனைப்பு வார்த்தைகள்.
1: மின்னப்பம் நேயர்களே, உங்கள் நாளை மாற்றும் சக்தி வாய்ந்த என் இனிய காலை வணக்கம். நான் பிரண்டிங் ட்ரெண்டிங் அண்ட் லீடிங் பிசினஸ் கோச் தத்துசிரேண்டி உங்களோட பேசிட்டு இருக்கங்க. ஒரு வீட்டில் ஒரு தொழில் அதிபர் கட்டாயமா இருக்கணுங்க இந்த மலேசிய நாட்டில். ஏன்னா பொருளாதாரம் மட்டும்தான் நம் வறுமையிலிருந்து நம்மளை வெளியாக்க முடியும். நீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம் கத்துக்க போறீங்க. எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு டிஃபரன்ஸ் செய்ய போறீங்க, உங்க தொழில சரி எப்படி ஒரு மேட்டா இருக்க போறீங்க. MAD மேட்னா பைத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க, பைத்தியமா தான் இருக்கணும் தொழில. நான் சொல்ற பைத்தியம் வேற மாதிரி. MAD என்றால் மேக்கிங் எ டிஃபரன்ஸ். நல்லா புரியுதுங்களா? மேக்கிங் எ டிஃபரன்ஸ். அந்த மாதிரி நீங்க பைத்தியமா இருக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை உங்க தொழில மாற்றங்கள் கொண்டு வரணும். அப்ப நீங்க இந்த மாதிரி மாற்றங்கள் கொடுக்கறப்ப மட்டும்தான் அந்த தொழில நீங்க எப்பயுமே சக்கப்போடு போடுறீங்க. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கறாங்க. 1973 கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் சர்க்கிட் ரோட்ல முத முத ஒரு அவுட்லெட் திறந்தாங்க. அந்த காலத்துல பத்து ரோட் அது பேரு பாருங்களேன். அன்னைக்கு வந்து அந்த KFC வந்து வித்து தினமும் கோழி தான் பாருங்களேன். இன்னைக்கு அதே கோழி தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. எந்த மாற்றமும் இல்ல. அப்பவும் கோழி, இப்பவும் கோழி. ஆனா அவங்க கொடுக்கற அந்த முறையை பாத்தீங்களா? அன்னைக்கு பியோர் சிக்கனா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கோழிகளுக்கு விதவிதமா ஸ்டஃபிங் போட்டு அந்த பர்கர் இந்த பர்கர்னு போடுறாங்க. இப்ப நசி வேற கொடுக்கறாங்க, அதாவது சோறு, அதுவும் ஆட் பண்றாங்க. இந்த மாதிரி விதவிதமா ஃபிளேவர் போட்டு அவங்க அப்ப இருந்து இப்ப இருக்கும் பிராண்டிங்ல தெளிவா இருக்காங்க. புது புது சுவையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதுதான் மேக்கிங் எ டிஃபரன்ஸ்.

0: வணக்கம் இன்னல்ல கேட்டுட்டு இருக்கோம். சமூக வலைத்தளங்களே இல்லாம இருக்கீங்களான்ட்டுன்னு.
1: ஆமா, அந்த மாதிரி நீங்களா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: வந்திருக்கிறது கண்ணம்மாவா? ஷாலு, ஷாலாம், ஷாலாம், ஷாலு சொல்லுங்க.
2: இப்ப
1: வேலை விஷயத்துக்கு மட்டும்தான் பாப்பீங்கன்னா அதை சார்ந்த காணொலி அப்படிதான். மத்த மத்த எந்த காணொலி பாக்க மாட்டீங்க?
2: Even someone forward to me, I don't even bother to open it.
0: அப்ப அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க பாப்பீங்க?
2: Yes, அவ்வளவு ஒண்டி தான். Because updates கொடுக்கணும் மேனேஜ்மெண்ட்க்கு.
0: ஓ,
2: என்ன என்ன ரிசர்ச் எல்லாம் கொடுக்கணும் அவ்வளவுதான். தெரியுதுன்னா
0: இருக்க முடியுது.
2: I can live with it.
1: பலகா உடுத்தும் போது ஏதாவது புகைப்படம் எடுத்து போடணும், பதிவு செய்யணும், நாலு பேர் பாக்கணும், லைக் போடணும், அதெல்லாம் எதுவுமே இல்ல.
2: அது பிடிக்கவே பிடிக்காது. சில பேர் யார் சேரான் கூட எனக்கு தெரியாது.
0: என்ன முகன்,
1: அந்த சில பேர்ல நாமளும் இருக்கோம்ல.
0: சொல்லாம சொல்லிட்டு போறாங்க, என்னதான் பண்றீங்க அப்படின்ட்டு.

0: தொடர்ந்து
1: உலக கிண்ண கார்பந்து போட்டி குறித்த நிலவரங்களையும் அதன் விவரங்களையும் நம்ம வழங்கிக்கிட்டே இருக்கோங்க.
0: என்ன மோகன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்த மொரோக்கோ அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவாங்கன்னு.
1: அந்த முறை பிரான்ஸ் பக்கம் சாதகம் கொஞ்சம் அதிகமாவே ஆயிடுச்சு.
0: பிரான்ஸ் வந்து ரொம்ப பலம் பொருந்தி ஆட்டத்தை தான் இதுக்கு முன்னுக்குமே கொடுத்திருந்தாங்க. ஏன்னா இளம் விளையாட்டாளர்கள், அதுதான் பிரான்ஸுடைய ஒரு பலமாகவும் பார்க்கப்படுது.
1: சரி, இன்றைக்கு நம்மோட கோச் சுப்ரா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க.
0: புதன்கிழமை பேசினாங்க, இந்த கோச் தாங்க அந்த சமூக வலைத்தளமே வேணான்னு தள்ளி இருக்கிறவரு.
1: சரி, தள்ளி இருக்கிறீங்களே கோச் அப்படின்னு சொல்லிருந்தோம். இன்றைக்கு நம்ம இந்த கார்பந்து பத்தி தான் பேச போறோம்.
0: வணக்கம் கோச், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். அப்புறம் மகிழ்ச்சி அவங்களுக்கு, பிரான்ஸ் உடைய வெற்றி.
2: பிரான்ஸ் எதிர்பார்த்த மாதிரி செமிஃபைனலுக்கு வந்திருக்காங்க.
0: சொல்லிட்டீங்க, நான் மனசு உடஞ்சி போய் வந்திருக்கேன். நீங்க காலையில மொரோக்கோ போயிருவாங்கன்னு நினைச்சா மொரோக்கோ போயிட்டாங்க, சொந்த ஊருக்கு பார்த்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. உலக அளவில் பெரும்பாலும் இந்த கணிப்பு நடத்தினவர்கள் எதிர்பார்த்தாங்களா? எப்படி கோச்
2: எதிர்பார்த்து
0: எதிர்பார்ப்பு இந்த பக்கம் இருந்தது. போன வருஷம் மொரோக்கோ வந்துட்டு அரையிறுதி வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க, அப்போ இந்த முறையும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நல்லா பலம் தீட்டி தான் வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது.
2: ஆமா, எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அவங்களோட அன்லக்கி, அவங்க வந்து குவார்ட்டர் ஃபைனல்ல பிரான்ஸ் கூட மாட்டிட்டாங்க. இந்த கேம்ல வந்து ஐ திங்க் அவரோட மெயின் ஸ்ட்ரைக்கர் இஸ்மாயில் சைபாரி வந்து விளையாடல. அவரோட மெயின் ஸ்ட்ரைக்கர் வந்து போன ஆட்டத்துல வந்து இன்ஜர்ட் ஆயிட்டாரு. சோ அதனால அவங்களுக்கு வந்து அட்டாக்கிங்ல வந்து வலு குறைஞ்ச மாதிரி தெரியுது. அதனால வந்து ரொம்ப டிஃபென்சிவா விளையாடணும்னு பிரான்ஸ் கூட விளையாட வந்தனால அதனாலதான் வந்து அவங்களால ஜெயிக்க முடியல.
1: இப்போ பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் இரண்டு கோல்களை புகுத்திருக்காங்க இல்லையா, அவங்களோட பலமா நீங்க எதை பாக்குறீங்க? ஏன்னா காலிறுதி சுற்று பொறுத்த வரைக்கும் நான்கு ஆட்டங்கள் இருக்கு, ஒட்டு மொத்தத்துல எல்லாமே பலம் பொருந்திய ஒரு
0: அணிதான்,
1: அணிகள் தான். இந்த முறை பிரான்ஸ் கையாண்ட ஒரு யுக்தினா என்னது கோச்?
2: பிரான்ஸ் வந்து அவங்களோட கவுண்டர் அட்டாக்கிங் ஸ்பீட் வந்து டிசைர் டுவே, எம்பாப்பே, டெம்பேலே அவங்களோட ஃபிரெண்ட்ஷிப்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா விளையாடுறாங்க. அதனாலதான் மத்த டீம் வந்து ஈடு கொடுத்து விளையாட கஷ்டப்படுறாங்க. வெரி யங் பிளேயர்ஸ், அட் சேம் டைம் வந்து டேஞ்சரஸா விளையாடுறாங்க. ஒரு கஷ்டமா இருக்கு அவங்க ஈடுகட்டு கொடுத்து விளையாடுறதுக்கு.
0: யாரெல்லாம் அரையிறுதி இறுதி சுற்று வரைக்கும் போவாங்க அப்படின்ற ஒரு கணிப்புல பிரான்ஸ் பேரும் அங்கங்க அடிபட்டுட்டு தான் இருக்கு. அதாவது ஃபைனல்ஸ்ல பிரான்ஸை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க கோச்?
2: கண்டிப்பா கண்டிப்பா, அடுத்த ஆட்டத்துல அவங்க லேன்ல வந்து ஸ்பெயினும் வந்து பெல்ஜியமும் விளையாட போறாங்க. சோ இந்த விளையாட்டுல யாரு வெற்றி பெறாங்க அவங்கதான் வந்து பிரான்ஸ் கூட விளையாடுவாங்க அரையிறுதி ஆட்டத்துல. சோ அந்த ஆட்டம் வந்து பிரான்ஸ்க்கும் ஸ்பெயினுக்கும் இடையில தான் வரும்னு நினைக்கிறேன்.
0: கோச் இப்போ ஒண்ணு கேக்கணும், இப்ப நடந்த சில ஆட்டங்கள் வழி நீங்க பாத்தீங்கன்னா கோச், இப்போ விளையாட்டாளர்களுடைய சூழல் பார்க்கும்போது அவங்க வந்து களத்துல நல்லா விளையாடணும், கோல் அடிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து மனசு, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் ஒரு நிலைப்படுத்தணும். அப்போ அங்க இருக்கிற தட்ப வெப்பநிலை, அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியா இருக்கிற அளவுக்கு அவங்க இருக்கணுமா கோச்?
2: கண்டிப்பா, இந்த உலகம் என்ன கொஞ்சம் சேலஞ்சிங்கான உலகம் தான். ஏன்னா நீங்க மெக்சிகோல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அல்டிடியூட்ல விளையாடணும், இப்ப யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வெதருக்கு ஏத்த மாதிரி விளையாடணும். ஹையா இருந்துச்சு இன்னைக்கு காலையில கேம் கூட. ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து அவ்வளவு வேகமா இல்ல ரெண்டு டீமும், பட் அந்த செகண்ட் ஹாப்ல வந்து கொஞ்சம் அந்த வெதர் கொஞ்சம் ஓகே ஆனோம்னா அவங்க விளையாட்டு வந்து கொஞ்சம் வேகமா இருந்துச்சு. அதுலயே நம்ம பார்க்க முடியுது அந்த ஸ்பீட் ஆஃப் தி கேம் வந்து நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்ல. மேபி இது யூரோப்ல நடந்திருந்துச்சுன்னா அந்த கேம் வந்து விறுவிறுப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இது அந்த வெதர் ஒரு காரணமாக கேம் வந்து டீமோட இன்டென்சிட்டி கொஞ்சம் டிராப் பண்ணிக்கிறாங்க.
1: அதெல்லாம் பார்த்துதான் அவங்களுடைய விளையாட்டாளர்கள் ஆட்டத்தை வந்து கொடுக்கறாங்க. அந்த வகையில இப்ப மின்னல் எஃப்எம்லயும் பாத்தீங்கன்னா கோச், மின்னல் குருவி ஒண்ணு நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம். நேத்து ரொம்ப சரியா சொன்னச்சு அந்த குருவி, அந்த கிளி. என்னன்னா பிரான்ஸ் மொரோக்கோ அப்படின்னு நம்ம கொடிகளை வச்சுட்டோம், பிரான்ஸ் வந்து ரெண்டு கோல்கள் அடிப்பாங்கன்ற மாதிரி தான் அந்த கிளி சொன்ன ஒரு கணிப்பு இருந்தது. அதே மாதிரி ரெண்டு கோல்களை புகுத்திட்டாங்க. இன்றைக்கு ஸ்பெயின் பெல்ஜியம் உடனான ஆட்டம் நாளைக்கு வந்து நடக்க போகுது. அதுக்கு கிளி என்ன சொல்ல போறாங்க நாங்களும் ரொம்ப அழகா காத்துட்டு இருக்கோம்.
2: ஓகே, கிளி கரெக்ட்டா டீமை பிக் பண்ணனும் எதிர்பார்ப்போம், இல்லனா கிளி கறி வச்சிருவீங்க.
0: கோச் கோச் மின்னல் கிளி அது. சரி, இந்த ஆட்டத்தோட உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? பெல்ஜியம் ஸ்பெயின் எப்படி இருக்கும், என்ன ஸ்கோர்ல முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: ஸ்பெயின் வந்து கடந்த 6 ஆண்டுகளா சொல்லலாம், 2020 2024 உள்ள சாரி மன்னிக்கவும் 2024 ஒலிம்பிக்ஸோ 2024 யூரோவிலயும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. சோ இந்த காம்படிஷனுக்கு வந்து ஒரு ஃபேவரட்ஸா தான் வராங்க. சோ அதனால அவருக்கு அவங்க டீம்ல வந்து லமின் யமால் இருக்காரு, வளர்ந்து வரும் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லலாம். சோ அதனால ஸ்பெயின் வந்து கண்டிப்பாக இந்த விளையாட்டுல வந்து ஒரு ஃபேவரட் டீமா நம்ம எதிர்பார்க்கலாம்.
0: வரலாறு திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கோடி காட்டுறீங்க.
2: கண்டிப்பா வரலாறு கண்டிப்பா திரும்ப
0: ஸ்பெயினுக்கு உலக கிண்ணம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எதிர்பார்ப்போட நிறைவு செய்வோம் கோச்.
2: கண்டிப்பா
0: என்ன நிலவரம் மீண்டும் பேசுவோம் கோச்.
3: மீண்டும் சந்திப்போம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9.
1: ரவி, சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
2: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
1: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
2: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
1: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
2: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
3: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவை.
4: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றி இருக்கும்?
5: அவன் ஓர் எழுத்தாளன், வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடகு வைத்தான்.
4: ஏமாற்றப்பட்டது யார்?
5: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது.
4: அந்த பிம்பம் யாருடையது?
5: நீ பாதியிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
4: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. சனிக்கிழமை 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.

0: பெற்றோர்களில் உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0309072119.
1: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
2: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: இல்ல, கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
2: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
1: பந்தயம் 500 ரிங்கிட்.
2: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும்போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
1: 1000 நான் 2000 தரேன்.
3: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
4: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
1: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
2: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
1: விளையாட்டை ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
4: ஐயா, அந்த RTM கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
1: FIFA உலக கிண்ணத்தை RTM கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
2: மின்னல் FM
0: FIFA உலக கிண்ணத்தை RTM கிளிக்ல மட்டும் பாருங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் இதுக்கு இவ்வளவு கட்டுனீங்கன்னா உங்களுக்கு கூட கிடைக்கும் அப்படின்லாம் யாராவது சொன்னா நம்பி ஏமாறாதீர்கள்னு கேட்டுக்கிறோம்.
5: சரி, இன்றைக்கு நேர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம். சமூக வலைத்தளங்களே இல்லாத நபர்கள் உங்களை சுத்தி இருக்காங்களா அப்படின்னு.
0: தீபா,
6: சீதா சிரம்பான்ல இருந்து பேசுறேன்.
0: தீபா, எதுவுமே இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க.
6: இல்ல இல்ல, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் யூஸ் பண்ண மாட்டேன்.
5: அதாவது புகைப்படம் பதிவு செய்யறது, ஸ்டோரிஸ் பாக்குறது எதுவுமே இல்ல?
6: எனக்கு சமயத்துல எங்க அப்பா இல்ல சிப்லிங்ஸ் எல்லாம் வந்து ஏதாச்சும் அனுப்பி விட்டாங்கன்னா பாக்க முடியாது. அத பாக்கணும்ன்றதுக்காக டிக்டாக் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பட் எனக்கு ஐடி இல்ல, அந்த மாதிரி.
0: அப்ப நீங்க அதாவது ஒரு விருந்தாளி மாதிரி தான் அப்படியே வெளியில இருந்து பாத்துட்டு போயிருவீங்க?
6: வராங்க
5: வந்துட்டு போறாங்க.
6: எனக்கு வர்க் ரிலேட்டட் ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணுவேன்.
0: ஓ சரி சரி,
6: அந்த மாதிரி. மற்றபடி எனக்கு போனே நான் ரொம்ப யூஸ் பண்றேன்.
0: ரெண்டாவது நம்பர் இதே மாதிரி சொல்றாங்க நினைக்கிறேன். இன்னும் போக போக பேசினா நிறைய பேர் தொலைபேசியே நாங்க தொடறது இல்லைன்னு சொல்லிருவீங்க போல.
6: ஆமா, நான் வேலை இடத்துல இருந்தனாக்கா தொலைபேசி பாய்ப்பேன், வீட்டுக்கு போயிட்டா பாய்க்க மாட்டேன்.
0: அதுவும் 8-5 தான். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அது செய்யுங்க, சரியா?
6: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே
0: சிரமாலே தானே வேலை செய்றீங்க?
6: ஆமா.
0: அப்ப நெரிசல்லயே மாட்ட மாட்டீங்க, நீங்க உங்களுக்கான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, நல்லா வாழுங்க.
6: ரொம்ப நன்றி தெய்வீகன் மோகன்.
0: ஆனா அவங்க சொன்னது மோகன், நினைக்கிறேன் நீங்க கை தொலைபேசி தொடாதீங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு இருக்க மாட்டீங்க வேற, தொடாதீங்க ரொம்ப.
5: அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்க அதை பண்றாங்க. நம்ம இதோட தானே வாழ்க்கை போகுது.
0: போற இடத்த நீங்க ரசிச்சுட்டு மட்டும் வாங்க, விடுமுறையை நல்லா கழிச்சுட்டு வாங்க.
5: மலிசாக்கே சொல்லணும்ல,
0: நீங்க இருக்க மாட்டீங்க அப்ப கேப்பா.

மக்கள் நலன் சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணும் முயற்சிகளில் எந்த தரப்பும் புறக்கணிக்கப்பட்டதில்லை. கீக் பொருளாதார துறையில் ஈடுபட்டிருக்கும் இளையோர் திறன் மேம்பாடு மறுதிறன் பயிற்சி திட்டங்களை மேற்கொள்ள அறிவுறுத்து. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மாநிலம், இனம் மற்றும் மத அடிப்படையிலான பிரிவினைகள் அதிகரித்து வருவது குறித்து பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். இத்தகைய உணர்வுகள் முறையாகவும் பொறுப்புடனும் கையாளப்படவிட்டால் நாட்டின் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். தொழில்நுட்பம், இலக்கவியல் அச்சுறுத்தல்கள் உட்பட நாடு தற்போது புதிய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொண்டுள்ளது. ஆகையால் ஒற்றுமையை பிளவுபடுத்தும் பழைய சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என அவர் மக்களுக்கு அறிவுறுத்தினார். பெருகி வரும் சிக்கலான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நடவடிக்கைகள் எடுப்பதில் ஒவ்வொரு துறைகள், நிறுவனங்கள், அமைச்சர்கள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என பிரதமர் கூறினார். இதனிடையே மக்களின்

0: ஒருபோதும் புறக்கணித்தது இல்லை என டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். ஜொஹூர், கிளாந்தான், கடா உள்ளிட்ட நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகளின் சீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் இந்த கடப்பாடு புலப்படுத்தப்படுவதாக பக்கத்தன் ஹரப்பான் பிஹெச் தலைவருமான அவர் கூறினார். மலேசியாவும் தாய்லாந்தும் எல்லை கடந்த குற்றச்செயல்களுக்கு எதிராக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக சுங்கைகோலோ நெடுகிலும் பாதுகாப்பு சுவரை எழுப்பும் திட்டத்தை ஒருங்கிணைக்க பணிக்குழுவை அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளன. இரு நாடுகளுக்கு பொதுவான எல்லையில் குற்றங்களை களைவதற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருடன் இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தாய்லாந்து பிரதமர் அனுதின் சான்விராகுல் தெரிவித்தார். டத்தோஸ்ரீ அன்வாரின் அழைப்பை ஏற்று அனுதின் மலேசியாவுக்கு இருநாள் அலுவல் பயணமாக வியாழக்கிழமை கோலாலம்பூர் வந்தடைந்தார். முறைசாரா தொழில்கள் கீக் பொருளாதார துறையில் ஈடுபட்டிருக்கும் இளையோர் தங்களின் தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்த திறன் மேம்பாடு, அப்ஸ்கிலிங் மற்றும் மறு திறன் பயிற்சி திட்டங்கள் ரீஸ்கிலிங்கை நுட்பத்திறன் கல்வி டிவெட் வாயிலாக மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். அம்முயற்சி நாட்டில் உள்ள பள்ளி படிப்பை முடித்த ஆனால் எவ்வித குறிப்பிட்ட திறனும் ஆற்றலை கொண்டிராத மாணவர்கள் உட்பட 1.2 மில்லியன் கீக் தொழிலாளர்களை வலுப்படுத்த உதவும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாயித் ஹமிடி தெரிவித்தார். இவ்வேளை திறன் மேம்பாடு மற்றும் மறுதிறன் பயிற்சிக்கான திட்டங்களை செயல்படுத்த மனித மூலதன மேம்பாட்டுக் கழகம் HRD கார்ப் சுமார் 3 பில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். உயர்கல்விக் கழகங்களில் உள்ள மாணவர் பிரதிநிதி மன்றம் MPP நாட்டின் அரசியல் மற்றும் ஜனநாயக அமைப்பின் மீது ஆழமான புரிதலை கொண்டிருக்க தலைமைத்துவம் அரசியல் தொடர்புடைய சிறப்பு பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு அறிவுறுத்தப்படுகின்றனர். நாட்டின் தற்போதைய சவால்களை புரிந்து கொண்ட முதிர்ச்சியான இளம் தலைவர்கள் கொண்ட ஒரு குழுவை உருவாக்குவதில் இத்தகைய அனுபவம் அவசியமாகும் என டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயித் ஹமிடி கூறினார். நாடு முழுவதும் உள்ள MPP மன்றங்கள் கோரிக்கைகள் வைத்தால் இப்பயிற்சியை செயல்படுத்த தேவையான நிதியை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மலேசியா திறந்த பொருளாதாரமாக உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வர்த்தக கட்டமைப்பிற்குள் எரிசக்தி விநியோக ஆதாரங்களை தொடர்ந்து பல்வகைப்படுத்தும். ரஷ்யாவுடனான சாத்தியமான ஒத்துழைப்பு உட்பட மலேசியாவின் எரிசக்தி விநியோகத்தை பன்முகப்படுத்துவது தொடர்ந்து பரிசீலிக்கப்படும் என்று இரண்டாம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். மலேசியா ஒரு திறந்த பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. அத்தகைய பொருளாதாரமாக செயல்பட உலகளாவிய ஏற்பை உறுதி செய்யும் ஒரு கட்டமைப்பிற்குள் நாடு இயங்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு, மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: ஈரான் உச்சத்தலைவர் அயத்தோலா அலி கமினியின் மரணம் தங்களது இதயத்தில் ஆறாத காயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஈரானிய மதகுரு சையத் அலி ஹுசேனி தெரிவித்துள்ளார். கமினியின் இறுதிச் சடங்குகள் ஈரானின் புனித தலமான மாஷாட் நகரில் உள்ள இமாம ரேசா பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றன. ஒருவார காலமாக இடம்பெற்ற பெருமளவிலான இறுதி ஊர்வலங்கள் அஞ்சலி நிகழ்வுகளுக்கு பின்னர் அவரது உடல் அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது. சையத் அலி ஹுசேனி இறுதி ஊர்வலத்துக்கு பின்னர் நடைபெற்ற பிரார்த்தனையை வழிநடத்தினார். அமெரிக்காவின் நடவடிக்கைகளை அவர் கண்டித்ததுடன் அந்த நாடு தனது ஆதிக்கப் போக்கை விரிவுபடுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட 3 திபெத் ஆதரவாளர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். திபெத் சுதந்திர ஆதரவாளர் லோப்கா ரங்சன் ஐநா அலுவலகத்திற்கு அருகில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தின் ஒரு வார நினைவு நாளை முன்னிட்டு இந்த போராட்டம் நடைபெற்றது. போராட்டக்காரர்கள் திபெத் கொடிகளை ஏந்தியிருந்ததுடன் திபெத்தில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், சீனா திபெத்தை விட்டு வெளியேற வேண்டும் போன்ற

முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ரங்சனுக்கு நீதி கோரி பதாகைகளையும் ஏந்தினர். பாகிஸ்தான் தனியார் விமான நிறுவனத்தின் சரக்கு விமானத்தின் சிதைவுகள் அரபிக்கடலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்த பணியாளர்கள் ஐவரை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடற்படை மேற்கொண்ட 12 மணி நேர தேடுதல் நடவடிக்கைக்கு பின்னர் கராச்சிக்கு மேற்கே அமரா அருகே உள்ள கடல் பகுதியில் போயிங் 737 ரக விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை ஷார்ஜாவிலிருந்து கராச்சிக்கு சென்று கொண்டிருந்த K2 Airways உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஐரோப்பிய நாணயத்தின் மின் வடிவ சட்ட வரைவு குறித்த விவாதங்களுக்கு வழிவிடும் வகையில் இலக்கவியல் யூரோவை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக ஸ்ட்ராஸ்பர்க்கில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்றம் பெரும்பான்மை வாக்களித்தது. 416 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 169 பேர் எதிர்ப்பாகவும் 22 பேர் வாக்களிப்பதில் இருந்து விலகியும் வாக்களித்ததைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான விவாதம் இம்மாதம் மத்தியில் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்நடவடிக்கை அந்த இலக்கவியல் யூரோ முழுமையடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது தவிர ரொக்கத்துக்கு மாற்றாக இல்லை. இதுவரை பேபால், மாஸ்டர் கார்ட் மற்றும் விசா உள்ளிட்ட அமெரிக்காவைச் சேர்ந்த சேவை வழங்குநர்களே ஐரோப்பாவின் இலக்கவியல் கட்டணச் சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். எனவே யூரோ மண்டல மத்திய வங்கிகள் சம்பந்தப்பட்ட சேவைகளுக்கு மாற்றான ஒன்றை வழங்க முற்படுவதே இந்த இலக்கவியல் யூரோ அறிமுகம். வெனிசுவேலாவில் 2 வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்களில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 3889 அதிகரித்துள்ளதாக அரசாங்க அறிக்கை தெரிவித்துள்ளது. ஜூன் 24 நாள் நிகழ்ந்த 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்களில் சுமார் 17,000 பேர் காயமடைந்ததுடன் 18,000 அதிகமானோர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் பேரிடர் பாதிப்புகளை சமாளிக்க வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள வெனிசுவேலா நிதியை விடுவிக்குமாறு இடைக்கால தலைவர் டெல்சி ரோட்ரிக்ஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். 2026 உலகக்கிண்ண கார்பந்து, அதன் காலிறுதி சுற்றில் மொரோக்கோ அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய பிரான்ஸ் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்கா பாஸ்டன் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் முதல் பாதியில் பெனால்டி வாய்ப்பை தவறவிட்ட கிலியன் மபாப்பே 2 பாதியில் கோல் அடித்து பிரான்சை முன்னிலைப்படுத்தினார். பின்னர் ஓஸ்மானி டெம்ப்ளே மேலும் ஒரு கோல் அடித்து பிரான்சின் வெற்றியை உறுதி செய்தார். 2 முறை உலக கிண்ணத்தை வென்றுள்ள பிரான்ஸ் அரையிறுதியில் ஸ்பெயின் அல்லது பெல்ஜியம் அணியை எதிர்கொள்ள உள்ளது. அந்த இரு அணிகளும் நாளை மோதுகின்றன. மக்கள் நலன் சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணும் முயற்சிகளில் எந்த தரப்பும் புறக்கணிக்கப்பட்டதில்லை. கிக் பொருளாதாரத்துறையில் ஈடுபட்டிருக்கும் இளையோர் திறன் மேம்பாடு மறுதிறன் பயிற்சி திட்டங்களை மேற்கொள்ள அறிவுறுத்து. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனுன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: வணக்கம் இல்லல் நம்ம கேட்டு இருக்கோம். மணி 9:13. வெள்ளிக்கிழமை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கும். வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழல்ல நிறைய பேர் வேலைக்கு போய் சேர்ந்திருப்பீங்க, சிலர் இன்னமும் போய்கிட்டு இருப்பீங்க. ஆனா என்னன்னா, அந்த மனசுக்குள்ள சனி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்க போகுதுன்ற யோசனை அதிகமா இருக்கும்.
1: ரொம்ப அதிகமா இருக்கும்.
0: ஓ, எனக்கு தான் அதிகமா இருக்கு. தெரியுதா வெளிய?
1: தெரியுது. சரி, என்னன்னா திட்டங்கள்லாம் இருக்கும், திட்டங்கள்லாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நம்முடைய வேலையிலதான் கண்ணு இருக்கணும். கண்ணு கருத்தமா வேலையை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வார இறுதிக்கு தயாராகுவோம்.
0: 10 மணி வரைக்கும் நிறைய கதைகள் பேசலாம், இணைந்திருங்கள்.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01097219119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: ரவி, சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
3: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
2: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
3: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
2: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
3: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: மட்டுமல்ல, ஆனந்த் தூ கல்யாணி நாயர் அந்த பாடலை பாடி இருந்தாங்க. மணி 9:24, இந்த வார இறுதியை பற்றி முதல்ல பேசணும் இல்லையா. அதுல நாளைய நாள் வந்து ஜோர் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது.
1: வாக்களிக்கணும் அப்படின்ற நம்முடைய கடமையை செலுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இதை பற்றி விவரங்கள் தொடர்ந்து நம்ம வழங்கிக்கிட்டே இருக்கோம்.
0: பிரச்சாரங்கள் 2 வாரங்களாக நடந்துட்டு இருக்கு. வேட்புமனு தாக்கலை தொடர்ந்து அகை இன்றைக்கு நள்ளிரவு 11:59 பின்னர் இரவு நேரம் அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் நிறுத்திடணும். அது மட்டும் இல்ல, ஜோர் மாநில தேர்தலுக்கான அந்த வேகம் இதற்கு முன்னர் இருந்த மாநில தேர்தல்களை காட்டிலும் சற்று அதிகமாகவே இருக்குது.
1: பொதுவாகவே இப்போ வாக்களிக்கணும் அப்படின்னா மற்ற இப்போ ஜோஹர்ல இருக்கிறவங்க பிறந்தவங்க மற்ற மாநிலங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஜோஹருக்கு சென்று வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதுல ஒரு நினைவூட்டல் என்ன வழங்கப்பட்டிருக்குன்னா, மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு இந்த முக்கியமா இந்த வாக்களிக்கிறதுக்காக நிறைய பேர், 3 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் அவருடைய ஜனநாயக கடமையை செலுத்துவதற்காக மற்ற மாநிலங்களிலிருந்து ஜோஹருக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல்ல நெரிசலா இருக்கும், அதனால உங்க பயணத்தை திட்டம் போட்டுக்கோங்க அப்படின்ற ஒரு நினைவுறுத்தல வழங்கியிருக்காங்க.
0: அது மட்டும் இல்ல, இன்று தொடங்கியுமே வந்து நெரிசல் சற்று அதிகரிக்க கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாகவே சொல்லியிருந்தோம், ஜோஹர் செல்லக்கூடிய பாதையில வந்து இருவழி பாதைகள் 3 வழியாக ஆகக்கூடிய அந்த வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்க போகக்கூடிய பாதையில நெரிசல் ஏற்படலாம். இன்னொன்னு, ஜோஹர் வந்து மலேசியாவில மிகப்பெரிய மாநிலங்களில் ஒன்று.
1: ஆமா,
0: அது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னுக்கு ஜோஹர் பாருக்கு தான் போகணும்னா 2 மணி நேரத்துக்கு முன்னுக்கே அந்த ஜோஹர் பாருடைய இது வந்துடும் உங்களுக்கு. அந்த எல்லையில இருக்கோன்னு அங்கிருந்து உள்ளுக்கு போறதுக்கு நேரம் ஆகும். அப்புறம் அங்கிருந்து மற்ற பகுதிகளுக்கு எல்லாம் நீங்க வாக்களிக்கிற மையங்கள் வேற இடங்களாக இருந்தா ரொம்ப நேரம் நீங்க போகணும். முடிந்த அளவுக்கு சீக்கிரமா போயிருங்க. இன்னொன்னு என்னன்னா, இது கொஞ்சம் மழைக்காலம் இருக்கிறதுனால நீங்க அதுல வந்து தவற விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முடிந்த அளவுக்கு காலையிலே உங்களுடைய வாக்களிப்பு மையங்களுக்கு போயிருங்க.
1: தேர்தல் ஆணையமும் இதை பற்றி ஒரு நினைவூட்டல் வழங்கியிருக்காங்க. என்னன்னா, முதலாளிகள் நிறுவனங்கள் வாக்களிப்பதற்காக, குறிப்பா அவங்க பணியாளர்கள் வாக்களிப்பதற்காக நேரம் கொடுங்க, அவங்க போயிட்டு அவங்களோட கடமையை செய்யட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஒருவேளை நீங்க சிங்கப்பூர்ல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், ஜோஹர் வாசிகள் சிங்கப்பூர்ல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், அப்படின்னா நாளைக்கு விடுமுறை எடுத்து வாக்களிக்கணும், இல்லைன்னா அரை நாள் எடுத்துக்கோங்க. நீங்க உள்ளுக்கு போயிட்டு வரணும், சனிக்கிழமைனா நெரிசலா இருக்கும். விடுமுறை எடுத்து வாக்களிக்கிறது தான் சரியான ஒன்றாக இருக்கும். போயிட்டு வர்றது அப்படின்றது கொஞ்சம் கடினம் தான், ஏன்னா சனிக்கிழமைகள்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா அங்க எப்படி இருக்கும்னு.
1: ஆமா,
0: வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான், அது கொஞ்சம் பாத்துக்கோங்க.
1: நாளை நாள் ரொம்ப முக்கியமான நாள். இது பற்றிய விவரங்கள் தொடர்ந்து நம்ம மின்னலம்ல வழங்கிக்கிட்டே இருப்போம்.
0: ரொம்ப முக்கியமா அடையாள அட்டை எடுத்துட்டு போங்க. நீங்க எங்க வாக்களிக்கணும்ன்றத SPR உடைய அகப்பக்கத்திலையும் பார்க்க மறக்காதீங்க.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 29 19 19.
0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
3: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
3: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
3: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: கேட்டிருந்தோம் அந்த பாடல். ஹரிச்சரன் சாஷா திருப்பதி ரெண்டு பேரும் பேசி இருந்தாங்க. நேற்று வந்த கிளியும் ரெண்டு கிளி, ஒன்னு பேரு சாஷா, இன்னொன்னு
1: மாரி.
0: மாரி சாஷா வந்து பொண்ணு, மாரி வந்து ஆணு.
1: ரொம்ப அழகா விளக்கி இருந்தீங்க. இன்றைக்கும் வந்து எந்த அணி வெற்றி பெற போறாங்க அப்படின்ற கணிக்க காத்துட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து காணொலிக்காக காத்துருங்க.
0: சரிங்க, இப்போ வணக்கம் இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா சில பேர் ஆடி இன்றைக்கு பிறந்திருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஒருத்தவங்க கூப்பிட்டு கூட கேட்டாங்க, ஆடி அடுத்த வாரம் தான் பிறக்கிறது, இன்னும் நம்ம வந்து ஆடிக்குள்ள நுழையில, இப்போ நம்ம ஆவணியில தான் இருக்கிறோம்ல. என்ன மகன், சரிதானே? ஒரு தடவை சரி பாத்துக்குவோம். இன்னைக்கு வந்து இல்ல ஆவணியில ஆணி திங்கள் 26 நாள், ஆக ஆடி பிறக்கிறதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு.
1: ரொம்ப சரியா இருக்கு.
0: ஜூலை 10 வெள்ளிக்கிழமையில் இணைந்திருக்கின்றோம். அடுத்த வாரம் ஆடி வெள்ளி ஆயிரும், முதல் வெள்ளி வந்துடும்.
1: சரி, அதனால இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாம் சிறப்பான நாளாக மலரட்டும். சரி, ஒரு கதை ஒண்ணு படிச்சேன், அந்த கதையை பத்தி ஒரு பாடலுக்கு பிறகு சொல்லலாமா?
0: இப்படி என்ன கதை?
1: என்ன கதைனா, நமக்கு தெரியாதவங்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து வரும்போது அது ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இப்பயே சொல்லிட்டா,
0: இப்ப சொல்லிருங்க.
1: சரி, ஒரு மாணவி வந்து அவங்களுக்கு ஒரு விருது, டீன் விருது கிடைச்ச பிறகு அதை வந்து அவங்க வாகனத்துல வச்சுட்டு அந்த வாகனத்தை பார்க் பண்ணிட்டு அவங்க பாட்டு கடைக்கு எங்க போயிருக்காங்க.
0: சரி,
1: திடீர்னு வந்து வெளியே வந்து பார்த்தா ஒரு ஒரு தாள்ல எழுதியிருந்தது, ஹாய் அவா, Congrats, Dean Lee's, Samagathuru, Success Year, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து செய்தியா. கடைக்கு போயிட்டு வந்த அந்த மாணவி பார்த்தோம், இன்னும் சமன் தான், அபராதம் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்திருக்காங்க. பார்த்தா அந்த வாழ்த்து செய்தியை பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்க.
0: இப்ப இந்த எழுதுனாங்களே, அது யாரு?
1: அது யாருன்னு தெரியாது. தெரியாத ஒரு நபர்,
0: தெரியாத நபருக்கு எப்படி அவங்க டீன் லிஸ்ட்ல வந்தாங்கன்னு தெரிஞ்சு?
1: எப்படி தெரியும்? அந்த மாணவி இருக்காங்கல்ல, அவங்க கிடைத்த அந்த சான்றிதழ் வந்து அந்த வாகனத்துக்குள்ள கண்ணாடியில இருந்து பார்க்கலாம் போல அப்படி வச்சுட்டு போயிருக்காங்க. உடனே அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க, யாருன்னு தெரியாத நம்ம வாழ்த்திருக்காங்க அப்படின்னு.
0: ஒருவேளை அவங்க வந்து சரியா பார்க்கிங் பண்ணாதப்ப யாருன்னு பார்க்க வந்து இத பார்த்துட்டு அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு.
1: இருக்கலாம், இருக்கலாம். அதுக்கப்புறம் எப்படின்னு
0: கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: இவங்க சமூக வலைதளத்துல பதிவு செஞ்சோடனே அந்த எழுதுற நபர், நான் தான் எழுதுனேன், சான்றிதழ் பார்த்தா மகிழ்ச்சி ஆயிருச்சு, சரி உங்களுக்கு ஏதாவது வாழ்த்து சொல்லணுமேனு சொல்லி அப்ப இப்படின்னு பேனு பேப்பரு காகிதம்லாம் கண்டுபிடிச்சி எழுதி வச்சோன்னு சொல்லியிருக்காங்க.
0: பாருங்க, நல்லவங்க எங்க இருக்காங்கன்னு தேடுவோம் இல்லையா?
1: ஆமா,
0: நம்ம எப்போதும் எங்கேயோ இருக்காங்க, நம்ம எங்க கண்ணுக்கு படுறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம். ஆனா அப்படி இல்ல. இன்னைக்கு 6:30 தொடங்கும் போது கூட சொன்னோம், மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்துறதுதான் உலகத்திலேயே மிக சிறந்த வழி அப்படின்னு. அந்த மாதிரி முகம் தெரியாத தெரியாத ஒருத்தர் அவங்களை மகிழ்ச்சி படுத்திட்டு போயிருக்காருல்ல.
1: பெருசா நம்ம செய்யணும்னு கூட இல்லங்க, இந்த சின்ன சின்ன விஷயங்களும் ஒருத்தவங்களை மகிழ்ச்சி படுத்துது.
0: அந்த விருது வாங்கினதை விட இன்னும் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி.
1: ஆமா,
0: எல்லாரும் அவங்களை பாராட்ட ஆரம்பிச்சிருப்பாங்களே.
1: கண்டிப்பா.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலை எல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

0: கனா படத்தின் பாடலோடு நாங்க உங்ககிட்ட இருந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு.
1: இன்னைக்கு வணக்கம் என்ன நிறைய கதைகள் நம்ம பேசியிருந்தோம். முக்கியமா சமூக வலைதளங்களில் இல்லாத நபர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம். இப்படி நிறைய சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்கு அத்தனையும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில விடைபெறோம்.
0: ஒரு பொருள் வாங்க போறீங்க, தனியா போவீங்களா இல்ல ரெண்டு மூணு பேர் சேர்த்துட்டு போவீங்களா? பெரும்பாலும் எல்லாம் தனியா போறதுதான் நல்லது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் எந்த ஊரு, அந்த ஊர் புகழ் யாரு பாடுறாங்க அதையும் கேட்டிருந்தோம். நல்லா இருந்தது அந்த கதையுமே.
1: சரி, 10 மணிக்கு மேல இளமை உல்லாசத்துல கிஷன் உங்களோட பேச அவள காத்துட்டு இருக்காரு.
0: விடைபெறுவது தெய்வீகன் தாமரை செல்வ,
1: நான் உங்கள் மோகன்.
0: உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க நண்பரே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.
1: சரி, ஒரு வாரம்
0: எப்படி இருக்க போறேன்னு தெரியல.
1: அதானே அதானே.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டின் பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக விளங்கும் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவர்களுக்கு வழங்கப்படும் அரசாங்க உதவிகள் இன அடிப்படையில் பகிரப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்தார். உண்மையில் அனைத்து சமூகங்களின் நலனையும் கருத்தில் கொண்டே அரசாங்கம் உதவி வழங்கி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாளை நடைபெறவிருக்கும் ஜொஹூர் மாநிலத்தின் 16வது சட்டமன்ற தேர்தலில் தகுதி பெற்ற தொழிலாளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்துவதற்கு ஏதுவாக முதலாளிகள் உரிய நேரத்தை வழங்குமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. சில முதலாளிகள் தங்களின் தொழிலாளர்கள் வாக்களிக்கச் செல்வதற்கு அனுமதி வழங்கவில்லை எனும் புகார்கள் கிடைத்திருப்பதாக எஸ்பிஆர் செயலாளர் டதோ கைருல் ஷாஹ்ரில் இட்ரூஸ் தெரிவித்தார். சிலாங்கூர் பந்திங்கில் இடைநிலைப் பள்ளி மாணவியை கத்தியால் தாக்கிய 10 வயது பெண் இன்று தெலோ டாத்தோ நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவார். போலீசின் பலத்த பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்ட அவர் July 7 முதல் 4 நாள்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்தார். எகிப்து கெய்ரோவில் அடுக்ககம் ஒன்றில் எரிவாயு கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உயிரிழந்தனர். ஒம்ரானி வட்டாரத்தில் உள்ள அடுக்ககத்தின் 7வது மாடியில் ஏற்பட்ட அந்த விபத்தில் மூதாட்டி ஒருவர் அவரின் மகள் மற்றும் 3 பேரப்பிள்ளைகளை உயிரிழந்தது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மூதாட்டி உடல் கருகி மாண்ட நிலையில் அவரின் மகளும் பிள்ளைகளும் தப்பிப்பதற்காக 7வது மாடியிலிருந்து குதித்ததில் பலியாகினர். ஸ்பெயின் அல்மேரியா லோஸ் கலார்டோஸ் நகரில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் மேலும் 6 உடல்கள் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து

26 உலக கிண்ணம் இன்று அதிகாலை தொடங்கிய முதல் காலிறுதி ஆட்டத்தில் மொரோக்கோவை 2-0 என்ற கோல் எண்ணிக்கையில் வீழ்த்தியதன் மூலம் பிரான்ஸ் தொடர்ந்து 3 முறை உலகக்கிண்ண இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் 2வது ஐரோப்பிய நாடாக அதன் முயற்சியை தொடர்ந்திருப்பதாக சின்வா செய்தி வெளியிட்டுள்ளது. 2 பாதி ஆட்டத்தின் 60வது 66வது நிமிடங்களில் கிலியான் பாப்பேவும் ஒஸ்மானி டெம்பிளேவும் அடித்த கோல் பிரான்சின் வெற்றியை உறுதி செய்தன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனுன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. புதிய நாள், புதிய வாய்ப்பு கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு, அதை நல்ல முறையில் பயன்படுத்திப்போம். இன்றைக்கு ஜூலை மாதத்தின் 10ஆம் நாள், இப்போதான் தொடங்கின மாதிரி இருக்கு ஜூலை மாதம். அதற்குள்ள 10 நாட்களா? ஆமாங்க, 10வது நாளில் கால் எடுத்து வச்சிருக்கோம். இன்றைக்கு வந்து சிரிச்ச முகத்தோட நாளை தொடங்கியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம். யாரை நீங்கள் சந்திச்சாலும் அவங்கள்ட்ட ஒரு சின்ன புன்னகை போதுங்க, அவங்களுடைய நாளும் ரொம்ப நிறைவாக இருக்கும், உங்களுடைய நாளும் ரொம்ப நிறைவாக இருக்கும். என்ன சொல்றீங்க? இப்போ அடுத்த 1 மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை தொடர்ந்து நம்ம கேட்கலாம். பிரான்கோ அம்ரிதா கொண்டு வராங்க தொடக்க பாடல், கேட்கலாம்.

இயக்குனர் சந்தீப் குமார் அவருடைய இயக்கத்தில் வந்து டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மலையாள திரைப்படம் வந்து கூடிய விரைவில் வெளிவரப்போகுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இயக்குநர்கள் இயக்கியிருக்காங்க. ஜார்ஜ் பிலிப் ராய், சந்தீப் குமார் வந்து இயக்கியிருக்கிற ஒரு திரைப்படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிவின் பாலி வந்து முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு காலியான் அப்படின்ற திரைப்படம் வந்து வெளிவரப்போகுது, ஆஷான் அப்படின்ற திரைப்படமும் வெளிவரப்போகுது அப்படி தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு மாலிவுட் பக்கமாக வளம் வந்துட்டு இருக்கிற தகவல். அடுத்த பாடல் உங்களுக்காக சந்தோஷ் கேசர் ஜோஸ்னா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மதானி உங்களுக்காக
1: ஜூலை முதலாம் நாள் தொடங்கி மலேசிய கடப்பிதழ் புதுவடிவம் பெற்றுள்ளது. இந்த பாஸ்போர்ட்டில் 94 பாதுகாப்பு கூறுகள் இணைக்கப்பட்டுள்ளன. புது கடப்பிதழ் கட்டம் கட்டமாக வெளியிடப்படும். உடனடியாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. மேல் விவரங்களுக்கு www.imi.gov.my
0: உங்களுக்காக
2: உடல் நலத்திற்கு லிஷ் தேன். இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ட்ஸ்.
3: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026. இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

சித்ரா குரலான பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இன்றைக்கு மண்ணி நட்சத்திரம் நிகழ்ச்சி 12 மணிக்கு பிறகு இடம்பெற போகுது. நம்ம உள்ளூர் பாட்டை முழுமையாக கேட்டு ரசிக்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மையல் அப்படின்ற தெலுங்கு வந்து அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து 9 மணிக்கு வரப்போகுது. நம்ம TV 2 நீங்க பார்க்க போறீங்க. அதை சார்ந்து தான் இன்றைக்கு நிகழ்ச்சி இருக்க போகுது. அதன் இயக்குனர் யுவாஜி மற்றும் அந்த தெலுங்குவில நடிச்சிருந்த நம்ம டாக்டர் கீதாஞ்சலிஜி வந்து இன்றைக்கு 12 மணிக்கு பிறகு சிறப்பு நேர்காணல் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறாங்க, மறக்காம இணைஞ்சிருக்க. இப்ப அடுத்த பாடல் வினீத் கொண்டு வராரு, கேட்கலாம்.

0: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றி இருக்கும்?
1: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடகு வைத்தான்.
0: ஏமாற்றப்பட்டது யார்?
1: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது.
0: அந்த பிம்பம் யாருடையது?
2: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
0: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. சனிக்கிழமை 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.
3: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்!
4: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
3: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
4: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

ஜாப் குரிய நேஹா சசிகுமார் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு 11 மணிக்கு பிறகு நீங்க அழைக்கலாம். பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம் இன்றைக்கு உங்களுக்காக இருக்க போகுது. யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க, அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இன்றைக்கு வந்து ஜூலை 10 உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தாங்க, மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதற்கிடையில இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது. இன்றைக்கு வந்து பிக்னிக் டே வந்து அனுசரிக்கப்படுது. குடும்பத்தோட நம்ம வெளியே போயிட்டு வர்ற நேரம் இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்ல. எதனால அப்படின்னு வேலை வேலை காரணமா நம்ம வேலை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது நெரிசல சிக்கி தவிச்சு போறதுக்கே நேரம் ஆயிருதுங்க. இதுல எங்கெங்க எங்களுக்கு நேரம் இருக்கு குடும்பத்தோட போறதுக்கு, சாப்பிட்றது கூட ஒன்னா சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது, தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஒரு நாள் அனுசரிக்கப்படுது. குடும்பத்தோட முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் நேரத்தை நீங்க செலவு பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இப்ப அடுத்த பாடல் ஜெஸ்ஸி கிஃப்ட் உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.

சுஜாதா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. போக்குவரத்து நிலவரங்களை பார்த்தலாம். கோப்பைங்ல இருந்து தாப்பா பக்கமா நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் நெரிசலா இருக்குங்க. தாப்பால இருந்து பீடூர் பக்கமாவும் கொஞ்சம் நெரிசலா இருக்குன்ற தகவலை பதிவிட்டு இருக்காங்க. ரவாங்ல இருந்து சுங்காய் போயா பக்கமா நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் இப்போ நெரிசலா இருக்கு அப்படின்ற தகவலை பதிவிட்டு இருக்காங்க. புக்கிட் பிருந்தோங் பக்கமா பயணத்துல இருக்கீங்களா அங்கேயும் கொஞ்சம் நெரிசலா இருக்குங்க, பாத்துக்கோங்க. பெடரல் நெடுஞ்சாலையில் வழக்கம் போல ஒரு சில இடங்கள்ல நெரிசலா இருக்குன்ற தகவலை பதிவிட்டு இருக்காங்க. பார்த்து பத்திரமா பாதுகாப்பா போங்க.

வயல இருக்கு மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மீனலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தென் ஸ்பெயினில் உள்ள பகுதியில் பரவிய காட்டுத்தீயில் பலியானவர் எண்ணிக்கை 12 அதிகரித்துள்ளது. அல்மெரியா மாநிலத்தில் சிலர் வாகனங்களில் உயிரற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக அப்பகுதி ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக உயிரிழந்தவர் எண்ணிக்கை 6 இருந்தது. 40 °C வெப்பம் சூழப்பட்டுள்ள அப்பகுதியில் காட்டுத்தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர 150 தீயணைப்பு வீரர்கள் போராடுகின்றனர். இச்சம்பவத்தில் 6 காயமடைந்தனர். காட்டுத்தீக்கான காரணம் ஆராயப்படுகிறது. காசா முனையில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலிலிருந்து ஹமாஸ் பேச்சாளர் ஹசேம் காசேம் உயிர் தப்பியுள்ளார். ஆனால் அத்தாக்குதலில் 6 கொல்லப்பட்டதாக சவுதியை தளமாக கொண்ட அல் அராபியா தொலைக்காட்சி தகவல் வெளியிட்டுள்ளது. காசேமின் வாகனத்தை குறிவைத்து தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. சம்பவத்தின் போது அவர் வாகனத்தில் இல்லை என்றாலும் அவரது பாதுகாவலர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் யூத தரப்பு மேற்கொண்ட தாக்குதலில் 12 பலியாகினர். 20 காயமடைந்துள்ளனர். இன்னும் சில நாள்களில் இஸ்ரேலிய நாடாளுமன்றம் கலைக்கப்படவுள்ளது. அங்கு பொதுத் தேர்தல் நடைபெறுவதற்கு 4 முன் சட்ட வரைவுகளை அங்கீகரிப்பதில் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் அரசாங்கம் தீவிரம் காட்டியுள்ளது. இது எதிர்க்கட்சியினரின் கடும் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது. ஆளும் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு முக்கியமான 7 மசோதாக்கள் தற்போது நாடாளுமன்றத்தில் பரிசீலனையில் உள்ளன. அவரது கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் வாய்ப்பு குறைவாக உள்ளது என தேர்தல் கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் தேர்தலுக்கு முன் கூட்டணிகளின் ஆதரவை பெறுவதற்காக நேதன்யாகு நிர்வாகம் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளதாக சாடப்பட்டுள்ளனர். நேதன்யாகு கடந்த 20 ஆட்சி புரிகிறார். ஜப்பானின் தென்மேற்கில் உள்ள சில தீவுகளை சக்தி வாய்ந்த பாவி சூறாவளி கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கம் பலத்த காற்றுக்கும் கனமழைக்கும் நிலச்சரிவுக்கும் திடீர் வெள்ளத்துக்கும் வித்திடும் என எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதுவே அந்த வட்டாரத்தின் மிக மோசமான சூறாவளி பாதிப்பாக இருக்கும் என கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட வட்டாரத்தில் சனிக்கிழமை வரை விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சுற்றுப்பயணிகளிடையே புகழ்பெற்ற தீவுகளுள் ஒன்றான இஷி

முன்னோடியான வாலி ஃபங்க் காலமானதை கிரேப் பாயிண்ட் நகர் பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். 2021 தமது 82 வயதில் ஃபங்க் விண்வெளிக்கு பயணம் செய்து சாதனை படைத்தார். 86 வயதான அவர் தமது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் சூழ இயற்கை எய்தியுள்ளார். இந்நிலையில் அவரின் மறைவு கவலையளிப்பதாக அமேசான் தோற்றுநர் ஜெஃப் பெசோஸ் அமெரிக்க விண்வெளி நிறுவனம் ப்ளூ ஆரிஜினின் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டிருந்தார். ப்ளூ ஆரிஜினின் புதிய ஷெபர்ட் விண்கலம் வாயிலாக விண்வெளிக்கு பயணம் செய்த மூத்த குடிமகளாக ஃபங்க் விளங்குகிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாடு முழுவதும் தேர்தல் நிர்வாக அதிகாரிகளுக்கு உதவும் சுயேட்சை கூட்டாட்சி ஆணையமான தேர்தல் உதவி ஆணையத்தின் கடைசி 3 உறுப்பினர்களையும் வியாழக்கிழமை பதவி நீக்கம் செய்தார். தனித்து செயல்படும் நிறுவனங்களின் உறுப்பினர்களை பணி நீக்கம் செய்யும் அதிகாரத்தை விரிவுபடுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததை தொடர்ந்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராய்டர்ஸுக்கான அறிக்கையில் வெள்ளை மாளிகை இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. உலகக்கிண்ண கார்பந்து. மொரோக்கோவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறிய போதிலும் மீண்டும் இக்கிண்ணத்தை வெல்வதில் தமது அணி அதிகபட்ச உற்சாகத்தை கொண்டிருக்கவில்லை என அணித்தலைவர் கிலியான் மபாப்பே வலியுறுத்தியுள்ளார். நாங்கள் ஒரு குறிகோளுடன் செயல்படுகிறோம் என்று சொல்ல இயலுமா என தெரியவில்லை. அது எளிதாக பயன்படுத்தக்கூடிய சொல்லாகும். வெற்றி பெற்றால் மட்டுமே அதனை உணர முடியும் என காலிறுதி சுற்றுக்கு பின் பிரான்ஸ் ஒளிபரப்பு நிறுவனமான M6 வழங்கிய நேர்காணலில் மபாப்பே இவ்வாறு குறிப்பிட்டார். இந்நிலையில் அரையிறுதியில் முழு வீச்சுடன் களமிறங்க தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

உலக கிண்ண கார்பந்தின் விறுவிறுப்பில் உலகம் மூழ்கியிருக்கும் இந்த நேரத்தில் மலேசியாவின் அரசியல் பார்வை தற்போது ஜொஹூர் மீது உள்ளது. 16வது ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் 2.7 மில்லியனுக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான மாநிலத்தின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க உள்ளனர். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற முன்கூட்டிய வாக்குப்பதிவு ஆக்ககர அறிகுறியை வெளிப்படுத்தியுள்ளது. பதிவு செய்யப்பட்ட முன்கூட்டிய வாக்காளர்களுள் 19,471 பேர் அல்லது 94.49 விழுக்காட்டினர் தங்களது மக்களாட்சி கடமையை நிறைவேற்றியுள்ளனர். மாநில தேர்தல் மக்களாட்சியில் உள்ள வழக்கமான நடைமுறை அன்று. மாறாக அஃது அரசியல் முதிர்ச்சியையும் மக்கள் வழங்கும் நம்பிக்கையையும் ஒரு மாநிலத்தின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் முக்கியமான களம். ஜொஹூர் தேர்தலில் இம்முறை 172 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். நம்பிக்கை கூட்டணி PH, தேசிய முன்னணி BN, தேசிய கூட்டணி PN, பர்சாமா, முடா, மலேசிய பூர்வகுடி கட்சி, மலேசிய சோசியலிஸ்ட் கட்சி PSM, சுயேட்சை வேட்பாளர்கள் என இது மொத்தம் 56 சட்டமன்றங்களை உள்ளடக்கியது. போட்டியின் தன்மையை பொறுத்தவரை 3 தொகுதிகளில் 5 முனை போட்டியும், 12 தொகுதிகளில் 4 முனை போட்டியும், 27 இடங்களில் மும்முனை போட்டியும், 14 தொகுதிகளில் நேரடி போட்டியும் நிலவுகிறது. அனுபவம் மிக்க வேட்பாளர்கள் முதல் இளம் தலைமுறையினர் வரை பல்வேறு தரப்பினருக்கும் களம் வழங்கப்பட்டுள்ளது. இது மலேசிய மக்களாட்சியின் முதிர்ச்சியையும் அதன் பன்முகத்தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. ஜொஹூரின் வளர்ச்சியை ஆராய்ந்தால் கூட்டரசு அரசாங்கமும் மாநில அரசும் வழங்கி வரும் உறுதியான கடப்பாடு நிர்வாகத்துறையில் வலுவான முன்னேற்றத்திற்கான முக்கிய உந்துதலாக அமைந்துள்ளது. ஜொஹூருக்கான கூட்டரசு அரசாங்கத்தின் ஒதுக்கீடு 2022 10.2 பில்லியன் ரிங்கேட்டாக இருந்த நிலையில் இவ்வாண்டு அது 14.6 பில்லியன் ரிங்கேட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கு சான்று பகர்கிறது. இந்த அதிகரிப்பு 40 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட விகிதத்தை குறிக்கிறது. இது கூட்டரசு அரசாங்கத்தின் 587 திட்டங்களையும் ஜொஹூர் பாருவையும் சிங்கப்பூரையும் இணைக்கும் RTS ரயில் திட்டத்தையும் உள்ளடக்கியது. உலக பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் குறிப்பாக முடிவுக்கு வராத மேற்காசிய மோதல் போன்ற நெருக்கடிகளுக்கு நடுவே வாக்காளர்கள் கணிக்க இயலாத மாற்றங்களை காட்டிலும் நிலையான தொடர்ச்சி

வளர்ச்சியையே எதிர்பார்க்கின்றனர். நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து தாக்குப்பிடிப்பதை உறுதி செய்வதில் நிலைத்தன்மையின் முக்கியத்துவத்தை இந்த சூழல் எடுத்துக்காட்டுகிறது. இந்த ஆண்டில் ஆசியாவில் சிறப்பாக செயல்பட்டு வரும் நாணயங்களுள் ஒன்றாக ரிங்கிட் தொடர்ந்து நிலைத்துள்ளது. இதற்கு பெருமளவிலான முதலீட்டு வரவுகளும் மலேசியாவின் வலுவான பொருளாதார அடித்தளமும் பங்களித்துள்ளன. இந்த முன்னேற்றத்திற்கு கூட்டரசு அரசாங்கத்தின் நிலையான நிர்வாகமும் ஆதரவாக அமைந்துள்ளது. ஏனெனில் நிலையான நிர்வாகத்தை உருவாக்குவதில் ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள கட்சிகள் தங்களுக்கிடையிலான கொள்கை வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துள்ளன. இந்த சிறப்பம்சம் பொருளாதாரம், மேம்பாடு, மக்கள் நலன் தொடர்பான முக்கியமான முடிவுகளை திட்டமிட்ட முறையில் செயல்படுத்தவும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கவும் வழிவகுத்துள்ளது. அவற்றுள் துர்க்மெனிஸ்தானுடன் செய்து கொள்ளப்பட்ட 52.73 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான வியூக ஒத்துழைப்பும் அடங்கும். மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு வருவோம். வாக்களிப்பு தடையின்றியும் சீராகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதில் தொடர்புடைய பல்வேறு தரப்புகள் பல்வேறு ஏற்பாடுகளையும் முனைப்புகளையும் மேற்கொண்டுள்ளன. தகுதி பெற்ற வாக்காளர்கள் தங்களது மக்களாட்சி கடமையை ஆற்றுவதற்காக தேர்தல் ஆணையம் 24,677 அஞ்சல் வாக்குச் சீட்டுகளை வெளியிட்டுள்ளது. பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு கிரேத்தா ஆபி தனாம்லா யுபர்ஹாட் KTMB தென்பகுதிக்கு செல்வதற்கு கூடுதல் மின் தொடர்வண்டி ETS சேவைகளை 20% கட்டண தள்ளுபடியுடன் வழங்குகிறது. JB சென்ட்ரல் கமாஸ், KL சென்ட்ரல் JB சென்ட்ரல், JB சென்ட்ரல் KL சென்ட்ரல் என மொத்தம் 7,000 மேற்பட்ட கூடுதல் இருக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் மொத்த பயணிகள் கொள்ளளவு 15,000 அதிகமாக உள்ளது. மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM கணித்துள்ளபடி ஜொஹூருக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படும் 300,000 மேற்பட்ட வெளிமாநில வாக்காளர்களின் பயண தேவையை ஈடு செய்யும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோலாலம்பூரிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் 240 வாக்காளர்களை சொந்த ஊருக்கு அழைத்து வருவதற்காக அரசு சாரா நிறுவனம் 6 இலவச பேருந்து சேவையை ஏற்பாடு செய்ய முனைப்பு காட்டியுள்ளது. வாக்காளர்கள் கவலைப்பட தேவையில்லை. பொதுமக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 11,000 மேற்பட்ட காவல்துறையினர் அணி திரட்டப்பட்டுள்ளனர். முதல் முறையாக வாக்களிப்போர் தங்களது வாக்குச்சாவடியையும் வாக்களிப்பு மையம் அமைந்துள்ள இடத்தையும் MySPR சேமா செயலி மூலம் சரிபார்த்துக் கொள்ளலாம். அடையாள அட்டை மைகார்டை கொண்டு செல்ல மறந்துவிட வேண்டாம். அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்கள். முடிவு எதுவாக இருப்பினும் இலக்கு ஒன்றே, ஜொஹூர் தொடர்ந்து பீடு நடை போட வேண்டும். வளமிக்க மாநிலமாக கொடி கட்டி பறக்க வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கான மாநில தலைமையை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்குவதன் மூலம் ஜொஹூர் சட்டமன்ற தேர்தல் மக்களாட்சி தொடர்ந்து செழிப்புடன் இருப்பதை மெய்ப்பிக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜொஹூர் வாக்காளர்களே, உங்கள் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுங்கள். ஒவ்வொரு வாக்கும் மிகுந்த மதிப்பு மிக்கது. இடம்பெற்றது செய்தி விளக்கம். தமிழாக்கம் புனிதா சுப்பிரமணியம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷனுங்களோட பேசிட்டு இருக்கேங்க. சரி, இப்போ நீங்க அழைக்கலாங்க. அழைத்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் விரும்பி கேட்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-8 யாருக்காக என்ன பாட்டு கேட்கணும்னு இப்போ உங்க மனசுல தோணுது, அந்த நபர் யாரு, அவருக்காக என்ன பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்போ நீங்க நம்ம நிகழ்ச்சியில தாராளமா அழைத்து சொல்லலாங்க.

0: வணக்கம் மின்னலில்.
1: கல்யாணம் எங்களுக்கு நடக்கிறப்ப நாங்க வந்து ஜோஹர்ல இருக்கிறதா வந்து முடிவு பண்ணாங்க. ஏன்னா கணவர் வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யறதுனால அங்க போயிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு யோசிச்சு பார்த்து கடைசி நம்ம சொல்லிட்டேன், நான் என் ஊரை விட்டு வரமாட்டேன்.
2: பாருங்களேன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க.
1: எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க அம்மா அப்பா விட்டு பெரிய மனசு இல்ல அப்படின்ட்டு. ஆனா இல்ல, என்னோட ஊரை விட்டு எனக்கு வர மனசு இல்ல.
2: இதே கதையதான் மாமியார் வீட்லயே
1: சொன்னீங்களா?
2: ஆமா, அதை விட என்ன செய்ய முடியும், மருமகளா வந்துட்டீங்களே. மகன் அனுப்பிட்டாங்களா பிள்ளைக்கு? இந்த கதையை கேட்டா யாரு வேணும் என்ன வேணும் செய்வாங்க.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: நாளைக்கு என்னுடைய அக்காவின் பிறந்த நாள். பெயர் மல்லிகா, தகப்பனார் பெயர் முனுசாமி. ஏதாச்சும் ஒரு விஜய் பாட்டு ஒளிபரப்பாரு கேட்டுக்கொள்கிறேன்.
0: அன்பு சகோதரிக்காக பாடல் வந்துட்டு இருக்குங்க, கேட்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு இப்போ என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது, அவங்களுக்காக அன்பு பரிசா ஒரு பாடல் கேட்கறது, அவங்க பேரை வானொலி பக்கமா சொல்றதும் ஒரு இன்ப அதிர்ச்சி தாங்க. அந்த இன்ப அதிர்ச்சி கொடுக்க நீங்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா 3328235733 4768

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
2: பெட்டு பெட்டு தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னு தெரியல சார. சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் FM
5: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
6: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
5: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
6: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
5: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
7: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
8: உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: ஹலோ வணக்கம், நான் பவித்ரா ராமன் பேசுறேன்.
1: பவித்ரா, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
0: அங்கா பிகோலேந்தான்.
1: எங்க இருக்கீங்க, வேலையிலயா இல்ல வீட்லயா? வீட்லயா? என்ன சமையல் ஆச்சா?
0: இன்னும் இல்ல, இதுக்கு அப்புறம்தான் சமையல்.
1: இதுக்கு அப்புறம் தான். ஆனா என்னமோ பரபரப்பா இருக்கிற மாதிரியே இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: இல்ல, ரேடியோ கேட்டுட்டு இருந்தேன்.
1: என்ன பாட்டு
0: அவருக்காக
1: கேட்க போறீங்க? ஹலோ வணக்கம். ரொம்ப நன்றிங்க. உங்க பெயர் என்னது? கல்யாணி. சரிங்க, மகிழ்ச்சி. பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
0: கண்டிப்பா. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. பா, என்ன ஒரு புன்னகை முகத்துல. இதே மாதிரி நீங்களும் வானொலி பக்கமா இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும், உங்களுடைய அன்புக்குரியவருக்கு பாடல் கேட்கணும் அப்படின்னா இப்பவே நீங்க அழைக்கலாங்க. நம்ம நிகழ்ச்சி உங்களுக்காகவே இருக்கு. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: கூச்சங்கள இருந்து கூப்பிடுறேங்க. அம்பிகா.
1: அம்பிகா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்கா கேட்க போறீங்க?
0: நேத்து என் கணவரோட பர்த்டே, அவர் பேர் சுந்தரசேகரன்.
1: சரி, கணவருக்காக தான் பாட்டு வேணுமா?
0: ஆமா.
1: சரி, உங்க ரெண்டு பேருக்காகவும் அன்பு பரிசா பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
0: ஓகே, ரொம்ப நன்றிங்க கிஷன்.

0: வணக்கம் ஐயா, நான் கண்டசாமி பேசுறேன், ஈப்போல இருந்து.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேக்கலான்னு இருக்கீங்க?
0: இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள், அவருக்காக குறும்பா பாட்டு கேக்குறேன்.
1: உங்க மகன் பேர் என்னது?
0: என் மகன் பேரு விமல் ராஜ். விமல் ராஜ் இப்ப வேலை செய்யறாரு ஐயா, வேலை செய்யறாரு.
1: மகனுக்கு என்ன சொல்ல போறீங்க?
0: அவரு மருத்துவராக இருக்காரு, அவருக்கு எப்பயும் ஓய்வு கிடைக்காது, இன்னைக்குதான் ஓய்வு கிடைச்சிச்சு. இன்னைக்கு குடும்பத்தார் அவரோட பிறந்த நாள் வந்து கொண்டாடுறோம். அவர் எடுக்கிற முயற்சி எல்லாம் வெற்றி பெற்று நீடுலி வாழ வாழ்த்துகிறேன்.
1: நன்றி சார், நன்றி. நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: அடுத்து பாடாஞ்சவால இருந்து புஷ்பா அழைச்சிருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு கேட்கலாம் இருக்கீங்க?
1: மகன்களுக்கோசம் பாட்டு கேக்குறேன்.
0: மகன்களின் பெயர்
1: ஜெகன், ஜெகதீஷ, கோவிநாத். மூணு பேருக்கோசம் இந்த பாட்டு கேக்குறேன்.
0: என்ன பாட்டு?
1: பாட்டுதான் தெரியலையா?
0: பாட்டுதான் தெரியலையா? தேவர் மகன் படத்துல இஞ்சிரு பழகி பாட்டுல காத்துதான் வருது அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றீங்க. சரி, யாரு பிடிக்கும் உங்களுக்கு? எந்த நடிகர்?
1: எந்த நடிகரா? ரொம்ப பிடிக்கிறது வந்து சூர்யா.
0: சூர்யாவை பிடிக்குமா? சரி, சூர்யா பாட்டு ஒண்ணு குடுத்துருவோமா?
1: குடுத்துருங்க.
0: நன்றி நன்றி. பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: சோபன கண்ணாலா

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். செயற்கை நுண்ணறிவு, AI, மேலாண்மை, சட்ட வரைவு தொடர்பான பரிந்துரைகளை விரிவுபடுத்தும் நோக்கில் இலக்கவையில் அமைச்சு தேசிய AI அலுவலகம் நயோ மூலம் இம்மாதம் முழுவதும் கலந்துரையாடல் அமர்வுகளை நடத்துகிறது. இந்நடவடிக்கை AI நிர்வாக கட்டமைப்பை அறிமுகப்படுத்துவதோடு அது குறித்த பொதுமக்களின் புரிதலை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சியின் ஒரு பகுதியாக விளங்குவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறும் ஜோஹர் மாநில தேர்தலில் 70 விழுக்காட்டினர் வாக்களிப்பர் என தேர்தல் ஆணையம் கணித்துள்ளது. இதனிடையே தேர்தல் பணிகளை மேற்கொள்ள 43,036 உறுப்பினர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்படுவர் எனவும் அது குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவுக்கான மலேசிய உயர் ஆணையர் டாக்டர் முசாஃபர் ஷா முசாஃபா 2.5 ஆண்டு சேவையை நிறைவு செய்துவிட்டு புதுடெல்லியில் இருந்து நேற்று தாயகம் திரும்பினார். மலேசிய இந்திய இருவழி உறவை வலுப்படுத்துவதில் டாக்டர் முசாஃபரின் பங்களிப்புக்கு ஆசியான் பங்காளிகள், தலைமை பிரதிநிதிகள், தூதரக அதிகாரிகள் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர். 1995 வெளியுறவு அமைச்சில் இணைந்த அவர் இந்தியாவுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னர் 2018 முதல் 2023 வரை மெக்சிகோவுக்கான மலேசிய தூதராக பணியாற்றினார். சரவா குச்சிங் படாவான் பகுதியில் கடந்த 3-4 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட 4 சோதனைகள் மூலம் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் ஒன்றை காவல்துறையினர் முறியடித்துள்ளனர். இதில் 26.97 கிலோகிராம் மெத்தஃபெதமின் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு 1.35 மில்லியன் ரிங்கிட் ஆகும். நிகரகுவா அரசாங்கம் எவ்வித விளக்கமும் இன்றி 1,000 வழக்கறிஞர்களின் தொழில் அனுமதியை ரத்து செய்துள்ளது. இதன் காரணமாக அவர்கள் வழக்கறிஞராக தொடர்ந்து தொழில் மேற்கொள்ளும் உரிமையை இழந்துள்ளனர். காசா முனை முழுவதும் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் இருந்து ஹமாஸ் பேச்சாளர் ஹசிம் கசிம் தப்பியதாக சவுதி அரேபியாவை தளமாக கொண்ட அல் அரேபியா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. அத்தாக்குதலில் ஒன்று கசிமின் வாகனத்தை குறிவைத்ததாக தகவல் அறிந்த தரப்பு குறிப்பிட்டது. ஆனால் அத்தாக்குதலின் போது அவர் அந்த வாகனத்தில் இல்லை. அவரின் பாதுகாப்பு அதிகாரி அதில் கொல்லப்பட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

நட்சத்திரமங்கம் நம்ம உள்ளூர் கலைஞர்களின் திறமையை கொண்டாட இன்றைக்கும் நாங்கள் காத்துட்டு இருக்கோங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் புதன்கிழமை 15 ஜூலை 9:00 மயில் அப்படின்ற தலைமூவி இடம்பெற போகுது, ஒளிபரப்பாக போகுது. இதை மறக்காமல் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கு வந்து அதை நேர்காணல் தான் நம்ம நிகழ்ச்சி இடம்பெற போகுதுங்க. யார் வந்திருக்காங்க அப்படின்னா மயில் அப்படின்ற தலைமூவியின் இயக்குனர் யுவாஜி அவர்களும், பிறகு அந்த திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற டத்தோ கீதாஞ்சலிஜி நம்மோடு இன்றைக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாங்க. தொடர்ந்து இணைந்து இது மண்ணின் நட்சத்திரம்.

0: வகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21.

0: பழம்
1: மனது இங்கு உணவுக்கு கொண்டு செல்லும்
0: விலை
1: நியாயமான விலையில் கிடைத்திடும்.
2: உலகில் உள்ள உன்னதமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதால் பாபாஸ் கொண்ட எந்த உணவு உங்கள் வாயிலும் செய்யும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து போறாங்க. வணக்கம் ரெண்டு பேரும், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கும்.
3: சாப்பிட்டாச்சாச்சு?
2: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்க வரவேற்கிறோம். இன்றைக்கு வந்து மையல் அப்படின்ற தலை மூவி பத்தி நம்ம பேச போறோம். நம்ம ஆர்டிஎம் டிவி இரண்டுல வந்து அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாக போகுது. இப்போ அந்த மையல் அப்படின்ற தலைப்பு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஏன் அந்த தலைப்பு, அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்றத சொல்லிருங்க நம்ம நேயர்கள்ட்ட.
4: எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் அஜய் கிஷன். எனக்கு வந்து நான் எழுதும் கதைகளுக்கு வந்து எப்பயும் அழகான தமிழ் பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது எப்பயும் ஒரு ஆசை. இந்த கதைக்கு வந்து ஆக்சுவலி வந்து தூர்கேஸ் வேர்டுகள் அப்படின்ற வந்து ஒரு டைட்டில் தான் வந்து ஆர்டிஎம் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா கதை வந்து ஒரு ஓவியர் சம்பந்தப்பட்ட கதை. ஆனா அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு வார்த்தையில பேர் வைக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு விருப்பப்பட்ட ஒரு விஷயம். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது மையல் அப்படிங்கிற பெயர் வந்து இந்த கதைக்கு வந்து சரியா இருந்தது. ஏன்னா மையல் வந்து பல அர்த்தங்கள் இருக்கு. முக்கியமான அர்த்தம் வந்து காதல் மயக்கம்னு சொல்லுவாங்க. தக்துமன் சிந்தன் மலையில் சொல்லுவோம் இல்லையா, காதல் மயக்கம். மையல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க அகராதியில பாத்தீங்கன்னா இன்னும் பல பல அர்த்தங்கள், வித்தியாசமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. ஸோ இது வந்து காதல் மயக்கம் சம்பந்தப்பட்ட படமா இல்ல அந்த மற்ற அர்த்தங்கள் உள்ள படமா அப்படிங்கறத நீங்க கதையை பார்த்தா தெரிஞ்சுக்கணும்.
2: அதை மட்டும் அவர் சொல்லிட்டாரு, இப்போதைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. சரி, முதல்ல இந்த கதையை வந்து நீங்க யாருகிட்ட சொன்னீங்க? இந்த மையல் அப்படின்ற ஒரு கதையை யாருகிட்ட முதல்ல சொன்னீங்க? அவங்க என்ன கருத்து சொன்னாங்க உங்ககிட்ட?
4: மையல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ ரொமான்ஸ் த்ரில்லர். நான் எனக்கு வந்து இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கதையில சொல்லணும்னு, பாடகர்கள் சம்பந்தப்பட்டது, ஓவியர்கள் சம்பந்தப்பட்டது, நடனம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா அந்த மீடியம்ல நம்ம நல்ல விஷயங்களையும் நம்ம கலையும் எப்பயும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது எப்பயும் என்னோட ஆசை. ஸோ இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா இசையும் இருக்கும், ஓவியமும் இருக்கும். ஓவியம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நான் வந்து முதல் முதல்ல இந்த கதையை வந்து எழுதும் போது இதை வந்து நான் பிச் பண்ணது நம்ம ஆர்டிஎம் பேனல் கிட்ட தான். அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க அப்பயே வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என் டீம் கிட்ட இந்த கதையை சொல்லும் போதே வந்து அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெயின் லீட் பண்ணவங்க, அப்புறம் எடிட்டர், அவங்க நாங்களாம் வந்து ஒரு ரேக்கி மாதிரி போயிட்டு கார்ல வந்து 2 நாள் போய் டிராவல் போனோம். அவங்க எல்லாத்துக்கும் இந்த அந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்காக அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போய் அந்த கதையை சொல்லும் போது அவங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, ஐடிங் இப்படி பண்ணலாம், இது எப்படி செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. சில விஷயம் ஏன்னா அந்த கதையில வந்து சில விஷயங்கள் ரொம்ப விசித்திரமான விஷயமா இருக்கும்.
3: உண்மையிலேயே சொல்லணும்னா யுவாஜி ஒரு விஷயத்த மறந்துட்டாரு.
2: என்னத்த?
3: கதையை வந்து ஆக்சுவலி அவர் என் கிட்ட தான் சொன்னார்
2: முதல்ல.
3: ஒரு கதையா சொல்லும் போதே வந்து யுவாஜி சொன்னாங்க. எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. ஆனா அது வந்து பிறகு நமக்கு இப்போ வந்திருக்கிற நிலையில 97% கொடுத்திருக்காங்க, நமக்கு மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க யுவாஜிக்கு இந்த டெலிமூவிக்கு. அதுக்கே வந்து நான் நினைக்கிறேன் அந்த இலக்கை வந்து எட்டியாச்சு, அந்த கதையை முழுமையா சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
2: சொல்லும் போதே எங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குது, எப்போ அந்த டெலிமூவியை நம்ம பார்ப்போம் டிவி இரண்டுல அப்படின்ற மாதிரி. இதுல நீங்க டாக்டர் ராதிகாவா நீங்க நடிச்சிருக்கீங்க, அதை நீங்க நடிக்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க?
3: எனக்கு வந்து நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும், நல்ல வலுவானது பண்ணணும் அப்படின்றது எப்போதுமே ஆசை.
4: நடிகர்களோட
3: வீரசிங்கம் சரோ நடிச்சிருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமே ஓவியர்கள் தான். எப்படிப்பட்ட ஓவியர்கள் எங்க எந்த இடத்துல வராங்கன்றது நீங்க கதையை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்பவே சொன்னேன் அப்படின்னா கதையை
2: சுவாரஸ்யம் போயிரும்ல அதனால.
3: ஆமா,
2: இந்த மருத்துவர் என்னவா வராங்க அந்த கதைக்குள்ள?
3: மருத்துவர் தான் முழுமையான கதையை வந்து என் மூலமா தான் கதை மற்றவங்களுக்கு சொல்லப்படுது. ஆனா நான் கதையா சொல்றேனா அப்படின்னா இல்ல, நானே கதையை தெரிஞ்சுக்கிறேன். அங்க நடக்கிற அந்த மெயின் கேரக்டர்ஸ் பிணைக்கிற அந்த கதையை நான் வந்து போய் தேடி தெரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் டாக்டர் ராதிகா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, அது வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டோட ஒரு கேரக்டர். இந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து ரொம்ப அனலிட்டிக்கலா ரொம்ப யோசிச்சு ஒரு ஆளுடைய நடவட பாவனையிலேயே இவங்க எப்படிப்பட்டவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு தன்மை உள்ளவங்க. ஆனா அப்படிப்பட்ட அவங்களுக்கே அவங்க கிட்ட வர்ற இந்த முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் விளங்கிக்க முடியல, என்னமோ இருக்கு, மிஸ்ஸிங்கா இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, ஏதேதோ காணாம இருக்கு. இப்ப ஜிக்ஸா பசல்ல சில முக்கியமான பீசஸ் இல்ல அப்படின்னா அதை ஒன்னா ஒன்னா சேர்க்க முடியாது, முழுமைப்படுத்த முடியாது இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரி பெரிய பெரிய துவாரங்கள் ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த கதையை ஒன்னா சேர்க்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த எலிபென்ட் இன் தி ரூம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கதையில ஒரு முன்னாடியிலே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். எனக்கு அந்த கதையோட்டத்தை ஞாபகப்படுத்தி சொல்றேன், முன்னாடியில இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். இது என்ன, அது என்ன, இவங்க ஏன், அது ஏன், இந்த கதை இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆக்சுவலி ராதிகாக்கு இருக்கும். அப்ப அந்த ராதிகா என்ன பண்றாங்க, அவங்களுடைய குடும்பமும் அதுல வந்துட்டு சம்பந்தப்பட்டிருக்கு, அவங்களும் தேடுறாங்க இது எதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்னு போய் தேடி தேடி தேடி கேள்விகள் கேட்டு கேட்டு பல பேரை கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் வந்து விசுவரூபம் எடுக்குது, வெடிக்குது.
2: இதுதான் கதைக்களம் நகரதலுக்கான அடித்தளமா இருக்க போகுது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சுவாரஸ்யம் இன்னும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இந்த கதையை நீங்க எழுதும் போது விவாஜி, எந்த காட்சி வந்து நீங்க ரொம்ப நம்பினீங்க, இது இது பேசப்படும் நிச்சயமா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் ஏதாவது ஒண்ணு உங்க மனசுக்கு பட்டிருக்கும்ல?
3: நான் நினைக்கிறேன் ரெண்டும் கூட இருந்தது, ஒண்ணு இல்ல. நாங்க ஒரு அஞ்சாறு விஷயம் சொல்லும் போது ஏ இது பேசப்படும், ஏ இது, ஏ இதெல்லாம் ஆளுங்க அசந்துருவாங்கன்னு.
4: ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நம்ம வந்து சில காட்சிகள் வந்து நம்ம கேமரா ஹைலைட்ல தான் முழுசா நம்ம வந்து படப்பிடிப்பு செஞ்சோம். 15 டிகிரி செல்சியஸ் தான் டெம்பரேச்சர் இருந்தது, ரொம்ப குளிரா இருந்தது. ஏன்னா வந்து அங்க அந்த அந்த நாங்க தங்கியிருந்த அந்த தங்கும் விடுதியோட உரிமையாளரே சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இவ்வளவு குளிரா நாங்களே பார்த்தது இல்ல. ஈவன் ஹீட் வாட்டர்ல குளிக்கும் போது கூட அது வந்து ஹீட் வாட்டரா இல்ல வார்ம் வாட்டரா தான் வந்தது. அந்த இடத்துல வந்து அங்க வந்து அந்த காத்துல ஷூட் பண்ணனால அந்த ஆடியோலாம் வந்து சரியா ரெக்கார்ட் பண்ண முடியல. சோ நாங்க டப்பிங் செய்யும் போது சில நடிகர்கள் வந்து டப்பிங் பண்ணும்போது சில காட்சிகள் எல்லாம் பார்த்தாங்க, பார்த்துட்டு கை தட்டினாங்க. அவங்க அனிமேஷன்லாம் பார்த்துட்டு கை தட்டினாங்க, இது ரொம்ப வந்து வேற மாதிரி இருக்கு, நீங்க படமாவே செஞ்சிருக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி தான். ஏன்னா வந்து தொலைக்காட்சிக்கு செய்யற டெலிமூவிலாம் ஆக்சுவலி எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சினிமா படம் எடுக்கிறதுக்கு ஒரு பயிற்சி தான். இங்க நல்லா செஞ்சாதான் அங்க இன்னும் மிகைப்படுத்தி செய்ய முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து இந்த ஓவியர்கள் நம்ம கோவிந்த் சிங்கும் வீரசிங்கும் இருக்காங்க இல்லையா, அவங்க வர்ற சீன்கள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான அந்த கதை கருவுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். உங்களுக்கே வந்து ஓ இது இப்படி வருதோ, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த கதையை வந்து நான் சொல்லும் பொழுது பல விஷயங்களை வந்து நான் பதில் சொல்லாம வச்சிருப்பேன். ஐ வாண்ட் தி ஆடியன்ஸ் டு, ஏன்னா இப்ப ஆடியன்ஸ் எல்லாருமே அடுத்து என்ன நடக்கும் அவங்க அட்வான்ஸா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எழுத்தாளரா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா அந்த கதையை எழுதும் போது பல இடங்கள்ல வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லிட்டு அவங்களே யோசிக்கிற அளவுக்கு நான் வந்து ஸ்கோப் கொடுத்துருக்கேன். அது கடைசி அந்த அஞ்சு நிமிஷத்துல தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு நிறைவு வரும். அந்த நிறைவு அடுத்த வச்சு சொல்லுவாங்க, டாக்டர் ராதிகான்ற கேரக்டர் தான் சொல்லுவாங்க. மையல்ன்ற வார்த்தைக்கும் அந்த கதைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு
2: தொடர்பு இருக்கு,
4: ஒரு இணைப்பு ஒரு தொடர்பு இருக்கு. அது பார்க்கும்போது ஓ அதனாலதான் மையல்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
3: இப்போ பெரும்பாலும் மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எண்ண கூட்டுல நிறைய எண்ண அலைகள் ஓடிட்டே இருக்கும், பெருக்கெடுத்து ஓடும் சில சமயங்கள்ல, சில சமயங்கள்ல சின்ன ஒரு துளியா வந்து அப்படி ரிப்பலா போயிட்டு இருக்கும். இந்த விஷயங்கள் எப்படி நிகழுது, ஒருத்தருடைய மனசுல அவங்களுடைய கற்பனைக்கும் நிஜத்துக்கும் ஒரு சின்ன ஒரு மெல்லிய கோடுதான். இன்னும் சில பேர் வந்து சொல்றாங்க, இன்றைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல உங்க மனசுல என்ன ஒதுக்கிதோ அதான் வாழ்க்கையா பிறக்குதுங்கிறாங்க. அது உண்மைதானா, மனசுல ஒதுச்சதுதான் வாழ்க்கையா பிறந்துச்சா, இல்ல வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை மனசுல நம்ம வந்துட்டு ஒதுக்க வச்சு அதை நம்முடைய ரியாலிட்டி ஆக்கிக்கிறோமா, உண்மை ஆக்கிக்கிறோமா, இந்த மாதிரியான பல கேள்விகள்ல இருந்து ஒதுச்ச ஒரு கதை தான் இது அப்படின்னு நான் தைரியமா சொல்லுவேன். இந்த கதையை வந்து நீங்க ஒரு ரெண்டு மூணு ஒரு பத்து செகண்ட் நீங்க பாக்கலன்னா கூட உங்களுக்கு அடுத்த நகர்வு விளங்காது,
2: முழுமையா அதை பாத்துடணும். எத்தனை மணி நேரம் அந்த தலி மூவி?
4: 90 நிமிடங்கள்.
2: 90
4: நிமிடங்கள் கொடுத்தாங்க. நாங்க வந்து எந்த பாரபட்சமும் பக்கம் 89 நிமிடங்கள் 47 செகண்ட் கொடுத்துருக்கோம்.
2: பாரபட்சமே பார்க்காம அவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கீங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் சில கேள்விகள்லாம் அவங்க வந்து உங்ககிட்ட உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் சொல்லும் போது ஒரு ஆள் மனசுல ஒரு திருப்தி இருக்கும். நல்ல ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கோம், நல்ல படைப்பை நம்ம வந்து உருவாக்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த திருப்தியோட July 15 புதன்கிழமை 9 மணிக்கு TV2 பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு பாடல், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: இன்றைக்கு மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மயில் தலை மூவி பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். டாக்டர் கீதாஞ்சலிஜி மற்றும் யுவாஜி இங்க இருக்காங்க. டாக்டர் ராதிகா அப்படின்ற கதாபாத்திரத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. இப்போ டாக்டர் கீதாஞ்சலிஜி வீட்டுக்கு டாக்டர் ராதிகா வந்தாங்கன்னா நீங்க நண்பரா அவங்களை ஏத்துக்குவீங்களா இல்லையா? இதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிடறோம் அவங்க வந்து நெகட்டிவா வில்லியா இல்ல நல்ல ஒரு மருத்துவரா அப்படின்றத.
1: நண்பர்களே இப்ப கண்டுபிடிக்க முடியல, ஏத்துக்கத்தானே செய்வோம். நம்ம வந்து எல்லாரையும் நல்லவங்களா நம்பி பழகினவங்களாச்சே. ராதிகா நம்ம ஏத்துக்கிட்டா
0: சொல்ல வரீங்க
1: நேர்மையான
2: ஒரு சைக்காட்ரிஸ்ட், உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டாங்க. ரெண்டாவது, நீங்க வந்து பாக்குறது, நீங்க பேசுறது, நடக்கிறது, உங்க உடல் மொழியை வச்சே வந்து உங்க மனசுல என்ன இருக்குன்னு வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு மென்டலிஸ்ட் சொல்லுவாங்க. உங்களோட பாடி லாங்குவேஜை வச்சு உங்க கண்டுபிடிச்சிருவாங்க.
1: சில பேருக்கு சில விதமான ஆற்றல்கள் கூட இருக்கும், அவங்களுக்கு அந்த ESP னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்சரி பவர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள். சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரா ரீடிங் செய்வாங்க, அவங்களால வந்து அந்த அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத உணர முடியும். இந்த மாதிரி சில யுக்திகளை பயன்படுத்தக்கூடியவங்க தான் டாக்டர் ராதிகா. ரொம்ப அதிகப்படியா சொல்ற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல மனோதத்துவ நிபுணருக்கு இப்படியான ஆற்றல்கள் இருந்தா தான் அவங்க அவங்களுடைய நோயாளிகளுக்கு வரக்கூடியவர்களுக்கு வந்து சில நல்ல ஆலோசனைகளை சொல்ல முடியும். இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நோயாளியுடைய இஷ்யூல அவங்கள மாட்டிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன ஆவறாங்க, அதனால அவங்களும் அவங்க நினைக்கிற உண்மை உண்மைதானா, அதாவது நோயாளி சொல்ற உண்மை உண்மைதானா, நோயாளியை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர், அவர் உண்மையில நல்லவரா, இந்த கேள்வி வருது இல்லையா. எல்லாருடைய கதையிலயும் அவங்கவுங்க நல்லவங்க தான், ஆனா அவங்க மற்றவங்களுடைய கதையோட சேரும்போது நல்லவங்களா இருக்காங்களா?
0: துகிதா ஜிலிஜி பேசும்போது என்ன யோசிக்கிறேன்னா முழுமையா சந்திரமுகியா மாறி இருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து முழுமையா ஒரு மருத்துவரா மாறி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ நீங்க யுவாஜி அவர்கள் வந்துட்டு இழப்பு, ஓவியம், மர்மம் இந்த மாதிரியான அம்சங்களை இந்த கதையில வைக்கலாம்னு ஏன் முதல்ல யோசிச்சீங்க? நீங்க அந்த யுக்தியை ஏன் கையாளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு இயக்குனர் அப்படி சொல்லும் போது வெவ்வேறான பாதைகள்ல நிறைய பேர் எடுத்துட்டு இருப்பாங்க, நீங்க இந்த பாதையை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க?
2: அதாவது நான் வந்து ஆரம்பத்துல பாடல்கள் எழுதிக்கிட்டு இருந்தேன், பல பேர் வந்து சொல்ற கான்செப்ட் பாடல் வரிகள் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் 2012-13 வந்து என்னுடைய முதல் நாவல் வெளியாக்குனதுக்கு அப்புறம் என்னை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா கதாசிரியரா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து அன்போடு வரவிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து மத்தவங்க சொன்ன கதையும் எழுதுனேன், நான் சொன்ன கதையும் எழுதுனேன். பாத்தீங்கன்னா இது 2024 எழுத ஆரம்பிச்ச ஒரு ஸ்கிரிப்ட். சோ நான் இயக்குனரா ஆனதுக்கு அப்புறம் என்னோட கதைகளை என்னோட பாணியில நான் எப்படி இயக்குவேன் அப்படின்னு யோசிச்சு ரசிச்சு எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சு. அப்படி இருக்கும்போது பல வருஷமா எழுதிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, சோ நம்மளும் படம் பாக்குறோம், நம்ம எடுக்கிற படத்துல வந்து ஏன் இன்னும் மறுபடியும் ஒரே மாதிரி பண்ணணும், கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ள எப்பயுமே இருக்கும். புதுசா எழுதணும், புதுசா எழுதணும், ஏன்னா எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுமே. ஆர்ஜி கிருஷ்ணன் இம்ப்ரெஸ் பண்ணணும், புவனா வீரமோகன் இம்ப்ரெஸ் பண்ணணும், மேபி தமிழ்நாட்டுல யாராவது பாப்பாங்க அவங்களும் இம்ப்ரெஸ் பண்ணணும்.
0: பார்வையாளர்கள் இடத்துல இருந்து நீங்க பேசுறீங்க.
2: ஆமா, நானும் ஒரு பார்வையாளர், எனக்கு ஒரு படம் பிடிச்சாதான் அந்த படத்தை பார்ப்பேன். நான் எடுக்கிற படம் எனக்கு பிடிக்கணும், நான் அதை வந்து என் டீம் கிட்ட சொல்லும் போதே வந்து ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் ரீடிங்லயே அவங்க ரியாக்ஷன் பார்ப்பேன், அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் மாத்திடுவேன், அது பிகாஸ் ஐ கேன் சேஞ்ச். அப்படி இருக்கும்போது இந்த படத்துல வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் படப்பிடிப்பில் இருக்கும்போது கூட இது எப்ப வருது எப்படி வருது அப்படி சொல்ல முடியாது. ஃபுல்லா அந்த ஸ்கிரிப்டை படிச்சா கூட அவங்களுக்கு வந்து சில விஷயம் இது எப்படி எடுக்க போறாங்க அவங்க அப்படின்னு தெரியாது. கார்த்தி சாமலே என்கிட்ட என்ன சொன்னார்னா, நானே ஒரு இயக்குனர்ன, நீங்க வந்து ஃபுல்லா ஸ்கிரிப்ட் சொல்லிடாதீங்க, அந்த மூமெண்ட்ல என்ன எடுக்கணும் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து அதை படமா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா படத்தை வந்து எடிட் பண்ணதும் அவர் தான், எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 5 நிமிஷத்துலயே வந்து ஆடியன்ஸை கேப்சர் பண்ணணும். நீங்க 20 நிமிஷம் வரையும் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க, பதில ஆடியன்ஸ் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு மெத்தட், அதுவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு எடிட் பண்ற எனக்கே ஆர்வமா இருக்குன்னு கார்த்தி சாமன் சொன்னாரு. கதையை வந்து நம்ம வந்து தேட வேண்டிய அவசியம் இல்ல, கதையை வந்து நம்ம வாழ்க்கையிலேயே இருக்கு. இப்ப வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோமே, இப்ப ஆர்ஜி கிஷன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு ஆர்ஜி கிஷன் தான் தெரியும். உங்களை பத்தி உங்க நண்பர்கள் தெரிஞ்ச விஷயங்களை சொல்லலாம், நான் படிச்ச விஷயங்களை சொல்லலாம், ஆனா பிளஸ் ஒரு சிச்சுவேஷன்ல ஆர்ஜி கிஷன்னால ஒரு ஞாபகம் மறந்த மாதிரி வந்து உங்க வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்ண முடியும், டாக்டர் ராதிகா வந்து உங்களை ட்ரீட் பண்ண வராங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்போ உங்க வாழ்க்கையோட ஃபிளாஷ்பேக் அவங்க போகணும், அதுல அவங்க சந்தித்த மனிதர்களை அவங்க சந்திக்கணும், அப்பதான் வந்து எது உண்மை எது பொய்னு தெரிய வரும். அப்படி உண்மைகளை அவங்க தேடி போகும்போது டாக்டர் ராதிகாவே அதிர்ச்சி ஆயிருவாங்க. ஆமாவா, இப்ப இத்தனை நாள் அவர் சொன்னது நான் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அப்ப எப்படி வந்து இதை நான் வந்து ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஆழமா போக போக அந்த அவர் கற்பனையில சொன்ன அந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் நிஜமா இவங்க பார்க்கும் போது எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் இல்ல அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் ஆர்வத்துண்டும். அதுல சில கதாபாத்திரங்களை வந்து தான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த முழு பிக்சரே ஆடியன்ஸ் தெரியும்.
0: சோ சொல்லும் போதே என்ன நடக்குது, நானே நடந்து கதைக்குள்ள போயிட்டு இருக்கேன் சொல்லும் போது.
1: ஜிக்ஸோ பசில் சொன்னல உங்கள்கிட்ட, அந்த நிலைமை தான். அந்த பிரச்சனையை சரி பண்ணணும். இப்ப மனோதத்துவ டாக்டரா அவங்க குணப்படுத்தணும். குணப்படுத்தணும் அப்படின்னா உண்மையிலே என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியணும். அவரு கதை ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. அவரு அவங்க கதாபாத்திரங்கள் சில கதைகள் சொல்கின்றன. அந்த கதாபாத்திரங்களுக்குள்ள அது சரி பண்ணணும் அப்படின்னா அந்த அதனுடைய பூர்வீகம் என்ன அப்படி. இவங்க வந்து கொஞ்சம் அதிகப்படியான சைக்கியாட்ரிஸ்ட், அவங்க போய் தேடுறாங்க என்ன நடந்துச்சு உண்மையிலேயே, இவங்க எல்லாம் உண்மைதானா, இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் இருந்துச்சா இல்லையா, அதை தெரிஞ்சாதானே இவர் சொல்றது உண்மையா. ஏன்னா அவர் சொல்றாரு சத்தியமா அடிச்சு சொல்றாரு, உண்மைமா நடந்துச்சு இது, இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறாரு. அது உண்மைதானா, இவர் வந்துட்டு உளர்றாரா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ல. தெரியும் போது தெரியுது உண்மைதான். ஆனா அவர் சொன்ன விஷயங்கள் உண்மையா, அதுவும் உண்மைதான். ஆனா சொன்ன விஷயங்கள்ல எந்த பகுதி உண்மை எந்த பகுதி பொய், அப்ப அந்த பொய்ன்னு சொல்றோம்ல அந்த பகுதி தான் இன்றைக்கு அவருடைய இந்த வியாதிக்கு காரணம்.
0: மயில் தெளிமூவி பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்து ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம பேசலாம்.

0: மயில் தலைமூவில இருந்து அந்த பாட்டு நம்ம கேட்டிருந்தோம். பாடல் ஒளிபரப்பாகிட்டு இருக்கும் போது அங்க நீங்க எப்படி பேசிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு நாங்க சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்போ சில சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து இங்க வந்திருக்கிற யுவாஜியும் டாக்டர் கீதாஞ்சலிஜியும் பகிர்ந்திருந்தாங்க. அதை கேட்கும் போதே ஆர்வம் உண்மையிலே அதிகமா இருக்குங்க. அதனால மறந்துடாம நீங்க மயில் தலைமூவிய July 15 புதன்கிழமை 9:00 TV2 பார்க்க மறந்துடாதீங்க. ஒரு த்ரில்லர், காதல், மர்மம் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு தலைமூவியா உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்காங்க. பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத நீங்களும் இன்ஸ்டாகிராம்ல தாராளமா உங்களுக்கு நீங்க சொல்லலாம். டாக்டர் ராதிகா கிட்ட தொடர்ந்து பேசலாம். இப்போ இந்த டாக்டர் அப்படிங்கற கதாபாத்திரம், சில நடிகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடி முன்னாடி பயிற்சி எடுத்துப்பாங்க, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து நடிச்சு காட்டுவாங்க அந்த வசனத்தை. நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணீங்களா? யுவாஜிட்டு நடிச்சு காட்டுறதோ இல்ல வீட்டுல கண்ணாடி முன்னாடி சும்மாவே நடிச்சிட்டு இருக்கிறதோ?
1: நேற்று தினம் கூட நான் ஒரு பேட்டியில வந்து அதை சொல்லியிருந்தேன், பிராக்டிஸ் பண்றதே கிடையாது அப்படின்னு. கண்ணாடி முன்னாடி பண்ணல அப்படின்னாலும் இமேஜினேஷன்ல உண்டு. இப்போ சில விஷயங்கள் எப்போதுமே எந்த கேரக்டர் பண்ணாலும் எனக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் நான் வச்சுக்குவேன். எனக்கு இப்படி வேணும், என்ன வேணும், எதை பார்த்தா ஒரு 2-3 கேரக்டர்ஸ் ஒன்னா சேர்த்து நான் ரெஃபரன்ஸ் வச்சுக்குவேன். இப்படி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம், இந்த நடவோட பாவனை வச்சுக்கலாம், இந்த துணி பயன்படுத்திக்கலாம், இந்த வர்ணத்தை வந்து போட்டுக்கலாம், அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது யுவாஜி வந்து நான் கேட்டேன், யுவாஜி உங்களுக்கு ராதிகா வந்து எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ன போது அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னார். எனக்கு வந்து அவங்க எப்படி இருக்கணும், நல்லா ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளரா தென்படணும், ஒரு விஷயத்த சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்காம ஒரு வார்த்தைகள் சொல்லும் பொழுது கூட நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பேசுறவங்க, அவங்களுடைய வாய்ஸ் டொனேஷன் வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு யுவாஜி எனக்கு ஒரு ஐடியரா சொன்னார். இப்படி இருக்கலாம், இது இருக்கலாம், பர்சன்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க, இந்த ஆளுங்களை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. அப்போ அதெல்லாம் வச்சு அந்த கிரகிச்சு அதுக்கப்புறம் நானா ஒரு உருவகப்படுத்திக்கிட்டேன், ராதிகா இப்படி இருக்கணும். நான் நிறைய பேசி பாக்குறத விட, கண்ணாடியில பாத்துக்கிறத விட எனக்குள்ள அந்த ப்ராசஸ் நிறைய நடக்கும். அதனால நான் நினைக்கிறேன் ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொன்னா தப்பு தான், எனக்குள்ள அது நடக்குது, வெளிப்படையா நடக்கல.
0: இப்ப யுவாஜி அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு பலமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துட்டாரு.
1: ஆமா ஆமா,
0: ரொம்ப பாரமான ஒரு கதாபாத்திரம். அதை சொல்லும் போது சவால்கள் அப்படின்றது அதை எப்படி சமாளிப்போன்றத அப்பயே யோசிச்சீங்களா நீங்க?
1: ஆமா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து எங்களுக்குள்ள நாங்க வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி நிறைய பேசிக்குவோம், ஆனா வெளிப்படை வாழ்க்கையில அது உங்களுக்கு அவ்வளவா தென்படாது. இந்த மாதிரி கதாபாத்திரங்களுக்குள்ள வரும் பொழுது சில சமயங்கள்ல நம்மளுடைய நெஜ உணர்வுகளும் நெஜ சுயரூபமும் வந்து கிட்டத்தட்ட வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா வந்து அது நீங்க கவனிக்கல. இன் கேரக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, வேடத்துக்குள்ள எப்போதுமே இருக்கணும். அந்த வேடத்துக்குள்ளேயே இருக்கிறது அப்படிங்கிறது, ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப நிதானமான ஒரு கதாபாத்திரம். எதிரில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், ஏன்னா நோயாளிகள் இல்லையா, அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அதை வச்சு அவங்க என்னத்து ஒரு முடிவுக்கு வராங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப நிதானமான ஒரு மனிதரால தான் செய்ய முடியும். அப்படி இருக்கிறவங்க தான் மனோதத்துவ நிபுணர்களா மாறி வராங்க. அப்படி வர்ற அந்த அந்த ஒரு பர்சன் அந்த மாதிரியே வாழ்ந்து ஆகணும். அண்ட் இதுக்கடையில எப்படின்னா நான் வந்து முழுமையா அவங்க ஷூட்டிங்ல எனக்கு அங்கேயே நான் இல்லை, நான் இங்க கேளுக்கும் மலை ஏறுறதும் இறங்குறதுமாவே இருந்தேன். ஆமா, அங்கேயே போயிட்டு வந்துட்டு அப்படியே அப்படியே இன் அண்ட் அவுட்ல இருக்கும்போது அந்த சமயத்துல வேற ஒரு நிகழ்ச்சிகள் வேற போயிட்டு இருந்தது. எனக்கு என்ன எனக்கு உதவியா இருந்ததுன்னா கேமரன் மலையே ஒரு அந்த மாதிரி ஒரு செரீனிட்டி வந்து கொடுத்தது. யுவாஜி வந்து ஒரு நல்ல ஒரு இடத்தை சூஸ் பண்ண நான் சொன்னேன். இந்த இடத்தை சூஸ் பண்ணும்போது சொன்னேன், ஐயோ யுவாஜி இது வந்து செலவே பெரிய செலவா இருக்குமே, எப்படி இதை போயிட்டு நம்ம பண்றது, பரவாயில்லையா? யுவாஜி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஒண்ணு பண்றோம், உனக்கு ஆசை இல்லையா, நம்ம வந்து படம் மாதிரி பண்ணுவோம், தெலுமூவின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம ஏன் அப்படி நினைக்கணும், நம்ம படம் மாதிரி நம்ம பண்ணுவோம், பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன வருதோ, ஒண்ணு பண்ணனா மன திருப்தியோட இருக்கணும், வெறும் சும்மா நம்ம பார்த்தோம் செஞ்சோம் அப்படின்றது இல்லாம நமக்கு வந்துட்டு இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மன திருப்தியை தேடிதான் மயில் வந்து பயணிச்சு.
2: ஆக்சுவலி ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நான் துஜி கிட்ட வந்து அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட ஃபுல்லா படிச்சதே வந்து அந்த லொகேஷன்ல தான், அதாவது ஷூட்டிங் பண்ணுக்கு லொகேஷன் காமிக்கி கூட்டி போயிருந்தேன் அவங்களை. நான் கதை எழுதுனா வந்து எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவலா ஒரு ஸ்கோப் கொடுப்பேன். ஸோ அதை முழுசா இப்ப நடிக்கும் போது கூட வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன குழப்பம் இருந்துச்சு. எடிட் பண்ணி முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் எப்படி வராங்க, ஏன்னா அந்த விஷன் அப்படிங்கிற என் மைண்ட்ல தானே இருக்கு. அது ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அது தெரிஞ்சது. அது ரெண்டாவது விஷயம் வந்து ஷூட்டிங் முன்னுக்கு எல்லா ஆர்டிஸ்டும் தனித்தனியா அழைச்சி நான் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட படிச்சு காமிச்சேன். ஸோ தயார் நிலையில தான் போனாங்க. அதனாலதான் வந்து ஷூட்டிங்ல போய் ரொம்ப டேக் எல்லாம் எடுக்கல எல்லாரும். ஆமா தானே?
1: ஆமா. இல்ல எனக்கு இந்த விஷயம் மறந்துருச்சுதான். நாங்க ரெக்கி போனோம், இடத்தை பார்க்க போகும்போது இந்த இடத்துலதான் நீ இது சொல்லுவ, இந்த இடத்துல இந்த டயலாக், அது வந்து அந்த தயார் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப ஒரு உறுதுணையா இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் யுவாஜி வந்து எல்லாருக்குமே அந்த வேலையை வந்து ரொம்ப நாசுக்கா பண்ணாரு. அதாவது இதுக்கு இதுதான், வாங்க ஸ்ட்ரிக்டா உட்காருங்க பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு இல்லாம என்ன பண்ணாரு அப்படின்னா, வாங்க இந்த இடத்துல நீங்க எப்படி பண்ணுங்க. ஹீரோயின் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சேலை அவங்க வந்து கட்டணும், ஒரு சில நுணுக்கங்கள் இருந்தாதான் அது அந்த வருஷம் அப்படின்றத காட்டும், அந்த ரெட்ரோவை வந்து காட்டும். நீங்க இந்த இடத்துல இந்த பாட்டு பாடுவீங்க அப்படின்னு போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமாவா யுவாஜி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நான் நினைக்கிறேன் யுவாஜி வந்து எங்களுக்கு வந்து இந்த கதையை சும்மா சொல்லாம வரும் ஒரு எழுத்து வடிவமா கொடுக்காம அவர் வந்து அதை எங்க மனசுல வந்து ஏத்திக்கிறதுக்கும் வந்து பல விஷயங்கள் வந்து பேசும்போதே செஞ்சிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
0: ஒரு இயக்குனரா நடிகர்களை இப்படி பாத்துக்கும் போதுதான் ஒரு தரமான படைப்பு வந்து அங்க வெளிப்படும். நேயர்களுக்கு ஒரு நல்ல படைப்புகள் நம்ம கொடுக்க முடியும் இல்லையா. இப்போ நம்ம டாக்டர் கீதாஞ்சலி சொன்ன மாதிரி அவங்க சொன்னதுனால இந்த கேள்வி நான் கேட்கிறேன். இப்போ தெலுங்கு மூவியா அதை நீங்க வந்து வெளியிட்டுட்டீங்க, அடுத்து இதை பாகம் இரண்டா ஒரு திரைப்படமா கொடுக்கலான்ற யோசனை இருக்கா இல்லையா?
2: ஒரு முயற்சி நாங்க மைண்ட்ல வச்சிருக்கோம். டாக்டர் ராதிகா அஸ் எ சைக்கியாட்ரிஸ்ட் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒரு கேஸ் மையல் அப்படிங்கிறது. மையல் ஏன் பேர் வச்சிருக்கோன்னு பேசல, அது ஒரு பெரிய ரகசியம் அதுல இருக்கு. டாக்டர் ராதிகா அப்படிங்கிற டைட்டல்லே வந்து ஒரு முழுநீள தொடர் நாடகம் ஒன்று செய்யணும்னு ஆசை. ஒரு 13 எபிசோட் நாடகம், அதுல வந்து ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு கேஸ் அவங்க சால்வ் பண்ணுவாங்க.
0: தொடர்பு இருக்கா இதுக்கும் அதுக்கும்?
2: அதுல உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் இதுல வந்து வருவாங்க. ஆனா இதோட கதைக்களம் வந்து வேற ஒன்னா இருக்கும். கேஸ் சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது படம் முடியுமோ தெரியும். இந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கு வந்து இந்த தொடர் நாடகத்துல படம் முழுக்க இருக்கும். நோயாளியை வந்து கியூர் பண்ணும்போது சைக்கியாட்ரிஸ்ட் வந்து எப்பயுமே வந்து தே டேக் தி பர்டன் அண்ட் டேக் அந்த பாரங்கள், அவங்களோட சோகங்கள், அவங்க வேதனைகளை வந்து ஆக்சுவலி இவங்க புரிஞ்சுக்கிட்டா தான் ட்ரீட் பண்ண முடியும். அதுல வந்து பாதி சோகங்களையும் பாரங்களையும் டாக்டர் எடுத்துக்கிறாங்க.
1: அதனாலதான் மனோதத்துவ நிபுணர்கள் வந்து ஒரு சில மாசங்கள் வந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு சில பல மாசங்கள் வந்து வெளியூர் போயிருவாங்க, இல்ல அவங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா இதுதான் அதோடைய காரணம். அதுல இருந்து இவங்க விடுபட்டு இருக்கவே முடியாது. அது உள்வாங்காம மற்ற அந்த நோயாளிகளுடைய பிரச்சனைகளை உள்வாங்காம அவங்களால இருக்க முடியாது. அவங்க வாழ்க்கையில பாதிப்பு தருமானு கேட்டா பல பேருக்கு பாதிப்பு தந்திருக்குன்னு எனக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நோயாளி பார்த்தா அதுல இருந்து வாழ்க்கை மாறிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் சொன்னவங்க இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட சீரீஸ்ல அப்படின்னா இப்ப நீங்க ஒரு மனநோயாளி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோயாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விதமான கண்டிஷன்ஸ் மனசுல இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி பேஸ் பண்ணி இப்ப அந்த சீரீஸ பிளான் பண்றோம்.
2: நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம்.
0: நிச்சயமா நடக்கும். கூடி சீக்கிரம் நாங்களுமே காத்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு மையல் தலி மூவி ஜூலை 15 புதன்கிழமை 9 மணிக்கு TV2 பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு பாடல் பாடலுக்கு பிறகு தொடர்ந்து

0: இப்ப இந்த மயில் தெளி மூவியில் நடிச்சிருக்கிற மற்ற கலைஞர்களை பற்றி நம்ம பேசி ஆகணும் இல்லையா, அவங்களை பற்றி சொல்லுங்க. யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய கதாபாத்திரங்களை பற்றி சொல்லுங்க.
1: ஓகே, மயில் அப்படிங்கிற கதைக்கு வந்து எனக்கு வந்து ஓவியர் கேரக்டர் தான் மெயின். சோ ஓவியரா யார் நடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு மிட் ஃபார்ட்டிஸ்ல இருக்கிற ஒரு ஓவியர் வேணும், கதையோட தேவைக்காக தேவைப்பட்டது. சோ யார் நடிக்கலாம்னு பார்க்கும்போது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நல்ல நடிகர், இப்ப இயக்குனரா இருக்காரு, கோவிந்த் சிங்கை வந்து அப்ரோச் பண்ண அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு என்ன சந்தோஷம்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இயக்குனர் என்ன கதாநாயகனா கூப்பிடுறாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் கதாநாயகன் தானே, இப்ப வந்து கொஞ்சம் சீனியர் ரோல், அப்பா ரோல் அப்படிலாம் பண்றாரு. ஆனா இந்த கதைக்கு தேவைப்பட்டனால அவர் ஹீரோ நடிச்சாரு, ரொம்ப நல்ல பிரமாதமா பண்ணியிருந்தாரு,
2: ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த கேரக்டருக்கு அவர் ரொம்ப அழகா, ரொம்ப சரியா, கதாநாயகனுக்குன்னா சில அங்க லட்சணங்கள் இருக்கணும், சில முக பாவனைகள் இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது அவருக்கு. நான் இளம் வயதுல அவர் ஒரு கதாநாயகனா நம்மளாம் பார்த்து ரசிச்சிருக்கோம், அவருக்கெல்லாம் நம்மளாம் ஒரு ஃபேனா தான் இருந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் அந்த ஒரு ஆராவோட அவர் பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது.
1: ஆமா, உயிரை தொலைத்தின் கதாநாயகன் அவர் தானே. அப்புறம் வந்து ஒரு சீனியர் பெயிண்டர் ரோல் இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப நாளாவே ஏற்கனவே ஒரு தெலுங்கு மூவியில் நடிக்கும் போதே வந்து வீரசிங்கமான அருமையான ஓவியர் தெரியும். அவர் வீட்டிலேயே சுவர்கள் எல்லாம் ஓவியம் வரைஞ்சு வச்சிருப்பாரு. அவர் இஸ் எ பெயிண்டர். இந்த ராதாவன் நடிச்சிருக்காங்கல்ல புனிதா, அவங்க ஓவியத்தை வந்து அவர் வந்து வரைஞ்சிருப்பாரு, பாதி வரைஞ்சு வச்சிருப்பாரு. ஏன்னா அதுல வந்து வரிகிற சீன் தான். அது வரையிறது, அப்புறம் ஓவியர்கள் எல்லாம் எப்படி செய்வாங்க, அந்த பிரஷ் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு கோவிந்த் சிங் அந்த ட்ரைனிங் கொடுத்ததே வீரசிங்கமன்னன் தான். அந்த காஸ்டிங்லேயே வந்து நம்ம அப்படி பிளான் பண்ணி தான் எடுத்தேன் நான். நம்மளுக்கு தெரியாத விஷயம் செய்யும் போது தெரிஞ்சவங்க யாராவது கூட இருக்கணும் இல்லையா. அப்புறம் வந்து ராதா கேரக்டர் வந்து புனிதா பண்ணாங்க, ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. அதாவது எனக்கு வந்து 90s ஒரு பாடகி, இப்ப நம்ம தாமரை இருந்தாங்களே சரணம் பாட்டு, அந்த மாதிரி அந்த டைம்ல ரெக்கார்டிங், அப்பதான் மலேசியால வந்து பாட்டு ரெக்கார்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க, புதுசு புதுசா ஆல்பம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல மேடை பாடகியா இருந்த ஒருத்தவங்களை வச்சு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அந்த பாட்டு வந்து பிரபலம் ஆகுது. அந்த பிரபலத்துல இருக்கிற டைம்ல இருக்கிறவங்க தான் ராதா. அந்த டைம்ல தான் அந்த கதைகள் எல்லாம் நடக்குது. புடவை கட்ட பிடிக்கும், ஜாலியா பேசுவாங்க எல்லாத்துக்கிட்டையும். அதுக்கு அவங்க இருந்தாங்க. ஆஃப்கோர்ஸ் டாக்டர் ராதிகா. டாக்டர் ராதிகா கேரக்டர் வந்து எனக்கு வந்து எப்படின்னா வந்து அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கும் போது ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அனலிட்டிக்கா இருக்கும் அப்படி இருக்கணும். காமெடி எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அவங்க தம்பி கேரக்டர் வந்து ஸ்ரீகுமார் பண்ணுவாங்க, அவங்க ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க வந்து அந்த கதையை தேடி போகும்போது தம்பி தான் எடுத்துட்டு போவாங்க. சோ வந்து அந்த தம்பியோட வந்து கேர்ள் ஃபிரெண்ட் வந்து தாஷா நடிச்சிருப்பாங்க. தாஷா தான் வந்து அந்த நம்ம வீரசிங்கமோட வந்து அவர் கேட்டகரா இருப்பாங்க. சோ அந்த யூனிவர்ஸ் அப்படி தான் போவும்.
2: நானு, தாஷா, ஸ்ரீகுமரன் மூணு பேரும் சேர்ந்துதான் துப்பு தொலைக்கி தேடுறது. என்னதான் நடந்துச்சுன்னு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு கொண்டு வருவோம். அதெல்லாம் ஒன்னா கொண்டு சேர்க்கும் போது தாஷா வந்து கொலம்பியே போவாங்க. அவங்க கேரக்டர் சொல்லுவாங்க, ஐயோ இது என்னது, இது கிணறு வெட்ட போதும் கிளம்புதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து.
1: வீரசிங்கம் வந்து கதைப்படி வந்து இஸ் எ லெஜெண்டரி பெயிண்டர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் 30 வருஷத்துக்கு முன்னுக்கு அவர் வரைஞ்ச ஒரு ஓவியம் வந்து இப்பதான் ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஓவியத்தை பத்தி தான் தாஷா வந்து PhD பண்றாங்க. சோ அதனால வந்து அந்த கதைகள்லாம், பழைய கதைகள் திருப்பி எடுக்க வேண்டிய சூழ்நிலை. சோ பழைய கதைகள்லாம் பேசும்போது அவருக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வந்து குழம்புறாரு. அவரு அவரோட ஓவியங்கள் அவர்கிட்ட பேசுது. ஹசன் முத்தாலிப் வந்து இவரோட நண்பரா நடிச்சிருப்பாரு.
2: ஹசன் முத்தாலிப் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கிரிட்டிக், அவர் வந்து ஃபிலிம் கிரிட்டிக்.
1: அவர் வந்து மலேசியால வந்து சங்கஞ்சில இந்த பாப்பா அனிமசினுகாரன் சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு வருவாங்க, ஓவியங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரொஃபஸரா நடிச்சிருப்பாரு. எல்லா கேரக்டருமே இம்பார்ட்டா இருக்கு பாருங்க. இவங்க ஹீரோ இவங்க ஹீரோயின் சொல்ல முடியல. அந்த வீட்டுல வந்து வீரசிங்கம் வந்து இந்த மாதிரி அந்த சில பிரச்சனைகள் இருக்கு. இவங்க வந்து அவங்க டாக்டரா இருக்காங்க. அந்த வீட்டுல அவங்களை பாத்துக்கிற நர்ஸா வந்து கோமலான்னு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க கேரக்டர் வந்து ஊர்வசி, அதுவும் 90s உள்ள கேரக்டர். அப்புறம் வந்து இன்னொரு கேரக்டர் வந்து படம் முழுக்க அந்த இவரு வீரசிங்கம் கற்பனையில வந்து ஒரு கேரக்டர் வந்து அவர் வந்து ஹார்ம் பண்ற மாதிரியே வந்துட்டு இருப்பாரு, குணான்னு ஒரு கேரக்டர். அப்ப லேட்டர் வந்து அந்த குணா ஆக்சுவலி யாரு அப்படிங்கிற கதைகள்லாம் வெளியாகும். அந்த குணா கேரக்டர் வந்து சிவசங்கர் பண்ணிருப்பாரு, பைலட்டா இருக்காருல்ல, அவர் பண்ணிருக்காரு. சிவசங்கர் வந்து ஆக்சுவலி பண்ணா அவரும் ஒரு மெயின் கேரக்டர். அவர் வந்து 4 கெட்டப்ல படத்துல வருவாரு. அப்புறம் வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அருண்குமார் வந்து அவர் சொல்லாரு, சிலுன்னு சிவசங்கருக்கு வந்து படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் ஓடும்போது தெரியுது. ஏன்னா அவ்வளோ இருக்கு, படம் முழுக்க வருவாரு அவர், டாக்டர் ராதிகா மாதிரி தான். ஸோ வந்து எல்லாருமே வந்து. அப்புறம் சதுர்முகன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவர் படத்துல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் சாவியே அவர் தான். அவர் வந்து இந்த கேரக்டர் நடிச்சுதான். கோவிந்த் சிங் வந்து அவர் நடிப்பை பார்த்து அவர் அடுத்த இயக்கத்தில் அவர் நடிக்க வச்சிருக்காரு. இந்த மாதிரி பல பேர் சேர்ந்து நடிச்சு அதை முழுசா பார்க்கும் போது எனக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருந்தது.
0: இந்த தலைமுவில வந்து 3 பாடல்கள் இருக்கு இல்லையா, இசையமைப்பாளர் பற்றி சொல்லிருங்க.
1: ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து மையல் அப்படிங்கிற தலைப்பு பாடல் பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து எப்படின்னா, அருளுணி இருக்காங்க இல்லையா, அருளுணி அருள்முகம், அவங்க வந்து அப்பதான் வந்து தமிழ்நாட்டில் போய் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்பதான் வந்திருந்தாங்க. அப்ப நான் அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன், மா இன்னைக்கு வரைக்கும் ஷர்மிளா சிவகுரு பேர் ஏன் சொல்றாங்கன்னா, அவங்க எவ்வளவு சினிமா பாடல்களை மேடையில் பாடினாங்க, சொந்த பாடல் ரொம்ப செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேடையில் நல்ல பாடகி தான், அவங்க சொந்த பாடல்னால தான் இன்னைக்கு அவங்க பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க. நீங்க சிறப்பா சினிமா பாடலாம் பாடுறீங்க, சொந்த பாடல் செய்யுங்க, சொந்த பாடல் ரொம்ப செஞ்சாதான் சில பாடல்கள் ஹிட் ஆனதான் 40-50 வருஷம் கழிச்சும் அருளுணி பேரால் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து நான் ஏதாவது ஒரு படமோ இல்ல வந்து தெலி மூவியோ இயக்கும் வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா அருளுணியை பாட வைப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து அனௌன்ஸ் பண்ணேன். அதே மாதிரி நம்மளுக்கு மையில் ஓப்பன் ஆயிடுச்சு, மையில் தலைப்பு பாடல் வந்து அருளுணி பாடினாங்க. அது வந்து சமேஷன் இசையில செஞ்சோம். இந்த பாட்டு வந்து 90s ஃபீல்ல இருக்கனால 90s உள்ள இப்ப வந்து ஏ ரமன் பாடல்கள்லாம் வந்துச்சு இல்லையா. இப்ப எனக்கு தென்மேற்கு பருவக்காற்று பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பீட்ல தான் வேணும்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு அவர். ரெண்டாவது வந்து அன்பென்ற பரிசு. அன்பென்ற பரிசு பாடுற இசையமைப்பாளர் வந்து ஜோஷ்னா பிரகாஷ். அவங்க வந்து டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல மியூசிக் டீச்சரா இருக்கிறவங்க. அவங்களோட பியானோ கிளாஸ் எல்லாம் போயிருக்கேன். சோ பிரீதா பிரசாதும் அவங்களும் ரொம்ப நெருங்கிய தோழிகள். அவங்க இசையில வந்து ஒரு பாட்டு செய்யணும் சொல்லி லிரிக்ஸ் எழுத 2017 கேட்டிருந்தாங்க. அந்த பாடல் வெளியான டைம்ல வந்து அவ்வளவு பெருசா வந்து அவங்க வந்து மியூசிக் வீடியோ எல்லாம் செய்யல. இந்த பாட்டு எப்படியாவது எங்கேயாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. நம்ம கதைக்கு வந்து அந்த பெண் பாடகி அவங்க வந்து பாடி வெளியான பாடலா ஒரு பாடல் இருக்கணும், அந்த படம் முழுக்க வரணும். இப்ப சந்திரமுகி ராரா பாடல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டு தேவைன்னு சொல்லும் போது நான் வந்து ரேக்கி போயிருந்தேன். என்னோட ஹீரோ அப்புறம் வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்களுக்கு போயிருக்கும் எடிட்டருக்கு போயிருக்கும் போது நான் வந்து பேசிட்டே இருக்கேன், புது பாட்டு செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த பாட்டை போட்டு காமிச்சேன் எல்சன் தான், என்னோட எடிட்டர் சொன்ன இந்த பாட்டு கரெக்டா இருக்கும் யுவாஜின்னு சொன்னாரு. நாங்க லாக் பண்ணோம் அந்த பாட்டு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு வந்து செட்ல உள்ளவங்க இப்ப அந்த பாட்டு கேட்கும் போது பயமா இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கதையோட சேர்ந்து அந்த பாட்டு வந்து டிராவல் பண்ணும். 90s வந்து அவங்க அடிக்கடி மேடை பாடகியா இருக்கும் போது அவங்க வந்து உள்ளூர் பாடல்களும் பாடுவாங்க. ஜெரி ரத்னம் கம்போசரோட அனுமதியோட அவர் கம்போஸ் பண்ண இரண்டு பாடல்களை வந்து இதுல யூஸ் பண்ணிருப்போம். உல்லாசம் சரணம் இந்த ரெண்டு பாட்டுமே வந்து மேடையில பாடுற மாதிரி இருக்கும். சோ இந்த எல்லா பாடல்களும் சேர்த்து அந்த படத்தை பார்க்கும்போது முழுசா ஒரு திரைப்படம் பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். சோ அந்த விதத்துல வந்து இதுல வந்து ஒத்துழைச்ச அப்புறம் புதுசா பாடல் இயக்குனர் சமீஷன் ஜோஷ்னா பிரகாஷ் அப்புறம் ஜெரி ரத்னம் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து முழுசா ஒளிப்பதிவு பண்ணி, ஏன்னா எனக்கு வந்து அந்த ட்ரில்ல அந்த எலமெண்ட் வேணும் அப்படி அப்புறம் அனிமேஷன் எல்லாம் இருக்கு அப்படிங்கறனால நான் வந்து ஏற்கனவே கார்த்திக் சாமி கூட வேலை செய்ய வேண்டிய ஒரு ஆர்வம் இருந்தது எனக்கு. என்னோட டிஓபிஆர் வேலை சொன்னா சிஃபா சிந்தா பிரீமியர் முடிஞ்சு மறுநாள் நான் கேட்டேன் அவர்கிட்ட, கார்த்திக் இந்த மாதிரி படம் ஒரு டெலிமூவி பண்ண போறேன் நீ தான் டிஓபி பண்ண சொல்லுங்க நான் பண்ணலான்னு சொல்லி டேட் எல்லாம் லாக் பண்ணிட்டு அப்புறம் முழுசா எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. அப்புறம் இந்த படத்துக்கு அவரே எடிட்டரா இருக்கிறனால சில ஷார்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஷார்ட் நான் இப்படி எடுத்துக்கிறேன் அந்த கண்டினியூட்டி எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு சில விஷயங்கள் அவரும் எடுத்தாரு. எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப பிரமாதமா வந்து ஒரு வாரத்திலே எடிட் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. இதுல கோ ப்ரொடியூசர் நான் தான் பாருங்களேன். இதுல வந்து ஒரு டிஓபியாவும் எடிட்டரும் கார்த்திக் சாமலன் என் கூட வந்தது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய பலமா இருந்தது. ஏன்னா அந்த ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு வந்து என்னென்ன கலர் ட்ரெஸ் போடணுங்கிற வரைக்கும் அவர் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாரு, இந்த மாதிரி பச்சுக்கலாம் இந்த மாதிரி கம்போஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு.
2: கார்த்திக் சாமலன் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல டிஓபி. முதல்ல வந்து ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, நல்ல ஒரு டிஓபி. எல்லா இயக்குனர்களும் டிஓபி ஆயிட மாட்டாங்க. டிஓபியா இருக்கிறவங்க டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி அப்படின்னா அந்த கம்போசிஷன் எப்படி இருக்கணும், ஒரு ஷார்ட்ல எப்படி இருக்கணும், யார் யார் இருக்கணும், என்ன ஆங்கிள் இருக்கணும், என்ன கலர்ல இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் ஒரு டிஓபி அப்படிங்கிறவங்க. அதுலயும் கார்த்திக் வந்து ஒரு இயக்குனராகவும் டிஓபியாவும் எடிட்டராகவும் இருக்கிற அந்த சமயத்துல உண்மையிலேயே நிறைய பர்சனல் டச்சஸ். நான் நினைக்கிறேன் ஒரு யுவாஜியோடைய கதை அவருடைய இயக்குனர்கள் அந்த இயக்குற அந்த திறமை இதெல்லாம் சேர்த்தாலும் நினைக்கிறேன் டிஓபியுடைய பங்கு பெரிய பங்குன்னு சொன்னா அது மிகை கிடையாது. இந்த அன்பென்ற பரிசு பாட்டு எனக்கு அந்த பாட்டு முன்னாடியே பிடிக்கும், ஆனா இப்போது வேற ஒரு ஃபீல்ல வரும், பயந்த ஒரு ஃபீல்ல மட்டும் இல்ல. இதுல வந்து ஆக்சுவலி அது புனிதா பாடுற மாதிரி வரும். அந்த இருட்டுல அந்த மழை அந்த லேசா தூரல் அந்த 15 degrees Celsius அங்க கேமரன் மலையில ராத்திரியில கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் எடுத்தீங்கன்னா யோஜி, ஆமா 2 மணி வரைக்கும் எடுக்கும் போது லேசா மழை தூரலோட வந்து அதை எடுத்தாங்க. அதுல புனிதா வந்து பாடுற மாதிரி ஒரு சைகை செஞ்சது. இன்றைக்கு எனக்கு அந்த பாட்டை எடுத்தாலே புனிதா தான் ஞாபகம் வராங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் கொடுத்தது அந்த பாட்டே. வந்து ஜோட்ஷனா வந்து அவ்வளவு அருமையா வெளியூர்ல இருந்து எல்லாம் செஷனிஸ் கூட்டிட்டு வந்து இந்த இசை கருவி அமைக்கக்கூடியவங்க அவங்க எல்லாரையும் கூட்டு வந்து அதை பண்ணிருந்தாங்க. அப்போ 2016-17 அதை பண்ணிருக்காங்க. இன்றைக்கு இந்த கதைக்கு மிகப்பெரிய பூஸ்ட்னு தான் சொல்லணும். படத்தை பார்க்கும் போது நீங்களும் அந்த பாட்டை மறக்கவே மாட்டீங்க. அடுத்து புனிதா தான் உங்களுக்கு ஞாபகமே வருவாங்க.

0: புதன்கிழமை மையல் தெலுமூவிய பார்க்க மறந்துடாதீங்க. இரவு 9 மணிக்கு இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இப்ப நாங்க கேக்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு பேரும் பதில் சொல்ல போறீங்க.
1: ரேபிட் ஃபயரா?
0: ஆமா. படப்பிடிப்பு தளத்துல யார் உங்களை அதிகமா ரொம்ப சிரிக்க வச்சது?
1: யுவாஜி தான்.
0: இயக்குனர் தான் சிரிக்க வச்சதே உங்களை?
1: யாரையும் வேலை செய்ய விட மாட்டாரு.
2: ரிலீஸ் டென்ஷன் பண்ணும்ல. ஓ, அதனாலயே டென்ஷன் தான்.
0: சரி, இயக்குனர் வந்து அருமை, ஒரு தடவையிலே நல்லா நடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொன்ன ஒரு நடிகர் யாரா இருப்பாங்க? ஒருத்தர் சொல்லணும். எல்லாருமே வா.
2: கோவிந்த் சிங்.
0: கோவிந்த் சிங் ரொம்ப சுட்டி. யாரு படப்பிடிப்பு தளத்துல?
1: வனிதா சண்முகம்.
0: அவங்க தான் சுட்டியா? எதிரே பாக்கலங்க.
2: ஸ்ரீகுமரன்.
0: நிறைய படைப்புகள் அவர் மனசுக்குள்ள இருக்கு, அதெல்லாமே சீக்கிரத்தில் எடுக்கணும்ன்றது எங்களுடைய ஆசையும் கூட. ஆனா கேள்வி முடியல, இன்னும் கொஞ்சம் கேள்வி இருக்கு. டாக்டர் ராதிகா பத்தி வீட்டுல என்ன சொன்னாங்க?
1: நான் வீட்டுல இது அதிகமா பகிர்ந்துக்க கிடையாது, ஏன்னா அப்புறம் தொலைக்காட்சியில வரும்போது அவங்களுக்கு அப்புறம்
0: உங்க மனசுக்கு வர்ற ஒரே ஒரு விஷயத்தை நீங்க சொல்லணும். மையல்னா உங்க மனசுக்கு என்ன தோணுது?
1: ஓவியம்.
0: உங்களுக்கு யுவாஜி?
2: காதல்.
1: மையினா ஓவியம் திட்ட மை தானே பயன்படுத்துவாங்க. ஆமா, அப்ப அதுதான் அர்த்தமானு நீங்க என்ன கேக்கலாம்.
0: கேக்கலாம், ஆனா அர்த்தம் இல்ல. கதையை பாருங்க, சுவாரஸ்யம் நிறையவே இருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்கள் ஏன் மையல பாக்கணும் அப்படின்றத சொல்லிருங்க.
1: ஒரு மனசுக்கு திருப்தியான திரைப்படத்தை திரையரங்குகளுக்கு தான் போய் பார்ப்பாங்க. ஆனா நீண்ட நாள் கழிச்சு மலேசியால தமிழ் திரைப்படத்துல ஒரு நல்ல மனசுக்கு திருப்தியா ஒரு நல்ல படத்தை பார்த்து ஒரு ஆரம்பம் நடுவுல பிரச்சனைகள் முடிவு இதுதான் அதனுடைய ஆன்சர் அப்படின்னு பல சமயங்கள்ல படங்கள்ல நமக்கு அது கிடைக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வியையும் எழுப்பி பிரச்சனையும் ஒரு குட்டையையும் குழப்பி அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு பதில கொடுத்து மனசுக்கு இதமா நீங்க போய் படுத்து தூங்கும் போது அப்பாடா நல்ல ஒரு படத்தை பார்த்தோம் நல்லா அது ஒரு 9 மணிக்கு வேற போடுறீங்க 15ஆம் தேதி அன்றைக்கு. அதனால அதுக்கப்புறம் நிறைவா மனசு நிறைவா நிச்சயமா போய் படுத்து தூங்குவாங்க. நிச்சயமா இந்த படத்தை எப்ப ரிப்பீட் பண்ண போறீங்கன்னு கேட்க போறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதை திரும்ப திரும்ப பாக்கணும்ன்ற ஆசை உணர்வை வந்து அது தூண்டி விட்டுரும்.
0: இரவுக்கு ஏற்ற மையல் அப்படின்ற ஒரு தெலிமூவி. இப்ப நம்ம யுவாஜி அவர்கள் சொல்லுங்க, ஏன் மையல் தெலிமூவியை பார்க்கணும்?
2: இந்த மையல் தொலைக்காட்சி படம் வந்து நாராயணன் ரெக்கார்டிங் அண்ட் பிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அவங்களும் ஏறாமர் பார்த்தியும் இணைந்து தயாரிச்சிருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாடல் ஆசிரியர் என் பாடல்கள் வந்து மக்கள் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்திருக்காங்க, இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து ஒரு ரைட்டரா ஒரு இயக்குனரா இப்பதான் நானே என்ன செதுக்கிட்டு இருக்கிறேன். சோ அப்படி பார்க்கும் போது இந்த மையல் திரைப்படம் வந்து என்னோட ஐடென்டிட்டி கார்டு, என்னோட பிசினஸ் கார்டு. இதை பார்த்துதான் வந்து யுவாஜினா எப்படி டைரக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு ஒரு முன்னோடியா இந்த படம் இருக்க போகுது. இதுக்கப்புறம் யுவாஜி இயக்கும் படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு இதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நான் வந்து தொலைக்காட்சி படம்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ள இப்படிதான் பண்ணணும், இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லணும் அப்படின்னு இல்லாம நமக்கு ஒரு பிளாட்ஃபார்மும் நம்ம கண்டென்ட் சொல்றது கதை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் போது ஏன் நம்ம ஒரு திரைப்படம் லெவலுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது. இந்த தொலைக்காட்சி படத்தோட வெற்றி தான் வந்து இன்னும் இன்னும் பல இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரி கதைகளை வந்து ரிஸ்க் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக வந்து ஒரு முன்னோடியா இருக்கலாம். இந்த படத்தை பார்த்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எதுவா இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் சொல்லுங்க. ஆர்டிஎம் நம்ம தமிழ் தொலைக்காட்சி படங்களை இரவு 9 மணிக்கு போடுறாங்க. சோ இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு நம்ம இதெல்லாம் அதிகமா செஞ்சாதான் இன்னும் அதிகமான தமிழ் படைப்புகளை இரவு நேரத்துல பார்க்க முடியும். அதுக்காகவாவது நம்ம தமிழ் தொலைக்காட்சி படங்கள் ராத்திரி ஆர்டிஎம்ல போடும் போது நிச்சயமா பாருங்க. இதுக்கு உதவி செய்யற நம்ம ஆர்டிஎம் நிர்வாகம் நம்மளோட கேபி எல்லாருக்குமே வந்து நிச்சயமா நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா போடும் போது நம்ம பார்க்கணும் இல்லையா. அதுக்காகவாவது மையல் மட்டும் இல்ல, எந்த தமிழ் தொலைக்காட்சி படம் இரவுல போட்டாலும் நிச்சயமா நீங்க பாருங்க, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. நம்ம ட்ரெண்டியா ஆக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கிறதுக்காக தான் நிச்சயம் பார்க்கணும்.
0: இந்த வேலையை பயன்படுத்தி நாங்களுமே உங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாராட்டியும் வாழ்த்துக்களையும் சொல்லி ஆகணும். நம்ம யுவாஜி அவர்களை வந்துட்டு FDAM-ல வந்துட்டு வைஸ் ட்ரெஷரரா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா, மலேசிய திரைப்பட இயக்குநர்கள் சங்கம். அதுல வந்து உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு எங்களோட மனமார்ந்த பாராட்டு. நம்ம டாக்டர் கீதாஞ்சலி ஜிக்கு இந்த மாதமே இன்னொரு திரைப்படம் வெளிவர போகுது, இரும்பு தோட்டம்.
1: ஆமா,
0: அந்த திரைப்படத்தை நீங்க நடிச்சிருக்கீங்க. சீக்கிரத்தில் வெளிவர போது பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
1: டாக்டர் தான், அது வேற மாதிரி டாக்டர்.
0: அதுலயும் டாக்டர் தானா? இந்த டாக்டர் எப்படி இருக்காங்க, அந்த டாக்டர் எப்படி இருக்காங்கன்றத நம்ம நேயர்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இருவருக்குமே ரொம்ப நன்றி. மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில இன்றைக்கு உங்களை கொண்டாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு வந்து நிறைய எங்க மனசுல இருக்கிறது மட்டும் அல்லாது மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து முழுமையா ஒரு திருப்திகரமா பேசுறதுக்கு வாய்ப்பு அளிச்சதுக்கு மின்னல் FM என்னுடைய நன்றிகள். நிச்சயமா அவர் சொன்னது போல ஆர்டிஎம் வந்து 9 மணிக்கு இரவு முக்கியமான நேரங்கள்ல நம்முடைய தமிழ் படைப்புகளை வெளியிடுறதுக்கு ஒரு இந்த வழியை வகுத்து கொடுத்துருக்கிறதுக்கு வந்து நிச்சயமா பெரிய நன்றிகள் சொல்லி ஆகணும். இந்த வேலையில பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி தமிழ் படைப்புகள் வானொலியிலையும் தொலைக்காட்சியிலையும் தொடர்ந்து வரணும், நம்மவர்கள் நிறைய வரணும் அப்படின்னு அந்த துறையில அவங்க என்ன நாளைக்கு அவங்களுடைய பிள்ளைகள் கூட இந்த துறையில வரலாம், இயக்குனரா நடிகரா ஒரு தயாரிப்பாளரா அவங்க கூட நாளைக்கு வரலாம். அதனால அவங்க செய்யக்கூடிய என்ன அப்படின்னா எங்கெங்கயோ பார்ப்பாங்க இந்த மாதிரியான தரவுகள் எல்லாமே, இந்த விஷயங்கள் கண்டென்ட் எல்லாம் மற்ற இடங்கள்ல கூட அவங்களுக்கு கிடைக்கும். மின்னல் FM மற்றும் ஆர்டிஎம்ல வந்து இந்த படைப்புகளை பார்க்க வேண்டியது ஏன் அப்படின்னா நம்ம அரசாங்கத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய படைப்புகள் ஒன்று, ரெண்டாவது வந்து மக்களுடைய ஆதரவு வந்து இந்த மாதிரி படைப்புகளுக்கு இருந்தாதான் நீண்ட காலத்துக்கு இதெல்லாமே சோபிச்சு நிற்கும்.
0: ரொம்ப நன்றி இருவருக்குமே இவ்வளவு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு. ஆக மையல் தெலிமூவி July 15 புதன்கிழமை இரவு 9 மணிக்கு TV2 பார்க்க மறந்துடாதீங்க. மர்மம், காதல், இப்படி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சுவாரஸ்யங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விடைபெறுகின்றேன் நான் உங்கள் கிஷன். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் புவனா வீரமணி.

செயற்கை நுண்ணறிவு சட்டவரைவு மீதான கலந்துரையாடல் தொடங்கியுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 4-5% இருக்கும் என கணிப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். இன்று 101வது பிறந்தநாளை கொண்டாடும் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமதுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். டாக்டர் மகாதீர் உடல் ஆரோக்கியத்தோடு இறை ஆசியை பெற்று நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திப்பதாக பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கெடா அலுஸ்டாரில் 1925 ஜூலை 10 பிறந்த டாக்டர் மகாதீர் 22 பிரதமராக சேவையாற்றியுள்ளார். 1981 முதல் 2003 வரையிலும் 2018 முதல் 2020 வரையிலும் அவர் அந்த பதவியை வகித்தார். 92வது வயதில் மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட போது உலகின் மூத்த பிரதமராக அவர் திகழ்ந்தார். செயற்கை நுண்ணறிவு AI நிர்வாக சட்டவரைவு மீதான பரிந்துரைகளை துல்லியமாக ஆராய இலக்கவையில் அமைச்சு தேசிய AI அலுவலகம் நயோ வாயிலாக இம்மாதம் முழுவதும் கலந்துரையாடலை முடுக்கிவிட்டுள்ளது. இந்த சட்டவரைவுக்கு அடித்தளமாக விளங்கும் நிர்வாக கட்டமைப்பு தொடர்பான புரிதலை அதிகரிக்கும் அரசாங்க முயற்சியின் ஒரு பகுதியாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் அரசாங்க நிறுவனம், தொழில்துறை, வணிகத்துறை, கல்வியாளர் உட்பட பொதுமக்களின் கருத்துக்கள் சேகரிக்கப்படும். சமமான நடைமுறைக்குரிய எதிர்கால தேவைக்கேற்ற AI நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவதில் அரசாங்கம் முனைப்பு காட்டியுள்ளது. அதிகாரப்படி வாயிலாக தகவலை சரிபார்க்கும் தளமாக செபனறிஞர் அகப்பக்கம் செயல்படுகிறது என தொடர்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. எந்த ஓர் அரசியல் கருத்தையும் தற்காப்பதற்கான தளம் இதுவல்ல என அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. பொது அமைதியை பாதிக்கும் தகவல்களின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த மக்களுக்கு உதவ இந்த அகப்பக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த தளத்தை கண்காணிக்க சுயேட்சை குழுவை உருவாக்கும் பரிந்துரையை அமைச்சு ஏற்றுள்ளது. இந்த அகப்பக்கம் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரிப்பதற்கான பரிந்துரைகளை அமைச்சு வரவேற்றுள்ளது. நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பணவீக்க கணிப்புக்கும் ஈடாக நாள் வட்டி விகிதம் OPR 2.75% நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என மத்திய பொருளாதார ஆளுநர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரஷீத் கஃபார் தெரிவித்துள்ளார். பொருளாதார தரவுகளின் அடிப்படையில் அது திருத்தம் செய்யப்படும் என்றார் அவர். மேலும் நிதி கொள்கை செயற்குழு வரும் செப்டம்பரில் அல்லது நவம்பரில் OPR 25 அடிப்படை புள்ளிகள் உயர்த்தி 3.0% நிலைநிறுத்தக்கூடும் என ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். மலேசியா கணிக்கப்பட்டதை காட்டிலும் வலுவான பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்தால் மட்டுமே அது நடைமுறைப்படுத்தப்படும். இதனிடையே மேற்காசிய மோதலால் நிலையற்ற சூழல் நிலவினாலும் நாட்டின் பொருளாதாரம் மேல் திறனுடன் உள்ளது என டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரஷீத் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5.4% வளர்ச்சி அடைந்துள்ளது. நடப்பு பொருளாதார நடவடிக்கைகள் இவ்வாண்டு 2 காலாண்டில் மிதமான வளர்ச்சியை குறிப்பதாக அவர் கூறியுள்ளார்.

0: நிர்வாக திட்டத்திற்கான விருதை மலேசிய தர அங்கீகார நிறுவனம் MQA பெற்று வரலாறு படைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து முதல் உயர்கல்வி தர அங்கீகார கழகமாக MQA உருவெடுத்துள்ளது. நேற்று நடைபெற்ற ER 26 கவ் மீடியா மாநாடு மற்றும் விருதளிப்பு நிகழ்ச்சியில் அந்த விருது வழங்கப்பட்டது. நிர்வாகத்தையும் நாட்டின் உயர்கல்வி தர அங்கீகார முறையும் வலுப்படுத்துவது தொடர்பான உயர்நிலை திட்டங்களை வழிநடத்துவதில் MQA-வின் பங்களிப்புக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் இதுவென தலைமை நிர்வாக அதிகாரி பேராசிரியர் டாக்டர் முகமது ஷத்தார் சப்ரான் கூறியுள்ளார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தலை நிர்வகிக்கும் பரபரப்பினூடே தேர்தல் ஆணையம் SPR தஞ்சோங் பியாய் தேசிய பூங்காவில் நடைபெற்ற நிறுவன சமூக கடப்பாடு CSR திட்டத்திலும் பங்கேற்றது. இத்திட்டத்தில் 100 சதுப்பு நில மரக்கன்றுகள் நடப்பட்டதாகவும் 17 கிலோ குப்பைகள் அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் ஜோஹர் தேசிய பூங்கா கழகம் தெரிவித்துள்ளது. இதில் SPR தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹாரூன் கலந்து கொண்டார். பொது தேர்தல் சீராக நடைபெறுவதை உறுதிப்படுத்துவதோடு நீடித்த சுற்றுச்சூழலில் SPR-இன் கடப்பாட்டை இது வெளிப்படுத்துகிறது. 6 மாநிலங்களிலும் லாபுவானிலும் பிற்பகல் 2 மணி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மேட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. பேராக்கின் கிரியான், பகண்டாத்தோ, ஹிலிர் பேராக்கிலும், ஸ்லாங்கூரின் சபாபர்னாம், கோலஸ்லாங்கூரிலும், நெகிர்சிம்பிலானில் ஜம்போல் தம்பினிலும், மலாக்காவில் அலுர்கஜா ஜாசின், ஜோஹரில் கொத்தத்திங்கி உள்ளிட்ட சபாவின் உட்புற பகுதிகளில் இந்நிலை கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: தைவானை 10 ஆண்டுகளுக்கு பின் கடும் சூறாவளி தாக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் குடியிருப்புகளிலிருந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பள்ளிகளும் அலுவலகங்களும் மூடப்பட்டுள்ளன. பாவி சூறாவளி அத்தீவு நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களை தாக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கீலோங் துறைமுகம் கடும் பாதிப்பினை எதிர்கொள்ளக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. ஆகையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் விடுத்த எச்சரிக்கைகளுக்கு இணங்க உணவுப் பொருட்களை சேமித்து மக்கள் வணிக தலங்களின் நுழைவாயில்களில் மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்துள்ளனர். உள்ளூர் கடற்பறவையை உட்படுத்தி H5N1 பறவை காய்ச்சல் பதிவு செய்யப்பட்டதை ஆஸ்திரேலியா உறுதிப்படுத்தியுள்ளது. தென் ஆஸ்திரேலியாவின் ரோப் கடல் பகுதியில் இத்தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் ஜூலி கோலின்ஸ் குறிப்பிட்டார். ஆஸ்திரேலிய கடற்பறவையை உட்படுத்திய முதல் நேர்வு இதுவாகும். எஞ்சியவை கடல் கடந்து வந்த பறவைகளில் கண்டறியப்பட்டுள்ளன. இதனுடன் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பறவைகளின் எண்ணிக்கை 12 உள்ளது. ஹெய்த்தியில் உள்ள புதிய பன்னாட்டு ஒடுக்குமுறைப்படை GSF-இல் இலங்கையைச் சேர்ந்த குழு ஒன்று இணைந்துள்ளதாக ஐநா ஆதரவு பெற்ற அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். நேற்றிரவு அக்குழு போர்த்தோ பிரின்ஸில் சென்றடைந்ததாக அவர் கூறிய நிலையில் பாதுகாப்பு கருதி அவர்களின் விவரங்கள் ஏதும் வெளியிடப்படவில்லை. அப்படையை வலுப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வரும் வாரங்களில் கூடுதல் படைகள் இணையும் என்ற எதிர்பார்ப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த படையில் காவல்துறையினர், ராணுவ வீரர்கள் உட்பட இதர சீருடை பணியாளர்கள் என 5500 பேரும் 50 பொது சேவை பணியாளர்களும் இடம்பெறக்கூடும். எகிப்தின் முதல் அணுமின் நிலையத்தின் கட்டுமான பணிகள் சீராக நடைபெறும் நிலையில் அதன் முதல் அணு ஆலை 2028 தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பினை பிரதமர் முஸ்தபா பெட்பாவ்லி வெளியிட்டுள்ளார். ஆலையின் 2வது அழுத்த கலனை பொருத்தும் நிகழ்ச்சியினூடே ரஷ்யாவின் ரொசெட்டம் அணுமின் நிலையத்தின் தலைமை இயக்குநர் அலெக்சிஸ் லிக்காச்செஃபுடனான சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார். அந்நாடு எதிர்பார்த்து காத்திருந்த இந்த மாபெரும் திட்டம் எகிப்து ரஷ்ய ஒத்துழைப்புடன் மெய்ப்பிக்கப்படுவதாக முஸ்தபா கூறியுள்ளார். உலக கிண்ண கார்பந்து நாளை நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் பெல்ஜியம்

ஸ்பெயினிடம் தோல்வியே சந்திக்கக்கூடும் எனவென அனைவரும் எதிர்பார்ப்பாக உள்ளதை பெல்ஜியம் பயிற்றுனர் ரூடி கார்சியா கோடி காட்டியுள்ளார். ஆனால் அவனி வரலாறு காணாத வெற்றியை பதிவு செய்யுமென அவர் சூளுரைத்துள்ளார். ஐரோப்பிய வெற்றியாளர் ஸ்பெயின் இம்முறை அனைத்து ஆட்டங்களிலும் எதிரணியின் கோலை பெறாததால் பலம் பொருந்தி அணியாக விளங்குகிறது. ஆனால் எகிப்து, ஈரான் உள்ளிட்ட செனகலுடன் பெல்ஜியம் கடும் போட்டி எதிர்கொண்டதை அவர் சுட்டிக்காட்டினார். செயற்கை நுண்ணறிவு நிர்வாக சட்டவரைவு மீதான கலந்துரையாடல் தொடங்கியுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 4-5% இருக்குமென கணிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இளமை உல்லாசம் நிகழ்ச்சி நிறைவு பெறும்போது கிஷன் யார் அடுத்த அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்க சொல்லலை, எப்படி நேயர்களுக்கு தெரியும் யார் வராங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, நம்ம எப்ப வரோம் எப்படி வரோன்றது முக்கியம் இல்லை, சரியான நேரத்துல வந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால சரியான நேரத்துல இந்த வெள்ளிக்கிழமை மதிய பொழுதில் உங்களுடன் இசையும் இசையும் தொகுப்பில் இணைகின்றேன் நான் பிரவீன்குமார். கண்டிப்பா அந்த பொழுது ஒரு மகிழ்ச்சியான பொழுது இல்லையா? எல்லாரும் சக பணியாளர்கள் கூட வெளியே மதிய உணவுக்கு சென்றுட்டு இருப்பீங்க, பயணத்துல இருப்பீங்க, பயணம் இந்த சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு எல்லாரும் வேலை செய்யணும், செய்வீங்கல்ல? ஏன்னா வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு பிறகு எல்லாரும் ஒரு அந்த மகிழ்ச்சியான சூழலுக்கு போயிருவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இன்றைய இசையும் இசையும் நிகழ்ச்சியும் நிறைந்திருக்க போகின்றது. உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையோடு சரிங்க, இந்த ஒரு பாடலுக்கு பிறகு ஒரு தலைப்பு வருது, ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு, நீங்க அழைத்து பேச போறீங்க. அதற்கு முன்பாக ஹிப்ஹாப் தமிழா மற்றும் கௌஷிக் கிரிஷ் கொண்டு வரும் ஒரு பாடலை கேட்கலாம். இதோ

0: ஒவ்வொரு நாளும் நாங்களும் உங்களுக்கு சிறப்பான பாடல்களை தான் வழங்கிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால சுற்றுலா தலங்களை பற்றி ஒரு தலைப்பை ஒட்டி பேசுவோம். இன்று என்கிட்ட இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான புகைப்படங்கள் எடுப்பது ஒரு இடத்திற்கு வந்து நம்ம சுற்றுலாவுக்கு செல்லும் போது அது வந்து அந்த பயண அனுபவத்தின் உண்மையான மகிழ்ச்சியை குறைக்கிறதா அப்படின்னு உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னாங்க சிலர்லாம் அந்த சுற்றுலாவுக்கு போனாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், ஆரம்பத்தில் எடுப்பாங்க அந்த விவேக கைபேசியை, அந்த சுற்றுலா முடிகிற வரைக்கும் புகைப்படம் காணொளி ரீல்ஸ்னு எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டோம்னா, இல்லை நினைவுகளை நம்ம சேமிக்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரிதான், ஆனால் இன்னொரு தரப்பு எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, நினைவுகளை சேமிக்கிறது சேமிக்கலாம், ஆனால் அதற்கு வந்து ஒரு அளவு இருக்கு இல்லையா. ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு அழகான இயற்கை காட்சி இருக்கு, அதை ரசிக்கணும் இல்லையா, அப்படியே உட்காந்து அவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. புகைப்படம் காணொளி இதெல்லாம் எடுத்தாலும் அளவாக தான் எடுப்பாங்க. நீங்க இதில் எந்த வகை? நீங்க சுற்றுலாவுக்கு சென்றால் நீங்க அந்த நினைவுகளை சேமிக்க விரும்புபவரா, அப்படி இல்லைன்னா வந்து அந்த இடத்தை அந்த சுற்றுலா தளத்தை ரசிக்க விரும்புபவரா, நீங்க எந்த வகைன்னு சொல்லணும். இல்லை இதை பற்றி ஏதாவது அனுபவங்கள் கூட உங்களுக்கு இருக்கலாம், அந்த அனுபவத்தை கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய எண்கள் சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சரி, சுங்கை பத்தானி நேயர்கள் யாராவது கேட்டுட்டு இருக்கீங்களா, அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.
1: பொண்ணு பார்க்க போன ஐயோ எதுவும்

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: கல்யாணம் எங்களுக்கு நடக்கிறப்ப நாங்க வந்து ஜோகூர்ல இருக்கிறதா வந்து முடிவு பண்ணாங்க. ஏன்னா கணவர் வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யறதுனால அங்க போயிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு யோசிச்சு பார்த்து கடைசி நம்ம சொல்லிட்டேன், நான் என் ஊரை விட்டு வரமாட்டேன்.
2: பாருங்களேன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க.
1: எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க அம்மா அப்பா விட்டு பெரிய மனசு இல்ல அப்படின்ட்டு. ஆனா இல்ல, என்னோட ஊரை விட்டு எனக்கு வர மனசு இல்ல.
2: இதே கதையதான் மாமியார் வீட்லயே
1: சொன்னீங்களா?
2: ஆமா, அதை விட என்ன செய்ய முடியும், மருமகளா வந்துட்டீங்களே. மகன் அனுப்பிட்டாங்களா பிள்ளைக்கு? இந்த கதையை கேட்டா யாரு வேணும் என்ன வேணும் செய்வாங்க.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள். பினாங்க மண்ணில் கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜலந்தாரு முனீஸ்வரர் ஆலய மண்டபத்தில் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா கும்கி புகழ் கவிஞர் ஜோ மலுரியின் இலக்கிய பேருரை கவி அமுதம் சொல்லமுதம் பருக திரண்டு வாரீர். அனுமதி இலவசம்.

0: ஹலோ, நான் ரவின் பேசுறேன். ரவாங்ல இருந்து
1: ரவின், ரவாங்ல இருந்து பேசுறீங்க? டபுள் ஆர் ஆனீங்க.
0: ஆமா,
1: சரி, டபுள் ஆர்னு நான் உங்களை அழைக்கிறேன். சொல்லுங்க டபுள் ஆர், நீங்க எப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம், அதாவது சுற்றுலா தலத்திற்கு போனீங்கன்னா நிறைய இந்த புகைப்படம் ரீல்ஸ் இதெல்லாம் எடுத்து நினைவுகளை சேமிக்க பாப்பீங்களா, இல்ல அப்படியே ரசிக்க பாப்பீங்களா?
0: ஆரம்பத்து கட்டத்துல நான் ரொம்ப போட்டோ எடுப்பேன். நான் இங்க போனா நான் போட்டோ எடுங்க, என்னை போட்டோ எடுங்க, அந்த இடத்த கூட போட்டோ பிடிக்க மாட்டேன். என்னைய வந்து அது வச்சு போட்டோ எடுங்க. பட் இப்ப வந்து எனக்கு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், என்ன ரொம்ப வந்து போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், மெமரிஸ் சொல்லிட்டேன். உண்மையிலேயே வந்து எதுவுமே ரசிக்கிறது இல்ல. ஆனா இப்ப நான் ஃபுல்லா ரசிக்கிற மோட் போயிட்டேன், போட்டோவே யாரவே எடுக்கிறது இல்ல.
1: எதனால அந்த மாற்றம், உங்களுடைய அந்த விவேக கைபேசியில சேமிப்பகம் குறைஞ்சிருச்சா, மெமரி ஃபுல் ஆயிருச்சா?
0: அப்படி இல்ல, எனக்கு அது ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ரீகால் பண்ணும் போது, போன ட்ரிப் எல்லாம் போகும்போது நம்ம எதுவுமே ஒழுங்கா ரசிக்கல. இந்த போட்டோ எடுக்கணும் சொல்லிட்டு அந்த இடத்த எதுவுமே நம்ம வந்து ஒழுங்கா ரசிக்கல சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து நான் ஃபுல்லாவே வந்து லீவ் த மூமெண்ட், எல்லாமே ரசிக்கணும். நம்ம கொஞ்சம் இருப்போம், அந்த அட்டென்ஷன் சீக்கிங் விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து வாழுவோம் சொல்லிட்டு நான் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இப்பயும் எடுப்ப போட்டோ ரெண்டு மூணு அந்த மாதிரி முடிச்சுட்டேன்.
1: எதுவா இருந்தாலும் அளவா இருந்தா சரியா இருக்கும். காலங்கள் ஓட ஓடதான் அந்த ரசிப்பு தன்மை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது இல்லையா?
0: ஆமா ஆமா, அது வயசு ஏற ஏற.
1: சரி, கண்டிப்பா. அடுத்து எந்த சுற்றுலா தலத்திற்கு போகலான்னு இருக்கீங்க? ஏதாவது வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கீங்களா?
0: ஜப்பானுக்கு போகலான்னு வந்து ஒரு பிளான் இருக்குது.
1: என்னையும் கூட்டிட்டு போங்க ரவீன், எனக்கும் ரொம்ப ஆசை.
0: எந்த நானே போன தெரியல பிச்சு, இதே வந்து 50-50 தான் இருக்குது.
1: சரி, போனோம்னா இங்க ஒசாகா போறோமா?
0: போனா ஷிபுயா போவோம் நினைக்கிறேன்.
1: ஷிபுயா, அது எந்த ஊரியா எனக்கே தெரியல. சரி சரி, கண்டிப்பா கூடிய விரைவில் நம்ம போறோம், நீங்களும் போறீங்க, நானும் போறேன். ரொம்ப நன்றி ரவி அழைச்சதுக்கு.
0: நன்றி.
1: சரிங்க, நீங்களும் அழைத்து பேசலாம். நீங்கள் எந்த வகை இந்த பயணத்தில் வந்து நினைவுகளை சேமிக்க விரும்புபவரா, இல்லைனா ரசிக்க விரும்புபவரா என்பதை அடுத்த பாடல் அனிருத் கொண்டு வராரு. இதோ

0: அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்பெல்லாம் யாரும் கருவாட்டு கறி சமைக்கிறதே இல்ல.
1: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டு கறி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டு கறி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
0: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
2: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மணமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
3: பாபாஸ் கரு

0: நான் சிங்கத்தில இருந்து அப்பண்ணா பேசுறியா?
1: அப்பர்ணா?
0: அப்பண்ணா, அப்பண்ணா,
1: அப்பண்ணா, சாப்பிட்டீங்களாமா?
0: கூட்டிட்டு போவாங்க அயோத்தியாவுக்கு, காசிக்கு எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. நான் போன எடுத்துட்டு போக மாட்டேன், எனக்கு பிடிக்காது.
1: ஏன்னா அங்க வந்து நிறைய புகைப்படங்களும் எடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம வழிபாட்டுக்காக போறோம்.
0: நான் வந்து வீட்லயே வச்சிருவேன், போன எடுத்துட்டு போக மாட்டேன், பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு அப்படின்ட்டு. இப்பதான் இங்க குச்சின்னு போயிட்டு வந்தோம் சர்வாவுக்கு. மூணு நாள் இருந்துட்டு ரத யாத்துறாங்க, சிக்கதான் காட்டிங்க, எல்லாத்து கூட பேசிக்கிட்டு அதான் நல்லா இருக்கும். இந்த போன் பாக்குறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அது வெளியே போனோம்.
1: சரிம்மா, அடுத்து எங்க போகலான்னு இருக்கீங்க பயணம்?
0: அடுத்து எங்கன்னாக்கா, 8வது மாசம் தெலுங்கு நிகழ்ச்சி 70 வருஷம் கொண்டாடுறாங்க பினாங்கல. 8வது மாசம் 29, 30, 31 மூணு நாளைக்கு.
1: அங்க கண்டிப்பா நீங்க அந்த காட்சிகள் மட்டும் இல்ல, உணவையும் ரொம்ப சிறப்பா சுவைக்கலாம். பினாங்கு உணவுக்கு ரொம்ப பிரபலமான ஊர் இல்லையா? சைவமா ஏதாவது பினாங்குல சிறப்பான உணவா நீங்க வாங்கி சாப்பிடணும். ரொம்ப நன்றிமா.
0: ஓகே.

உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.

இது பாடல் இல்லைங்க, பின்னணி இசை. இந்த இசையை கேட்ட உடனே தெரிஞ்சிருக்கோம் எதை பற்றி நம்ம பேச போறோம் அடுத்துன்னு சொல்லிட்டு. ஜெயிலர் 2 திரைப்படம் கூடிய விரைவில் திரையரங்குக்கு வர உள்ளது. படக்குழு வந்து இப்ப ரொம்ப சமீபத்துல ஒரு டீசர், முன்னெல்லாம் பார்த்தோம்னா படத்தின் ட்ரெய்லர் வெளியாகும், அதன் பிறகு டீசர் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க, அதன் பிறகு கிளிம்ஸ் முன்னோட்ட காணொலின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தினாங்க. இப்பெல்லாம் பார்த்தோம்னா எந்த திகதி படம் வெளியாக போகின்றது அதை வந்து குறிப்பிடவே ஒரு காணொலியா வந்து வெளியாகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கலாச்சாரம், விளம்பர கலாச்சாரங்கள் திரைப்படத்துடைய மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா. இந்த வகையில ஜெயிலர் 2 திரைப்படம் அக்டோபர் 15 இந்த வருடம் வெளியாகும் அப்படின்னு தெரியுது. ஜெயிலர் முதலாம் பாகத்தின் தொடர்ச்சியா தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலியை பார்க்கும் போதே தெரியுது. ஏன்னா அந்த முதலாம் பாகத்தின் வில்லன் சொல்றாரு, நான் போன பிறகு இது முடிவடைந்து விட்டது அப்படின்னு இல்ல, கண்டிப்பா நிறைய பேர் உங்களை பின்தொடர்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட சொல்றாரு. நிறைய புது புது நடிகர்கள் இந்த 2 வந்து அறிமுகமாக இருக்காங்க இந்த ஜெயிலர் திரைப்படத்தில். அதனால நம்ம டைகர் முத்துவேல் பாண்டியன் அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலாவே காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாடல் நம்ம மண்ணின் மைந்தர் ஆர்.கே. அரவிந்த் கொண்டு வராரு, இதோ.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாடு முழுவதும் டெங்கு நிறுவுகளின் எண்ணிக்கை ஜனவரி தொடங்கி இதுவரை 34.8 விழுக்காடு அதிகரித்து 42,848 பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 31,790 நிறுவுகள் பதிவானதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கேரி தீவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள துறைமுக முனையத்தின் அடிக்கல் நாட்டு பணிகளை செப்டம்பர் மாத தொடக்கத்தில் ஆரம்பிக்க சிலாங்கூர் தயாராக உள்ளது. போக்குவரத்து அமைச்சின் துறைமுக உரிமத்திற்கான ஒப்புதலுக்கு அது உட்பட்டது என சிலாங்கூர் மந்திரி பசார் டாத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறியுள்ளார். அந்த முனையத்திற்கான சாத்தியமான நிர்வகிப்பாளர்களை மாநில அரசு பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாளை நடைபெறும் ஜோஹர் மாநில சட்டமன்ற தேர்தலில் 70 விழுக்காட்டினர் தங்களின் மக்களாட்சி கடமை நிறைவேற்றுவர் என்ற கணிப்பினை தேர்தல் ஆணையம் SPR வெளியிட்டுள்ளது. தேர்தல் பரப்புரை காலகட்டத்தின் போது மக்கள் கடமையை பொறுப்புணர்வுடன் ஆற்ற வெளிப்படுத்திய ஆர்வத்தின் அடிப்படையில் இந்த கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக SPR தலைவர் டாத்துஸ்ரீ ரம்லான் ஹாரூன் குறிப்பிட்டார். கடந்த ஏப்ரல் தொடங்கி ஜூன் வரையில் சப்பாங்கிலும் சுபாங் ஜயாவிலும் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பொருட்களை அனுப்பும் சேவையின் வாயிலான போதைப் பொருள் கடத்தலை சுங்கத்துறை முறியடித்துள்ளது. கஞ்சா, ஷபு, ஹெரோயின், எரமின் 5 மாத்திரைகள் என 513,045 ரிங்கின் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாநில இயக்குநர் மொஹமட் அசார் அஹமத் பஹராஜி தெரிவித்தார். ஜெர்மனி வாகன தயாரிப்பு நிறுவனம் வால்ஸ்வாகன் அதன் வெளியீட்டை 50 விழுக்காடு குறைக்க திட்டமிட்டுள்ளது. முன்னதாக இவ்வார தொடக்கத்தில் செலவுகளை குறைப்பதற்காக சில ஆலைகள் மூடப்படும் வேளை பணியாளர் எண்ணிக்கை குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. விளையாட்டு. 23 வயதுக்கு கீழ்பட்டோருக்கான ஆசிய தடகள போட்டி தேசிய அதிவேக ஓட்டக்காரர் மொஹமட் அசீம் மொஹமட் ஃபமின் அடைவு நிலை நாட்டின் தடகளத்தில் புதிய அளவுகோலாக உருவெடுத்துள்ளது என தேசிய தடகள சகாப்தம் டத்தோ மரினாச்சின் கூறியுள்ளார். மலேசியா உயர்நிலை போட்டிகளில் களமிறங்கும் ஆற்றலை மட்டும் இது வெளிப்படுத்தவில்லை. 22 வயது அசீமின் பதிவை முறியடிப்பதற்கான உத்வேகத்தை அவரது வெற்றி வழங்கியுள்ளது என டத்தோ மரினா கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இனிமேதான் நீங்க அழைக்கலான்னு நான் சொல்ல போறேன். ஆனா வந்து கடந்த அரை மணி நேரமா எல்லாரும் அழைச்சிட்டு இருக்கீங்க விருப்ப பாடலை கேட்பதற்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மணி நேரம் இல்லையா இது? பழம் பாடல்களுக்கான 60-ஆம் ஆண்டு பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகின்றோம் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு. சரி, நேற்று மலரும் நினைவுகள்ல டிக்டாக் நேரலை பக்கமா வந்திருந்தோம். நான் ஒரு பாடலை தான் இன்று தொடக்க பாடலா ஒளிபரப்பலாம் அப்படின்னு வைத்திருந்தேன். சரி சொல்றேன் என்ன பாடல்? கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? ஆனா நேற்று ஒரு நேயர் விரும்பி கேட்டுட்டாரு, அதனால நான் நேயர்கள்ட்ட சொல்லியிருந்தேன். நான் ஒளிபரப்ப வைத்திருந்த பாடலை நீங்க கேட்டுட்டீங்க, அதனால இன்னைக்கு எந்த தொடக்க பாடல் ஒளிபரப்பலாம்னு அவங்க கிட்டேயே கேட்டிருந்தேன். நேற்று இரவு மகேஷ் அவங்க தான் வந்து இந்த பாடலை ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையே தொடக்க பாடலா கேட்கலாம். வேட்டைக்காரன் திரையிலிருந்து TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுசிலா கொண்டு வராங்க இது.

0: மடானி உங்களுக்காக.
1: ஜூலை முதலாம் நாள் தொடங்கி மலேசிய கடப்பிதழ் புது வடிவம் பெற்றுள்ளது. இந்த பாஸ்போர்ட்டில் 94 பாதுகாப்பு கூறுகள் இணைக்கப்பட்டுள்ளன. புது கடப்பிதழ் கட்டம் கட்டமாக வெளியிடப்படும். உடனடியாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. மேல் விவரங்களுக்கு www.imi.gov.my
0: உங்களுக்காக.
2: அனுமதி இலவசம்.

பலே பாண்டியா திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, அடுத்து வரக்கூடிய பாடல் பி சுசிலா கொண்டு வராங்க. இந்த பாடலை பற்றி ஒரு தகவல் இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, பச்சை விளக்கு திரையில் இடம்பெற்ற பாடல். ஒரு திரைப்படத்திற்கு பெயர் வைப்பது அப்படின்றது வந்து அந்த காலத்துல வந்து நிறைய பார்ப்பாங்க. இந்த எண்கணிதம் அதிர்ஷ்டமா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காலத்துல இந்த படத்துக்கு, பச்சை விளக்கு படத்துக்கு எப்படி பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த திரைப்படம் ஒரு இந்த ரயில் நிலையத்தில் பணிபுரியும் ஒரு பொறியியலாளரை பற்றிய கதை இல்லையா. அதனால இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் ரயில் நிலையத்திற்கு போயிட்டு இருந்தாராம். போய் அப்படியே அங்க பார்த்துட்டு இருக்கும் போது, ரயில் நிலையம்னாலே தெரியுமே, நிறைய சுவரொட்டிகள்லாம் அவங்க ஒட்டி வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த ஒரு காலத்துல இந்த திரைப்படத்தோட கதை வந்து அவருக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போதே, அந்த நேரத்துல அங்க போய் அவர் பார்த்தபோது அந்த சுவரொட்டிகள்ல நிறைய பச்சை விளக்குகள் இருந்ததாம், பச்சை விளக்கின் படங்கள். அதனால இந்த திரைப்படத்திற்கே பச்சை விளக்குன்னு பெயர் வச்சுட்டாங்களாம். அப்படிதான் இந்த திரைப்படமும் உருவாகி இருந்தது. அதிலிருந்து பி சுசிலா கொண்டு வரும் ஒரு பாடலை அடுத்து கேட்க உள்ளோம். சரிங்க, இப்ப நீங்க அழைக்க தொடங்கலாம். உங்களுடைய விருப்ப பாடல்களை ஒளிபரப்ப உங்களோட பேச நானும் ரொம்ப தயாரா இருக்கேன். இப்ப பாடலை கேட்கலாம்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: பையன் இயையாரோ கேள் கேளுன்னா பொண்ணு, இந்த பொண்ணை கண்டதும் போதை
1: உண்டாகுதே.
2: போதிமா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்யா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
2: என்ன சமையல் சைவத்துல?
1: சாம்பாரு, மாங்காய் பச்சடி, பரங்கப்பரட்டல்.
2: ஆஹா, தௌசம்பிள் இல்லையா?
1: அது இல்ல,
2: ரொம்ப எதிர்பார்த்தேன் அது இருக்கும்னு. சரி பரவாயில்ல, அடுத்த முறை சாப்பிடலாம். சரி சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: பரிசு படத்துல இருந்து கூந்தல் கருப்பு குங்கும சிவப்பு.
2: கூந்தல் கருப்பா?
1: கூந்தல் கருப்பு குங்கும சிவப்பு. இந்த பாடல் வந்து நேற்று பிறந்த நாள் கொண்டாடிய அக்கா திருமதி புஷ்பா கணேசனுக்காக கேக்குறேன். ட்ரை பண்ண கிடைக்கல.
2: அப்படியா? அழைப்பு அதிகமா இருந்திருக்கும்.
1: ஆமாயா,
2: கொண்டாட்டம் எல்லாம் எதுவும் இல்லையா வீட்டுல?
1: அங்க ஈப்போல இருக்காங்க, நான் இங்க இருக்கேன்.
2: எங்க?
1: நான் கம்பால இருக்கேன், அவங்க ஈப்போல இருக்காங்க.
2: சரி சரி. ஓ, கம்பாரா? அங்க ரொட்டி ஆயாம ரொம்ப பிராப்ளம் இல்லையா?
1: ஆமாயா, ஒரு நாள் வாங்கய்யா.
2: வந்திருக்கேன் ஏற்கனவே, ஆனா அடுத்த முறை வந்து உங்களை பாக்க வரேன். ரொம்ப நன்றிமா.
1: வரப்ப போனேன்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: வரும்.
1: நாங்க இப்போல இருந்து அசோக்பதி பேசுறங்க. பாசமலர் திரையில சிவாஜியும் சௌத்ரியும் படிப்பாங்க.
2: மலர்களை போலா, அது யாருக்கு?
1: நாங்க ஆறு பேர் அக்கா தங்கச்சி ஒன்னா பிறந்தவங்க, ஒரே ஒரு அண்ணன்.
2: அண்ணனுக்காகவா பாட்டு?
1: அண்ணன் இல்ல, இப்ப அவரு தவறிட்டாரு, அதுக்காக கேட்கலான்னு ஒரு ஆசை.
2: சரி, கண்டிப்பா அந்த பாடல் ஒளிபரப்புறோம். ஆனா ஆறு அக்கா தங்கைகள் இடையே வளர்ந்த ஒரே ஒரு ஆண் மகன், அப்ப அந்த காலகட்டத்துல அவர் எப்படி இருக்கும்?
1: அது ஒரு மறக்க முடியாத நினைவுகள் தான்.
2: ஆமா, கண்டிப்பா. எல்லாரும் வந்து சமைச்சு கொடுப்பீங்களா அவருக்கு பிடித்த உணவை?
1: எல்லாரும், அவருதான் வீட்டுல மூத்த பையன்.
2: பெரிய பொறுப்பு வேற இருந்திருக்குமா அவருக்கு.
1: ஆமா,
2: பாரு தங்கைகள். அவரோட பெயர்?
1: அவரோட பெயர் வந்து பன்னீர் செல்வம்.
2: பன்னீர் செல்வம். சரி, அவருக்காக, அவரோட நினைவாக அந்த பாடலை நம்ம கேட்கலாமா?

0: சாகாம நினைக்கிறேன்யா.
1: உங்க பேருமா?
0: தேவியா.
1: தேவிமா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: எவ்வளோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி, ஐயோ பிரவீன் வந்தா தான் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குது.
1: அப்படியா? எனக்கு என்னமோ இன்னைக்கு நீங்க வந்தனாலதான் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாடல் கிடைக்குதான்னு பாக்கலாம். என்ன பாடல்?
0: மாலை பொழுதின் மயக்கத்திலே. சூப்பரான பாடல்.
1: ஆமா கண்டிப்பா. இன்னும் மாலை ஆவறதுக்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு. ஆனா இப்பவே வேணுமா அந்த பாடல் உங்களுக்கு? மற்றற்ற மகிழ்ச்சி வரும் இல்லையா? அதனால இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். அந்த பாடலை ஒளிபரப்புறோமா? இந்த மாலை மட்டும் இல்ல, எல்லா மாலையும் உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும். பாடலை கேட்கலாம்.
0: நன்றியா.

0: அழைச்சிருக்கீங்க, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு அங்க ஒரே மலையா இருக்கு, அத மலை போல ஒரு பாட்டு
0: இருக்கு,
1: அந்த பாட்டு போடுங்கன்னு சொல்லி கேக்கறதுக்கு இவ்வளவு நேரம் அடிச்சுட்டு கிடைக்க மாட்டேன்னு பாரு.
0: சரி, இவ்வளவு நேரம் அழைச்சிட்டு இருக்கீங்க, மழை நின்றுச்சா இன்னும் பெய்துட்டு இருக்கா?
1: என்ன
0: பாடல்? காற்று வருமா?
1: ரொம்ப பிடிக்கும் குமாரு.
0: நீங்க என்ன குமாரே குமாரேன்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: நன்றி.

0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ஜே பி செல்வம் கோம்பாக்கில இருந்து பேசுறேன். இன்னைக்கு தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு.
0: முதல் முறையா பேசுறமா நம்ம?
1: நம்ம முதல் முறையா பேசுறோம். நீங்க அண்மை காலமா இந்த குரலை வந்து நான் எங்க வீட்லயும் சரி வானொலியும் பேசி சொல்லிக்கிட்டே இருப்போம் உங்களை பத்தி. இன்னைக்கு தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னோட அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். அண்மை காலமா உங்க குரலை கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம், நான் பேச முடியல.
0: உங்க கூட எல்லாம் பேசுறது எனக்கு தான் அதிர்ஷ்டம், உங்களுக்கு இல்ல. சரி சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? என்ன பாடல்
1: வேணும்? ஒளிபரப்பி நானும் கேக்கலையான்னு தெரியல, சொல்றேன். வைகை பெருகி வர வண்ண மணல் ஊந்து வர.
0: ஆனா இந்த பாடல் நம்ம ஏற்கனவே ஒளிபரப்பி இருக்கோம். சென்ற வருடம் 11 ஒளிபரப்பி இருக்கோம். ஆமா, அதோட 8 கழித்து இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.
1: ஒளிபரப்பிட்டேதான்
0: இருப்போம். நன்றி, நன்றிங்கய்யா.
1: நன்றி.

0: அவருடைய ஆசையை நிறைவேற்றியாச்சு. 8 மாதத்திற்கு பிறகு மீண்டும் அந்த பாடலை ஒளிபரப்பிருக்கோம். சரி, அடுத்து நம்ம டி எம் சவுந்தரராஜன் இருக்கார் இல்லையா, எத்தனை பாடல்கள் பாடியிருக்காரு, அதுல நமக்கு பிடித்த பாடல்கள் எவ்வளவு இருக்கும். அவர் பாடிய ஒரு பாடலை பற்றி அவரே சொல்றாரு. எந்த பாடலை பத்தி சொல்றாரு அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப கேட்கலாம் என்ன சொல்றாருன்னு.
1: காக்கும் கரங்கள், அதுல திருவாளர் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்தாங்க. அவர் வந்து ஒரு காலத்தில் கர்நாடக சங்கீதத்திற்கு அடிப்படை இசையமைக்கிறதுல ஜி ராமநாதன் அவர்கள் ஒருத்தர் தான். அவரை போல யாரும் செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதை கொஞ்சம் நாகரீகமாக மாற்றி எத்தனையோ பாடல்களை எல்லாம் சிறப்பான முறையில் கர்நாடக சங்கீதத்தினுடைய அடிப்படையிலேயே எடுத்த திறமை கே வி மகாதேவன் ஒருத்தரைத்தான் சாரும். அவர் வந்து ஒரே ஒரு கர்நாடகமாகவே இருக்காம அது கொஞ்சம் நாகரீகமெல்லாம் மாற்றினார். அப்படியெல்லாம் பாடல்களை எல்லாம் சொல்லும்போது வேறு எத்தனையோ படங்கள் இருக்குது. இதே சிவாஜி தான் சிகரம் வச்ச மாதிரி பாடல்களை எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுலேயும் பாருங்கள், ஒரு லைட் மியூசிக்காக போட்டார். காலம் எவ்வளவோ மாறினாலும் அந்த காலத்துக்கும் பதில் சொல்லும் அப்படிங்கிற முறையில் ஒரு இசை அமைச்சார். அந்த பாடல் தான்
0: அப்படின்னு சொல்றாருல, எந்த பாடல் கே வி மகாதேவன் ஸ்வர்ண பிரம்மா அப்படின்ற ஒரு பட்டம் கூட இருக்குங்க இவருக்கு. தமிழ் தெலுங்குன்னு ஏராளமான பாடல்கள் படத்துக்கு இசையமைத்திருக்கார். டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன பாடல் எதுன்னு சிலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டுபிடிக்காதவங்களுக்கு சரி அந்த பாடலையே ஒளிபரப்பிடுறோம்.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலா மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஜோஹோர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெறும் பரப்புரையின் போது தலைக்கவசம் இன்றி மோட்டார் சைக்கிளை செலுத்தும் தனிநபருக்கு எதிராக குற்ற அறிவிக்கைகளை வெளியிடுமாறு போக்குவரத்து அமைச்சு சாலை போக்குவரத்து துறை JPJ-வுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் அரசியல் பின்புலம் பாராது விதிமுறையை மீறும் எந்த ஒரு தரப்பினர் மீதும் JPJ நடவடிக்கை எடுக்கும். இதில் பக்கத்தான் ஹராப்பான் பரப்புரை பணியாளர்களும் அடங்குவர் என அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்தார். நாளை நடைபெறும் ஜோஹோர் சட்டமன்ற தேர்தலின் போது அம்மாநிலத்தின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஜோஹர் பாரு, பத்துபஹாட், கோலாய், மூவார், பொந்தியான், தங்காக்கில் காலை நேரத்தில் மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் மாலையிலும் இரவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என அத்துறை கூறியது. செபனர்ஞ டோட்மாய் அதிகாரப்படி தகவல்களையும் ஆதாரங்களையும் சரிபார்த்து உறுதி செய்யும் தளமாக நீடிக்கிறது. மாறாக அது அரசியல் கொள்கைகளை தற்காக்கும் ஊடகம் அன்று தேசிய அளவிலான தகவல்களை உறுதி செய்யும் தளமாக மட்டுமே அது உருவாக்கப்பட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. இது பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் சந்தேகத்திடமான வகையில் பரவும் தகவல்களின் நம்பகத்தன்மை ஆராய்ந்து உறுதி செய்யும் தளமாக உள்ளதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 625 கடந்துள்ளது. மேலும் அங்கு 1792 உறுதிப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளும் பதிவானதாக சுகாதார அமைச்சர் ரோஜர் கம்பா கூறினார். இத்தொற்றால் ஷோபோ மற்றும் ஹாலோ பகுதிகள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். விளையாட்டு ஈரான் 26 உலக கிண்ண கார்பந்து காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை வீழ்த்திய வேளை மத்திய லண்டனில் கார்பந்து ரசிகர்கள் காவல்துறையினருடன் கைகலப்பில் ஈடுபட்டனர். அங்கு நிகழ்ந்த கலவரத்தை அடுத்து காவல்துறை அதிகாரி ஒருவர் காயமுற்ற வேளை 4 கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ரசிகர்கள் சாலைகளை இடைமறித்த நிலையில் அங்கு மோதல் வெடித்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். இசையும் இசையும் தொகுப்பில் இது வாழ்த்துக்கான நேரம். வாழ்த்து நேரம், பிறந்த நாளா, திருமண நிறைவு நாளா, இல்ல யாருக்காவது வாழ்த்து சொல்லணுமா? அவங்க குடும்பத்தினருக்கு, நண்பர்களுக்கு அழைத்து சொல்லலாம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 கூடவே ஒரு விருப்ப பாடலையும் நீங்க விரும்பி கேட்கலாங்க. இந்த தொகுப்பின் முதல் பாடல் திப்பு மற்றும் சோபா சந்திரசேகர் கொண்டு வராங்க. இதோ

0: என் பேர் மாலினி, பத்தங்காடிலிருந்து நான் அழைச்சிருக்கேன்.
1: மாலினி சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன்.
1: வெள்ளிக்கிழமை பொழுதுலாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: நல்லா சிறப்பாக போயிருக்கு. உங்ககிட்ட பேசும்போது சிறப்பா இருக்கு.
1: சிறப்பா இருக்கா என்கிட்ட பேசும்போது? ஆனா ஏன் சிறப்பா இருக்கு, ஆனா ஏன் தயங்கி தயங்கி சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு?
0: எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நான் நினைச்சு பாக்கல இந்த லைன் கிடைக்கும் உங்ககிட்ட பேச.
1: சரி சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து இன்னைக்கு?
0: இன்னைக்கு வந்து என் கணவருக்கு நான் வாழ்த்து சொல்றேனே.
1: பிறந்த நாள் அவருக்கு
0: இல்ல, ஸ்பெஷலா கிடைச்சதுனால நான் அவருக்கு டெடிகேட் பண்றேன்.
1: இத்தனை வருடம் ஆயிருச்சு நீங்களும் அவரை திருமணம் ஆகி?
0: 26 வருஷம். 26 வருடமா? எனக்கு ஒரே மகன், அவருக்கு 25 வயசு ஆயிடுச்சு.
1: 25 என்னோட ஒரு 2 வயசு தாங்க குறைவு. நான் ஏதோ வந்து ஒரு சிறு வயது பெண்மணி கிட்ட பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். மாலினிய வந்து நான் அம்மா மாலினி மான்னு தான் கூப்பிடணும்.
0: கூப்பிட்டுக்கங்க.
1: சரி, உங்க கணவரோட பெயர் என்னமா?
0: அவர் பேர் மாரியப்பன்.
1: மாரியப்பன், சரி. அவருக்காக என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: அவருக்காக எனக்கு சட்டுன்னு சொல்ல முடியல, எந்த பாட்டு வேணாலும் நீங்க அவருக்கு டெடிகேட் பண்ணுங்க.

0: வணக்கம், நான் பாடகசிராயில இருந்து கிருஷ்ணவேணி பேசுறேன்.
1: கிருஷ்ணவேணிமா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. சரி சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து?
0: கண்டிப்பா, இன்னைக்கு வந்து எங்க அக்கா மகளுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். அவங்க பேர் வந்து எனிகோ.
1: எனிகோ, வித்தியாசமான பெயரா இருக்கு இது.
0: அவங்க அப்பா சைனீஸ்.
1: ஓ அப்படிங்களா.
0: அவங்க அவங்க அக்கா பேர் வந்து இந்திராகோ, அவங்க தங்கச்சி பேர் வந்து கோபிகோ.
1: பின் அதாவது அந்த கோ அப்படின்றது வந்து உங்க குடும்ப பெயர், அவங்களுடைய குடும்ப பெயர்.
0: என்ன
1: பாடல் விரும்பி கேட்க போறீங்க அவங்களுக்கு?
0: பாடல் இது பழைய பாட்டா போடுறீங்க?
1: இல்ல புது பாடல்.
0: புது பாட்டா? பாட்டுன்னா விஜயோட பாட்டு ஏதாவது பாட்டு போடுவோம். பாட்டு போட்டுருங்க.
1: நடிகர் விஜயின் பாடல்.

0: வணக்கம், என் பேரு சரஸ்வதி. நான் நீலாயில இருந்து கூப்பிடுறேன்.
1: சரஸ்வதி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். என்ன சார்னு கூப்பிடாதீங்க, என்ன பிரவீன் கூப்பிடலாம்.
0: அழகான
1: பெயர் இளவேந்தன். எங்க படிக்கிறாரு?
0: அவரு SJKT நீலாயில படிக்கிறார்.
1: நீலாய் தமிழ் பள்ளி மாணவன். அடுத்த வருடம் இடைநிலை பள்ளிக்கு போக போறாரு இல்லையா? அங்கேயும் வந்து அவர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும். எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து. என்ன கொண்டாட்டம் இருக்கு வீட்டுல?
0: வீட்டுல எப்பயும் போல கேக் வெட்டுறது, தங்கச்சிங்களோட பிறந்தநாளுக்கு போறது, டெம்பிள் போறது, அவ்வளவுதான் சார்.
1: எதுவும் சமைக்கலையா இன்னைக்கு சிறப்பா அவரோட பிறந்தநாள்னு?
0: அவர் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அவரோட நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு வீட்டுல வந்து ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் வீட்டுல இருக்குது.
1: சின்ன கொண்டாட்டமா இருந்தாலும் அது கண்டிப்பா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமா இருக்க போகுது. அவருக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து. என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: எனக்கு என்ன பாடல்னா கண்கள் நீயே. அந்த பாட்டு கேட்டாலே எனக்கு அவரோட ஞாபகம் தான் வரும். அதனால எனக்கு அந்த பாட்டே போடுங்க சார்.
1: கண்டிப்பா அவர் இந்த பாடல் கேட்டா இனிமே உங்க ஞாபகம் வரப்போகுது அவருக்கு. அந்த பாடலை கேட்கலாம்.
0: ஓகே சார். சார் இன்னொன்னு சொல்லணும், அவரோட தங்கைகள் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்ல போறாங்க. அவங்க தங்கைகள் பேர் வந்து இனியாள், அப்புறம் இன்னொரு தங்கை பேர் வந்து மகிழினியாள். அவங்களும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க.
1: அதாவது உங்க பிள்ளைகள் எல்லாருக்குமே ரொம்ப அழகான தமிழ் பெயர்கள்.
0: ஆமா சார்.

சீதாரா கிருஷ்ணகுமார் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, நேற்று நம்ம சமூக ஊடகங்கள்ல இந்த மின்னல் கிளியை நீங்க பாத்தீங்களா? நேற்று நடந்த காலிறுதி சுற்று பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோக்கு இடையிலான அந்த காலிறுதி சுற்றில் நம்ம கிளி என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, 2-0 அப்படின்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெறும்னு சொல்லியிருந்து அதே மாதிரி நடந்துருச்சு. சரி, இன்னும் 3 காலிறுதி ஆட்டங்கள் பாக்கியுள்ள மீதம் உள்ளன. அந்த ஆட்டங்களுடைய காணொலிகளும் இன்று தொடங்கி அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகும். இந்த வேளையில பாத்தீங்கன்னா, காலிறுதி சுற்று இருக்கு இல்லையா, அதுல தினம் தினம் நடக்கும் ஆட்டங்களுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நம்ம ஒரு கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்கோம். நாளை பின்னிரவு 3 பாத்தீங்கன்னா ஸ்பெயின் பெல்ஜியமை எதிர்கொள்றாங்க. அதன் அந்த கருத்து கணிப்பு நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருக்கு. இப்ப வரைக்கும் நம்ம நேயர்கள் எல்லாரும் 77% ஸ்பெயின் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்தில் கூட நம்ம நேயர்கள் ஸ்பெயின் வெற்றி பெறும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு பார்ப்போம் யார் வெற்றி பெறான்னு. அடுத்த பாடல் அனிருத் ரவிச்சந்தர் கொண்டு வராரு, இதோ.

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அபு சாலே மிஸ்பாஹி.
2: அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக பரம்பொருளாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், கிளையார்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இனிய மார்க்கம் என்ற நிகழ்வில் தொழுகையை பேணுவோம் என்ற ஒரு செய்தியை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எல்லா நிலைகளிலும் இறுதி மூச்சு வரை அவனை வணங்கி தொழுது வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இந்த தலைப்பை பார்க்க வேண்டிய ஒரு அவசியமான செய்தி என்னவென்று சொன்னால், நாம் வாழ்கின்ற காலங்களில் தொழுகை விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு பிடிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹவை வணங்கக்கூடிய தொழுகை விஷயத்தில் நாம் அசட்டையாக இருக்காமல், பொடுபோக்காக இருந்து விடாமல் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த செய்தியை நாம் தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய வசனங்களில் சொல்கின்ற பொழுது, நீங்கள் தொழுகுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று பல்வேறுபட்ட இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். தொழுகை மிக அவசியமான ஒன்று, கட்டாயமான ஒன்று. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் பருவமடைந்து விட்டான் என்று சொன்னால் அவனின் மீது தொழுகை கடமை, தொழுதே ஆக வேண்டும், ஃபரது, வாஜிபாகும். அந்த தொழுகையை அந்த மனிதன் தொழாமல் விட்டுவிட்டால் அதற்குரிய குற்றம் அவருக்கு ஏற்படும். எனவே இஸ்லாம் எந்த அளவுக்கு அந்த மனிதனை தொழுக வேண்டும் என்று சொல்கிறது என்பதை இரண்டு விஷயத்தின் மூலமா நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒன்றாவது ஒரு செய்தி, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களுக்கு மரணம் வரும் வரை நீங்கள் இறைவனை தொழுகுங்கள். ஹதீஸில் நபிஹலால் அவர்கள் சொல்கின்ற பொழுது, மறுமையில் கேட்கப்படும் முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான். அப்ப இறுதி வரை தொழ வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. மறுமையில் கேட்கப்படும் முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான் என்று ஹதீஸ் நபிஹலால் சொல்கிறார்கள். நபிஹலார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கக்கூடிய அந்த தருவாயில் நிறைவாக சொல்லப்பட்ட சில வார்த்தையில் ஒன்று, அலைக்கும் பிஸ்ஸலா, அலைக்கும் பிஸ்ஸலா, தொழுகையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதை அவர்களுடைய கடைசி வார்த்தையில் சொன்னவைகளும் உண்டு. அப்படி என்று சொன்னால் தொழுகை எந்த அளவுக்கு அவசியம், தொழுகை எந்த அளவுக்கு மிக முக்கியம் என்பதை நாம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை விடுவதற்கு எந்த விதத்திலும் நமக்கு அனுமதி இல்லவே இல்லை. ஒரு மனிதன் சுயநினைவு இல்லாமல் ஆகிவிட்டான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு தொழுகை இல்லை. காரணம், அவனுக்கு சுயநினைவே இல்லை. சுய நினைவு இல்லாமல் போனதற்கு பின்பு அவருக்கு தொழக்கூடிய சட்டம் அவருக்கு இல்லாமல் ஆகிவிடும். நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் தொழுகை கட்டாயம், கடமை. தொழுகை என்பது மிக உயர்வான ஒன்று. நமக்கு உயர்வாகவே அவை இறைவனால் கடமையாக்கப்பட்டுள்ளது. இந்த உலகில்தான் அனைத்து விதமான சட்டங்களும் கடமையாக்கப்பட்டது. தொழுகை என்பதை மட்டும் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா நபிகளாரை இஸ்ரா மிஅராஜ் என்ற ஒரு நிலைக்கு அழைத்து, உயர்ந்த ஸ்தானத்துக்கு அழைத்து, அங்குதான் தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான் என்று சொன்னால் தொழுகை எந்த அளவுக்கு அவசியம் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஸ்ரா மிஅராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அப்படி அழைத்து செல்லப்பட்ட பொழுது அங்கு சில காட்சிகளை அவர்கள் காண்கின்றார்கள். அந்த காட்சிகளின் மூலமாக நபிகளாருக்கு சில செய்திகளும் அங்கு சொல்லப்படுகிறது. சிலது தலைகளில் பெரும் பாறாங்கல்லை தூக்கி போடப்படுகிறது, தலைகள் சுக்கு நூறாக நொறுங்கி விடுகின்றன, மீண்டும் அந்த தலைகள் பல நிலையை போன்று நல்ல முறையில் வந்து விடுகின்றது, அவர்களுக்கு மீண்டும் அந்த கல்லால் அடிக்கப்படுகிறது, தலை சுக்கு நூறாக நொறுங்கி விடுகிறது. இப்படி இந்த காட்சியை நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு கேட்டார்கள், ஜிப்ரீலே, என்ன நிலை, ஏன் இவர்களுக்கு இப்படி செய்யப்படுகிறது என்று கேட்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இவர்கள் யார் தெரியுமா, இவர்கள்தான் தொழுகை விஷயத்தில் அசட்டையாக இருந்தவர்கள். பொடுபோக்காக இருந்தவர்கள் என்று அவர்கள் விஷயத்தில் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் என்று சொன்னால், தொழுகையை பொடுபோக்காக அசட்டையாக இருந்தால் என்ன நிலை, அதே நேரத்தில் அறவே தொழுகாமல் இருந்து விட்டால் என்ன நிலை ஏற்படும் என்பதையும் இந்த இடத்தில் நாம் விளங்க வேண்டும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, மிக உயர்வான ஒரு செயல் எது தெரியுமா? தொழுகை நேரம் வந்தவுடன் தொழுவது. தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய அனைத்து காரியங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவ்வல் வக்தில் தொழுகுவது அஃதல், மிக சிறந்தது. நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத்த முதஅம்மிதன் ஃபகத் கஃபர, யார் வேண்டுமென்றே தொழுகையை விட்டுவிட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார். அவருக்கு நல்ல முறையில் தெரிகின்றது, தொழுகும் நேரமும் புரிகின்றது, தொழுகை நேரம் வந்துவிட்டது என்றும் தெரிகின்றது, தொழ வேண்டும் என்பதும் தெரிகின்றது. எல்லாம் தெரிந்தும் அவர் வேண்டுமென்றே தொழுகையை தொழாமல் விட்டுவிட்டார் என்று சொன்னார், அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார் என்பதை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் நபிகளார் இப்படியும் சொன்னார்கள், பைனல் அபதி வ பைனல் குஃபரி தர்க்கு ஸலா, ஒரு முஃமினுக்கும் முஃமின் அல்லாத ஒருவருக்கும், ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கும் வித்தியாசம் என்னவென்று சொன்னால் தொழுகைதான் என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் தொழுகிறார் என்று சொன்னால் அவர் முஃமின், ஒரு முஸ்லிம். அவர் தொழுகவில்லை என்று சொன்னால் முஃமின் முஸ்லிமுக்கு மாற்றமான செயலை செய்கின்றார் என்பதை நபிகளார் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் நபிகளார் இப்படியும் சொல்கிறார்கள், மன் தரக்க ஸலாத்த ஃபலா தீன லஹு, யார் தொழுகையை விட்டுவிட்டாரோ அவரிடத்தில் மார்க்கமே இல்லை. தொழாமல் ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் மார்க்கம் இல்லை என்பதை நபிகளார் சொல்கிறார்கள். தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம், எந்த அளவுக்கு அந்த தொழுகையை பேணி தொழ வேண்டும் என்பதை நபிகளார் இன்னொரு வகையில் சொல்லி காட்டுகின்ற பொழுது இப்படி அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், அஸ்ஸலாத்து இமாதுத்தீ, தொழுகை என்பது மார்க்கத்தின் தூணாகும். யார் அந்த ஒரு தூணை இடித்து விடுகிறாரோ அவர் இந்த தீனையே அவரை எடுத்து விட்டார். நபிகளார் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப தொழுகை என்பது எந்த அளவுக்கு அவசியம், எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த முஃமின்கள், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் அந்த தொழுகையில் அவர்கள் உள்ளச்சத்தோடு தொழுகிறார்களோ அத்தகைய முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். தொழுகையில் அழைக்கப்படுகின்ற பொழுதும் ஹையா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்றே அழைக்கப்படுகிறது. வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், அந்த தொழுகையில் தான் வெற்றி உண்டு. கத் அஃப்லஹல் முஃமினூன், எந்த முஃமின்கள் உள்ளச்சத்தோடு தொழுகிறார்களோ அத்தகைய முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், அல்லாஹ் இந்த வசனத்தை மூணு இடத்துல குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தை மூன்று இடங்களில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மூன்று இடங்களிலும் இதே வசனம் வருகிறது. பொருள் என்ன, வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், யார் தொழுகையை நேமமாக பேணி பாதுகாத்து தொழுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். உலாய்கே ஃபீ ஜன்னாத்தின் முக்கரமூன், சங்கையான மகத்துவமான சொர்க்கத்தில் இருப்பார்கள். உலாய்கே ஹுமுல் வாரிசூன், அவர்கள்தான் சொர்க்கத்துக்கு வாரிசுதாரர்கள், சொர்க்கத்துக்கு அவர்கள்தான் உரியவர்கள் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இது போன்ற வசனங்களில் சொல்லி காட்டி தொழுகையை நாம் எந்த அளவுக்கு பேணி தொழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா ஆழமான முறையில் நமக்கு எடுத்து காட்டுகிறான். சங்கையான பெருமக்களே, நாம் இந்த நிலையில் இந்த தொழுகையை பேணி பாதுகாத்து பேணுதனாக தொழுது வந்தோம் என்று சொன்னால் நமக்கு உயர்ந்த தரஜா, உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த மகத்துவம், உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை அல்லாஹு தஆலா நமக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். உதாரணமாக பாருங்கள், நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இஸ்ரா மிஅராஜ் என்ற அந்த பயணத்தில் என்னை அழைத்து செல்லப்பட்டது. அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது அங்கு ஒரு கபரை பார்த்தேன். ரஅய்து மூசா யுஸல்லி அலா கபரிஹி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கபருக்குள்ளே தொழுது கொண்டிருந்தார்கள், அதை நான் பார்த்தேன். ஒரு மனிதன் தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுகின்ற மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று சொன்னால் அவருக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கபிரிலும் தருகின்றான். இன்னொரு ஹதீஸில் பார்க்கின்ற பொழுது நபிகளார் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மரணமாகி அந்த மனிதனை கபருக்குள் வைத்து அந்த கபருக்குள் வைத்த மனிதனுக்கு சூரியன் மறைவதை போன்று ஒரு காட்சி அளிக்கப்படும். இந்த காட்சியை அந்த மனிதர் பார்ப்பார். பார்த்த மனிதர் உடனே சொல்வார், தஅனி உஸல்லி, என்னை விடுங்கள், நான் தொழப்போகின்றேன். காரணம் என்ன? இதோ சூரியன் மறைய போகின்றது, அசருடைய வக்து சென்றுவிடும் என்ற ஒரு நிலையில் அவர் தொழுகையை விட்டுவிடக் கூடாது என்று அவர் உந்துதலின் அடிப்படையில், அவர் காலம் முழுக்க இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் தொழுது கொண்டிருந்த அந்த பழக்கத்தின் அடிப்படையில், இறைவனை தொழுக வேண்டும் என்ற ஆசை இருப்பதின் அந்த பரக்கத்தின் அடிப்படையில் மரணித்து அவரை கபருக்குள் வைத்தவுடன் அவருக்கு சூரியன் மறைவதை போன்று ஒரு காட்சியை காட்டப்பட்டதற்கு பின்பும் அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? தஅனி உஸல்லி, என்னை விடுங்கள், நான் தொழப்போகின்றேன் என்று அவர் சொல்லுவார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் நாம் தொழுகையை எந்த அளவுக்கு பேணிதலாக தொழ வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இன்னும் சில வசனங்களில் இப்படி சொல்லி காட்டுகிறான், நரகத்துக்கு சென்று விட்டு சிலர் தண்டனையை அனுபவித்ததற்கு பின்பு சொர்க்கத்துக்குள்ளே வருவார்கள். அவர்களை பார்த்து சுவர்க்கவாசிகள் கேட்பார்கள், ஃபீ ஜன்னாத்தின் யதஸாலூன் அனில் முஜ்ரிமீன், அந்த குற்றங்களை அனுபவித்து விட்டு சொர்க்கத்துக்கு வருவார்கள். அவர்களை பார்த்து சுவர்க்கவாசிகள் கேட்பார்கள், மா சலக்ககும் ஃபீ சக்கர், என்ன காரணத்திற்காக வேண்டி நீங்கள் நரகம் சென்றீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்கப்படும். அதற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள், காலூ லம் நகு மினல் முஸல்லீன். ஒரு ஐந்து ஆறு காரணங்களை சொல்வார்கள். அந்த ஐந்து ஆறு காரணங்களில் முதல் காரணம், லம் நகு மினல் முஸல்லீன், உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் தொழாமல் இருந்தோம். உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் தொழாமல் இருந்தோம். தொழாமல் இருந்த காரணத்தினால் எங்களுக்கு நரகம் கொடுக்கப்பட்டது. நரகத்தின் வேதனையை அனுபவித்து விட்டு நாங்கள் இப்பொழுது சொர்க்கத்துக்கு வந்துவிட்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள். இன்னும் சற்று ஒரு படியை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மறுமையில் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா சிலர்களுக்கு உத்தரவு போடுவான், நீங்கள் ருக்கு செய்யுங்கள், நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுவான். அல்லாஹ் அப்படி உத்தரவு போடுகின்ற பொழுது சிலர்களுக்கு ருக்கு செய்யவும் முடியாது, சுஜூது செய்யவும் முடியாது. அந்த நிலைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். என்ன காரணம்? உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் தொழுததில்லை, ருக்குவும் செய்ததில்லை, சுஜூதும் செய்ததில்லை. அப்படி இருந்த காரணத்தினால் அல்லாஹ் மறுமையில் உத்தரவு போடுவானே, சுஜூது செய்யுங்கள், ருக்குவும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அவர்களின் முதுகுகள் பலகைகளை போன்று ஆகிவிடும். அல்லாஹ் அந்த நிலையை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. எனவே தொழுகை விஷயத்தில் பேணுதனாக கட்டாயமாக விடுபடாமல் நாம் தொழுதே ஆக வேண்டும். மறுமையில் கேட்கப்படும் முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான். தொழுதாயா என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம்மை பார்த்து கேட்பான். எனவே தொழுகை விஷயத்தில் அசட்டையாக பொடுபோக்காக இருந்து விடாமல் அல்லாஹ் நம்மை படைத்ததே வணங்குவதற்குத்தான். வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லாலி யஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கே படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே தொழுகையை பேணுதலாக தொழுவோம். நம்முடைய தொழுகையை உயிரோட்டம் உள்ளதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அபு சாலி மிஸ்பஹி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கிம்.
0: அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் திரேசா லசாரு. இசையும் இசையும் தொகுப்பிற்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஜோஹரில் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதோடு பொது சேவைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதிலும் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதிலும் உள்துறை அமைச்சு தொடர்ந்து சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. பாதுகாப்பு, பொது சேவைகள், நாட்டின் நுழைவாயில்கள் ஆகியவற்றுக்கான முக்கிய மாநிலமாக ஜோஹர் விளங்குவதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசித்தோன் இஸ்மாயில் கூறினார். எல்லை கடந்த புகைமூட்ட மாசுபாடு ஆசியா உடன்பாட்டின் செயலாக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் அறிவியல் அரசு தந்திர நீடித்த புகைமூட்ட நிதியத்தை தொடங்க மலேசியா பரிந்துரைத்துள்ளது. இந்தோனேசியா பாலியில் 27வது வட்டார அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்த பரிந்துரையை இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர்தர் ஜோசப் கூரோ முன்வைத்தார். மலேசியாவின் வேலை இல்லாதோர் விகிதம் மே மாதம் 3.7% நீடிக்கும் வேலை பன்னாட்டு பொருளாதாரம் உறுதியற்ற நிலையிலும் ஆள்பல சந்தை தொடர்ந்து தாங்கு திறன் கொண்டதாக நீடிப்பதாக புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு ஏப்ரலில் வேலை இல்லாதோர் எண்ணிக்கை 511,800 இருந்த நிலையில் மே மாதம் 513,400 பதிவாகியிருந்தது. அதேவேளை உள்நாட்டு பொருளாதாரம் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதில் உந்து சக்தியாக உள்ளதாக அத்துறை அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. பாவி சூறாவளி கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய பேரிடராக உருவெடுத்துள்ள நிலையில் அதன் விளைவாக பிலிப்பீன்ஸில் நிகழ்ந்த நிலச்சரிவில் 5 பலியான வேளை தைவானில் 100,000+ வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பாவி சூறாவளி தைவானின் வடகிழக்கு பகுதிகளிலும் ஜப்பானின் தென்மேற்கு தீவு பகுதிகளிலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் பின்னர் அது சீனாவை நோக்கி நகரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நியூசிலாந்து சென்றடைந்தார். அப்பயணம் வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார வளத்தையும் உருவாக்குவதோடு சுயேட்சை வர்த்தக ஒப்பந்தத்தை நோக்கமாக கொண்டுள்ளது. நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லுக்சான் புதுடெல்லியுடன் ஏப்ரல் மாதம் கையெழுத்தான சுயேட்சை வர்த்தக உடன்பாட்டை வரவேற்றார். அத்துடன் இது வேலை வாய்ப்புகளையும் பெருமளவிலான முதலீடுகளையும் கொண்டு வருவதோடு ஏற்றுமதி வளர்ச்சியையும் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிரவேலு. வணக்கம்.

வாரம் முழுவதும் ஓடிய மனதிற்கு வெள்ளிக்கிழமை ஒரு சிறிய ஓய்வு. அந்த ஓய்வை இன்னும் இனிமையாக்குவது இசைதான். அந்த சில பாடல்கள் காதில் கேட்கும் போது, ஒலிக்கும் போது இதயத்தில் அப்படியே தங்கி அந்த வாரம் முழுவதும் ஓடிய மனதிற்கு, சோர்விற்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதற்காகவே வந்து விட்டது தீரா இசை. இணைகின்றேன் உங்கள் இதயமானவள் நான் த்ரேசா லசாரோ.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேரிகளை கோலலம்பூர் புத்திரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலலம்பூர் புத்திரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாம்.

அது இன்னமும் உண்மை தானே. அந்த புன்னகையில ஒருவருடைய உலகத்தையே நம்ம பார்க்கலாம். அதனாலதான் ஒருவரை பார்க்கும் போது முடிந்த அளவு வந்து அழகா அப்படியே சிரித்தனும் வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய கவலைகளை மறந்து அது ஒரு வேறொரு உலகத்தை பார்ப்பாங்க. அதனால இன்றைய வெள்ளிக்கிழமை எவ்வளவு பரபரப்பா நீங்க இப்போ இந்த தருணத்துல இருந்தாலும் பரவாயில்ல. நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா? எங்க கொஞ்சம் சரிங்க, அதுதாங்க எங்களுக்கு வேணும். சரி, நல்லா பாடுவீங்களா? எதுக்காக காத்திருக்கீங்க? அழைக்கலாம். எந்த இடத்துல பாடல் நிற்கின்றதோ அந்த இடத்துல இருந்து நீங்களும் தொடர்ந்து பாடலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து பாடுங்க. நேற்று நிறைய பேர் அழைத்து பாடி முயற்சி செய்தீங்க. அச்சோ, இந்த பாடலா? தெரிந்த பாடல் தான், ஆனால் திடீர்னு கொடுத்ததுனால பாட முடியலன்னு சொன்னீங்க இல்லையா? இன்றைக்கும் நீங்க மீண்டும் அழைத்து முயற்சி செய்யலாம். காத்திருக்கின்றோம். இது தீரா இசை.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: கல்யாணம் எங்களுக்கு நடக்கிறப்ப நாங்க வந்து ஜோகூர்ல இருக்கிறதா வந்து முடிவு பண்ணாங்க. ஏன்னா கணவர் வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யறதுனால அங்க போயிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு யோசிச்சு பார்த்து கடைசி நம்ம சொல்லிட்டேன், நான் என் ஊரை விட்டு வரமாட்டேன்.
2: பாருங்களேன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க.
1: எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க அம்மா அப்பா விட்டு பெரிய மனசு இல்ல அப்படின்ட்டு. ஆனா இல்ல, என்னோட ஊரை விட்டு எனக்கு வர மனசு இல்ல.
2: அப்படி அப்படின்னு வந்துட்டீங்க.
1: எங்க ஊர்ல தான் இருக்கும்.
2: அவரை வேலை மாத்தி கொண்டு வந்துட்டீங்க.
1: மாமியார்
0: உதவி
3: செய்கிறது தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101 7291 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
4: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றம் இருக்கும்?
5: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடக வைத்தான்.
4: ஏமாற்றப்பட்டது யார்?
5: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தது.
4: அந்த பிம்பம் யாருடையது?
5: நீ பாதையிலேயே விட்டு போன கதைய நான் முடிச்சு வைக்க போறேன்.
4: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. சனிக்கிழமை 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.
3: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: சிவா நீங்க பாட தயாரா?
1: பாட தயார்.
0: முதல் நேயர் நீங்க தான் தெரியுங்களா இன்றைக்கு?
1: மகிழ்ச்சி பாடிடணும்.
0: ஆமா, மகிழ்ச்சி முழுமை பெறணும்னா நீங்க மிக சரியா பாடணும். சரியா?
1: ஓகே, கண்டிப்பா முயற்சி பண்றேன்.
0: கண்டிப்பா உங்களால முடியும். அவ்வளவு இனிமையான ஒரு புகழ் பெற்ற பாடல் தான். பாடல கேளுங்க.

0: மயிலின்
1: வாங்க வாங்க.
0: முடியல
1: மயில்னு வந்தீங்க. மயில் அந்த மயில் அந்த மயில் நீங்க தானா? ஆனா மயில் வந்து மனதை மறந்தாச்சு. மனதை மயிலிடம் இழந்தேனே. என்ன பாடல் இது?
0: இது விஜயகாந்த் சாங்ல.
1: பாட்டையும் மறந்துட்டீங்களா?
0: ஆமா.
1: தூங்க உங்ககிட்ட நாங்க பேசல. இப்படியா பண்றது? முதல் நேரம் அழைச்சிங்க, மகிழ்ச்சின்னு சொன்னீங்க, இப்படி பண்றதா? அழைத்து முயற்சி செய்தமைக்கு நன்றி. ஒரே சிரிப்பு அவங்களுக்கு. சரி, உண்மையிலேயே என்னதான் வரும்?

0: உண்மையிலேயே வரிகளை மறந்தா இப்படிதான் எல்லாம் பறந்து போயிரும். காற்றோடு காற்றலைகள்ல சரி, இன்னும் ஒரு பாடல் உங்களுக்காக காத்திருக்கு, நீங்க கூட அழைக்கலாம் பாடலாம். பாடலில் இடம்பெற்ற ஒரு பகுதி எந்த இடத்தில் நிற்கின்றதோ அங்கிருந்து தொடர்ந்து நீங்க பாடணும், அவ்வளவுதாங்க.
1: No, no, no, no.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01709712119.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரி.

நாளை சனிக்கிழமை ஜூலை 11ஆம் தேதி ஜோஹோர் மாநில தேர்தல் நடைபெறுகின்றது. ஜோஹோர் மக்களே, ஒருவேளை நீங்க சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி, ஜோஹோருக்கு வந்து உங்களுடைய வாக்குரிமையை நிறைவேற்ற மறந்துடாதீங்க. உங்கள் மக்களாட்சி கடமையை மறவாதீர்கள். நல்லாட்சிக்கு வாக்களியுங்கள். வாக்களிக்க செல்பவர்கள், உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்க எந்த வாக்கு சாவடிகளில் வாக்களிக்க வேண்டும் அப்படின்றத முன்னதாகவே எஸ்பிஆர் அவங்களுடைய இணையதளத்தில் சரிபார்த்து கொள்ளுங்கள். மறவாமல் அடையாள அட்டையை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். காலையிலேயே நீங்க சென்றீங்க அப்படின்னா நீங்க முன்கூட்டியே வாக்களித்து விட்டு தத்தம் வீடுகளுக்கு செல்லும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் கையோடு எடுத்துட்டு போகணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு போக மறந்துடாதீங்க. இந்த முறை 56 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 172 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.
1: மடானி உங்களுக்காக
2: ஜூலை முதலாம் நாள் தொடங்கி மலேசிய கடப்பிதழ் புது வடிவம் பெற்றுள்ளது. இந்த பாஸ்போர்ட்டில் 94 பாதுகாப்பு கூறுகள் இணைக்கப்பட்டுள்ளன. புது கடப்பிதழ் கட்டம் கட்டமாக வெளியிடப்படும். உடனடியாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. மேல் விவரங்களுக்கு www.imi.gov.my
1: உங்களுக்காக நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.

0: ஹலோ,
1: என்ன சிரிக்கிறீங்க பாடு சொன்ன?
0: சத்தியமா எனக்கு தெரியல.
1: என்ன பாடல்னாவது தெரியுதா?
0: இல்ல, எனக்கு இந்த பாட்டு ஞாபகமே வரல. நன்றி நன்றி, வணக்கம் சாமி.
1: இல்ல, உங்ககிட்ட பிடிச்சது என்ன சொல்லுங்க? நீங்க பாட முயற்சி செய்யாதது கூட பரவாயில்ல. ஆனா எடுத்ததுல இருந்து இப்ப வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு அழகிய இந்த சிரிப்பு தான், தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரியா,
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி விஜயா, நீங்க பாட தயாரா?
2: ஓகே, பாட தயார். சுலபமா இருந்தா பாடகையம் ராஜ்யத்தில் ஒரு நீரோடை பாய்வதென்ன, அதுதான் அதுதான் உனக்கும் எனக்கும் சந்தோஷம் குமாரம். அப்படியா? நதியா நதியா நை நதியா. அப்படி ஒரு
1: பாடல். சரிதான், விட்ட இடத்துல இருந்து பாட சொன்னா நீங்க பாடுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து பாடுறது, இப்படியா பண்றது விஜயா? என்ன
2: பாடல்
1: தெரியுதா?
2: தெரியற மாதிரி இருக்கு. சுரேஷ் நதியாவும் பாட்டு தானே அது?
1: ஆமா,
2: அந்த காட்சிகள்லாம் தெரியுது, ஆனா பாட்டு வரி வர மாட்டேங்குது எனக்கு.
1: அவங்க பேர்லயேதான் வரும் அந்த பாடல்.
2: மணி மணிமணியா வருமா?
1: பேர் என்ன சொன்னீங்க? நடிகை பேர் என்ன சொன்னீங்க?
2: நதியா.
1: என்ன பாட்டு?
2: நதியா நைன் நதியாவா?
1: ஆமா.
2: ஓகே ஓகே, ஆனா அந்த பாட்டு எனக்கு வர மாட்டேங்குது.
1: வரும் மொழி ஆனா வராது. இப்ப எப்படி வருதுன்னு நீங்க கேக்குறீங்க. சரியா, என்னங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு சில நேரங்கள்ல சவாலோடு கொடுத்தா பாடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். ஆனாலும் பரவாயில்ல, முயற்சி செய்த வரைக்கும் உங்களுக்கு பாராட்டு. சரி, உண்மையில என்ன வரும்னு இப்ப கேக்கலாம்.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் ஃபிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப்பு எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப்பு கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: ஃபிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
5: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.

0: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: நீங்களே நீங்கள் சிறப்பாய் சமைக்க காரணம் என்ன?
2: சமையலறை சின்னம், அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
3: லிங்கம்ஸ்.

0: மலேசியா தாய்லாந்து புதிய வழித்தடம் பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்யும். நாட்டில் டெங்கு நிறுவுகள் 34 விழுக்காடு அதிகரித்துள்ளன. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலே. தாய்லாந்து சடோ சுங்க குடிநுழைவு தனிமைப்படுத்தல் வளாகத்தையும் புக்கிட் காயுஹித்தாம் சுங்க குடிநுழைவு தனிமைப்படுத்தல் வளாகத்தையும் இணைக்கும் புதிய பாதை இரு வட்டாரங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமையும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தக நடவடிக்கை, எல்லை கடந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த இத்திட்டம் முக்கிய மைல்கல் என்றார் அவர். முன்னதாக டாக்டர் ஸ்ரீ அன்வாரும் அவரது தாய்லாந்து சகாவான அனிதுன் சான் விராக்கோலும் இப்புதிய பாதையை அதிகாரப்படியாக திறந்து வைத்தனர். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசு தந்திர உறவு, எல்லை கடந்த வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், வட்டார உறவினை ஆக்கப்படுத்துதல் ஆகியவற்றை குறிப்பதாக உள்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமின்றி இரு நாட்டு மக்களின் நல்வாழ்வு, பாதுகாப்பு உள்ளிட்ட வளப்பத்தின் மீது கொண்டுள்ள கடப்பாட்டினையும் புலப்படுத்துகிறது. மலேசிய நேரப்படி நாளை காலை 6 மணி தொடங்கி மக்கள் அப்போதைய தடத்தை பயன்படுத்தலாம். அது மட்டுமின்றி புக்கிட் காயுஹித்தாமையும் டானோக்கையும் இணைக்கும் பாதை நள்ளிரவு 12 மணி தொடங்கி நிரந்தரமாக மூடப்படும். நாடு முழுவதும் டெங்கு நிறுவுகளின் எண்ணிக்கை ஜனவரி தொடங்கி இதுவரை 34.8 விழுக்காடு அதிகரித்து 42,848 பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 31,790 நிறுவுகள் அடையாளம் காணப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 78.9 விழுக்காடு அதிகரித்து 34 பேராக பதிவானது. சிலாங்கூர், கோலாலம்பூர், புத்ராஜயாவில் அதிகமான நிறுவுகள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக சிலாங்கூரில் மிக அதிகமாக 19,313 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். நாளை நடைபெறும் ஜொஹோர் மாநில சட்டமன்ற தேர்தலில் 70 விழுக்காட்டிற்கும் மேற்பட்டோர் தங்களின் மக்களாட்சி கடமை நிறைவேற்றுவர் என்ற கணிப்பினை டிஏபி பொதுச் செயலாளர் ஆந்தனி லாங் வெளியிட்டுள்ளார். தேர்ந்தெடுக்கப்படும் அரசாங்கம் பெரும்பான்மையான மக்களின் குரலாக ஒலிக்கும் என்றார் அவர். அதிகமானோர் வாக்களிக்க முன் வருவது மக்களாட்சி முறையில் எடுக்கப்பட்டுள்ள முதிர்ச்சியின் வெளிப்பாடாகும். அது மட்டுமின்றி மக்கள் தங்களின் கடமையை உணர்ந்துள்ளதையும் புலப்படுத்துகிறது என்றார் அவர். தேர்தல் பரப்புரை காலகட்டத்தின் போது தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளை செலுத்துவோருக்கு எதிராக அபராத அறிக்கையை வெளியிடும்படி சாலை போக்குவரத்து துறைக்கு போக்குவரத்து அமைச்சு பணித்துள்ளது. அரசியல் பின்னணி பாராமல் பக்கத்தான் ஹரப்பான் பிஎச் பணியாளர்களுக்கும் இது பொருந்துமென அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். தேர்தல் பரப்புரையின் போது பிஎச் டிஏபி பணியாளர்கள் தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் பயணித்த காணொலி பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர். கேரி தீவில் பரிந்துரைக்கப்பட்ட 3வது துறைமுக முனையத்தின் அடிக்கல் நாட்டு பணிகளை செப்டம்பர் மாத தொடக்கத்தில் ஆரம்பிக்க சிலாங்கூர் தயாராக உள்ளது. போக்குவரத்து அமைச்சின் துறைமுக உரிமத்திற்கான ஒப்புதலுக்கு அது உட்பட்டது என சிலாங்கூர் மந்திரி பிசார் டாக்டர் ஸ்ரீ அமிருடின் ஷாரி கூறியுள்ளார். அந்த முனையத்திற்கான சாத்தியமான நிர்வகிப்பாளர்களை மாநில அரசு பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலத்தை கையகப்படுத்துதல் உட்பட நில மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளன. மலேசியாவில் துறைமுக உரிமம் என்பது கில்டான் துறைமுக ஆணையம் போன்ற ஒரு சட்டப்பூர்வ அமைப்பால் நெறிமுறைப்படுத்தப்பட்ட துறைமுக பகுதிக்குள் கடல்சார், கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அனுமதி என டாக்டர் ஸ்ரீ அமிருடின் சுட்டிக்காட்டினார். பந்திங்கில் 3வது படிவ மாணவி கொலை முயற்சி குற்றத்திற்காக தெல்லோ டாத்தோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். நீதிபதி மஸ்லிண்டா சலமாட் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது சம்பந்தப்பட்ட 15 வயது யுவதியிடமிருந்து எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை என அரசு தரப்பு வழக்கறிஞர் முகமது அமிரோல் ஷஃபிக் குறிப்பிட்டார். மரணத்தை விளைவிக்கும் நோக்கில் அப்பள்ளியிலுள்ள மற்றொரு மாணவிக்கு காயத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டினை அவர் எதிர்நோக்கியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: யுக்ரைனின் மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கு முயல வேண்டும். அத்துடன் சண்டை நிறுத்த உடன்பாட்டை உடனடியாக எட்ட வேண்டுமென சீனா வலியுறுத்தியுள்ளது. ஐநாவுக்கான சீனாவின் நிரந்தர துணை பேராளர் சன்லே ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் யுக்ரைன் விவகாரம் குறித்து விவாதித்தார். யுக்ரைனின் அண்மைய நிலவரம் பதற்றம் அளிப்பதாக தெரிவித்த அவர், மக்களையும் பொது வசதிகளையும் இலக்கிட்ட தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுமென அறிவுறுத்தினார்.

ஆகவும் லே கூறினார். ஆசியான் அமைப்பின் தலைமைத்துவ பொறுப்பு வகிக்கும் பிலிப்பீன்ஸ் மியான்மாருக்கும் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்களுக்கும் இடையே அதிகாரப்பூர்வமற்ற சந்திப்பை திட்டமிட்டுள்ளது. பேங்காக்கில் நடைபெறும் இச்சந்திப்பில் மியான்மரை பிரதிநிதித்து வெளியுறவு அமைச்சர் யூ தின் மாவ் ஸ்வீ கலந்து கொள்கிறார். 2021 ராணுவ ஆட்சிக்கு பின் முதல் முறையாக ஆசியான் வெளியுறவு அமைச்சர்களும் மியான்மர் பேராளர்களும் நேரடியாக சந்திக்கின்றனர். முன்னதாக சிபுவில் நடைபெற்ற 48th ஆசியான் மாநாட்டில் 5 கருத்திணக்கம் 5PC கொள்கைக்கு உட்பட்டு மியான்மருடன் ஆக்கப்பூர்வ கலந்துரையாடலை நடத்த அமைச்சர்கள் அறிவுறுத்தப்பட்டனர். கல்வி நிதி நெருக்கடியை கையாள கல்வி கடன் உதவிகளை விரிவுபடுத்துமாறு அரசாங்கங்களையும் பன்னாட்டு கடன் வழங்குநர்களையும் யுனெஸ்கோ வலியுறுத்தியுள்ளது. 113 நாடுகள் மக்களுக்கு கல்வியை வழங்குவதை காட்டிலும் கல்வி கடனை திருப்பி செலுத்துவதில் முனைப்பு காட்டியுள்ளதை அது சுட்டிக்காட்டியது. வெள்ளிக்கிழமை பாரிஸில் நடைபெற்ற உலக கல்வி மாநாட்டில் இது குறித்த புதிய வழிகாட்டுதலை யுனெஸ்கோ வெளியிட்டது. இதன் மூலம் கடன் சுமை எதிர்நோக்கியுள்ள நாடுகள் பள்ளிகளுக்கும் ஆசிரியர் பயிற்சிக்கும் மாணவர் நலனுக்கும் பணத்தை செலவிடுவதில் கவனம் செலுத்த வழிவகுக்கும் என அது கூறியது. ஈரான் உச்சத்தலைவர் அயத்துல்லா அல் கமினியின் உடல் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் உள்ள இமாம் ரேசா புனித கல்லறைக்கு அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய கமினியின் இறுதி மரியாதையில் 45 மேற்பட்ட நாடுகளின் அரசியல் தலைவர்களும் 90 மேற்பட்ட நாடுகளின் சமய கல்வியாளர்களும் கலந்து கொண்டனர். வார இறுதியில் தெஹ்ரானின் கிராண்ட் மொசோலா பகுதியில் நடைபெற்ற அதில் மில்லியன் கணக்கானோர் கலந்து கொண்டனர். திங்களன்று இறுதி ஊர்வலத்தின் போது சாலையை மறைக்கும் அளவிற்கு அதிகமான மக்கள் கூடினர். இவ்வாண்டு பிப்ரவரி 28 நாள் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடங்கிய 40 ராணுவ தாக்குதலின் முதல் நாளில் கமினியும் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் சிலரும் கொல்லப்பட்டனர். விளையாட்டு 2027 சி போட்டி. தேசிய விளையாட்டாளர்களுள் குறைந்தது 70 விழுக்காட்டினர் முதல் 3 நிலைகளில் வெற்றி பெற இலக்கிடப்பட்டுள்ளதாக தேசிய விளையாட்டு மன்றத்தின் தலைமை இயக்குநர் ஜெஃப்ரி கனிரின் தெரிவித்துள்ளார். போட்டியாளர்களை தயார்படுத்தும் திட்டங்களின் வெளிப்பாடாக இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த இலக்கை அடையும் சிறந்த தடத்தில் போட்டியாளர்கள் அனைவரும் உள்ளனர் என்றார் அவர். சரவா, பினாங்கு, ஜுஹோர், கோலாலம்பூர் ஆகியவற்றில் அடுத்த ஆண்டு செப்டம்பர் 18 முதல் 29 நாள் வரை சி போட்டி நடைபெறவுள்ளது. மலேசியா தாய்லாந்து புதிய வழித்தடம் பொருளாதார வளர்ச்சியை உந்த செய்யும். நாட்டில் டெங்கு நிறுவுகள் 34 விழுக்காடு அதிகரித்துள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

கவலைப்படாதீங்க, அந்த கேள்வியை உங்ககிட்ட நாங்கள் கேட்க மாட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, காதல் காதல் தான். எங்கிருந்தா என்னங்க, அந்த மனசில் காதல் பூக்கும் போது சுற்றியுள்ள உலகம் இருக்கும் பாருங்க, அவ்வளோ அழகா. அந்த மாதிரி அழகான தருணங்களை உங்களுக்கு உங்கள் காதல் கொடுத்து கொண்டிருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். சில மாலைகள் அழகானவை, சில பாடல்கள் அழியாதவை, இரண்டும் சேரும் தருணம் தான் திரா இசை.

0: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றியிருக்கும்?
1: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடக வைத்தான்.
0: ஏமாற்றப்பட்டது யார்?
1: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது.
0: அந்த பிம்பம் யாருடையது?
2: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
0: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. சனிக்கிழமை 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.
3: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை. லிங்கம்.
4: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 1 9.
5: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: தினையின் வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்காக விளையாட்டு நட்சத்திரங்கள் அவர்களுடைய அனுபவங்களை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருகின்றோம். இன்று நம்மோடு ஸ்லேங்கூரை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் பாக்கியநாதன். ஆமா, இவர் ஒரு மாணவர். சுக்மாவில் சிலம்பம் போட்டியில் பங்கெடுத்திருக்கின்றார். நிறைய அனுபவம். இந்த தற்காப்பு கலை சிலம்பத்தை கற்றுக்கொள்வதனால் தனி ஒருவருக்கு எந்த வகையில் பயன் அளிக்கின்றது என்பது குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார்.
1: எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீனிவாசன். சிலம்பம் கோலலாங்காட்டுல படித்தேன். 10 வயசுலேருந்து பழகிட்டு இருக்கேன் சிலம்பம். 10 வருஷமா அதுல இருந்து பழகி, சின்ன வயசுலேருந்து பழகி பிளாக் பெல்ட்ல எடுத்தேன். ஸோ நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய விஷயத்த பார்த்து பழகி வந்துதான் சிலம்பம்லேருந்து நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். நிறைய போட்டி போயிருக்கேன். ஸ்டேட் வரைக்கும் போயிருக்கேன், சுக்மா வரைக்கும் போயிருக்கேன். என்னோட சார், என்னோட மாஸ்டருங்க மூலியமா தான் ஒரு போட்டியெல்லாம் போயிருக்கேன். இந்த சிலம்பம் வந்து நிறைய வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது. ஸோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து முத வந்து சின்ன வயசுலேருந்து கத்துக்கணும். போயிட்டு சின்ன பிள்ளைங்களை முத போயிட்டு சிலம்பம்ல போய் போடணும். முத வந்து கேர்ள்ஸ் வந்து சிலம்பம்ல போய் போடணும். ஏன்னா இது வந்து ஒரு தற்காப்பு கலை. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா சின்ன வயசுலேருந்து அவங்கள கத்துக்க வைக்கணும். ஸோ அவங்க பழக பழக பழக தான் நிறைய விஷயம் அவங்களால வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். சிலம்பம் கத்துக்கிற முறை வந்து கம்பு விளையாட்டு இருக்கும், சண்டை விளையாட்டு இருக்கும், நிறைய தற்காப்புக்குன்னு நிறைய சொல்லி தருவாங்க. சுக்மாலாம் கொண்டுட்டு போவாங்க. சுக்மானா எப்படின்னா காம்பேட் இருக்கும், ஸ்பிரிங்கர் லைன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பாடமா சுக்மாலேயே கொண்டுட்டு போறாங்க. நிறைய பேர் வந்து அந்த சர்டிபிகேட் வச்சு நிறைய வேலை கூட கிடைக்குது. சுக்மாலாம் கேம்லாம் போய் வேலைலாம் கிடைக்குது. இந்த தற்காப்பு கலை நான் சின்ன வயசுலேருந்து கத்துக்கிறதுலேருந்து எனக்கு உண்மையா சொல்ல ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா யூனிவர்சிட்டி கிடைச்சதா இருக்கட்டும், வேலை கிடைச்சதா இருக்கட்டும், பாக்குறாங்க. அந்த ரெசியூமில வந்து பாக்குறாங்களா, நீங்க வந்து எங்க வரைக்கும் போயிருக்கீங்க, எந்த வரைக்கும் லாட்டு எடுத்திருக்கீங்க. ஸோ புதுசா அவங்க அந்த இது பாக்குறப்ப சிலம்பமா புது புதுசா இருக்கு அப்படின்றாங்க. அப்ப அது வந்து நிறைய பேருக்கு தெரிவிக்கிறதாகவும் இருக்குது, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா பெற்றோர்கள் வந்து சிலம்பம்ல போய் ஜாயின் பண்ணணும். ஏன்னா 5 வயசுல 50 வயசுலன்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசுலேயே அவங்க கத்துக்கிட்டு வந்தாதான் நாளைக்கு வந்து அவங்களால வந்து தற்காத்துக்க முடியும். சண்டை போட சொல்ல ஆனா தற்காத்துக்க முடியும். நீங்க ஏதாவது ஒரு தற்காப்பு கலைக்கு அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா பிள்ளைங்களுக்கு உண்மையா சொல்ற ஒரு நல்ல உதவியாகவும் இருக்கும், தற்காப்பாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.

கட்டுப்படுத்தா, அடுத்தவன் வரக்கழு புழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, அட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவப்ப.

பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கட்டு மாப்போடி பட ஒன்னன் ஒரு கட்டு பாவோ திரிப்பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: திரையில் நாம் இணைந்திருக்கின்றோம். பொதுவாகவே திருமணத்துக்கு பின் பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய கனவுகளை அவங்க அடையறதுக்காக பல போராட்டங்களை கடந்து வராங்க. இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு பின் அவங்களுடைய அந்த புகுந்த வீடாக இருக்கட்டும், கணவர்களாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்கள்லாம் பலமாக இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க, நாங்கள் துணையாக இருக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பலத்தோடு தான் இவங்க இந்த அணிச்சல், அதாவது கேக்லாம் செய்றாங்களே, இந்த ஒரு சிறு வியாபாரத்தை தொடங்கி இன்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு விஷயத்தையும் செய்து கொண்டு வராங்க. சுஜாதா தாசன் ஸ்வீட் டச் கேக்ஸ் இந்த வியாபாரத்தை நடத்தி வராங்க. வாங்க சந்திக்கலாம்.
1: வணக்கம், நான் சுஜாதா தாசன். நான் ஜோஹர் மாநிலம் சா என் பிறந்தேன். பிள்ளைகள் பாக்குறதுக்காக நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல இருந்து பிள்ளைகளை பார்த்துக்கொண்டேன். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கைத்தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் எனக்கு வந்துட்டு பேக்கிங்ல ஆர்வம் இருந்ததால் என் சொந்த பிராண்டான ஸ்வீட் டச் கேக் என்ற பெயரை வைத்து அதை தொடங்கினேன். கடந்த 20 வருடங்களாக கேக் தயாரிப்பு மற்றும் அலங்காரத்துறையில் பேசிய அனுபவம் பெற்றிருக்கிறேன். இந்த பயணத்தில் பிறந்தநாள் கேக்குகள், திருமண கேக்குகள், நிச்சயதார்த்த கேக்குகள், நிறுவன நிகழ்ச்சிக்கான கேக்குகள் மற்றும் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப பலவேறு கஸ்டம் செய்த கேக்குகளை தயாரித்து வருகிறேன். நோக்கம் என்னவென்றால் வெறும் அழகான கேக்குகளை செய்வது மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்தின் மகிழ்ச்சியான தருணங்களை இனிமையாக சேர்ப்பதுதான். அதனால் தரமான பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி சுத்தமாகவும் அன்புடனும் வீட்டு சுவையுடனும் ஒவ்வொரு கேக்கையும் தயாரிக்கிறேன். பேக்கிங் என்பது எனக்கு ஒரு தொழில் மட்டுமல்ல, அது என் ஆர்வமும் என் அடையாளமும் கூட. நான் கற்றுக்கொண்ட இந்த கலையை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பேக்கிங் வகுப்புகளையும் நடத்தி வருகிறேன். என் மாணவர்களின் பலர் இன்று தங்களுடைய சொந்த பேக்கிங் தொழிலை வெற்றிகரமாக செய்து வருவது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஸ்வீட் டச் கேக் என் வாசகம் உண்மை இஸ் ஹாப்பினஸ். வீட்டில் தயாரிக்கப்படும் ஒவ்வொரு கேக்கும் அன்புடனும் தரத்துடனும் நம்பிக்கையுடனும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே என் நம்பிக்கை. இறைவனின் அருளும் என் குடும்பத்தின் ஆதரவும் என் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையும் தான் இன்று என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. இனிய நினைவுகளின் ஸ்வீட் டச் கேக் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்பதே என் கனவும் என் இலக்கவும் ஆகும். நன்றி. கண்டிப்பா நீங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் வந்து 10 கேக் கேல்ல இருக்கேன். என்னோட தொலைபேசி எண் வந்து 01062018478. நன்றி.

0: உன்னத பொருட்களை உங்களுக்கு வழங்கி நாட்டில் நம்பிக்கையின் மறுபெயரென நிமிர்ந்து நிற்கும் நிறுவனம்
1: லிங்கம்ஸ்.
2: ஒரு நேயரின் குரல், இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
4: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
5: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டு குருவி, ஓ சோழி எங்க அதை கூட்டிக்கிட்டு எங்க விட்ட

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது
1: நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
2: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.
3: மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் அதிகாரி லட்சுமி பாஸ்கரன்.
4: இப்போதைய மாணவர்களின் எடுக்கேஷன் ஜேர்னி நம்ம காலத்தை விட ரொம்ப சேலஞ்சிங். சிலிபஸ் டஃப், ஹோம்வொர்க் அதிகம், எக்ஸாம் பிரஷர் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் அதை விட அதிகம். அதனால தான் இன்றைய பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டிலிருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் மைனப்ஸ் இடியூஷன். முதல்ல இது ப்ரீ ஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பக்கர். உங்கள் பிள்ளைகள் வீட்டிலிருந்தபடி சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே மைனாப்ஸில் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, மைனாப்ஸ் இடியூஷனில் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், தொடர்ந்து பிராக்டிஸ் செய்கிறார்கள், எக்ஸாமுக்கு பெட்டர் ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது. மேலும் ரிவிஷன் பிளான்ஸ், மாடல் குவெஸ்டன்ஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் மூலம் மாணவர்கள் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆன்சரிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கேட்கிற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் அஃபோர்டபிளா கிடைக்குமா? ஆம், அதுதான் மைனாப்ஸ் இடியூஷன் இன்னொரு பெரிய பலம். ஹை குவாலிட்டி எடுகேஷன் அட் அ வெரி அஃபோர்டபிள் பிரைஸ். அதாவது குவாலிட்டியும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், டெக்னாலஜி அட்வான்டேஜும் கிடைக்கும், பிரைஸும் பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பெற்றோர்களே, படிப்பை புரிந்து கான்பிடன்ஸுடன் எக்ஸாம் எழுதணுமா? அப்படியானால் இன்றே சரியான முடிவெடுங்கள். மைனாப்ஸ் இடியூஷன் உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எடுகேஷன் பார்ட்னர். மைனாப்ஸ் இடியூஷன், பெட்டர் லேர்னிங், பெட்டர் ரிசல்ட்ஸ்.
2: மைனாப்ஸ் இடியூஷன் குறித்த விவரங்களை 1909 7291919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இடியூஷன்.
5: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் FM.

தீரா இசைக்கு நீங்கள் மட்டும்தான் அழகு. தீரா இசையில் தொடர்ந்து எங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து இதயங்களுக்கும் நன்றி. சரி, நாளை சனிக்கிழமை ஜூலை 11 ஜொஹோர் மாநில தேர்தல். ஜொஹோர் மக்களே, உங்கள் மக்களாட்சி கடமையை மறவாதீர்கள். நல்லாட்சிக்கு வாக்களியுங்கள். வாக்களிக்க செல்பவர்கள் அடையாள அட்டை, உங்களுடைய வாக்களிக்கும் மையம், இதையெல்லாம் சரிபார்த்து கொள்ளுங்கள். மறவாமல் நாளை உங்களுடைய மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுங்கள்.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்?
1: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
2: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். நாடு முழுவதும் 10 மாநிலங்களை உட்படுத்திய ஒருங்கிணைந்த கடல் நிர்வாக திட்ட செயலாக்கத்தின் வாயிலாக 704 மண்ணரிப்பு பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 46 முதலாம் கட்ட ஆபத்து நிலையில் உள்ளதாக ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பு நிர்வாக பணிகள் இதர துறைகளுடன் இணைந்து அவ்வப்போது மேற்கொள்ளப்படுவதை அவ்வமைச்சு சுட்டிக்காட்டியது. பாவி சூறாவளியால் ஏற்பட்ட மோசமான வானிலையை தொடர்ந்து கோலாலம்பூருக்கும் தைபேக்கும் இடையிலான 2 விமான சேவைகளை மலேசிய ஏர்லைன்ஸ் ரத்து செய்துள்ளது. நாளை அட்டவணையிடப்பட்டுள்ள கோலாலம்பூரிலிருந்து தைபேவை நோக்கி செல்லும் MH 366ம் தைபேவிலிருந்து கோலாலம்பூரை நோக்கி வரும் MH 367 ஆகிய 2 விமானங்களும் இதில் அடங்கும். அடிக்கடி மாற்றம் காணும் வானிலையை தொடர்ந்து இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மனித உரிமை ஆணையம் அந்நாட்டின் சிறைச்சாலைகளை அணுக தடையற்ற அனுமதியை வழங்க வேண்டும் என ஐநா வலியுறுத்தியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அந்நாட்டின் வடக்கு பகுதியான கொலம்போவில் உள்ள நெகும்போ சிறைச்சாலையில் கும்பல்களுக்கு இடையேயான சண்டையில் 20 கைதிகளும் 8 பாதுகாவலரும் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் மீதான விசாரணையை வரவேற்பதாக ஐநா மனித உரிமை பேச்சாளர் ரவீனா ஷம்டஹசானி தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்டவரின் குடும்பத்தார் அதற்கான காரணத்தை அறிய இது அவசியம் என்றார் அவர். வெள்ளிக்கிழமை நடைபெறும் கொள்கை நிலையிலான ரகசிய கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொள்ள அட்டவணையிடப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை மேற்கோளிட்டு ஸ்புட்னிக் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானுடனான மோதல் வலுத்துள்ள இந்த வேளையில் ஓவல் அலுவலகத்தில் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 1:30 மணிக்கு இச்சந்திப்பு இடம்பெற உள்ளது. இருப்பினும் அது சிறப்பு தூதரின் பதவியேற்பு விழா என குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டு கார்பந்து. தெலுங்கானா எஃப்சியின் விளையாட்டாளர் பட்டியல் ஜூலை மத்திக்குள் முழுமை பெறும் என தலைமை பயிற்றுனர் முகமது நஃபூசி ஜாயின் தெரிவித்துள்ளார். தாக்குதல், மத்திய திடல், தற்காப்பு ஆகியவற்றுக்கு மட்டும் இறக்குமதி ஆட்டக்காரர்களை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கெவினே கன்ஸ்டனர், எசன் பென்சன், ஷெவோனே மெட்ரோஃப் ஆகியோரின் ஒப்பந்தம் இவ்வாண்டு இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என அவர் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

வெள்ளிக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு மேல தீரா இசையில் நீங்களும் அழைத்து உங்க மனசுல இருக்கிற பாரத்தை அப்படியே இறக்கி வைக்கலாங்க. ஒரு சில தருணங்கள்ல சில விஷயங்களை சொல்லணும்னு தோணும், ஆனா யார்கிட்ட எங்க எப்படி சொல்லணும்னு தெரியாது. சில நேரங்களில் சொல்லும் போது உண்மையிலேயே மனசுக்கு ஆறுதல் கிடைக்குதா அப்படின்ற ஒரு பயத்துல சந்தேகத்துல சொல்லாம அப்படியே மனசுக்குள்ளேயே பூட்டி வைத்து அப்படியே ஒரு கிடங்கா கிடங்கி மனசுக்கு சோர்வு இருக்கும். அதனால அந்த மனசை சோர்வு படுத்தாம நீங்க தாராளமா எங்களுக்கு அழைத்து சொல்லலாம். சுழியம் 3228257333 அல்லது 4 7 6 என்று எங்களுக்கு உங்க மனசுல ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப நாளா நீங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க, மனசு பாரமா இருக்கு அப்படின்னா அதை லேசாக்குறதுக்காக நாங்க காத்திருக்கின்றோம். இது தீரா இசை.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே,
1: அதுவா?
2: மறுபெயர் மகாலிங்கம்மா.
3: லிங்கம்ஸ்
4: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றம் இருக்கும்?
5: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையையே காகிதங்களில் அடகு வைத்தான்.
4: ஏமாற்றப்பட்டது யார்?
5: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தது.
4: அந்த பிம்பம் யாருடையது?
5: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
4: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. சனிக்கிழமை 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.
6: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன்ஸ் இடியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

திராய்சில் வெள்ளிக்கிழமைகளில் உங்க மனபாரத்தை நீங்க எங்க கிட்ட அழைத்து சொல்லி இறக்கி வைக்கலாங்க. ஒரு சில விஷயங்களை ஒரு சிலரிடம் சொல்லலாம், ஆனா எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு நேரத்துல அது சொல்லி முடிக்கும் போது மனசுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இறக்கி வச்சிட்டோம், சொல்லிட்டோம் அப்படின்னு இருக்கும். அதன் வாயிலாக நமக்கு ஒரு தீர்வு கூட கிடைக்கலாம். நீங்க அழைத்து சொல்லும் இன்றைய இந்த வலிக்கு ஒரு வழியை கொடுக்கறதுக்காக ஷோமஸ் கூட காத்திருக்கின்றார். அதனால அழைக்கலாம், உங்க பெயர் சொல்லலாம் கூட பரவாயில்லைங்க. உங்க மனசு லேசாகணும், அது மட்டும்தான் எங்களுக்கு வேணும். சொல்லியும் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்று எங்களுக்கு அழைக்கலாம்.

0: வாரம்
1: செயலுக்கு ஏற்றவாறு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார் என்ற செய்தியை இந்த குரல் மிகவும் தெளிவாக நமக்கு விளக்கமளிக்கின்றது.
2: மரணத்துக்கு அஞ்சாது இருப்பது அவர்கள் மேற்கொண்ட துறவு வாழ்க்கையின் குறிக்கோள்களில் தலையாயது.
3: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
4: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
5: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
4: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
5: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
4: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
5: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
4: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: அவர் சிங்கிள் மதர், எங்க அம்மா இப்பதான் இறந்தாங்க, 4 மாசம் ஆச்சு. எனக்கு 47 வயசு, 47 வருஷமா நான் எங்க அம்மா கூட தான் இருந்தேன். கல்யாணம் பண்ணி நான் எங்க அம்மா விட்டுட்டு போல, எங்க அம்மா கூட தான் நான் இருந்தேன். அது திடீர்னு நடக்க கூடாதுதான் நடந்துருச்சு. குடும்பத்துல எங்க அக்கா வந்தாங்க, என்னோட என் கூட பிறந்தவங்க எல்லாம் 7 பேர் என் கூட பிறந்தவங்க. எங்க அக்கா வந்து 21ஆம் தேதி 12ஆம் மாசம், போன வருஷம் 21ஆம் தேதி 12ஆம் மாசம் என் வீட்டுக்கு எப்பயும் வருவாங்க. சனி ஞாயிறுனா வந்து தங்கிட்டு தான் போவாங்க. சனிக்கிழமை தங்க வந்தவங்க விடிய விடிய அம்மாட்ட நல்லா பேசிட்டு இருந்தவங்க, காலையில 7 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எங்க கண்ணுமணிக்கு எங்க அக்கா இறந்துட்டாங்க. அந்த இதெல்லாம் பார்த்ததுல இந்த அம்மா அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அக்காவை பத்தியே சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு நைட் எல்லாம் தூங்க மாட்டாங்க. அந்த டைம்ல தான் அம்மாவுக்கு வயிற்றுல கட்டி கட்டி ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அம்மாவுக்கு மனசுல என்ன தொடிச்சோ தெரியல, எல்லா பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டாங்க. இறந்துட்டா அவங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே சொல்லிட்டுதான் அம்மா ஆபரேஷனுக்கு போனாங்க. ஆபரேஷன் பண்ணி முதல் நாள் கண்ணு முழிச்சிட்டு எல்லாம் பேசினாங்க. மறுநாள் நான் தான் நைட்டு ஃபுல்லா தங்கி அம்மா கிட்ட பாத்துட்டேன். மனசுல உள்ள எல்லா வேதனையும் என்ற எல்லாம் கொட்டி தீத்தாங்க. விடிய விடிய அம்மா தூங்கல, என்னையும் தூங்க விடல. அப்ப மறுநாள் சாயந்தரம் திடீர்னு அம்மாவுக்கும் அட்டாக் வந்துருச்சு. அட்டாக் வந்து அம்மா 1 மாசம் கோமால இருந்து கரெக்டா 1 மாசம் அம்மா இறந்துட்டாங்க. குடும்பமே எல்லாம் செதறி போயிட்டாங்க.
1: பிரியா,
0: என் கூட பிறந்தவங்க எல்லாம் அம்மாட இடத்துல கூட
1: என்ன வேலை செய்றீங்க பிரியா? குழந்தைகள் இருக்கிறாங்களா உங்களுக்கு?
0: புரியுது.
1: அம்மா அப்பா இவங்களுக்கு ஈடா இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. அவங்களோட இழப்பு அப்படின்னு சொல்லும் போது அது வார்த்தைகளால ஆறுதல் சொல்லிட முடியாது. இருந்தாலும் நம்ம தைரியப்படுத்திக்கணும்ல மனசு. பிரியா,
0: அழாதீங்க,
1: தைரியமா இருங்க. அதாவது உங்களுக்கு நிச்சயமா அந்த அன்பு கிடைக்கும். இந்த வழியில இருந்து நீங்க மீண்டு தான் வரணும், சரியா? உங்களுக்கு நாங்களும் இருக்கும் துணையாக. எங்களோட துணை உங்களுக்கு 24 மணி நேரமும் இருக்கு. தைரியமா இருங்க, உங்க குழந்தைகள் இருக்கிறாங்க. முதல்ல ஆறுதல் பெறுங்க, அதற்கு பிறகு உங்களுக்கான அன்பு கட்டாயம் உங்களை வந்து சேரும், சரியா?
0: வந்து ஆறுதல அடைய மாட்டேது. எதிரால் நானும் எப்படி எப்படியோ இது பண்ணி பாப்பேன். கூட
1: உங்க பிள்ளைகளோட நேரத்தை செலவிடுறீங்களா?
0: நானும் ட்ரை பண்றேன். என்னால அந்த வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: புரியுது. பிரியா மாதிரிதான் நம்ம பலருமே என்னன்னா அந்த ஒரு வலியிலிருந்து பாரத்துல இருந்து சிக்கி கொண்டு வெளியே வரத்துக்கு முயற்சி செய்யறோம் தான். இருந்தாலும் அதுல இருந்து நமக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்க மாட்டுது. மனசு ஏதோ ஒரு வித ஆறுதலை தேடிக்கொண்டுதான் இருக்கு. அப்படி ஒரு ஆறுதலை நீங்க தேடிக்கொண்டு இருந்தீங்கன்னா நிகழ்ச்சியில ஷோமஸ் என்று இது குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாரு. இந்த ஆறுதல் தான் உங்களுக்கு வேணும்னா நிச்சயமா இன்று ஏதோ ஒரு வகையில எங்களால கொடுக்க முடியும்னு நாங்க நம்புறோம்.

0: சொல்லுங்க, உங்க மனசுல உள்ள எந்த பாரத்தை நீங்க இறக்கி வைக்கலாம்னு அழைச்சிருக்கீங்க?
1: எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நாளாவே எனக்கு ரொம்ப ஒரு மன வலியான ஒரு விஷயம் இருக்கு. நான் ரொம்ப நம்பி ஒருத்தவங்கிட்ட பழகினேன், இருந்தாங்க நிறைய எனக்கு நல்லது செய்திருக்காங்க, பட் ஆனா இருந்தாலும் எனக்கு பின்னாடி போய் நிறைய பேசியிருக்காங்க தப்பா. எந்த அடிப்படையில அவங்க அப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்றத என்னால இன்னமும் ஏத்துக்க முடியல. நம்ம நல்லது செய்யறோம்னு நினைச்சு அவங்ககிட்ட நம்பி நிறைய விஷயம் சொல்றோம், அவங்களும் செஞ்சிருக்காங்க நம்ம நினைக்கிறோம், பட் ஆனா அவங்க அந்த மாதிரி நடந்துக்கல அப்படின்றப்ப அது இன்னமும் என்னால மீள முடியாத ஒரு ஒரு மன வலி எனக்கு இன்னமும் இருக்கு. சோ அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல.
0: நீங்க அவங்க கிட்ட பேச ஏதும் முயற்சி பண்ணி பாத்தீங்களா?
1: பேசியிருக்கேன் பல முறை, அது எங்கிட்ட அவங்க முன்னுக்கு அதை காமிச்சுக்கிட்டது இல்ல. சோ அது வேற ஒருத்தர் மூலியமா அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு அது அதுதான் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படியும் மனிதர்களா அப்படின்றது அது ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயமா இருக்கு எனக்கு.
0: ஆமா, அன்பு வச்சு ஒருத்தவங்க கிட்ட நம்பிக்கையில சொல்லும் போது அத வேற ஒருவரிடம் போகும் போது மனசு ரொம்ப வலிக்கும் இல்லையா?
1: நிச்சயமா நிச்சயமா, நம்ப நம்ப நடந்துகிட்டாங்களே அப்படின்றது தான் எனக்கு அதிகமான ஒரு வலி. ஏன்னா பொதுவா நான் யாரையும் நம்புறது ரொம்ப குறைவு, அப்படி நம்பிக்கை வைத்தவங்க இப்படி செய்துட்டாங்களே அப்படின்ற அந்த அந்த ஏமாற்றம் அந்த துரோகம் என்னால இன்னமும் ஏத்துக்க முடியல.
0: இப்ப உங்க மனசு எப்படி இருக்கு?
1: ஏதோ எனக்கு கொஞ்சம் அதை யார்த்தையாவது நான் சொல்லணும்னு நினைச்சத வந்து இங்க நான் பகிர்ந்துகிட்டேன் அப்படின்றப்ப எனக்கு ஸ்டில் அந்த பெயின் இருக்கு, பட் அதனால எனக்கு தெரியல என்ன பண்ணணும் அப்படின்னு.
0: சரி, நீங்க என்ன செய்யணும், என்ன பண்ணலாம், எப்படி இந்த சூழலை எதிர்நோக்கலாம் அப்படின்றத வந்துட்டு ஷோமஸ் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியோட நிறைவுல சொல்லுவாரு. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, தைரியமா இருங்க. சில தருணங்கள் இப்படி தாங்க, அதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மனசு. நம்ம மனசு இப்படி சின்ன மனசு தானே, அந்த மனசை நம்ம வந்துட்டு சித்திரவதை பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சொல்லி மனபாரத்தை இறக்கி வைக்கணும். மனதிலேயே பூட்டி வைத்திருக்கும் வலியானது சொல்லாமல் இருந்தால் மறையாதுங்க, அது இன்னும் இன்னுமே அதிகமாக கனமாகும். நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் சொல்லி கண்ணீர் வந்தால் பரவாயில்ல, அழலாம். வலியை பகிர்ந்தால் அது பாதியாகும். மனபாரத்தை இறக்கி வைத்த பிறகுதான் வாழ்க்கை பயணம் கொஞ்சம் இலகுவாகும். அப்படி உங்களுக்கு இலகுவாகணுன்ற ஒரே ஒரு நோக்கம்தான் எங்களுக்கு.

0: இது போன்ற நினைவுகளை, அதாவது மனதை காயப்படுத்தும் நினைவுகளை நம்ம மறக்க நினைத்துமே அது சில தருணங்களில் மறக்க முடியாமல் தான் இருக்குதுங்க. ஆமாம், இந்த மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான். சில நினைவுகள் காலத்தால் அழியாதவை. சில மனிதர்கள் தூரம் சென்றாலும் மனதை விட்டு நீங்குவதில்லை. நேயர்கள் இன்று அழைத்து அவங்க மன பாரத்தை இறக்கி வச்சாங்க. காலம் எல்லாவற்றையும் மாற்றலாம், ஆனால் சில இதயத்தில் இடம் பிடித்த வழிகளுக்கு மட்டும் தீர்வு வேண்டும். அந்த தீர்வு என்னவாகத்தான் இருக்கும் என்று ஆலோசகர் ஷோமஸ் அழைப்பில் காத்திருக்கின்றார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஷோமஸ்.
1: வணக்கம் மின்னல். வணக்கம் ஸ்ரேஷா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கின்றோம். அதாவது சற்று முன்பதாக நேயர்கள் பேசியதை நீங்க கேட்டீங்க இல்லையா? கண் கலங்க வைத்தாங்க. அதுல முதல்ல ஒரு தனித்து வாழும் ஒரு அம்மா அழைத்திருந்தாங்க. 5 பெண் பிள்ளைகள், கணவர் இல்ல. அவங்க அம்மா கூட தான் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்காங்க. ஆனா அம்மாவுடைய அந்த மரணம் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. யாரும் இல்ல, ஆறுதல் சொல்ல ஏதோ முயற்சி செய்தாலும் அந்த ஆறுதல் அவங்களுக்கு வந்து ஆறுதல் அமையல. அவங்க என்ன பண்ணலாம் ஷோமஸ்?
1: இழப்புன்றது வந்துட்டு ஆறுதல் சொல்றதுக்கு வந்துட்டு யாருனாலையும் முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இழப்பு வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு அது ஒரு மனதளவுலயும் சரி உடல் அளவுலும் சரி நிறைய பாதிப்பை உண்டாக்கும். இந்த கிரீவிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல வந்துட்டு, இது நம்ம கிரீவிங் சொல்லுவோம். இதுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த ஸ்டேஜஸ் வந்து டிப்ரெஷன், அதாவது மன உளைச்சல்னு சொல்லுவோம். அந்த அக்செப்டன்ஸ், அந்த ஒரு இழப்பை வந்துட்டு அவங்கனால ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு தான் முதல்ல ஆளாவாங்க. அப்ப சில பேர் வந்துட்டு மாசக்கணக்கு வருஷ கணக்கா கூட வந்துட்டு அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ்லயே இருப்பாங்க. அவங்க அந்த அக்செப்டன்ஸ் போறதுக்கு, அந்த இழப்பை வந்து ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதுல இருப்பாங்க. இதை வந்து நம்ம சைக்காலஜி ரீதியில வந்துட்டு ப்ரோலாங் கிரீவிங் டிஸ்ஆர்டர்னு கூட சொல்லுவோம். அது வந்து முதல்ல என்ன நடக்குனாக்கா மனசாலையும் வந்துட்டு அவங்களால இருக்க முடியாது, தூக்கம் கெட்டு போவோம், அவங்களோட இமோஷன்ஸ் வந்து பாதிக்கும், அவங்களால உணர்ச்சி சில விஷயங்களை வந்து உணர்ச்சி பூர்வமா அவங்களால எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. மத்த அளவுல பார்த்தா பிசிக்கல்ல வந்துட்டு என்ன இருக்குனாக்கா உடம்பு வலி, தலை வலி, தசை பிடிப்பு, இந்த மாதிரி எல்லாம் எப்பயுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த மாதிரி ஆளுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, யூஸ்வலி அவங்க வந்துட்டு முதல்ல வந்து ஒரு மனநல ஆலோசகரை பார்த்து பேசுறது நல்லது. அவங்க கிட்ட இருந்து அந்த டிப்ரெஷன்ல இருந்து அவங்க வந்துட்டு ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ்க்கு வந்து போறது. ரெண்டாவது வந்து இப்ப வந்து அவங்க வந்து யாரும் பார்த்து பேச முடியாத நிலைமையில இருந்தாங்கன்னா, இப்ப அவங்க யாரை இழந்தாங்களோ அவங்கள சான்றவங்கள வந்துட்டு அவங்க பார்த்து பேசலாம். இப்ப அந்த நபர் சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மாவோட இறப்பு வந்து அவங்களால தாங்க முடியல அப்படின்னு. அப்ப கண்டிப்பா அவங்க அம்மாக்கு அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க அந்த மாதிரிலாம் யாராச்சும் இருந்தா அவங்க வீட்டை போய் பார்த்து அவங்க கிட்ட பேசுறது, அந்த பழைய மெமரிஸை பத்தி பேசுறது கூட வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்து அது இமோஷனலா வந்துட்டு மனதளவுல கொஞ்சம் பாதிப்பா இருக்கும். ஆனா போக போக வந்துட்டு அந்த நல்ல மெமரிஸை யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அவங்க வந்து தள்ளப்படும். ஏன்னா அவங்களால வந்துட்டு நல்ல நல்ல நினைவெல்லாம் வந்து யோசிச்சு பேச முடியும்.
0: நிச்சயமாக, அதாவது அவங்களுக்கு 5 பெண் பிள்ளைகள் வேற இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க அம்மாவுடைய அக்கா தங்கை இவங்க, இப்ப அவங்க குழந்தைகள்லாம் இருக்கிறாங்களே ஷோமஸ், அவங்களோட நேரத்தை செலவிடும் போது அந்த கவலையை அவங்களால மறக்க முடியாதா?
1: கண்டிப்பா முடியும் ஸ்ரேஷா. ஆனா வந்துட்டு கிரீவிங்ல வந்து எப்பயுமே என்னன்னாக்கா அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்துட்டு யாரு இழந்தாங்களோ அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, இப்ப அம்மா சொன்னனால அவங்க பெரியம்மா, சித்தி, பெரியப்பா, அந்த மாதிரி விதத்துல போய் பேசும் போது இப்ப அவங்க நிறைய சொல்லுவாங்க, உங்க அம்மா வந்துட்டு அந்த காலத்துல இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, இவ்வளவு மெமரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஜெயிதா. ஆனா வந்து மகளுங்க என்ன செய்யலானாக்கா அம்மாவை வந்துட்டு அழாதீங்க, நிறுத்துங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படி சொல்றதுக்கு பதிலா அவங்க வந்து இன்றைக்கு அவங்க எப்படி இருக்காங்க, இன்றைக்கு அவங்க மனநிலை எப்படி இருக்கு, இன்னைக்கு அவங்க அவங்க வந்து அம்மாவை பத்தி என்ன யோசிச்சாங்க, இந்த மாதிரி பேசினா வந்துட்டு அந்த அது வந்து இன்னும் ஆக்சுவலி அந்த மனசுக்கு வந்துட்டு அந்த பாரத்தை வந்து குறைக்கும்.
0: மிக ஒரு நல்ல பதிவை நீங்க பதிவு செய்திருக்கீங்க. ஒரு இழப்பு ஏற்படும் போது அவங்களை சார்ந்தவர்களோடு பேசும்போது அது அவங்களுக்கு வந்து மனசுக்கு ஆறுதல் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. சற்று முன்பதாக பிரியா தொடர்ந்து அழுது கொண்டுதான் இருந்தாங்க. அழைப்பை துண்டித்து விட்ட பிறகும் அவங்களால அந்த அழுகையை வந்து தாங்க முடியல. இது வந்து தொடர்ந்து இவங்க இதே மாதிரி அழுது கொண்டே போனாங்கன்னா இறுதியில எந்த ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுவாங்க அதையும் சொல்லிருங்க.
1: அதுதான் ஸ்ரேஷா, ப்ரோலாங் கிரீவிங் டிசார்டர்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து மனசளவுல ரொம்ப பாதிக்கும். அப்புறம் போ போ வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க ரொம்ப அழுந்து ரொம்ப சோகமா இருக்கும்போது வந்துட்டு அது என்ன நடக்கும்னா மன உளைச்சலுக்கு ஆளாகும். இது வந்து டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்ம கிளினிக்ல போய் பார்த்துமாக்க வந்துட்டு நம்மளுக்கு வந்து மேபி இது அப்படியே ப்ரோலோங்கா இருந்துச்சுனாக்க வந்துட்டு அவங்க மருந்து சாப்பிடுற நிலைமைக்கு வருவாங்க. இல்லாட்டினாக்க வந்துட்டு ரொம்ப இனிமே அழுந்து இந்த கவலையிலே இருக்கும்போது வந்துட்டு அவங்களால கண்டிப்பா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அவங்களோட அந்த டெய்லி ரூட்டீன் பாதிக்கும் போது அவங்களோட மனசும் மன நிம்மதியும் உடல் நிம்மதியுமே வந்துட்டு பாதிக்கும். இதனால வந்து அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போலாம். சில பேருக்கு வந்துட்டு தெரியுதா ஹார்ட் அட்டாக், அவங்க கூட சொல்லியிருந்தாங்க ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க நினைச்சு அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் இருக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக் மன ரீதியாவும் சரி உடல் ரீதியாவும் சரி அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சீக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதுக்குதான் நான் சொல்றேன், நீங்க வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஒரு நல்ல மனநல ஆலோசகரை பார்த்து பேசணும். எங்க நீங்க போகலன்னா நியரஸ்ட் கிளினிக்கு சேர்த்து போகலாம். அப்படி இல்லாட்டினா முதல்ல வீட்டுல உள்ள உற்றார் உறவினர்கள் கூட நீங்க நல்ல ஒரு கலந்து பேசினா கூட வந்துட்டு உங்க மனசுல உள்ள விஷயம் வந்து கொஞ்சம் பாரம் குறையும்.
0: நிச்சயமாக பிரியா, இப்போ நீங்க நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தீர்வுகள் நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில உதவி இருக்கும்னு நாங்க நம்புறோம். அடுத்ததாக ஷோமஸ் பெயர் குறிப்பிடாத இன்னொரு நேயர் அழைத்திருந்தாங்க. அதாவது இந்த நம்பிக்கை, நம்பிக்கை துரோகம், அந்த வலி, அதை பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா, உங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்னவா இருக்கும்?
1: ஆமா சரிசா, அதுவும் நான் கேட்டேன். அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஆள் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட வந்துட்டு அவங்க வந்து என்னமோ சொல்லியிருக்காங்க அவங்கள பத்தி. ஸோ அந்த மூன்றாம் நபரிடம் கேட்கும் போது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு. அது ரொம்ப ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு அவங்க முக்கியமா ஒரு விஷயம் என்ன செய்யணும்னாக்கா எப்பொழுதும் யாரு கூடயும் பழகும் போது வந்துட்டு அந்த ஒரு பவுண்டரின்னு சொல்லுவோம், எல்லை சொல்லுவோம்ல, அதை வந்து அவங்க வச்சுக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லக்கூடாது. இன்னொன்னு திரேதா, இவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க மூன்றாவது ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட இருந்துதான் வந்துட்டு இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டாங்கன்னு. இப்ப நான் என்ன சொல்லுவேன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னாக்கா நீங்க அதுலயே இருந்து ஸ்டிக்கா இல்லாம முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்க அந்த செகண்ட் அந்த ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க கிட்ட நீங்க போய் பார்த்து பேசலாம். நீங்க சண்டை போடணும், ஆர்கியூ பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் நீங்க இப்படிலாம் கேள்விப்பட்டீங்க, இது வந்துட்டு உண்மையா, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு. ஏன்னா சில சமயம் வந்து நம்ம தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து பேசும்போது அவங்க வந்து அந்த மெசேஜ் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது, அது நம்ம கிட்ட எப்படி புகுத்தி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நீங்க போய் பார்த்து பேசினாக்கா உண்மை வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து தெரிஞ்சு செஞ்சிருப்பாங்க, தெரியாம செஞ்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம்.
0: ஆக எப்போதுமே இந்த உறவுகளுக்கிடையே மூன்றாவது ஒரு நபர் நுழையும் போது அங்கதான் விரிசல் ஏற்படுகின்றது. அதை நீங்க சொன்ன மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த நபரிடம் நேரடியாக முகம் பார்த்து பேசி தீர்க்கும் போது ஏதாவது ஒரு தீர்வு அவங்களுக்கு கிடைக்கும் இல்லவா?
1: ஆமா சேசா, ஏன்னா இப்ப வந்து மத்தவங்க மூலியமா பேசும்போது வந்துட்டு அது வந்து நீங்களே யோசிச்சுட்டு இருப்பீங்க. சில சமயம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹியூமனா இருக்கிற நம்மளுக்கு வந்துட்டு அந்த டெண்டன்சி இருக்கு, ஓவர் திங்க் பண்ணுவோம். ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்களா, நம்மளுக்கு தெரியாத விஷயம், நடக்காத விஷயத்த கூட நம்ம வந்து யோசிக்கிறதுக்கான அந்த டெண்டன்சி தான் மனிதர்களோட மூளைக்கு இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க அந்த குறிப்பிட்ட நபரிடம் பேசிட்டீங்கன்னா அந்த ஓவர் திங்கை நீங்க குறைக்கலாம்.
0: நிச்சயமாக அது எல்லாருக்குமே அதிகமாக இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இந்த மனசு நினைச்சுக்கிட்டே இருக்கும். நிறைவாக ஷோமஸ், இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் முடிந்தவர்கள் அழைச்சாங்க, முடியாதவர்கள் அங்கிருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த மனசோர்வு, அந்த மன உளைச்சலாக இருக்கட்டும், கவலை, துக்கம், இதெல்லாம் போக்கணும்னா உடனடியாக அவங்க என்ன செய்யலாம்னு சொல்லிருங்க.
1: ஓகே, பேசிக்காவே வந்துட்டு இந்த மன உளைச்சல், இந்த நிம்மதியை வந்துட்டு நீங்க நல்லபடியா ஸ்டேபிளா வச்சுக்கணும், உங்களோட மனசை வந்து ஸ்டேபிளா வச்சுக்கணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா பேசிக்கா நீங்க டெய்லி ருட்டீன்ல இருந்து கொஞ்சம் வெளியாகணும். இதுக்கு முன்னாடி வந்து நீங்க காலையில எந்திரிச்சு சமைச்சு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கும் நீங்க திரும்பியே சமைச்சு சாப்பிட்டு தூங்குறது இந்த ருட்டீன் அப்படியே இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு நிறைய மன ரீதியில வந்து பாதிப்பு உண்டாக்கும். ஸோ ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸை வந்துட்டு நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து வாரத்துல ஒரு ரெண்டு வாட்டி வந்துட்டு உடல் பயிற்சி செய்யலாம். அப்படியே வந்து பழைய நீங்க வந்து பள்ளிக்கூட காலகட்டத்துல இல்ல யூனிவர்சிட்டி படிக்கிற காலகட்டத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நீங்க என்னென்ன செஞ்சிருப்பீங்க, டிராவிங்கா இருக்கலாம், டான்சிங்கா இருக்கலாம், அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு வாட்டி நீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சா கூட வந்துட்டு உங்க மனசு வந்துட்டு கொஞ்சம் சாந்தமா இருக்கும், அதே சமயத்துல உங்க உடலும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும்.
0: நன்றி ஷோமஸ். மன பாரத்தை இறக்கி வைத்த நேயர்களுக்கு நீங்க அந்த பாரத்தில் இருந்து ஒரு தீர்வை காட்டியிருக்கீங்க. நிச்சயமா அது அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நாங்க நம்புறோம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
1: நன்றி திரேஷா.
0: நன்றி. நீங்கள் எல்லாம் இளமை, புதுமை, இனிமை.

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஜோஹரில் பாதுகாப்பு கட்டமைப்பு, இயக்கத்திறன், பொது சேவை வழங்கல் ஆகிய கூறுகளில் மேம்பாட்டு திட்டங்களை விரிவுபடுத்துவதில் உள்துறை அமைச்சு கவனம் செலுத்தும். குறிப்பாக நாட்டின் நுழைவாயிலாக தென் வட்டாரத்தில் ஜோஹர் முக்கிய மாநிலமாக உள்ளதாக அதன் அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியன் இஸ்மாயில் தெரிவித்தார். சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசு உரிமை கோரல் உட்பட அதன் நிர்வாக திறனை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-உடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும். புரோக்ராம் டயா கிருஜாயா 2.0 திட்டத்தில் நிகழ்ந்த முறைகேடு தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதையடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பெர்கேசோவின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது அசாம் அசீஸ் முகமது தெரிவித்தார். இவ்வாண்டு நாடு முழுவதும் 81 குடிநுழைவு அதிகாரிகள் உறுப்பினர்கள் மீது கட்டுழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு ஜனவரி 1 தொடங்கி ஜூன் மாதம் வரை அதிகார முறைகேடு, ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷாபான் தெரிவித்தார். பிலிப்பீன்ஸ் மிண்டனாவ் தீவில் உள்ள ஒரு கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 11 உயிரிழந்ததாக பேரிடர் மேலாண்மை தடுப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. அங்கு பெய்த கனமழை உட்பட தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் அதிகரித்ததைத் தொடர்ந்து அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பகுதியில் சிலர் காணாமல் போன வேளை தேடி மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான பதற்றத்தை தணிக்க அரசதந்திர முயற்சிகளை முதலீட்டாளர்கள் மதிப்பீடு செய்து வரும் நிலையில் கச்சா எண்ணெய் விலைகள் சற்று உயர்வு கண்டுள்ளன. பிரென்ட் கச்சா எண்ணெய் விலை கலனுக்கு 76 அமெரிக்க டாலருக்கு அதிகரித்துள்ளது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காண வாஷிங்டன் தொடர்ந்து அரசதந்திர ரீதியிலான அணுகுமுறையை கோருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா டிசம்பரில் தாயகம் திரும்புவதோடு சரணடைய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வங்காளதேசத்தை நீண்ட காலமாக ஆட்சி செய்து வந்த ஹசீனாவுக்கு எதிராக 2024 ஆகஸ்டில் மாணவர்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர் இந்தியாவுக்கு தப்பினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி. வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

உலகக்கிண்ண கார்பந்தின் விறுவிறுப்பில் உலகம் மூழ்கியிருக்கும் இந்த நேரத்தில் மலேசியாவின் அரசியல் பார்வை தற்போது ஜொஹூர் மீது உள்ளது. 16வது ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் 2.7 மில்லியனுக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான மாநிலத்தின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க உள்ளனர். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற முன்கூட்டிய வாக்குப்பதிவு ஆக்ககர அறிகுறியை வெளிப்படுத்தியுள்ளது. பதிவு செய்யப்பட்ட முன்கூட்டிய வாக்காளர்களுள் 19,471 பேர் அல்லது 94.49% விழுக்காட்டினர் தங்களது மக்களாட்சி கடமையை நிறைவேற்றியுள்ளனர். மாநில தேர்தல் மக்களாட்சியில் உள்ள வழக்கமான நடைமுறை அன்று. மாறாக அஃது அரசியல் முதிர்ச்சியையும் மக்கள் வழங்கும் நம்பிக்கையையும் ஒரு மாநிலத்தின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் முக்கியமான களம். ஜொஹூர் தேர்தலில் இம்முறை 172 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். நம்பிக்கை கூட்டணி PH, தேசிய முன்னணி BN, தேசிய கூட்டணி PN, பர்சாமா, முடா, மலேசிய பூர்வக்குடி கட்சி, மலேசிய சோசியலிஸ்ட் கட்சி PSM, சுயேட்சை வேட்பாளர்கள் என இது மொத்தம் 56 சட்டமன்றங்களை உள்ளடக்கியது. போட்டியின் தன்மையை பொறுத்தவரை 3 தொகுதிகளில் 5 முனை போட்டியும், 12 தொகுதிகளில் 4 முனை போட்டியும், 27 இடங்களில் 3 முனை போட்டியும், 14 தொகுதிகளில் நேரடி போட்டியும் நிலவுகிறது. அனுபவம் மிக்க வேட்பாளர்கள் முதல் இளம் தலைமுறையினர் வரை பல்வேறு தரப்பினருக்கும் களம் வழங்கப்பட்டுள்ளது. இது மலேசிய மக்களாட்சியின் முதிர்ச்சியையும் அதன் பன்முகத்தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. ஜொஹூரின் வளர்ச்சியை ஆராய்ந்தால் கூட்டரசு அரசாங்கமும் மாநில அரசும் வழங்கி வரும் உறுதியான கடப்பாடு நிர்வாகத்துறையில் வலுவான முன்னேற்றத்திற்கான முக்கிய உந்துதலாக அமைந்துள்ளது. ஜொஹூருக்கான கூட்டரசு அரசாங்கத்தின் ஒதுக்கீடு 2022 10.2 பில்லியன் ரிங்கேட்டாக இருந்த நிலையில் இவ்வாண்டு அது 14.6 பில்லியன் ரிங்கேட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கு சான்று பகர்கிறது. இந்த அதிகரிப்பு 40 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட விகிதத்தை குறிக்கிறது. இது கூட்டரசு அரசாங்கத்தின் 587 திட்டங்களையும் ஜொஹூர் பாருவையும் சிங்கப்பூரையும் இணைக்கும் RTS ரயில் திட்டத்தையும் உள்ளடக்கியது. உலக பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் குறிப்பாக முடிவுக்கு வராத மேற்காசிய மோதல் போன்ற நெருக்கடிகளுக்கு நடுவே வாக்காளர்கள் கணிக்க இயலாத மாற்றங்களை காட்டிலும் நிலையான தொடர்ச்சியையே எதிர்பார்க்கின்றனர். நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து தாக்குப்பிடிப்பதை உறுதி செய்வதில் நிலைத்தன்மையின் முக்கியத்துவத்தை இந்த சூழல் எடுத்துக்காட்டுகிறது. இந்த ஆண்டில் ஆசியாவில் சிறப்பாக செயல்பட்டு வரும் நாணயங்களுள் ஒன்றாக ரிங்கிட் தொடர்ந்து நிலைத்துள்ளது. இதற்கு பெருமளவிலான முதலீட்டு வரவுகளும் மலேசியாவின் வலுவான பொருளாதார அடித்தளமும் பங்களித்துள்ளன. இந்த முன்னேற்றத்திற்கு கூட்டரசு அரசாங்கத்தின் நிலையான நிர்வாகமும் ஆதரவாக அமைந்துள்ளது. ஏனெனில் நிலையான நிர்வாகத்தை உருவாக்குவதில் ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள கட்சிகள் தங்களுக்கிடையிலான கொள்கை வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துள்ளன. இந்த சிறப்பம்சம் பொருளாதாரம், மேம்பாடு, மக்கள் நலன் தொடர்பான முக்கியமான முடிவுகளை திட்டமிட்ட முறையில் செயல்படுத்தவும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கவும் வழிவகுத்துள்ளது. அவற்றுள் துர்க்மெனிஸ்தானுடன் செய்து கொள்ளப்பட்ட 52.73 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான வியூக ஒத்துழைப்பும் அடங்கும். மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு வருவோம். வாக்களிப்பு தடையின்றியும் சீராகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதில் தொடர்புடைய பல்வேறு தரப்புகள் பல்வேறு ஏற்பாடுகளையும் முனைப்புகளையும் மேற்கொண்டுள்ளன. தகுதி பெற்ற வாக்காளர்கள் தங்களது மக்களாட்சி கடமையை ஆற்றுவதற்காக தேர்தல் ஆணையம் 24,677 அஞ்சல் வாக்குச் சீட்டுகளை வெளியிட்டுள்ளது. பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு கிரேத்தா ஆபி தனாம்லா யூபர்ஹாட் KTMB தென்பகுதிக்கு செல்வதற்கு

சென்ட்ரல், ஜேபி சென்ட்ரல், ஜேபி சென்ட்ரல், கேஎல் சென்ட்ரல் என மொத்தம் 7000 மேற்பட்ட கூடுதல் இருக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் மொத்த பயணிகள் கொள்ளளவு 15000 அதிகமாக உள்ளது. மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM கணித்துள்ளபடி ஜொஹூருக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படும் 300000 மேற்பட்ட வெளிமாநில வாக்காளர்களின் பயண தேவையை ஈடு செய்யும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோலாலம்பூரிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் 240 வாக்காளர்களை சொந்த ஊருக்கு அழைத்து வருவதற்காக அரசு சாரா நிறுவனம் 6 இலவச பேருந்து சேவையை ஏற்பாடு செய்ய முனைப்பு காட்டியுள்ளது. வாக்காளர்கள் கவலைப்பட தேவையில்லை. பொதுமக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 11000 மேற்பட்ட காவல்துறையினர் அணி திரட்டப்பட்டுள்ளனர். முதல் முறையாக வாக்களிப்போர் தங்களது வாக்குச்சாவடியையும் வாக்களிப்பு மையம் அமைந்துள்ள இடத்தையும் மாய் SPR சேமா செயலி மூலம் சரிபார்த்துக் கொள்ளலாம். அடையாள அட்டை மைக்கார்டை கொண்டு செல்ல மறந்துவிட வேண்டாம். அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்கள். முடிவு எதுவாக இருப்பினும் இலக்கு ஒன்றே, ஜொஹூர் தொடர்ந்து பீடு நடை போட வேண்டும். வளமிக்க மாநிலமாக கொடி கட்டி பறக்க வேண்டும். அடுத்த 5 மாநில தலைமையை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்குவதன் மூலம் ஜொஹூர் சட்டமன்ற தேர்தல் மக்களாட்சி தொடர்ந்து செழிப்புடன் இருப்பதை மெய்ப்பிக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜொஹூர் வாக்காளர்களே, உங்கள் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுங்கள். ஒவ்வொரு வாக்கும் மிகுந்த மதிப்பு மிக்கது. இடம்பெற்றது செய்தி விளக்கம். தமிழாக்கம் புனிதா சுப்பிரமணியம்.

0: மகேஸ்வரி சொல்லுங்க, பாட்டு கடையில உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: அழகிய பிரம்மனிடம் மனு கொடுக்க சென்றிருக்கேன்.
0: சரி, இந்த அழகி எங்ககிட்ட மனு கொடுத்தீங்கன்னா என்னன்னு
1: கொடுப்பீங்க? எதுவுமே கிடையாது.
0: என்ன சொல்றீங்க, இப்போதைக்கு எந்த ஆசையும் இல்லையா? உண்மையா
1: சொல்லலாம்.
0: சரி சரி, நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியுது. சொல்லலாம்னா நிறைய இருக்கு மனசுக்குள்ள, அப்படிதானே? அது என்னமோ உண்மைதான், எல்லாவற்றையும் சொல்லக்கூடாது. நாங்க என்ன கேட்டோம், எங்களுக்காக எதுவும் சொல்லுவீங்கன்னு கேட்டோம், அவ்வளவுதான். மற்றபடி மனசுல வைத்திருங்க, தாள்ல எழுதி வைங்க, நிச்சயமா இந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்கும். சரியா?
1: கண்டிப்பா. தேங்க்யூ.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களை கோலாலம்பூர் புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:30. கோலாலம்பூர் புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:30.
3: அனுபவம் குரு ஏஐ வழிகாட்டல் புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9. சொல்லுங்க குஹன், என்ன பாடல் வேண்டும்?
4: சரி, இன்னைக்கு வந்து பொக்கிஷம் படத்துல இருந்து நீலா நீ வானம் காற்று அந்த பாடல் வேணும் எனக்கு. இல்ல, இது வந்து கல்லூரி காலத்துல வந்து என்னவளுக்கு பிடித்தமான ஒரு பாடல். சரி, அந்த பாடல வந்து நம்ம ரேடியோலயும் ரொம்ப குறைவா தான் கேக்குறோம் நினைக்கிற அந்த பாட்டை. சோ தமிழ் தொடர்பாக நிறைய வரிகள் வரும், அருமையா இருக்கும் அந்த பாட்டுல. எல்லாருக்காகவும் கேக்குறேன்.
3: அதுவும் இந்த இரவு நேரத்துல தனிமையில பயணத்துல அவ்வளவு இனிமையா இருக்கும்ல?
4: கண்டிப்பா நல்லா இருக்கும்.
3: சரி, உங்கள் அவளிடம் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க இந்த பாடலோடு சேர்த்து?
4: அவளிடம் என்ன சொல்றேன், இப்ப இருக்கிற மாதிரி எப்பொழுதும் இருந்தா சிறப்பா இருக்கும்னு சொல்றேன்.

0: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றி இருக்கும்?
1: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடகு வைத்தான்.
0: ஏமாற்றப்பட்டது யார்?
1: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தது.
0: அந்த பிம்பம் யாருடையது?
2: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
0: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. சனிக்கிழமை 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.
3: சுசிலா, கோழி ரெண்டாங் செய்யறது எப்படின்னு யாரும் சொல்லியே குடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு அப்ப அதை பார்த்து செஞ்சிடலாம். முக்கியமா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், அதோட கோழி, தேங்காய் பால், வெள்ளை பூண்டு, வெங்காயம், இஞ்சி, செராய், லங்குவாஸ், எலுமிச்சையில மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
4: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், பாபாஸ் அண்ட் யூ.
5: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
6: உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712991 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
0: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: சுகந்தா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் பாட்டு கடையில?
3: ஆசை படத்துல இருந்து மீனம்மா பாட்டு. என் ஹஸ்பண்ட்காக கேக்குறேன்.
2: அவர் பெயர் என்ன?
3: சிவா.
2: பக்கத்துல இருக்கிறாரா?
3: வேற
2: ஏதாவது கணவர் கிட்ட சொல்லணுமா?
3: நான் ரொம்ப அவரை லவ் பண்றேன். உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அவரை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.

0: சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: புது காதல் காலம் இது, புதுக்கோட்டையில இருந்து சரவணன் படுத்துறது.
0: அப்படியா, புதுசு புதுசா இருக்கு, ஏதாவது புது விஷயம்?
1: இல்ல, இது பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு. அன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்தப்ப இந்த பாட்டு மெமரிஸ் வந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைல கேட்டது, அது ரேடியோல கேட்கணும்னு ஒரு ஆசை.
0: அடேங்கப்பா, சின்ன பிள்ளைல கேட்டதா இப்ப பெரியவங்களாகி கேக்குறீங்களா?
1: ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு.
0: ஆமா ஆமா, இப்ப எல்லாரும் சேர்த்து கேட்கலாமா பாட்டு கடையில?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி.

0: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றம் இருக்கும்?
1: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடகு வைத்தான்.
0: ஏமாற்றப்பட்டது யார்?
1: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது.
0: அந்த பிம்பம் யாருடையது?
2: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
0: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. சனிக்கிழமை 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
5: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: எனக்கு பாட்டுகள் என்ன பாட்டு கேக்குறதுன்னு தெரியல, ஆனா இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள், நல்ல பாட்டா போடுங்க.
1: அப்படியா, இனிய திருமண நாள் நல்வாழ்த்து உங்களுக்கு.
0: ஆமா, நன்றி.
1: என்ன விசேஷம் வீட்டுல?
0: இன்னைக்கு ஒரு விசேஷமும் இல்ல, அவங்கவுங்க பிள்ளைங்க எல்லாம் இருந்தா பரவாயில்ல, எல்லாம் வெளியே இருக்காங்க, அவரு ஒன்னும் இல்ல, அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம்.
1: வீட்டுக்காரரு?
0: அவரும் வேலைக்கு போயிட்டாரு.
1: என்ன சொல்றீங்க நீங்க, திருமண நாள்னு சொல்லி கொண்டாடுறது இல்லையா?
0: அது 32 வருஷம் ஆகுதுல்ல, அதனால அவனையும் தெரியல.
1: தெரியலையா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க நீங்க?
0: ஏன்னா வேலை அப்படி என்ன பண்றது, அவரு சொந்த பிசினஸ். வாழ்த்து சொல்லிட்டாரு, பிரச்சனை இல்ல.
1: ஆமாவா, பரிசு எதுவும் குடுக்கலையா?
0: மேபி நைட்ல வந்த பிறகு குடுத்தா குடுப்பாரு.
1: அப்படி சொல்லி சமாதானப்படுத்திக்கிறது உங்களை நீங்க?
0: சமாளிக்க வேண்டிதான், நம்மளே சமாதானப்படுத்திக்கிட்டு.
1: நல்லா சமாளிக்கிறீங்க குணவதி.
0: என் வீட்டுக்காரு பேர் வந்து மாணிக்கம்.
1: மாணிக்கம், பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்க உண்மையிலேயே குணவதி தான். ஏன் சொல்லுங்க?
0: தெரியே,
1: கணவரை ஒரு ஒரு ஒரு ஒரு துள்ளி கூட விட்டு கொடுக்கல நீங்க.
0: எப்படி 32 வருஷம் வாழ்க்கையாச்சு.
1: அப்படிதான் இருக்கணும். பரிசுல என்ன இருக்கு, கொண்டாடத்துல என்ன இருக்கு, எல்லாம் மனசு தானே.
0: நன்றி.

இந்த பாடல் குணவதி உங்களுக்கு தான் உங்களுடைய திருமண நாளுக்கு பரிசாக தீரா இசையில் பாட்டுக்கடையிலிருந்து நிறைவு பாடலாக அனுப்பி வைக்கின்றோம். உண்மையிலேயே திருமாணிக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். அவருடைய வாழ்க்கையில நீங்க உண்மையிலேயே மிகப்பெரிய வரம் தான். சரி, அந்த வரத்தோடு இன்றைய தீரா இசையில் இருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் இதயமானவள் நான் ரைசாலா சரு. அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கிறாங்க அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். எங்கிருந்தாலும் உடம்பையும் மனதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். புக்கேட காயுஹெய்தாமிலும் தாய்லாந்து சாடோவிலும் உள்ள சுங்க குடிநுழைவு தனிமைப்படுத்தல் மையம் ICQS இணைக்கும் புதிய தடம் நாளை முதல் அதிகாரப்படியாக இயங்கும். இதன் மூலம் காலை 6 மணி தொடக்கம் அந்த புதிய தடம் பொதுமக்களுக்கு திறந்துவிடப்படும். அதேவேளை இதற்கு முன் இருந்த புக்கேட காயுஹெய்தாம் டானோக் தடம் இன்று நள்ளிரவு 12 மணியோடு நிரந்தரமாக மூடப்படும். முன்னதாக அந்த புதிய தடத்தை பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் தாய்லாந்து பிரதமர் அனுதின் சன்விராகுலும் அதிகாரப்படியாக திறந்து வைத்தனர். ஜோஹருக்கு வெளியே உள்ள மாநில மக்கள் நாளை நடைபெறவுள்ள 16ஆம் சட்டமன்ற தேர்தலில் தவறாமல் பங்கேற்று தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுமாறு பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அத்தேர்தல் ஜோஹர் மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய தருணத்தை குறிப்பதாக நம்பிக்கை கூட்டணி PH தலைவருமான அவர் கூறினார். இவ்வளை நாளை ஜோஹரின் 16ஆம் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எவ்வாறாக இருப்பினும் அது கூட்டரசு அரசாங்கத்துடனான ஒத்துழைப்பை எந்த வகையிலும் பாதிக்காது என துணை பிரதமர் டதோஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமிரி தெரிவித்துள்ளார். தலைநகர் மான்கியாராவில் உள்ள சொகுசு அடுக்ககம் ஒன்றில் இணைய போலி பங்கு பரிவர்த்தனை முறைகேட்டில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் சீன நாட்டவர் 9 பேரை காவற்படை கைது செய்தது. இன்று நண்பகல் தொடங்கி பிற்பகல் 2 மணி வரை அரச மலேசிய காவற்படையின் சூதாட்டம் இரகசிய சங்க தடுப்பு பிரிவு மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அவர்கள் பிடிப்பட்டதாக கோலாலம்பூர் காவற்படை தலைவர் டத்தோ ஃபடில் மர்சூஸ் தெரிவித்தார். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நிவாரண பணிகளுக்கு ஆதரவளிக்க ஜப்பான் 3.5 மில்லியன் US$ மதிப்பிலான அவசரகால மானிய உதவியை வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொத்தகி தெரிவித்துள்ளார். இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, மருத்துவ வசதிகள், தற்காலிக தங்குமிடம் உட்பட இன்றியமையா பொருள்களை வழங்குவதற்காக இந்நிதி பன்னாட்டு அமைப்புகள் மூலம் வழங்கப்படும் என்றார் அவர். விளையாட்டு கார்பந்து. 2026-2027 சூப்பர் லீக் பருவம் August 21 தொடங்கும் என்று மலேசிய கார்பந்து லீக் MFL உறுதிப்படுத்தியுள்ளது. இதில் 11 கிளப்புகள் தங்கள் பங்கேற்பை உறுதி செய்துள்ளன. மேலும் மற்றொரு சுற்று தொடர்பான முடிவு இம்மாதம் 16ஆம் எடுக்கப்படும் என்று MFL அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. வணக்கம்.

இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் உங்களோடு உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதனை தொடர்ந்து தெலுங்கு பாடல்களை தான் நாம கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில் தொடக்க பாடலை பிரணவி கொண்டு வராங்க, வாங்க கேட்டு ரசிக்கலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலலும் பொறுப்புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலலும் பொறுப்புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம்

0: சர்க்கஸ்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பேசிக்கொண்டிருக்கின்றோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம சில பாடல்களை கேட்ட பிறகு இந்த டாலிவுட் பக்கமா என்னப்பா நடக்குது, என்னென்ன திரைப்படங்கள் வெளியீடு செய்யறாங்க, அல்லது எந்த இயக்குநர்கள் எந்த திரைப்படங்களை இயக்க போறாங்க, இந்த மாதிரியான தகவல்களை உங்களுக்காக வழங்க போறோம். இப்போ வாங்க சர்க்கஸ் சர்க்கஸ் அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு பாடலை நாம அடுத்ததாக கேட்க போறோம்.

ആരുണ്യ കൊണ്ടുവന്ന പാടലേ ഇതാണ് അവർ നിഗഴ്ചയിൽ കേട്ട് രസിച്ചിരുന്നു. സരി, മലയാളത്തിലെ വിലയാണ് എന്നു നിന്റെ മൈദീന കൂടിയേ പടങ്ങൾക്ക് പിറക് പൃഥ്വിരാജ് പാർവതി തിരുവോത്ത് ഇണൈന്ന് പാർത്തെങ്കിനா നടിച്ചിருக்கிற படம் தான் ஐ நோபடி அப்படின்ற ஒரு திரைப்படம் நடிச்சிருக்காங்க. இதற்கான இதனை சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ளும் போது இதை பத்தி அவங்க கூறும்போது பார்வதி புத்திசாலித்தனமான ஒரு நடிகை, அவங்க வந்து அவங்களுடைய நடிப்பு திறமையை மட்டும் குறிப்பிடல, ஒரு கதையில தனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றதை வைத்து மட்டுமே அவங்க அந்த கதையை மடிப்பிடுவாங்க அப்படின்றதுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கதைக்களம் எப்போ சிறந்த படமாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதியத்தை எப்போ வந்து அது கொண்டிருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு நடிகர்களுக்குள்ள இருக்கிற புரிந்துணர்வு தான். அதனால அவங்க ஒரு நல்ல இயக்குனராக வருவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நேர்காணல வந்து பிருத்திவிராஜ் சொல்லியிருக்காங்க பார்வதி, நடிகை பார்வதியை பற்றி. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம வந்து ராஜசேகர் மற்றும் நாகா சஹித்துல் கொண்டு வரும் பாடலை கேட்டு ரசிக்க போறோம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

0: விரிவாக பார்த்தீங்கன்னா சங்கர் தாதா அப்படின்ற பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்க போறோம். சரி, இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்த மேம்பாடுகள் இதெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்வோம். அந்த மாதிரி இப்ப இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி நீங்க ஒரு காணொலியை பகிர போறீங்களோ அல்லது அதனை இனி வந்து நீங்க பதிவு செய்து வைத்துக் கொள்ள போறீங்களோ, அப்போ நீங்க மேட்டா ஏஐ உடைய புதிய வரவை பார்ப்பீங்க. இதெல்லாம் இதன் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு காணொலி ஒரு ரீல் பார்க்கறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ரீல் உண்மையா இல்லையா, இல்ல இதனை சார்ந்த எனக்கு சில கேள்விகள் இருக்குதே அப்படின்றது எல்லாமே அந்த மீட்டா ஏஐ மூலமாக நீங்க அந்த ஒரு ரீல் சார்ந்து தாராளமா கேள்வி கேட்கலாம். இப்ப முன்பெல்லாம் நம்ம கூகுளை தேடி போனோம், இந்த மாதிரி இருக்கோம் இல்லையா. இப்ப கைவசமே வந்து மீட்டா ஏஐ இந்த ஒரு மேம்பாடை கொண்டு வந்துட்டாங்க. உங்களுடைய கைபேசியிலயும் வந்துருச்சான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க அந்த ஆப்பை அந்த ஒரு செயலியை வந்து மேம்பாடு செய்யணும், அப்டேட் செய்யணும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. நீங்க இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துறவங்களா இருந்தா நிச்சயமா இது என்னப்பா இது அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்க மறந்துடாதீங்க. சரி, இப்போ நாம தொடர்ந்து நிகழ்ச்சியில் சில நிறைவு பாடல்களை கேட்க போறோம். இந்த நிறைவு பாடல்களை கேட்ட பிறகு உங்களுக்காகவே 10 மணிக்கு மேல தேடலும் தெளிவும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க சங்கர் தாதா பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
1: சங்கர் தாதா MBBS.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: கல்யாணம் எங்களுக்கு நடக்கிறப்ப நாங்க வந்து ஜோகூர்ல இருக்கிறதா வந்து முடிவு பண்ணாங்க. ஏன்னா கணவர் வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யறதுனால அங்க போயிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்து கடைசி நிமிஷம் சொல்லிட்டேன் நான் என் ஊரை விட்டு வரமாட்டேன்.
2: பாருங்களேன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க.
1: எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க அம்மா அப்பா விட்டு பெரிய மனசு இல்ல அப்படின்ட்டு. ஆனா இல்ல என்னோட ஊரை விட்டு எனக்கு வர மனசு இல்ல.
2: அப்படி இப்படின்னு வந்துட்டீங்க.
1: எங்க ஊர்லதான் இருக்கும்.
2: அவரை வேலை மாத்தி கொண்டு வந்துட்டீங்க.
1: மாமியார் வீட்லயும் சொன்னீங்களா
2: காலை 6:30
0: தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: மக்களாட்சி கடமையை நிறைவேற்றி பொறுப்புமிகு தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுப்போம். ஜோஹர் மக்களுக்கு பிரதமர் அழைப்பு. நவீன தொழில்நுட்பம் உயர் நெறியை கடைபிடிப்பதில் சமநிலை பேணப்பட வேண்டும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி, மலேசியா வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். புக்கிட் காயோ ஹிதாமிலும் தாய்லாந்து சடோவிலும் உள்ள சுங்க குடிநுழைவு தனிமைப்படுத்தல் மையம் ICQS இணைக்கும் புதிய தடம் நாளை முதல் அதிகாரப்படியாக இயங்கும். இதன் மூலம் காலை 6 மணி தொடக்கம் அந்த புதிய தடம் பொதுமக்களுக்கு திறந்துவிடப்படும். அதேவேளை இதற்கு முன் இருந்த புக்கிட் காயோ ஹிதாம் டானுக் தடம் இன்று நள்ளிரவு 12 மணியோடு நிரந்தரமாக மூடப்படும். அந்த புதிய தடம் இரு அண்டை நாடுகளுக்கும் இடையே பல்வேறு நன்மைகளை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மலேசியா தாய்லாந்து சகோதரத்துவத்தின் அடையாளமாகவும் ஆசியான் தொடர்பை ஆதரிக்கும் பாலமாகவும் விளங்கும் என உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்னதாக அந்த புதிய தடத்தை பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் தாய்லாந்து பிரதமர் அனுதின் சன் விராகுலும் அதிகாரப்படியாக திறந்து வைத்தனர். இவ்வளை நாட்டின் முன்னேற்றத்திற்கு சிறந்த தலைமுறையை உருவாக்க நவீன தொழில்நுட்பம் புதிய துறைகளில் தேர்ச்சி பெறுவதோடு தார்மீக விழுமியங்கள் உட்பட உயர் நெறியை கடைபிடிப்பதில் சமநிலையை பேண வேண்டும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, AI, இலக்கவியல் தொழில்நுட்பம், திரள் கனிமை, கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற எதிர்காலம் சார்ந்த துறைகளை ஆராய்வதை அரசாங்கம் வலுவாக ஊக்குவிப்பதாக அவர் கூறினார். இதனிடையே ஜோஹோருக்கு வெளியே உள்ள அம்மாநில மக்கள் நாளை நடைபெறவுள்ள 16ஆம் சட்டமன்ற தேர்தலில் தவறாமல் பங்கேற்று தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுமாறு பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். அத்தேர்தல் ஜோஹோர் மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய தருணத்தை குறிப்பதாக நம்பிக்கை கூட்டணி தலைவருமான அவர் கூறினார். முக்கிய உருமாற்றங்களை செயல்படுத்துதல், முதலீட்டை அதிகரித்தல், அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதல் ஆகியவற்றின் மூலம் பக்கத்தன் ஹரப்பான் மடானி அரசாங்கத்தை நிர்வகிக்கும் திறனை மெய்ப்பித்துள்ளதாக டதோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். நாட்டின் தென் வட்டாரத்தில் பாதுகாப்பு, பொது சேவை, பன்னாட்டு நுழைவு ஆகியவற்றுக்கு முக்கிய மாநிலமாக உள்ள ஜோஹரில் பாதுகாப்பு கட்டமைப்பு, இயக்கத்திறன், பொது சேவை வழங்கல் ஆகிய கூறுகளில் மேம்பாட்டு திட்டங்களை விரிவுபடுத்துவதில் உள்துறை அமைச்சு கவனம் செலுத்தும். பாதுகாப்புக்கும் பொது சேவைக்கும் மட்டுமின்றி நாட்டின் நுழைவாயிலாகவும் ஜோஹர் உள்ளதாக அமைச்சர் டதோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். அமைச்சின் கீழ் செயல்படும் அரச மலேசிய காவற்படை, குடிநுழைவுத்துறை, தேசிய பதிவுத்துறை, சிறைத்துறை, தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனம், மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் ஆகியவற்றின் கீழ் அம்மேம்பாட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். இவ்வாண்டு நாடு முழுவதும் 81 குடிநுழைவு அதிகாரிகள் உறுப்பினர்கள் மீது கட்டுழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் வரை அதிகார முறைகேடு, ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா ஷாபான் தெரிவித்தார். அவ்வினிகையில் 14 பேர் மீது பணிநீக்கம் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இது குடிநுழைவுத்துறை அதன் தோற்றத்தில் களங்கம் ஏற்படாமல் தவிர்ப்பதில் கொண்டுள்ள கடப்பாட்டை புலப்படுத்துவதாக அவர் கூறினார். 2023ஆம் ஆண்டு தொடங்கி 2026ஆம் ஆண்டு வரை நாடு முழுவதும் 834 குடிநுழைவு அதிகாரிகள் மீது கட்டுழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசோ உரிமை கோரல் உட்பட அதன் நிர்வாக திறனை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-உடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும். புரோகிராம் டயா கர்ஜாயா 2.0 திட்டத்தில் நிகழ்ந்த முறைகேடு தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதை அடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பெர்கேசோவின் தலைமை நிர்வாக அதிகாரி டதோஸ்ரீ டாக்டர் முகமது அஸ்மான் அசீஸ் முகமது தெரிவித்தார். போலி உரிமைக்கோரல் விவகாரத்தில் பெர்கேசோ ஒருபோதும் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என அவர் கூறினார். சந்தேகத்திற்கு இடமான எந்தவொரு உரிமைக்கோரலும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்றார் அவர். தலைநகர் மான்கியாராவில் உள்ள சொகுசு அடுக்ககம் ஒன்றில் இணைய போலி பங்கு பரிவர்த்தனை முறைகேட்டில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் சீன நாட்டவர் 9 பேரை காவற்படை கைது செய்தது. இன்று நண்பகல் தொடங்கி பிற்பகல் 2 மணி வரை அரச மலேசிய காவற்படையின் சூதாட்டம், இரகசிய சங்க தடுப்பு பிரிவு மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அவர்கள் பிடிபட்டதாக கோலாலம்பூர் காவற்படை தலைவர் டத்தோ ஃபாடில் மர்சூஸ் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 23 கைபேசிகளும், 9 மடிக்கணினிகளும், மின்னியல் சாதனங்களும், 7,500 ரிங்கிட் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினா டிசம்பரில் தாயகம் திரும்புவதோடு சரணடைய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வங்காளதேசத்தை நீண்ட காலமாக ஆட்சி செய்து வந்த ஹசினாவுக்கு எதிராக 2024 ஆண்டு ஆகஸ்டில் மாணவர்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர் இந்தியாவுக்கு தப்பினார். இவ்வளை அந்த ஆர்ப்பாட்டங்களின் போது ஹசினா மனித நேயத்திற்கு புறம்பாக செயல்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு டாக்கா நீதிமன்றம் மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்தது. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான பதற்றத்தை தணிக்க அரசதந்திர முயற்சிகளை முதலீட்டாளர்கள் மதிப்பீடு செய்து வரும் நிலையில் கச்சா எண்ணெய் விலைகள் சற்று உயர்வு கண்டுள்ளன. பிரென் கச்சா எண்ணெய் விலை கலனுக்கு 76 அமெரிக்க டாலருக்கு அதிகரித்துள்ளது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காண வாஷிங்டன் தொடர்ந்து அரசதந்திர ரீதியிலான அணுகுமுறையை கோருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கத்தார், பாகிஸ்தான் உட்பட பல நாடுகளும் மோதலை தீர்க்கவும் அணுசக்தி உடன்பாடு தொடர்பான பேச்சை மீண்டும் தொடங்கவும் முயலுவதாக எக்ஸியோஸ் செய்தி நிறுவனம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நிவாரண பணிகளுக்கு ஆதரவளிக்க ஜப்பான் 3.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அவசரகால நிதி உதவியை வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் தொஷிமிட்சு மொதகி தெரிவித்துள்ளார். இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, மருத்துவ வசதிகள், தற்காலிக தங்குமிடம் உட்பட இன்றியமையா பொருள்களை வழங்குவதற்காக இந்நிதி பன்னாட்டு அமைப்புகள் மூலம் வழங்கப்படும் என்றார் அவர். மேலும் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு டோக்கியோ தொடர்ந்து தேவையான உதவிகளை நல்கும் என்று அவர் கூறினார். கடந்த ஆண்டு ஜனவரி முதல் பன்னாட்டு நிதியுதவிகள் குறிப்பிடத்தக்க அளவு நிறுத்திக் கொள்ளப்பட்டதன் விளைவாக உலகம் முழுவதும் குறைந்தது 1 மில்லியன் பெண்களும் சிறுமியரும் அவசர உதவிக்கான அணுகலின்றி தவிப்பதாக ஐநா எச்சரித்துள்ளது. ஆக அண்மை அறிக்கையில் அவசர தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் பல மகளிர் அமைப்புகள் நிலைகுலைந்து வருவது குறித்து அந்த உலக அமைப்பின் மகளிர் நிறுவனம் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தி

0: மேலும் முக்கிய நன்கொடை நாடுகளும் சிக்கன கொள்கையை பின்பற்றியதன் விளைவாக ஐநாவின் மனிதநேய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. நடப்பு சூழலில் பல நாடுகளில் நிலவும் ஆயுத நெருக்கடியால் 120 மில்லியன் பெண்களுக்கும் சிறுமியருக்கும் மனிதநேய உதவிகள் தேவைப்படுவதை ஐநா சுட்டிக்காட்டியது. விளையாட்டு கார்பந்து. 2026-2027 சூப்பர் லீக் பருவம் August 21 தொடங்கும் என்று மலேசிய கார்பந்து லீக் MFL உறுதிப்படுத்தியுள்ளது. இதில் 11 கிளப்புகள் தங்கள் பங்கேற்பை உறுதி செய்துள்ளன. மேலும் மற்றொரு சுற்று தொடர்பான முடிவு July 16 எடுக்கப்படும் என்று MFL அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஜோஹோரல் டாருல் தசீம், குச்சிங் சிட்டி எஃப்சி, ஸ்லாங்கூர் எஃப்சி, கோலாலம்பூர் சிட்டி எஃப்சி, திருங்கானு எஃப்சி, ஸ்டார் சிட்டி எஃப்சி, நெகிரி சிம்லான் எஃப்சி, பினாங்கு எஃப்சி, சபா, DPMM, மலாக்கா ஆகிய கிளப்புகள் அதில் அடங்கும் என்று MFL தெரிவித்தது. மக்களாட்சி கடமையை நிறைவேற்றி பொறுப்புமிகு தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுப்போம். ஜோஹோர் மக்களுக்கு பிரதமர் அழைப்பு. நவீன தொழில்நுட்பம் உயர் நெறியை கடைபிடிப்பதில் சமநிலை பேணப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1980 இன்றைய நாளில் சுல்தான் ஹஜி ஹமாத் ஷா நாட்டின் 7வது பேரரசராகவும் தங்கு ஹாஜா அப்சான் பேரரசியாகவும் அரியணை அமரும் விழா இஸ்தான நகர பலைரோங் சிரியில் நடைபெற்றது. சுல்தான் யஹ்யா பெத்ரா, தங்கு ஜைனாப் தம்பதியர் பேரரசர் பேரரசி பொறுப்பில் இருந்து விடை பெற்றுக் கொண்டதை அடுத்து இந்த அரியணை அமரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இஸ்தான நகரவில் பிரதமர் டத்து ஹுசின் ஆனும் அரியணை அமர்வு விழா குழு தலைவரும் உள்துறை அமைச்சருமான தான்ஷி கசாலி பின் ஷஃபியும் அரச தம்பதியரை வரவேற்றனர்.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அபு சாலே மிஸ்பஹி.
2: அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக பரம்பொருளாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், கிளையார்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இனிய மார்க்கம் என்ற நிகழ்வில் தொழுகையை பேணுவோம் என்ற ஒரு செய்தியை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா எல்லா நிலைகளிலும் இறுதி மூச்சு வரை அவனை வணங்கி தொழுது வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இந்த தலைப்பை பார்க்க வேண்டிய ஒரு அவசியமான செய்தி என்னவென்று சொன்னால், நாம் வாழ்கின்ற காலங்களில் தொழுகை விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு பிடிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹவை வணங்கக்கூடிய தொழுகை விஷயத்தில் நாம் அசட்டையாக இருக்காமல், பொடுபோக்காக இருந்து விடாமல் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த செய்தியை நாம் தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா குர்ஆனுடைய வசனங்களில் சொல்கின்ற பொழுது, நீங்கள் தொழுகுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று பல்வேறுபட்ட இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். தொழுகை மிக அவசியமான ஒன்று, கட்டாயமான ஒன்று. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் பருவமடைந்து விட்டான் என்று சொன்னால் அவனின் மீது தொழுகை கடமை, தொழுதே ஆக வேண்டும், ஃபரது, வாஜிபாகும். அந்த தொழுகையை அந்த மனிதன் தொழாமல் விட்டுவிட்டால் அதற்குரிய குற்றம் அவருக்கு ஏற்படும். எனவே இஸ்லாம் எந்த அளவுக்கு அந்த மனிதனை தொழுக வேண்டும் என்று சொல்கிறது என்பதை இரண்டு விஷயத்தின் மூலமா நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒன்றாவது ஒரு செய்தி, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, வஅபுத் ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உங்களுக்கு மரணம் வரும் வரை நீங்கள் இறைவனை தொழுகுங்கள். ஹதீஸில் நபிகளார் அவர்கள் சொல்கின்ற பொழுது, மறுமையில் கேட்கப்படும் முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான். அப்ப இறுதி வரை தொழ வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. மறுமையில் கேட்கப்படும் முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான் என்று ஹதீஸ் நபிகளார் சொல்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கக்கூடிய அந்த தருவாயில் நிறைவாக சொல்லப்பட்ட சில வார்த்தையில் ஒன்று, அலைக்கும் பிஸ்ஸலா, அலைக்கும் பிஸ்ஸலா, தொழுகையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதை அவர்களுடைய கடைசி வார்த்தையில் சொன்னவைகளும் உண்டு. அப்படி என்று சொன்னால் தொழுகை எந்த அளவுக்கு அவசியம், தொழுகை எந்த அளவுக்கு மிக முக்கியம் என்பதை நாம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை விடுவதற்கு எந்த விதத்திலும் நமக்கு அனுமதி இல்லவே இல்லை. ஒரு மனிதன் சுயநினைவு இல்லாமல் ஆகிவிட்டான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு தொழுகை இல்லை. காரணம், அவனுக்கு சுயநினைவே இல்லை. சுய நினைவு இல்லாமல் போனதற்கு பின்பு அவருக்கு தொழக்கூடிய சட்டம் அவருக்கு இல்லாமல் ஆகிவிடும். நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் தொழுகை கட்டாயம், கடமை. தொழுகை என்பது மிக உயர்வான ஒன்று. நமக்கு உயர்வாகவே அவை இறைவனால் கடமையாக்கப்பட்டுள்ளது. இந்த உலகில்தான் அனைத்து விதமான சட்டங்களும் கடமையாக்கப்பட்டது. தொழுகை என்பதை மட்டும் இறைவன் ஹக்கு சுபஹானஹு தஆலா நபிகளாரை இஸ்ரா மிஅராஜ் என்ற ஒரு நிலைக்கு அழைத்து, உயர்ந்த ஸ்தானத்துக்கு அழைத்து, அங்குதான் தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான் என்று சொன்னால் தொழுகை எந்த அளவுக்கு அவசியம் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஸ்ரா மிஅராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அப்படி அழைத்து செல்லப்பட்ட பொழுது அங்கு சில காட்சிகளை அவர்கள் காண்கின்றார்கள். அந்த காட்சிகளின் மூலமாக நபிகளாருக்கு சில செய்திகளும் அங்கு சொல்லப்படுகிறது. சிலது தலைகளில் பெரும் பாறாங்கல்லே தூக்கி போடப்படுகிறது. தலைகள் சுக்கு நூறாக நொறுங்கி விடுகின்றன. மீண்டும் அந்த தலைகள் பல நிலையை போன்று நல்ல முறையில் வந்து விடுகின்றது. அவர்களுக்கு மீண்டும் அந்த கல்லால் அடிக்கப்படுகிறது. தலை சுக்கு நூறாக நொறுங்கி விடுகிறது. இப்படி இந்த காட்சியை நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு கேட்டார்கள், ஜிப்ரீலே, என்ன நிலை, ஏன் இவர்களுக்கு இப்படி செய்யப்படுகிறது என்று கேட்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், யாரா சொல்லல்லா, இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான் தொழுகை விஷயத்தில் அசட்டையாக இருந்தவர்கள், பொடுபோக்காக இருந்தவர்கள் என்று அவர்கள் விஷயத்தில் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். என்று சொன்னால், தொழுகையை பொடுபோக்காக அசட்டையாக இருந்தால் என்ன நிலை? அதே நேரத்தில் அறவே தொழுகாமல் இருந்துவிட்டால் என்ன நிலை ஏற்படும் என்பதையும் இந்த இடத்தில் நாம் விளங்க வேண்டும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, மிக உயர்வான ஒரு செயல் எது தெரியுமா? தொழுகை நேரம் வந்தவுடன் தொழுவது. தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய அனைத்து காரியங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவ்வல் வக்தில் தொழுகுவது அஃதல், மிக சிறந்தது. நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத்த முதஅம்மிதன் ஃபகத் கஃபர, யார் வேண்டுமென்றே தொழுகையை விட்டுவிட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார். அவருக்கு நல்ல முறையில் தெரிகின்றது, தொழுகும் நேரமும் புரிகின்றது, தொழுகை நேரம் வந்துவிட்டது என்றும் தெரிகின்றது, தொழ வேண்டும் என்பதும் தெரிகின்றது. எல்லாம் தெரிந்தும் அவர் வேண்டுமென்றே தொழுகையை தொழாமல் விட்டுவிட்டார் என்று சொன்னார், அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார் என்பதை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் நபிகளார் இப்படியும் சொன்னார்கள், பைனல் அபதி வ பைனல் குஃபரி தர்க்கு ஸலா, ஒரு முஃமினுக்கும் முஃமின் அல்லாத ஒருவருக்கும், ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கும் வித்தியாசம் என்னவென்று சொன்னால் தொழுகைதான் என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் தொழுகிறார் என்று சொன்னால் அவர் முஃமின், ஒரு முஸ்லிம். அவர் தொழுகவில்லை என்று சொன்னால் முஃமின் முஸ்லிமுக்கு மாற்றமான செயலை செய்கின்றார் என்பதை நபிகளார் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் நபிகளார் இப்படியும் சொல்கிறார்கள், மன் தரக்க ஸலாத்த ஃபலா தீன லஹு, யார் தொழுகையை விட்டுவிட்டாரோ அவரிடத்தில் மார்க்கமே இல்லை. தொழாமல் ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் மார்க்கம் இல்லை என்பதை நபிகளார் சொல்கிறார்கள். தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம், எந்த அளவுக்கு அந்த தொழுகையை பேணி தொழ வேண்டும் என்பதை நபிகளார் இன்னொரு வகையில் சொல்லி காட்டுகின்ற பொழுது இப்படி அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை என்பது மார்க்கத்தின் தூணாகும். யார் அந்த ஒரு தூணை இழுத்து விடுகிறாரோ அவர் இந்த தீனையே அவரை எடுத்து விட்டார். நபிகளார் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப தொழுகை என்பது எந்த அளவுக்கு அவசியம், எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த முஃமின்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் அந்த தொழுகையில் அவர்கள் உள்ளச்சத்தோடு தொழுகிறார்களோ அத்தகைய முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். தொழுகையில் அழைக்கப்படுகின்ற பொழுதும் ஹையா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்றே அழைக்கப்படுகிறது. வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், அந்த தொழுகையில் தான் வெற்றி உண்டு. கத் அஃப்லஹல் முஃமினூன், எந்த முஃமின்கள் உள்ளச்சத்தோடு தொழுகிறார்களோ அத்தகைய முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், அல்லாஹ் இந்த வசனத்தை மூணு இடத்துல குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தை மூன்று இடங்களில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மூன்று இடங்களிலும் இதே வசனம் வருகிறது. பொருள் என்ன? வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், யார் தொழுகையை நேமமாக பேணி பாதுகாத்து தொழுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். உலாய்க ஃபீ ஜன்னாத்தி முக்ரமூன், சங்கையான மகத்துவமான சொர்க்கத்தில் இருப்பார்கள். உலாய்க ஹுமுல் வாரிசூன், அவர்கள்தான் சொர்க்கத்துக்கு வாரிஸ்தாரர்கள், சொர்க்கத்துக்கு அவர்கள்தான் உரியவர்கள் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இது போன்ற வசனங்களில் சொல்லி காட்டி தொழுகையை நாம் எந்த அளவுக்கு பேணி தொழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா ஆழமான முறையில் நமக்கு எடுத்து காட்டுகிறான். சங்கையான பெருமக்களே, நாம் இந்த நிலையில் இந்த தொழுகையை பேணி பாதுகாத்து பேணிதனாக தொழுது வந்தோம் என்று சொன்னால் நமக்கு உயர்ந்த தரஜா, உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த மகத்துவம், உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை அல்லாஹு தஆலா நமக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். உதாரணமாக பாருங்கள், நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இஸ்ரா மிஅராஜ் என்ற அந்த பயணத்தில் என்னை அழைத்து செல்லப்பட்டது. அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது அங்கு ஒரு கபரை பார்த்தேன். ரஅய்து மூசா யுஸல்லி அலா கபரிஹி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கபருக்குள்ளே தொழுது கொண்டிருந்தார்கள், அதை நான் பார்த்தேன். ஒரு மனிதன் தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுகின்ற மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று சொன்னால் அவருக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கபிரிலும் தருகின்றான். இன்னொரு ஹதீஸில் பார்க்கின்ற பொழுது நபிகளார் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மரணமாகி அந்த மனிதனை கபருக்குள் வைத்து அந்த கபருக்குள் வைத்த மனிதனுக்கு சூரியன் மறைவதை போன்று ஒரு காட்சி அளிக்கப்படும். இந்த காட்சியை அந்த மனிதர் பார்ப்பார். பார்த்த மனிதர் உடனே சொல்வார், தஅனி உஸல்லி, என்னை விடுங்கள், நான் தொழப்போகின்றேன். காரணம் என்ன? இதோ சூரியன் மறையப் போகின்றது, அசருடைய வக்து சென்றுவிடும் என்ற ஒரு நிலையில் அவர் தொழுகையை விட்டுவிடக் கூடாது என்று அவர் உந்துதலின் அடிப்படையில் அவர் காலம் முழுக்க இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் தொழுது கொண்டிருந்த அந்த பழக்கத்தின் அடிப்படையில் இறைவனை தொழுக வேண்டும் என்ற ஆசை இருப்பதின் அந்த பரக்கத்தின் அடிப்படையில் மரணித்து அவரை கபருக்குள் வைத்தவுடன் அவருக்கு சூரியன் மறைவதை போன்று ஒரு காட்சியை காட்டப்பட்டதற்கு பின்பும் அவர் சொல்கின்ற வார்த்தை என்ன? என்னை விடுங்கள், நான் தொழப்போகின்றேன் என்று அவர் சொல்லுவார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் நாம் தொழுகையை எந்த அளவுக்கு பேணிதலாக தொழ வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இன்னும் சில வசனங்களில் இப்படி சொல்லி காட்டுகிறான், நரகத்துக்கு சென்று விட்டு சிலர் தண்டனையை அனுபவித்ததற்கு பின்பு சொர்க்கத்துக்குள்ளே வருவார்கள். அவர்களை பார்த்து சுவர்க்கவாசிகள் கேட்பார்கள், ஃபீ ஜன்னாத்தின் யதஸாலூன் அனில் முஜ்ரிமீன், அந்த குற்றங்களை அனுபவித்து விட்டு சொர்க்கத்துக்கு வருவார்கள். அவர்களை பார்த்து சுவர்க்கவாசிகள் கேட்பார்கள், மா சலக்ககும் ஃபீ சக்கர், என்ன காரணத்திற்காக வேண்டி நீங்கள் நரகம் சென்றீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்கப்படும். அதற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள், காலூ லம் நகு மினல் முசல்லீன். ஒரு ஐந்து ஆறு காரணங்களை சொல்வார்கள். அந்த ஐந்து ஆறு காரணங்களில் முதல் காரணம், லம் நகு மினல் முசல்லீன், உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் தொழாமல் இருந்தோம். உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் தொழாமல் இருந்தோம். தொழாமல் இருந்த காரணத்தினால் எங்களுக்கு நரகம் கொடுக்கப்பட்டது. நரகத்தின் வேதனையை அனுபவித்து விட்டு நாங்கள் இப்பொழுது சொர்க்கத்துக்கு வந்துவிட்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள். இன்னும் சற்று ஒரு படியை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மறுமையில் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா சிலர்களுக்கு உத்தரவு போடுவான், நீங்கள் ருகு செய்யுங்கள், நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுவான். அல்லாஹ் அப்படி உத்தரவு போடுகின்ற பொழுது சிலர்களுக்கு ருகு செய்யவும் முடியாது, சுஜூது செய்யவும் முடியாது. அந்த நிலைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். என்ன காரணம்? உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் தொழுததில்லை, ருகுவும் செய்ததில்லை, சுஜூதும் செய்ததில்லை. அப்படி இருந்த காரணத்தினால் அல்லாஹ் மறுமையில் உத்தரவு போடுவானே, சுஜூது செய்யுங்கள், ருகு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அவர்களின் முதுகுகள் பலகைகளை போன்று ஆகிவிடும். அல்லாஹ் அந்த நிலையை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. எனவே தொழுகை விஷயத்தில் பேணுதனாக கட்டாயமாக விடுபடாமல் நாம் தொழுதே ஆக வேண்டும். மறுமையில் கேட்கப்படும் முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான். தொழுதாயா என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்மை பார்த்து கேட்பான். எனவே தொழுகை விஷயத்தில் அசட்டையாக பொடுபோக்காக இருந்து விடாமல் அல்லாஹ் நம்மை படைத்ததே வணங்குவதற்குத்தான். வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லாலி யஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கே படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே தொழுகையை பேணுதலாக தொழுவோம். நம்முடைய தொழுகையை உயிரோட்டம் உள்ளதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அபு சாலி மிஸ்பஹி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.

ஜான் டால்டன் மற்றும் தி கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். எஸ்பிபி கொண்டு வரும் அடுத்த பாடலை நாம கேட்கறதுக்கு முன்னதா ஒரு சின்ன தகவல் உங்களுக்காக. தேடலும் தெவிழவும் நிகழ்ச்சி இன்றைக்கு 10 மணிக்கு மேல உங்களுக்காக ஒளிபரப்பாக உள்ளது. சடாரண தும்மல் வந்துருச்சு, அதனால கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டேன். திருமண சடங்கு பொருத்தம் பார்த்தல் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கு தேடலும் தெளிவும் பாகத்துல பேச போறோம். உங்களுக்கு தெரிந்த மாதிரி கடந்த சில வாரங்களாகவே திருமணத்தை சார்ந்து ஏன் திருமணத்தில் இப்படி பண்றாங்க, ஏன் பெண் பார்க்கிறாங்க, ஏன் பின்புலம் பார்க்கறது இப்போ இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, சுவாரஸ்யமான விஷயங்களை தேடலும் தெளிவும் அங்கத்தில் நாம பேசி வரோம். அந்த மாதிரி இந்த வாரம் பொருத்தம் பார்த்தல், இந்த பொருத்து பார்க்கறதெல்லாம் தேவைதானா அப்படின்னு இருக்கிற பெரிய கேள்விக்கு இன்றைக்கு தான் பதில் கண்டுபிடிக்க போறோம். அதனால உங்கள் தேடலுக்கான தெளிவை பெற 10 மணிக்கு மேல நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: I am singing song.

0: மாமா நோட் எடுத்துக்கோ, அப்படியே கையில ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ.
1: பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா.

இன்றைய நிகழ்ச்சியில பாடல்களுக்கு முன்னதாக நாங்க சொன்னது போல தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பொருத்தம் பார்த்தல் பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல் அங்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி குணா அவர்கள் தான் நம்மோடு பேச போறாங்க. அவங்களுடைய காவல்துறையில் இருந்த அந்த பயணம் எப்படி இருந்தது, எங்க தொடங்கினாங்க அப்படின்னு சில விஷயங்களை கேட்கும் போது எங்களுக்கே ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சி கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். அதனால நிச்சயமா நிகழ்ச்சியை 11 மணிக்கு மேல கேட்க மறந்துடாதீங்க. மலரும் நினைவுகளில் இன்றைக்கு டிஎஸ்பி குணா அவர்கள் பேச போறாங்க. சரி, இப்ப வாங்க அடுத்ததாக நாம பாடல்களை கேட்டு வரலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். 16வது ஜொஹோர் சட்டமன்ற தேர்தலின் முடிவு எதுவாக இருந்தாலும் அது கூட்டரசு அரசாங்கத்தின் கீழ் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான நிலைத்தன்மையையோ ஒத்துழைப்பையோ பாதிக்காது என்று பரேசா நேஷனல் உறுதியளித்துள்ளது. கூட்டரசு அளவிலான நிர்வாகம் இதுவரை வழக்கம் போலவே செயல்பட்டு வருவதாகவும் அதன் நிலைத்தன்மை எவ்வித தடங்களுமின்றி நீடிக்கும் என்றும் பிஎன் தலைவரும் துணை பிரதமருமான டதோஸ்ரி டாக்டர் அகமது ஜஹீர் அமிடி தெரிவித்தார். இவ்வேளை ஜொஹோர் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் ஆணைய பணியாளர்கள் இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். 56 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பெட்டிகளும் தேர்தல் உபகரணங்களும் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய அவை முழுமையாக சோதனையிடப்பட்டதாக எஸ்பிஆர் தலைவர் டத்தோஸ்ரி ரம்லான் ஹருன் தெரிவித்தார். இவ்வேளை வாக்காளர்கள் தங்களின் அடையாள அட்டையை உடன் கொண்டு வர மறக்க வேண்டாம் என்று நினைவுறுத்தப்பட்டுள்ளது. ஊராட்சி தரப்பினர் தங்கள் விதிமுறைகளை அவ்வப்போது மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்சரி ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் வலியுறுத்தியுள்ளார். காலாவதியான விதிமுறைகள் தொடர்ந்து மக்களுக்கு சுமையாக இருப்பதையும் மேம்பாட்டு திட்டங்களை தாமதப்படுத்துவதையும் தவிர்க்கும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்படுவது அவசியம் என்றார் அவர். பிரான்சில் இவ்வாண்டு ஏற்பட்டுள்ள காட்டு தீயினால் கடந்த ஆண்டை காட்டிலும் 2 மடங்கு அதிகமான நிலப்பகுதிகள் தீயில் அழிந்துள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகள் தற்போது 3ம் வெப்ப அலையை எதிர்நோக்குகின்றனர். காலநிலை மாற்றத்தின் விளைவாக கடும் வெப்பம் மேலும் தீவிரமடைந்துள்ளதாக அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். அந்நாட்டில் பதிவான 8000 தீச்சம்பவங்களில் 25,000 ஹெக்டர் நிலப்பரப்பு தீயில் அழிந்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் தீவிரமடைந்துள்ள குடியேற்ற எதிர்ப்பு வன்முறை அச்சுறுத்தல்களால் அவ்வட்டாரத்தில் சிக்கிக் கொண்டுள்ள 38,000 மேற்பட்ட குடிமக்களை மலாவி தாயகம் அழைத்து கொண்டுள்ளது. பல வாரங்களாக நீடிக்கும் குடியேற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களால் தென்னாப்பிரிக்காவில் பதற்றம் நிலவியுள்ளது. வெளிநாட்டிலிருந்து வருவோர் உள்நாட்டினரின் வேலை வாய்ப்பையும் வளங்களையும் சுரண்டுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் நாங்க பாடல்களுக்கு முன்னதாக சொன்னது போல தேடலும் தழிவும் அங்கமும் இனிதே தொடங்கிவிட்டது. இன்றைக்கு வந்து பொருத்தம் பார்த்தல் பற்றி மலேசிய சைவ நற்பணி கழக தலைவர் திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் ஐயா அவர்கள் பேச வந்திருக்காங்க. இதனை நீங்கள் டிக்டாக் வாயிலாகவும் இப்போ நேரலையாக வந்து கண்டுகழிக்கலாம், கேள்விகளையும் கேட்கலாம். அதனால அங்கு வர மறந்துடாதீங்க. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம்மா, பெருமான் திருவருளால் நலமாக இருக்கிறேன்.
0: நிச்சயமா உங்களை மீண்டும் மீண்டும் இந்த தலைப்பில் சந்திப்பதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ கடந்த வாரம் பாத்தீங்கன்னா இந்த பெண் பார்த்தல் எதுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். பாட தெரியுமா, ஆட தெரியுமா, அதற்கு பின்னாடி எவ்வளவு அர்த்தம் இருக்கு அப்படின்றதையும் பேசியிருந்தோம். அது டிக்டாக் பக்கமாக பதிவேற்றம் செய்திருக்கோம். இந்த வாரம் பொருத்தம் பார்த்தல் பத்தி பேச போறோம்னு சொன்னீங்க. பொதுவாகவே இந்த பொருத்தம் பாக்குறதுனா என்ன? அப்பா, 10 பொருத்தமும் பொருந்திருச்சு, அப்ப 7 பொருத்தம் பொருத்தனா அவங்களுக்கு சரி இல்லையா? என்னதான் நடக்குது? எந்த அடிப்படையில வந்து இந்த பொருத்தம் எல்லாம் பாக்குறாங்கன்றதோடு தொடங்குவோமா?
1: இந்த பொருத்தம் பார்த்தல் அப்படின்னா, இந்த திருமணம் பண்ணிக்கொள்ள இருக்கின்ற இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கு பொருத்தம் இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கறது தான். பொருந்தி வாழ்வார்களா என்கின்ற அடிப்படையில் தான் பொருத்தம் பார்த்தல் அப்படின்னு சொல்றாங்க.
0: சரி,
1: இப்ப பொருத்தம் பார்த்தல்னொடனே வழக்கமா நமக்கு என்ன, ஜாதகம் பார்த்துட்டீங்களான்னு
0: கேட்பாங்க. ஆமா,
1: ஜாதக பொருத்தம் பொருத்தம்னு கூட சொல்றது இல்ல,
0: ஜாதகம்
1: பாத்துட்டீங்களா, ஜாதகம் பொருத்தமா இருக்கா அப்படின்னுவாங்க. அப்போ ஜாதகம்னா என்னன்னா உள்ளபடியே சாதகம்ங்கிறது தான் ஜாதகம் அப்படின்னு சொல்றோம்.
0: சரி,
1: அப்போ இந்த ஜாதகத்துல என்ன பார்க்கப்படுகின்றது என்று சொன்னால், இவங்களுடைய ராசி, நட்சத்திரம் இல்லைங்களா, இந்த பிறந்த நேரம் இதெல்லாம் வைத்து அவங்க கணக்கு பண்ணி, கணக்கு பண்றதுனால அதுக்கு கணித்தல் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்கின்றது. கணிக்கின்றவர்களை கணியர் அப்படின்னு சொல்றோம். இப்ப எப்படி ஜாதகத்தை பாக்குறவங்கள வழக்கமா ஜாதகர்னு சொல்ல மாட்டாங்க, சோதிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோதிடம்னாலும் இறைவனுடைய திருவருள் எந்த இடத்தில் இருக்கிறது, அதனால சோதிடம், சோதிடம், சோதிடம் அப்படின்னு சொல்வது. சாதகம், இறைவன் திருவருள் சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பாக்குறது. அடுத்து இந்த கணிப்பு, கணியர் என்பதும் கணித்தல். இப்ப எதை வச்சு கணிக்கிறது அப்படின்னா, இந்த கோள், நாள் இதெல்லாம் வைத்து ஒரு கணக்கு பண்ணி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால், இருவருடைய சாதகத்தையும் வைத்து சேர்த்து பொருத்தி பார்த்தால் இவர்கள் மகிழ்ச்சியாக இல்லறத்திலே நீண்ட நாள் வாழ முடியுமா என்பதை பார்க்கிறது தான் பொருத்தம் பார்த்தல் என்று சொல்கின்றார்கள்.
0: சரிங்க ஐயா, அப்போ இந்த காலகட்டத்துல ஒரு பெரிய கேள்வி இருக்கும். விரும்பிடுவாங்க, நிறைய ஆண்டுகள், 7-8 வருடங்கள் விரும்பிடுவாங்க, ஆனா சோதிடம் பொருந்தி வரல அப்படின்றவாங்க. அது நிச்சயம், நிஜமாவே நிச்சயமா நம்ம பார்த்துதான் ஆகணுமா? உண்மையாவே அப்பா அவங்க சேர்ந்திருக்க முடியாதுன்ற சூழல் எதுவும் இருக்குமா?
1: அதற்கு தான் நமக்கு நம் முன்னோர்கள் இரண்டு வகையான பொருத்தம் பார்த்தலை சொல்லி வைத்திருக்கிறாங்க.
0: ரெண்டு வகையா இருக்கு.
1: ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஜாதகம் சோதிடம் என்பது அவங்க பிறந்த நாள், நேரம் இதெல்லாம் வைத்து கணித்தல் அப்படின்னா இப்படி இருக்கலாம் அப்படின்னு கணித்தல்ங்கிறது. அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த கோள்கள், நாள்கள் இதை வைத்து இப்படி இப்படி இருப்பார்கள் என்று கணித்தல், அது ஒன்று. இப்போ நீங்க சொன்னது போல இப்ப காதல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவங்க வந்து நடைமுறையில் எப்படி இருக்கின்றார்கள் அப்படின்னு

0: இந்த பொருத்தத்தை பார்க்கலாம் என்று சொல்லி வைத்திருக்கின்றார். அப்ப விரும்பிட்டாங்கன்னா நாம இப்படி இருப்பார்கள் என்கின்ற சோதிடத்தை பார்க்க வேண்டுமா, அல்லது இப்படி இருக்கின்றார்கள் என்கின்ற நடைமுறையில் தொல்காப்பியர் சொல்வதை பொருத்தத்தை பார்க்க வேணும்னா, இப்ப காதல் பண்ணிட்டா தொல்காப்பியர்கிட்ட போயிடணும், காதல் பண்ணலன்னா சோதிடத்துக்கும் போகலாம், அதையே முழுக்க நம்பிட்டு ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு முன்னாடி வாங்க பழகலாம்ன்றாங்க இல்லைங்களா, அப்படி கொஞ்சம் பழகி பார்க்க வேண்டும். அப்ப காதல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா சோதிடம் பொருந்தி வரல அப்படின்னு சொல்லி தவிர்த்து விடுவது என்பது அந்த இணையர்களுக்கு நம்ம தீமை விளைக்கிறது ஆயிரும் இல்லைங்களா. ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுகள்லாம் கூட சில பேர் பழகியிருப்பாங்க. பழகிட்ட பிறகு இந்த சோதிடம் ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு சொல்லி அவங்கள பிரிஞ்சிருங்கன்னு சொல்றது கொடுமையிலும் கொடுமை. எல்லாருக்கும் தெரியும் காதல் வலி எப்படிப்பட்டது என்று தெரியும். அப்ப அதுல இந்த சோதிடத்திற்குள்ள ஒண்ணு சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் காட்டிலும் மன பொருத்தம் என்பது முதன்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப விரும்பிட்டாங்கன்னா இந்த 16ல 10 பார்க்குறாங்க இல்லைங்களா, அதாவது 16 பொருத்தங்கள் பார்ப்பாங்க சோதிடத்தில், அந்த 10 பார்ப்பாங்க, அந்த 10 பொருத்தங்கள்லையும் மன பொருத்தம் என்று ஒன்று இருக்கின்றதே அதுதான் காதல். அந்த பொருத்தம் எல்லா பொருத்தங்களையும் மீறிவிடும்னு பிடிச்சிக்கிட்டு அதற்கு மேலே இறைவனுடைய திருவருள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கு மிகவேன்னு ஞானசம்பந்தர் சொன்னது போலவும் நாவுக்கரசர் சொன்னது போலவும் நாம போக வேண்டியதுதான்.
1: சரிங்க ஐயா, இப்போ இந்த தொல்காப்பியர் வழியில என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கும், எப்படி பொருத்தம் பார்ப்பாங்க அதெல்லாம்?
0: இப்போ அதற்கு நம்ம ரெண்டையும் ஒரு ஒப்பீடு பண்ணி தான் பார்க்கணுங்க அஸ்வினி. இப்போ முதல்ல இந்த சோதிடம்னு சொல்லக்கூடிய பொருத்தங்களில் என்னென்ன பொருத்தங்கள் பார்க்குறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு பிறகு தொல்காப்பியர் சொன்னதை போனால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, இதில் சொல்லப்படாதது எது, அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது என்று நம்ம பார்க்கலாம்,
1: ஒப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. சரி, நிச்சயமா இங்க டிக்டாக் வாயிலாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுதான் கேட்கறாங்க. இப்ப சோதிடம் வாயிலாக பார்க்கலாம் என்ன பொருத்தம் பார்ப்பாங்கன்னு. இப்ப நம்ம ஒரு பாடலை கேட்ட பிறகு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசலாம்.

0: தொடக்கம் மாங்கல்யம் அப்படின்ற பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, இன்றைக்கு ஐயா பொருத்தம் பார்த்தல் பத்தி பேசிட்டு இருக்கோம். திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் ஐயா அவர்கள் நம்மோடு இருக்காங்க. பாடலுக்கு முன்னதாக இந்த பொருத்தம் பாக்குறதுனா என்னதான், பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ சோதிட அடிப்படையில பார்க்கப்படும் பொருத்தங்கள், பொதுவா தெரிஞ்சது என்னன்னா 10 பொருத்தம் பார்ப்பாங்க, 10 எத்தனை பொருத்தம் இருக்குன்னு. உண்மையாவே 10 பொருத்தங்கள் தான் இருக்கா, இல்ல இன்னும் அதிகமாகவும் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
1: உண்மையில 16 பொருத்தங்கள் சொல்றாங்க அஸ்வினி. அந்த 16ல 10வது பொருந்தி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னென்ன பொருத்தங்கள் நம்ம பார்ப்போம். வழக்கமா போய் நம்ம பார்ப்போம், பார்த்து 10 பொருத்தம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வந்துடும். அதுக்குள்ள என்ன இருக்கு, எதை பாக்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்து கொண்டால்தான் அடுத்து நடைமுறையில தொல்காப்பியர் என்ன சொல்றாருங்கிறது நமக்கு புரிய வரும். இப்ப முதல் பொருத்தம் என்ன சொல்றாங்கன்னா தின பொருத்தம்ன்றாங்க. தின பொருத்தம்னா என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி கொண்டா இந்த ஆயுள் பொருத்தம்ன்றாங்க பார்த்தீங்களா, கணவன் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாரு, பெண் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க பிறந்த நட்சத்திரத்தையும் ராசியையும் வச்சு கணக்கிடுவது. அது கணிப்பு தானே.
0: சரி,
1: இந்த கணிப்புல ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அஸ்வினி. இப்போ உதாரணத்துக்கு நீங்க 7 மணிக்கு பிறக்கிறீங்கன்னு வச்சுங்க மருத்துவமனையில், அந்த செவிலியர் வந்து 7:20 எழுதிட்டாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அப்ப நம்ம சோதிடம் பார்க்க போகும்போது எப்ப பிறந்தீங்க அப்படின்னா 7 மணின்னு 7:20 பிறந்திருக்கீங்க, ஆனா 7 எழுதிட்டாங்க. அப்போ இந்த கணிப்பு எப்படி ஆகும் போகணும்னா அவங்க எவ்வளவு துல்லியமா கணித்தாலும் சில வேளையில, அதனால தான் சோதிடம் பார்த்து திருமணம் செய்தாலும் கூட பல வேளையில் நம்ம பார்க்கணும் அதற்கு மாறான செயல்கள் எல்லாம் நடக்கின்றது இல்லைங்களா. அப்ப குழந்தை புக்கியமே மகப்பேரு என்ன, அதை வந்து மகேந்திர பேர் அப்படின்றாங்க. 2வது பேரு குழந்தையே பிறக்காதுன்றாங்க, ஆனா குழந்தை பிறக்கும். எப்படின்னா இது போன்ற சில சிக்கல்கள் ஏற்படுகின்ற போது, ஒன்று கணித்து கொடுக்கின்றவர் சரியாக கணித்து கொடுக்கிறது ஒன்று இருக்கின்றது, அந்த நேரம் என்று இருக்கின்றது, இன்னும் தமிழ்நாட்டுக்கும் இங்கும் உள்ள வேறு நேர வேறுபாடு இருக்கிறது, இப்படிலாம் இருக்கின்றது. அதெல்லாம் போக இந்த பொருத்தத்தில் என்ன பார்க்குறாங்கன்னா, ஒன்று நம்ம தின பொருத்தம்னு சொன்னோம், அதாவது அவருடைய ஆயுள் அப்படின்னு சொல்கிறது. 2வது கணப்பொருத்தம் அப்படின்றாங்க. அப்படின்னா இருவருடைய குணம் எப்படி இருக்கும், இந்த ராசியில் பிறந்திருந்தா இப்படி இருப்பாங்க இல்லைங்களா, சிங்கம் மாதிரி இருப்பாங்க, இவர் மான் மாதிரி இருப்பாரு, சிங்கம் மான் அடிச்சு சாப்பிட்றோம் அப்படி சொல்றது போல அவ கண பொருத்தம்னு சொல்லுவாங்க. மகேந்திர பொருத்தம்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், மகப்பேறு உண்டா இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறது. 3வது ஸ்திரீ தீக்க பொருத்தம் அப்படின்னு, இதெல்லாம் வடமொழியில தான் பெரும்பாலும் இருக்கும். அப்படின்னா இந்த பெண் வருவதனால வீட்டுல நன்மை ஏற்படுமா, எப்போதும் பெண் வருவது தான் சொல்றாங்க, இப்ப ஆண் போனா நன்மை ஏற்படுமா அப்படின்னு. ஏன்னா அந்த பெண்களுக்கு ரொம்ப முதன்மை கொடுத்திருக்காங்க, ஏன்னா அவங்க தான் குடும்பத்துல ரொம்ப முதன்மையானவங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து யோனி பொருத்தம் என்று ஒன்று இருக்கு. யோனி பொருத்தம் என்று சொன்னால் இந்த இணையர்கள் இணைவதில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்காங்களா அப்படின்னு கணிக்கிறது.
0: சரி,
1: இதை யோனி பொருத்தம்னு சொல்றது. அப்புறம் ராசி பொருத்தம் அப்படின்னு சொல்வது, இந்த பெண்ணினுடைய ராசிக்கும் அந்த பையனுடைய ராசிக்கும் பொருந்தி வருகின்றதா, ஒன்று என்றும் எதிரும் புதிரும்மா இருந்தா அவங்க சேர்ந்து வாழ முடியாது என்று கணிப்பது. அடுத்து அதற்கு மேல ராசி அதிபதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராசி அதிபதிகள்னா ஒவ்வொரு ராசிக்கும் நாயகர்கள் இருப்பாங்க சோதிடத்துல, அவர்களுக்குள்ள பகை இருக்கின்றதா அப்படிங்கிறதும் பார்த்து, அவங்களுக்குள்ள பகை இருந்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு கணிக்கின்ற ஒன்று இருக்கின்றது. அதுக்கு மேல வசிய பொருத்தம் என்று ஒரு பொருத்தம் இருக்கு. இப்ப 8வது பொருத்தம் சொல்லிட்டு இருக்கோம். வசிய பொருத்தம் என்னன்னா இந்த பெண்ணுக்கு இப்படி பிறந்திருக்கின்ற இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் உள்ள பெண்ணுக்கு இந்த ஆடவர் மேல ஈர்ப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்றது, இதை கணிப்பது, இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றது. அடுத்த பொருத்தம் பார்த்தீங்கன்னா ரச்சு பொருத்தம்னு சொல்றாங்க. இந்த ரச்சு பொருத்தம்ங்கிறது 9வது பொருத்தம். இது வந்து இந்த மாங்கல்ய பாக்கியம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அப்படின்னா தாலி எவ்வளவு நாளுக்கு நிலைத்திருக்கும் அப்படின்னு பார்க்க ரச்சு பொருத்தம்ன்றாங்க. அடுத்து வேதை பொருத்தம் அப்படின்னு சொன்னா இந்த நட்சத்திரம் முதல்ல ராசிக்கு இடையே உள்ள பகை பார்த்தோம், இது நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ள பகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன முடிவுக்கு வரலாம்னா இந்த நட்சத்திரத்துல இந்த ராசியில இப்படி பிறந்திருப்பார்களானால் இப்படியெல்லாம் இருக்கும் என்று கணிப்பதுதான் சோதிட அடிப்படையில நாம பார்க்கக்கூடிய பொருத்தம். இப்படி இந்த பொருத்தம் பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, அது பல வேலையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பொருத்தமும் சரியாக இருக்குன்றவர்கள் கூட திருமணம் செய்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வேலையில் சிக்கல் ஏற்படுத்த பார்க்குறோம் இல்லைங்களா. மனவிலக்கு இருக்குன்றது, மாங்கல்யம் இந்த நின்று நாள் வாழ்வார் வீட்டுக்கார் அப்படின்னு சொல்கிறது, சில வேளையில் அவர் இறந்து போவதெல்லாம் உண்டு. இப்படியெல்லாம் சிக்கல்கள் நமக்கு ஏற்படுவது உண்டு. அப்போ அதனால் நம்ம முழுக்க 100 விழுக்காடு இந்த சோதிட பொருத்தத்தையே நம்பி விடாமல் நடைமுறை பொருத்தம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு பலர் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் குறிப்பாக படித்தவர்கள் இது என்ன அந்த படிச்சிட்ட காலத்தில் என்ன ஜோசியம் ஜோசியம் ஜோசியம் சொல்லு. அதனால் சோதிடம் என்பது பொய்யில்லை. சோதிடம் மிக மிக உண்மையான தமிழருடைய அறிவில் தோன்றிய இறைவன் திருவருளால் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற சித்தர்கள் எல்லாம் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கலை, அது பெரிய ஒரு சொத்து. அதில் இது போன்ற சிக்கல்கள் நமக்கு சில வேளையில் ஏற்படக்கூடும் தான். அதை தவிர்ப்பதற்கு தான் என்ன பண்ண வேண்டும், திருவள்ளுவர் அந்த காலத்தில் நமக்கு இந்த பொருத்தம் பார்த்தல 10 பொருத்தங்கள் மிக அருமையாக சொல்லி இருக்கின்றார். நம்முடைய அந்த ஒன்று தமிழ் அறிவு நாளடைவில் குறைஞ்சி வரப்போக, இன்னைக்கு தொல்காப்பியம்னாலே பல பேருக்கு தெரியாது இல்லைங்களா. தொல்காப்பியம் என்பது பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது இலக்கண நூல் அப்படின்னு நினைக்கிறாங்க. பண்டைய காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, அதில் சொல் அதிகாரம் இருக்கின்றது, பொருள் அதிகாரம் இருக்கின்றது, இப்படிலாம் இருக்கின்றது. அப்போ தொல்காப்பியம்னா எல்லாரும் ஒரு இலக்கண நூல், இப்படி தான் சொல்லணும், உச்சரிக்கணும் போல இருக்கு, பேசணும் போல இருக்கு, எழுதணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வாழ்வியல் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியம் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் களவியலில் 109 10 பொருத்தங்கள் நடைமுறைக்கு, அதாவது இந்த சோதிடத்தில் நாம் கணித்ததை மீறி நடைமுறையில் பார்க்கக்கூடிய 10 பொருத்தங்களை மிக சிறப்பாக சொல்லி இருக்கின்றார். அப்போ அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது.
0: நிச்சயமா. அப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஜோதிடர்கள் கணித்து சொல்வதை வந்து நம்ம பேசியிருந்தோம், அடுத்தது வந்து நடைமுறையில எப்படி இருக்கு, அதாவது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோமா ஐயா?
1: ஆமா, நடைமுறைங்கிறது நம்ம பார்த்து தெரிந்து கொள்வது, பழகி தெரிந்து கொள்வது. இன்று இளைஞர்கள் அதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொருத்தங்களை எல்லாம் நாம ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாருன்னு முதல்ல சொன்னீங்க, காதல் பண்ணும் போதே இதெல்லாம் பொருந்தி வருமா அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்ப நம்ம ஆயுள் பொருத்தம்னு அங்க ஒண்ணு பார்த்தோம், இவர் எவ்வளவு நாளைக்கு இருப்பாருன்னு சொல்லி நாம சோதிடத்தை வைத்து கொண்டு நம்பி இருக்கிறத ஒரு பக்கம் இருக்க போக, அடுத்த நடைமுறையில் நம்ம பார்க்கும்போதே தெரியுமே உங்களுக்கு இதெல்லாம் இருக்குதா, என்னென்னம்மா இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் தப்புன்னு கொஞ்சம் பேர் நினைக்காங்க. தப்பு இல்லை. இப்போ மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மருத்துவ சான்றிதழை வாங்கிக்கிட்டு திருமணம் பண்ணுறாங்க. இப்போ சோதிடத்தில் இவர்களுக்கு என்னென்ன நோய் இருக்கும்னு சொல்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், இவங்க நீண்ட நாள் இருக்க மாட்டாங்கன்னு சொல் வைத்துக்கொள்ளுங்களேன். ஆனால் ஒரு மருத்துவ சான்றிதழை வைத்துக்கொண்டு நீங்கள் திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை இவர் 4 கூட தாக்கு பிடிக்க மாட்டாரு, இவரை நான் திருமணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்றது, அப்ப அப்ப நடைமுறை வேணும் இல்லைங்களா. அந்த நடைமுறையை தான் தொல்காப்பியர் நமக்கு சொல்றார். நம்ம தொல்காப்பியத்துல அவர் சொல்றத கேட்கறதுக்கு நேரம் இருக்கா, இல்ல பாடலுக்கு முதல்ல போயிடலாமா?
0: இதுல பாடலுக்கு போயிருவோம் ஐயா, அதற்கு பிறகு தொல்காப்பியர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு டிக்டாக் வாயிலாக நீரலையாகவும் நாம போயிட்டு இருக்கோம், அதனால டிக்டாக் வாயிலாக பார்க்கும் நேர்கள் தாராளமாக minnal.fm_malaysia அப்படின்ற டிக்டாக் பக்கத்துக்கு வந்து இந்த ஒரு நேர்காணலை நீங்க நேராகவே பார்க்கலாம். கேள்விகள் ஏதேனும் இருப்பினும் தாராளமாக டிக்டாக் வாயிலாகவும் கேட்கலாம்.

0: வால்குடி சுபா மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தான் நாம கேட்டிருந்தோம். சரிங்கய்யா, இன்றைக்கு வந்து பொருத்தம் பார்த்தல் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ இப்போ ஒரு நேயர் வந்து டிக்டாக் வாயிலாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, சசிலான்ற நேயர். இப்போ பொருத்தம் பார்க்கறது இதெல்லாம் வந்து எதிர்காலத்துல பிள்ளைகளை பாதிக்க வாய்ப்பு இருக்குமா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை கேட்கறாங்க போல, இப்போ பொருத்தம் பார்க்காம திருமணம் செஞ்சுட்டு பிறகு பிள்ளைகளுக்கு எதுவும் கஷ்டம் வருமா, அந்த மாதிரி கேட்கறாங்க போல. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: கண்டிப்பா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஒன்று சோதிட அடிப்படையில் பார்ப்பது, இன்னொன்று நடைமுறை அடிப்படையில் பார்ப்பது. அப்படி பார்க்கறதுனால நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ஒரு மனப்பாங்கை வளர்த்து கொள்ள வேண்டியிருக்குன்றது. என்ன மனப்பாங்கு? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேச்சு வச்சுக்கொள்ளுமே, சோதிடத்தில் வந்து ஆண் இப்படிப்பட்டவர், அவர் வந்து கேட்கவே மாட்டார், சொற்கேட்கவே மாட்டார், அவருடைய முயலுக்கு மூன்று கால்னா அப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு மனப்பாங்கை வளர்த்து கொண்டுட்டோம்னு சொன்னால், அது கண்டிப்பாக பின்னால் வந்து உங்கள் அப்பா அப்படி தான் சொன்ன பேச்சே கேட்க மாட்டார், அப்பயே சோதனத்தை சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒன்றை ஏற்படுத்திட்டோம்னு சொன்னால் அது அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கோம். அதை எப்படி நாம் தாண்டி போவது அப்படின் தான் சிந்திக்க வேண்டும். நம்ம பார்த்து கொண்டு சோதிடத்தில் பார்த்து கொள்ள வேண்டியது தான், நடைமுறையிலையும் பார்த்து கொள்ள வேண்டியது தான். பார்த்து கொண்டுட்ட பிறகு அது நம்முடைய பிள்ளைகளையோ நம்மையே பாதிக்காம நம்ம பார்த்து கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ வழக்கமாக எப்படின்னா சொல்லுவாங்கன்னா, சோதிடம் பார்க்கும்போது இப்போ மழை வர்றதுக்கு முன்னால் குடையை தயார் பண்ணுவது போல சோதிடம் பார்த்து கொள்வது என்று சொல்லுவார்கள். இப்போ நடைமுறை என்ன சொல்லுதுன்னா, திருவருளை நாம் வைத்து கொள்ள வேண்டும்னு சொல்லுது. அப்போ அங்கேயும் குடைன்னு தான் சொல்லுது, குடைங்கிறது திருவருள் தான். ஆனால் வழக்கமாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த சோதிடம் பார்த்து சொல்லக்கூடிய பரிகாரம்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இந்த பரிகாரத்தினால எதையுமே நீக்க முடியாதுன்னு சொல்லி சமயம் ரொம்ப தெளிவாக சொல்கின்றது. அப்போ அதற்கு மாற்று வழி என்னது? அப்போ பரிகாரம் என்னன்னா, உள்ளபடியே உங்களுடைய போக்கை அமைத்து கொள்வது தான், மாற்றி அமைத்து கொள்வது. அவர் கோபக்காரனா, நான் வந்து அதற்கு அப்படி நானும் கோபக்காரனாக இல்லாமல் அதை பணியோடு அமைதியாக ஏற்றுக்கொண்டு அதை எப்படி நல்ல முறையில் மேற்கொள்வது என்று அமைத்துக் கொள்வதுதானே அதற்கு பரிகாரமா இருக்க முடியும். அதற்கு திருவருள் துணையை சொல்றாங்க.
0: இப்ப பரிகாரம் அப்படின்னு நீங்க சொன்ன போது, இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க திருமணம் செய்யக்கூடாதுன்னு வாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் தோஷம்ன்றது என்னதான் விஷயம், ஏன் இதை வந்து இவ்வளவு பெருசா பார்க்கறாங்க?
1: நல்ல கேள்வி கேட்டுறீங்க அஸ்வினி. எனக்கே தெரிஞ்சு நல்ல படிச்சவங்க, நல்ல வேலையில இருக்கிறவங்க, நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க, நல்ல குணம் உள்ளவங்க, சோதிடம் பார்த்து செவ்வாய் தோஷம் இருக்குன்னு திருமணம் பண்ணி கொள்ள மாட்டாங்க. இந்த செவ்வாய் தோஷம் என்னன்னா, பாலியல் உணர்வு கூட உள்ளவங்கன்னு பொருள். அதனாலதான் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க, செவ்வாய் தோஷம் உள்ளவங்களை தான் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அதற்கு பரிகாரம் என்னன்னு சொன்னா, இப்போ பாலியல் உணர்வு கூட இருக்குது அப்படின்னா அதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, இறை வழிபாடுன்னு வாங்க. அப்ப அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒன்று தானே. இப்ப நீங்க பரிகாரம்னு போய் ஏறாவது ஒன்னு செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, அதை எப்படி குறைக்கிறது? அப்போ ஓ, இவர் பாலியல் உணர்வு கூட உள்ளவரு, அப்ப அதை குறைக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? அப்ப செவ்வாய் தோஷத்தை எப்படி போக்கிக்கிறது அப்படின்னா, ஒரு பெண்ணும் ஒரு பையனும் காதல் பண்றாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஜாதகப்படி இவரு செவ்வாய் தோஷம் கூட உள்ளவர், சரிங்களா? அப்ப இந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஏற்ற மனப்பாங்கை நடவடிக்கை மேற்கொண்டால்தான் அதை வெல்ல முடியும் இல்லையா? அப்படிதான். அப்ப அதனால இங்க தெரிஞ்சுக்கிட்டு நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும்? முடியாது அப்படின்னு செவ்வாய் தோஷம், அதனால கல்யாணமே பண்ணிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு 10 ஆண்டுகளுக்கு மேல காதல் பண்ணவங்களாம் கூட ஜாதகம் பார்த்து செவ்வாய் தோஷத்தினால திருமணம் பண்ணி கொள்ளாமல் போனவர்களாம் இருக்கின்றார்கள். நான் ஒரு சம்பவம் கூட நடந்தது, பினாங்கில் போய் வண்டியை நிறுத்திட்டு இரண்டு மருத்துவர்கள் பினாங்கு பாலத்திலேருந்து கடல்ல குதிச்சுட்டாங்க, ஜாதகம் பொருந்தி வரலன்னு வீட்டில் ஒத்துக்கலன்னு. இப்ப படித்த ரெண்டு தமிழ் இளைஞர்கள் நம்ம நாட்டுக்கு ரெண்டு பேர் மருத்துவரை இழந்துட்டோம் பாருங்க, நம்ம இனத்தில இருந்து. அப்போ சிந்திக்க வேண்டும் நாம, அதையே பிடித்து கொண்டு இருக்கின்றாமல். இப்ப மழை வரப்போது கொடை பிடிக்கணும் தானே சொல்றீங்க, எப்படி கொடை பிடிப்பது? அவ்வளவுதானே, அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் தானே. அப்ப திருவருள் தான் நமக்கு துணை நிற்கணும் சொல்ல, நாள் என்ன செய்யும், வினை என்ன செய்யும், என்ன அண்டி வந்த வினைதான் என்ன செய்யும் எல்லாம் பாடுறாங்களே. அப்போ அதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதனால அதையே பிடித்து கொண்டிருக்காமல் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் போயிருக்கிறோம், இதை எப்படி மேற்கொள்வது என்று சிந்திக்க
0: வேண்டும். நிச்சயமா. சரிங்க ஐயா, இப்ப கொஞ்சம் கேள்விகள் எல்லாம் பார்த்தாச்சு, இப்ப திரும்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். தொல்காப்பியத்துல இயல்பான அதாவது நடைமுறைக்கு ஏற்ற சில பொருத்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுவரையிலும் நாம பார்த்தது ஜோதிட பொருத்தம், கணிச்சு சொல்றது. இப்ப நடைமுறையில என்ன பொருத்தம் பார்க்க முடியும் அதை சொல்றீங்களா?
1: கொஞ்சம் பேர் நடைமுறைன்னா என்னன்னு யோசிப்பாங்க. பிராக்டிக்கல் தான் நடைமுறை.
0: சரி,
1: இப்ப பிராக்டிக்கல்ல அவர் பத்து சொல்றாரு, பத்து பொருத்தங்கள் சொல்றாரு. ஒன்னாவது சொல்றாரு, திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நாம எப்படி பெண் பார்த்தல் உறுதி செய்தல் இதெல்லாம் பார்த்தோம், இதுக்கு முன்னாடி பெண் பார்த்தல் பார்த்தோம். அதுல சொல்றது தான் தொல்காப்பியர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, முதல்ல சொல்றாரு பிறப்புங்கிறாரு. நீங்க திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் மட்டும் பொருந்தி வந்தால் பத்தாது, முதல்ல அவங்களுடைய குடும்ப பின்னணி பொருந்தி வருகிறதா அப்படின்னதான் பிறப்புங்கிறார். அத குடிப்பிறப்புன்றார். இருவர் இருவருடைய குடிப்பிறப்பும் குடும்ப பின்னணியும் சேர்ந்து வருகின்றதா, அது பொருந்தினால்தான் சில வேளையில திருமணம் பண்ணி வாழ்கின்ற இணையர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த குடும்ப தொல்லை, ரெண்டு குடும்ப தொல்லை தாங்க முடியாமலே பல இடத்துல இல்லைங்களா, நம்ம பார்ப்போம். உங்க வீட்டு பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுற, இல்ல உங்க பேச்சு வீட்டை பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுறேன்னு இப்படி சொல்றாங்க இல்லைங்களா. அதெல்லாம் எதுனாலனா அந்த குடும்ப பின்னணி எப்படி இருக்கின்றது என்ற பொருத்தத்தை பார்க்கணும்னு ஒன்னாவது சொல்றாரு. ரெண்டாவது பொருத்தம் என்ன சொல்றாருன்னா, குடிமை பெருமை அப்படின்னு சொல்றாரு. குடிமை பெருமைனா அந்த குடும்பம், ரெண்டு குடும்பமும் நல் ஒழுக்கம் உள்ள குடும்பமாக இருக்கின்றதா.
0: சரி,
1: ஒரு குடும்பம் வச்சுக்கொள்ளுமே, ஒரு குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பண்பு நலன்கள் ஒழுக்க முறைகள் இதெல்லாம் சரியில்லைன்னு வைத்துக் கொள்ளுங்க, கண்டிப்பா அந்த வீட்டில் வளர்ந்துருக்கிற பெண்ணு இதெல்லாம் பார்த்துருப்பாங்க, போயிருப்பாங்க. சில வேளையில அவங்களும் அதில் அவங்கள அறியாமல் அதிலே வளர்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க. ஒருவேளை அதிலிருந்து அவங்க மாறுபட்டும் இருக்கலாம். இருந்தாலும் கூட திருமணமான பிறகு அந்த குடும்பத்தை விட்டு நாம் விலகவே முடியாது. கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் ஒரு நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, போவோம் வருவோம், இதனால சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ ரெண்டாவது பொருத்தமாக அவர் சொல்கிறாரு, இந்த குடிமைங்கிறது ஒழுக்கம் மட்டும் அல்ல, பாரம்பரியம்னு ஒன்று சொல்கிறார். பாரம்பரியம் பண்பாடு உள்ள குடும்பத்தில் ஒரு பெண்ணை எடுத்தீங்கன்னா, அதான் சொல்லுவாங்க கொழாயடியில் அம்மாவை பார்த்தா வீட்டில் பொண்ணை போய் பார்க்க தேவையில்லைன்னுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ அப்படி ஒரு பாரம்பரியம் பண்பாட்டில் வளர்ந்த ஒரு குடும்பத்தில் வளர்ந்த பெண்ணாகவோ பையனாகவோ, பெண்ணை மட்டும் இல்லை பையனும் அப்படி தான். அப்போ ஒரு நல்ல பாரம்பரியம் பண்பாடு, இல்லை ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அப்பாவும் மகனும் சேர்ந்து சேஸ் அப்படின்றாங்கன்னு வச்சுங்க, நம்ம சொல்ல தேவையில்லை. அப்ப எப்படி இருக்கோம் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க இல்லைங்களா. அப்ப இந்த பண்பாடு, ஒரு இறை வழிபாடு, நம்முடைய இந்த பண்பாட்டு முறைகள் பாரம்பரியம் இவற்றையெல்லாம் பேணி காக்கின்ற குடும்பமாக இருக்கின்றதா அப்படின்னு பொருத்தம் பாக்குறாரு, சொல்றாரு. இது நடைமுறை இல்லைங்களா. தொல்காப்பியர் சொல்றாரு பாருங்க. மூன்றாவது சொல்றாரு ஆண்மைங்கிறார். ஆண்மைனா என்னன்னா, அந்த பையன் திருமணம் பண்ணி கொள்ளக்கூடிய இருக்கின்றானே அவன் உடல் வாகு முதல்ல பார்க்கணுங்கிறாரு. இந்த பொண்ணு பெரிதாக இருந்து அவன் பார்த்தீங்கன்னா தம்பி மாதிரி இருந்தானா சரிப்பட்டு வருமா, எங்கேயாவது வெளியே தெருவு கூட்டிகிட்டு போக முடியுமா இல்லைங்களா. விரும்பிட்டாங்களா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதான் ஒருத்தர் கேட்டார் இல்லையா, விரும்புறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கணுங்கிறாரு. இது பொருத்தமா இருக்குமா அப்படி, இல்லை நாங்கள் உள்ளத்தை பரிமாறி கொண்டோம் இதையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றாரு தொல்காப்பியர். அப்போ அவர் சொல்றாரு, இந்த ஆண்மைங்கிறதுல உடல் பலத்தை மட்டும் குறிப்பதல்ல இல்லைங்களா. இப்ப வீட்டுக்கு திருட வந்துட்டான் அஸ்வினி,
0: சரி
1: இந்தாங்க வீட்டுல இருந்து கீழே சத்தம் கேக்குது போய் பாருங்கன்னு, ஐயோ எனக்கு அச்சமா இருக்கடி நீ போய் பாரு என்ன காப்பாத்திக்கிட்ட வந்து எல்லாம் பார்த்துட்டு அப்படி சொல்றாரு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அந்த பொருத்தம் தேவையா இல்லையா? ஆண் என்ன ஆணுக்குரிய இயல்பு உடையவனாக அவன் இருக்க வேண்டும் இல்லையா? அதற்கு மேல மன வலிமை உடையவனாக இருக்கிறானா, ஆளுமை உடையவனாக இருக்கிறானா, விடாமுயற்சி உடையவன, இதெல்லாம் சோதிடத்துல பார்த்தா பார்க்க முடியாதுங்க அஸ்வினி இல்லைங்களா. அப்ப அவன் ஆளுமை உடையவனாக இருக்கிறான்னா எப்ப பார்க்க முடியும்? அந்த பெண் ஆளுமை உடையவளாக இருக்கிறாள். இது நம்ம ஆண் என்ன ஆண்மைன்னு ஆணை மட்டும் பார்க்க கூடாது. இப்ப பெண்ணுன்னா பெண்மை உடையவளாக இருக்கிறாளான்னு பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப பெண் வந்து ஆம்பளை மாதிரி நின்றுக்கிட்டு அப்படின்னாங்கன்னு வச்சிங்க, இந்த பெண்களுக்கே ஒரு ரொம்ப அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மென்மை தான் இல்லைங்களா. ஆண் வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாரு, அந்த பெண்ணு தான் அவனுடைய அந்த வேகத்தை தணிக்கக்கூடிய ரொம்ப அழகான இயல்பை கடவுள் இந்த பெண்களுக்கு கொடுத்திருக்கின்றார் இல்லைங்களா. அப்ப இது ஆண்மைன்னு சொல்ற சொல்றார். பழகி பாருங்க, அது எப்படி பேசுது, ஒரு தாயை போல பேசுதா, தாய்க்கு பின் தாரம்ன்றாங்க இல்லைங்களா. அடுத்து நம்ம அம்மாவுக்கு பிறகு அந்த பெண் தானே நமக்கு அம்மாவாக இருக்க போகுது. அப்படி அது எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, ராசி பொருத்தத்தை வச்சு பார்க்க முடியுமான, இப்படி இருப்பாள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்க, அது கணிப்பு தானே இல்லைங்களா. பழகி பார்த்தா தெரியும். என்ன ஒரு மணிக்கு வரேன்ட்டு 3 மணிக்கு வந்திருக்கீங்க, பிச்சு விடுவேன் பிச்சு தெரியுமா அப்படின்னு அது அன்பா சொல்லுச்சுன்னா பரவாயில்ல. சில வேலையில பேசுவாங்க, பிச்சு விடுவேன் பிச்சு அப்படின்னு வாங்க, உள்ளபடியே பிக்கிற ஆளா இருந்துச்சுன்னு வச்சுங்க இல்லையா. அப்ப அது எப்படி தெரியுங்க சினி, பழகி பார்க்கின்ற போது தானே தெரியும். நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றோம், மற்றதெல்லாம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டியதுதான். அப்ப சொல்றாரு ஆண்மை அப்படின்றாரு. அடுத்து ஆண்டுங்கிறார். இந்த நம்ம திருமண பொருத்தம் பார்க்கின்ற போது வழக்கமாக பெண்கள் வந்து ஆண்களை விட ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள குறைவாக இருக்க வேண்டுமா. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பெண்கள் பொதுவாக ஆண்களை விட கொஞ்சம் வயதில் அறிவில் கூட இருப்பாங்களாம். இப்போ அதனால் ஆண்கள்லாம் தவறாக நினச்சி கொள்ளக்கூடாது. அறிவியல் அடிப்படையில் சொல்கிறாங்க, பெண்களுடைய அறிவு வந்து ஒத்த வயதாக இருந்தால் ஆண்களோட அறிவோட கூடவா இருக்குமா. அப்போ வயது குறைவாக உரிய பெண்களை திருமணம் பண்ணா ரொம்ப குறைவில்லை, அதுக்கு சின்ன பிள்ளை போய் நம்ம திருமணம் பண்ணிட்டா அப்புறம் நம்ம அதை வளர்க்க வேண்டியதாக வந்துடும் இல்லைங்களா. முந்தி காலத்துலாம் சிறுவர் திருமணம் ரொம்ப கொடுமையில இருந்திருக்கு. அப்போ ஒரு 5 வயதிற்குள்ளாகவே வயது குறைந்த பெண்களை திருமணம் பண்ணி கொள்ள வேண்டுமா. அப்பதனால என்ன ஆகும்னு சொன்னா, அப்பதான் 2 பேர் அறிவும் இல்லைங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கூட, ஆணுக்கு 60 வயதாச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பெண்ணுக்கு இப்பதான் 30 வயதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், கொடுமை இல்லையா இல்லைங்களா. அவர் பாட்டு விட்டுட்டு செத்து போயிடுவாரு இந்த பொண்ணு, இப்ப சுற்ற காலத்துக்கு என்ன பண்றது. அப்போ ஏறக்குறைய ஒரு 4-5 ஆண்டுகள் வேறுபாடு இருந்துச்சுன்னா, இவருக்கு 60 ஆயிட்டா அவங்களுக்கும் ஒரு 57 ஆயிரும்
0: சரியா இருக்கும்
1: இல்லைங்களா. அதே போல அவங்க எப்போதும் இணையர்களாக இருப்பார்கள். இல்லாட்டினா ஒரு சின்ன குழந்தையை நம்ம வளர்க்கறது போல, இந்த பேபி சிட்டிங்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது போல நாம் அந்த மனைவியை வளர்க்க வேண்டிய சூழலாக வந்துடும். அதை விட கொடுமை, இன்னும் ஆண்கள் வந்து இன்னும் ரொம்ப வயது குறைவாக இல்லாமல் இருந்து பார்த்து கொள்ள வேண்டும்னு சொல்றாங்க. அதை பொருந்தா திணைன்னு சொல்றாங்க, ரொம்ப கூடமா இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாக இருக்கக்கூடாது. அது தொல்காப்பியர் சொல்றார். அப்புறம் அழகு ரொம்ப முக்கியம் பார்க்கணுங்கிறார்.
0: சரி,
1: அழகு என்னன்னா, ஒரு ஆள் வந்து ரொம்ப அழகாகவும் ஒருத்தர் ரொம்ப குறைவாகவும் தான் சிக்கல்ல முடியுங்கிறாரு. என்ன சிக்கல்னா, இப்போ ஒரு மனைவி ரொம்ப அழகா இருக்காங்க இவரை விட, வெளியே போனா என்னடி எல்லாரும் உன்னையே பார்க்குறான் அப்படின்னு, இது யாருங்க உங்க வீட்டு வேலைக்காரரா அப்படின்னு கழட்டுருப்போங்கலாம், என்ன ஆயிரும் இல்லைங்களா.
0: கணவரா என்ன சொல்றீங்க,
1: கணவரா இவரா. சில இடத்துல பசங்க கூட வீட்டுல கேட்பானுங்க, எப்படிமா இந்த ஆளை நீ திருமணம் பண்ண அப்படின்னு கேட்பாங்க,
0: கேள்விப்பட்டிருக்கீங்களா.
1: பசங்க கேட்பாங்க, ஏமா எப்படிமா இந்த ஆளை போய் நீ காதல் பண்ண அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. நமக்கே சில வேலையா சிரிப்பா இருக்கும், அது என்னடா பண்றது வயசு கோளாறு, அந்த காலத்துல உங்க அம்மாவை பார்த்தேன் ஏதோ திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்ப தொல்காப்பியர் சொல்றாரு, அழகு பொருத்தமும் பார்க்கணும், ஏறக்குறைய இருக்கணும் இருவரும், ஒருத்தர் வந்து கூட அழகாகவும் இன்னொருத்தருக்கு குறைவாக இருந்தாலும் கண்டிப்பா வாழ்க்கையில சிக்கலை ஏற்படுத்தும்ங்கிறார். அப்ப எல்லாரும் ரொம்ப அழகா வேணும் ரொம்ப அழகா வேணும்னு யோசிக்கிறோம், நம்ம அழகா இருக்கிறோமான்னு யோசிக்கணுமா இல்லையா, இல்லைன்னா சிக்கல்ல முடியுமா இல்லையா. அப்ப நடைமுறையை சொல்றாரு தொல்காப்பியர். அப்ப காதல் பண்ணும் போதோ பொருத்தம் பார்க்கின்ற போதோ நீங்க பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஒரு பாடல் கேட்டு நம்ம பார்க்கலாம்.
0: டிக்டாக் வாயிலாகவும் ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நீங்க சொன்னதுக்கு ஏற்றார் போல ஒரு பாடல், அதான் முதலில் யோசிக்கணும் பிறகு நேசிக்கணும், 100 வருஷம் அடுத்ததான் பாடலை கேட்கலாம்.

0: இந்த பாடலை கேட்டாலே நிச்சயமா எல்லாருக்கும் இந்த திருமணம் சார்ந்த நினைவுகள் தான் வரும். அதுவும் நம்ம பொருத்தம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த பாடலையும் பொருத்தம் பத்தி தான் பேசுவாங்க. திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் ஐயா வந்து நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, முதல்ல வந்து நம்ம இந்த செவ்வாய் தோஷம் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா, அதனால எல்லாரும் வந்து அப்ப நாக தோஷம் கன்னி தோஷம் இதெல்லாம் என்ன அப்படின்ற கேள்வியை முன் வைத்திருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்த நாகதோஷம்ங்கிறது போன பிறவியில ஏதாவது பாம்பை கொன்றிருந்தா அதனால் ஏற்படக்கூடிய குற்றம்ங்கிறது தான் நாகதோஷம் அப்படின்னு சொல்றது. இந்த நாக கன்னி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாம்பை கொன்ற குற்றத்தினுடைய விளைவாக இந்த வினை பயன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது இந்த பிறவியில நமக்கு தீங்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சிந்திக்கலாம், இப்போ படித்த இளைஞர்கள் கேட்பாங்க, இப்போ பாம்பை கொண்டிருந்தா மட்டும்தான் இந்த குற்றம் ஏற்படுமா, இப்போ மற்ற விலங்குகளை கொண்டா குற்றம் ஏற்படாதா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம சிந்திக்கக்கூடியதாக இருக்கு, ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். இப்போ நாகதோஷம் இருக்குன்றதா, சிவசிவா சிவபெருமானே அந்த தோஷம் இருந்தால் என்னை மன்னித்து விடுப்பா, ஏதோ தெரியும் தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சிட்டேன், இந்த பிறவியில் ஒழுங்காக வாழும்னு நினைக்கிறேன், எங்க எப்படியாவது திருமணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துருப்பா, அதான் பரிகாரம் இல்லைங்களா.
0: இப்ப
1: நாகதோஷம்னு சொல்லி நாம எப்படி இவ்வளவு சொல்றோமே, ஈய கொள்றோம் எறும்ப கொள்றோம் என்னென்னலாம் கொள்றோமே நம்ம கொள்ளும் போது, அப்ப நாகத்துக்கு மட்டும் தனியா ஒரு இது அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கின்றது இல்லையா.
0: அப்ப
1: அதனால அதை பொருட்படுத்தாம எல்லாவற்றையும் இறைவன் திருவருள் மேற்கொள்ளும் அப்படிங்கிற துணி வந்து போச்சுன்னா, என்ன பொருத்தம் பொருந்தி வராவிட்டாலும் இறைவன் பார்த்து கொள்வான் இல்லைங்களா. நாவுக்கரசராக தான் சொல்றார், அடியார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு சொல்லிடுறார்.
0: சரி,
1: அந்த அடிப்படையில் தான் தொல்காப்பியரும் நீங்க பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு போறார். நடைமுறைக்கு போயிடலாமா அடுத்து நம்ம?
0: நிச்சயமா, நடைமுறையில மீதம் உள்ளது சொல்லுங்க ஐயா.
1: இப்ப ஐந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் அஸ்வினி, இப்ப ஆறாவது சொல்றாரு, ரெண்டு பேரும் அன்புள்ளம் கொண்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அன்புங்கிறாரு, ஒருத்தவங்க ரொம்ப அன்பானவங்க, இன்னொருத்தவங்க அன்பே இல்லாத, அன்புனா என்னது அப்படின்னு தெரியாதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவங்க சேர்ந்து வாழ முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்தாது. சில பேருக்கு பத்தல பத்தல பத்தல பத்தல, பக்கத்து வீட்டுல பாத்துட்டு அவங்க பாருங்க எவ்வளவு அன்பா இருக்காங்க இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி, அன்புனா என்னன்னு புரியாதவங்க சில பேர் இருக்காங்க. சிலர் அன்புன்னா என்னன்னா பரிசு வாங்கி கொடுத்தா தான் அன்புன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. பரிசு பரிசு பரிசு பரிசு இல்லைங்களா, பரிசு வாங்கி கொடுப்பது தவறு இல்லை, ஆனால் அதை பரிசு என்பது மட்டும் அன்பு இல்லை, அதற்கு மேலே அன்பா பேசுவது, அன்பா பழகுவது, அன்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டியாமான்னு கேட்கறது இல்லைங்களா, எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு வாய் சோறு அள்ளி வைக்கும் போது நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா எவ்வளோ நல்லா இருக்கும், அதான் அன்புங்கிறார் இல்லைங்களா. நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறோம். அப்ப அன்பை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து நிறைன்னு ஏழாவது பொருத்தம் சொல்றாரு. இந்த நிறைனா என்ன அப்படின்னா, மன அடக்கம் மனக்கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இப்போ பழகும் போதே தெரியும் மனக்கட்டுப்பாடு உள்ள பொண்ணா பையனான்னு தெரியும் இல்லைங்களா. ஒரு கடைத்தெருவு கூட்டிகிட்டு போகிறோம்னா இது தேவையில்லை வேண்டாம் அப்படின்னு பொருத்தமான ஒன்றை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டுமா செயற்பட்டு வராது, பொருத்தமாக சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கின்றதா, ஏற்றுக்கொள்கிறாங்களா, புரிந்துணர்வு இருக்கின்றதா. இதை மன அடக்கத்தில் சொல்கிறாங்க. இன்னும் கூட தாங்கி கொள்கின்றது இருக்கின்றதா, எதையாவது ஒன்றை இப்போ எதிர்பாராத ஒன்று நடந்து போச்சு, அதை அந்த மன வலிமைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்புறம் அதுக்கு மேலே ஒன்றுங்க அஸ்வினி, பழகும் போதே புரிஞ்சிக்கணுமா, ரகசியம் ஏதாவது சொன்னால் வச்சிருக்குதா, இல்லை டிக்டாக்ல இல்லை வாட்ஸ்அப்பில் ஊர் பூரா பரப்பிடுதா அப்படின்னு பையனோ பண்ணோ இல்லைங்களா. அது ரகசியத்தை காக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கின்றதா, அதை தான் நிறைன்றாரு. அடுத்து சொல்றாரு எட்டாவது, அருள்னு சொல்றார். அருள்னா என்னன்னா, இரக்க குணம் இருக்கின்றதா மற்ற உயிர்களிடத்துல, எல்லா உயிர்களிடத்திலையும் இரக்க குணம் இருக்கின்றதா அப்படின்னு நம்ம பழகும் போது பார்க்கலாம் இல்லைங்களா. ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேலை வாங்கினா உங்க அம்மாவுக்கும் ஒரு சேலை வாங்குங்களேன், எங்க அம்மாவுக்கு சேலை வாங்கன்னு மற்றது இல்லை, எங்க அம்மாவுக்கும் வாங்குங்க உங்க அம்மாவுக்கும் வாங்குங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அஸ்வினி.
0: இப்ப
1: தீபாவளிக்கு போனா உங்க அம்மாவுக்கு மட்டும் எடுத்தீங்க எங்க அம்மாவுக்கு எடுக்கல அப்படின்னு அந்த பையனுக்கும் தோணுது தானே.
0: இப்ப
1: பையன் வந்து வழக்கமா அவங்க அம்மாவுக்கு, ஏன்னா அம்மா பையன் வீட்டுல தானே இருப்போம் நம்ம திருமணமாகி, அப்ப அவங்க அம்மாவுக்கு மட்டும் எடுத்தப்ப தீபாவளிக்கு இல்ல பொங்கலுக்கு உங்க அம்மாவுக்கு இந்த ஒரு சேலை எடுத்துக்கன்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்?
0: மகிழ்ச்சியா இருக்கும்.
1: இந்த மாதிரி ஒரு பையனை தேடணுமா இல்லையா, பொருத்தத்தை பாக்கணுமா இல்லையா? அதே போல ரெண்டு தரப்பும் இருக்கணும். அடுத்து சொல்றாரு ரொம்ப முக்கியமானதுங்க அஸ்வினி, அறிவு ஒத்து போகுதான்னு பாக்க சொல்றாரு.
0: சரி,
1: இப்ப அறிவு ஒத்து போகுதுன்னா என்னன்னா, இந்த உலகியல் அறிவு ஏறக்குறைய இருக்கணும். அறவே உலகம் தெரியாத கிணற்று தவளையை போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு சொல்லும், இல்ல நம்ம ஒண்ணு சொல்றோம் அவரு ஒண்ணு சொல்லுவாரு.
0: சரி,
1: ஐயோ ஒண்ணு தெரியாத மக்க போய் கட்டிக்கிட்டு மாரடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க
0: பாத்தீங்களா.
1: அப்ப அதுக்கு உலக அறிவு கொஞ்சமாவது இருக்கணுமா? ஒண்ணு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடு சேலை துணிமணி அந்த பையனும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு அதே மாதிரி சில ஒரு வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. அப்படி இல்லாம உலக அறிவு இருக்க வேண்டும், நற்பண்புகளும் பகுத்தறிவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய ஒத்து இருக்க வேணும் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு ஒன்பதாவதாக சொல்றாரு. அடுத்து இறுதியா நம்ம பார்க்க போறோம். இறுதியா என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையை நடத்துவதற்கு அந்த பையன்கிட்ட பொருள் இருக்கின்றதா அப்படின்னு பொருத்தம் பார்க்கணுமா. பொருத்தம் பார்க்கணும்னா அப்ப பையன்கிட்ட தான் பொருள் இருக்கணும், பெண்ணுகிட்ட இருக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொல்காப்பி ரொம்ப அழகா சொல்றாரு, திருமணம் பண்ணி பெண்கள் வாழ்ந்தாலும் கூட நாளைக்கு அந்த பையனுக்கு ஒன்று ஆகிவிட்டால் இந்த பெண் அவளாக வாழ்வதற்கு அவளால் முடியுமா? அதற்கு என்ன வேணும்? அப்படின்னா என்ன ஒன்று சார்ந்து எடுத்துடக்கூடாது. திருமணம் பண்ணிட்டோம்னா எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு, எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. அப்படின்னு நான் வேலைக்கு போக தேவையில்லை, வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டுட்டு தொலைக்காட்சியில் போடுற நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருப்பேன்னு பார்த்து பொருத்தம் பண்ணிடாதீங்க. நாளைக்கு அந்த பையனுக்கு நல்ல பையனாகவே இருக்கட்டும் இல்லைங்களா, திடீர்னு எதுவும் ஏற்படலாம் இல்லையா? அப்ப எப்படி தனித்து வாழுகின்ற போது அவள் சுயமாக வாழ்வதற்கு அவளுக்கு பொருளாதாரம் வேணுமா இல்லையா, பொருள் ஈட்டல் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? சில வேளையில பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருவாங்க பாருங்க, கணவனோ மனைவியோ விட்டு போயிருவாங்க. இப்ப விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அந்த பெண் தனித்து வாழுகின்ற போது அவளை காப்பாற்றிக் கொள்வதற்கு பொருளாதார அடிப்படையில் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஒரு தொழில் தெரியுமா, ஒரு வேலைக்கு போக முடியுமா, தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியுமா, அந்த பொருத்தெல்லாம் வேணுமா இல்லைங்களா? அதை அந்த பையன் பார்க்கணுமா, பையன் பார்க்கணுமா நாளைக்கு நான் இல்லைன்னா அந்த பெண் அவளாக வாழ முடியுமா? பெண்ணு பார்க்கணுமா, நாளைக்கு திருமணமான பிறகு அவன் பணத்தில் நம்ம காப்பாற்றுவானா இல்லை அவங்க அப்பா பணத்தில் காப்பாற்றுவானா இல்லையா? இன்றைக்கு அதனால தானே பல சிக்கல்கள் இருக்கின்றது. ரொம்ப முதன்மையான பொருத்தம். அதுக்கு தான் முந்தி காலத்தில் என்ன பண்ணாங்க அஸ்வினி, இந்த தாலி கொடின்னு ஒன்று போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தாலி மட்டும் இல்லாமல் கொழா குண்டு காசு அப்படின்னு அதான் இன்சூரன்ஸ் காப்புறுதி.
0: ஓ, அதுதான் காப்புறுதின்றீங்க. சரி,
1: அதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 10-15 pounds மேலே இருக்கும். நாளைக்கு பையனுக்கே ஏதாவது ஒன்று ஆகிட்டாலும் அதை வச்சு பொழைச்சிக்கும். அது இன்றைக்கு இப்போ கேட்குறாங்க, திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்க்கில் எவ்வளோ வச்சுருக்கீங்க, கையிருப்பு எவ்வளவு இருக்கு, ஒண்ணும் இல்லாம நம்ம திருமணம் பண்றோமா அப்படிங்கிற பொருத்தமும் பார்க்கணும்ன்றார். அதைத்தான் சொல்றாரு செல்வம்ன்றார். இப்ப இவ்வளவும் நம்ம பொருத்தத்துல பாக்கிறோம். முதல்ல பார்த்த சோதிடத்துல நம்ம பார்த்தம் வந்து இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு கணிப்போம். தொல்காப்பியர் வந்து நடைமுறையில சொல்றாரு, பழகும் போது பாருங்க
0: பாருங்க
1: பார்த்து வைக்கின்ற திருமணம் மறந்தா கூட உடனே கண்ணை கட்டி காட்டில் விழுந்த மாதிரி குளத்தில் குதிக்கிற மாதிரி துப்பகடின்னு குச்சிடாதீங்க, பழகி பாருங்க. பார்க்கறதுல ஒன்றும் தவறு இல்லைங்க, காலம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம அவசரப்பட்டு பிற்காலத்தில் வருந்துவதை காட்டிலும் காலம் எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்து வைக்கிற திருமணமாக இருந்தால் கூட கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணி பொருந்தி வருதான்னு பாருங்க. அந்த பெண்ணுக்கு அந்த பொருத்தத்தை பார்க்கக்கூடிய அளவு பகுத்தறிவு இல்லை என்றாலும் கூட அந்த பெற்றோர்களாவது இதெல்லாம் பார்க்கணுமா? என்னமா அந்த பையன் ஒண்ணுமே கையில ஒத்த காசு இல்லாம இருக்காமா, ஒரு வீடு வாசல் கூட வாங்காம இருக்காமா, இல்ல வாங்குற ஆற்றல் உடையவனாக இருக்கிறானா, நல்ல தொழில் பார்க்கிறானா, அறிவாளியா இருக்காமா பையன்? பொண்ணு அப்படி இருக்கு, நம்ம பையன் கூட கொஞ்சம் மக்கா இருக்கிறான், அதுக்கிட்ட திருமணம் பண்ணி கொடுத்தா அது காப்பாத்திரும் அவனை அப்படின்னாவது வரணும் இல்லையா? அப்ப இதெல்லாம் பார்க்க வேண்டியதுதான் பொருத்தம்ங்கிறார். நம்ம என்ன பொருத்தம் பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த சோதிடத்தை பார்க்கலாம், அது தப்பு இல்லை, அதற்கு கூடுதலா இதையும் பார்த்து கொண்டா எவ்வளவு நல்லது. இது நடைமுறை இல்லையா, அதை தான் தொல்காப்பியர் சொல்றார். அப்போ முதல்ல கூட ஒருத்தர் கேட்டார் இல்லைங்களா, காதல் பண்ணும்போது முன்கூட்டி திருமணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தேன்னா, அது காதலாக இருந்தாலும் சரி, பார்த்து வைக்கின்ற திருமணமாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் கூர்ந்து பார்த்தால்தான் இன்றைக்கு நம்ம தமிழர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா மனவிலக்கு ரொம்ப கூடுதலாக இருக்கின்றது. எல்லோரும் வழக்கறிஞர்கள்லாம் இன்றைக்கு இந்த துணுக்காடின்னு சொல்லக்கூடிய டிக்டாக் காணொலியெலாம் நிறைய போடுறாங்க. என்னென்னவோ காரணத்துக்காக மனவிலக்குகள் ஏற்படுது, அதுவும் நம்மவர்கள் மத்தியில் அதிகமாக ஏற்படுது அப்படின்றாங்க.
0: அதாவது டிவோர்ஸ் வாங்கி பிரிகிறாங்க.
1: ஆமாம். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைத்து கொண்டால் இந்த மனவிலக்குன்னா பல சிக்கல் இருக்கும். குழந்தைகள் அவங்க இப்படிலாம் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்காமல் இருந்து நம்ம கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாம் இல்லையா?
0: நிச்சயமா.
1: அப்போ அந்த பொருத்தம்ங்கிறதுல பொருந்தி வாழ்கின்ற வாழ்க்கை சிந்தித்து திருமணம் செய்து கொண்டால் அது வாழ்க்கை சிறப்பாக அமையும்ங்கிறது தான் நம்முடைய கருத்து.
0: தனித்தும் பார்க்கலாம், நடைமுறையிலும் பார்க்கலாம், ஆனா ஒரு பொருத்தம், மன பொருத்தம், வாழ்க்கை பொருத்தம் இதெல்லாம் இருக்கான்னு பாக்குறது முக்கியம் தான். சரிங்க ஐயா, இன்றைக்கு வந்து எங்களோட நிறைய தகவல் பகிர்ந்திருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நிறைவா நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நிறைவா நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த வழக்கமா நம்ம செய்த தவறையே பிள்ளைகளும் செய்துவிட விட்டு விடக்கூடாது. நம்ம வழக்கமாக என்ன சொல்லணும், அந்த காலத்தில் புரியல, தெரியல, ஏதோ பருவ கோளாறு, வயசு கோளாறு, சரின்னுட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அதை நாம் இனி சொல்லாமல், அதை செய்யாமல் ஒன்று இந்த இளைஞர்களே அதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த பொருத்தத்தில் இதெல்லாம் சிந்திக்கணும் ஒன்று. அப்படி இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பெற்றோர்கள் இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் உதவி செய்யணும். இப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து செய்தா பெற்றோர்களும் அந்த இணையர்களும் சிந்திப்பார்களேயானால் கண்டிப்பாக நம்முடைய எதிர்காலம் எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருளால் சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஜோஹரின் 16 சட்டமன்ற தேர்தலில் இந்திய சமூகத்தினர் தேசிய முன்னணி வேட்பாளருக்கு ஆதரவை வழங்குவார்கள் என தாம் பெரிதும் நம்புவதாக மாயிகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மாயிகா கூட்டரசு அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள அணுக்கமான ஒத்துழைப்பு இந்திய சமூகத்தை உட்படுத்திய பல்வேறு விவகாரங்களுக்கு தீர்வு காண உதவியுள்ளதை கருத்தில் கொண்டு தாம் அந்நம்பிக்கையை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். அந்நிய நாட்டவரை வேலைக்கு அமர்த்துவதில் முறைகேடு புரிந்ததாக நம்பப்படும் 5 நிறுவன கணக்குகளையும் 9 தனிநபர் கணக்குகளையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM முடக்கியுள்ளது. இதன் மொத்த மதிப்பு 1.1 மில்லியன் ரிங்கிட் ஆகும். செயலாக்க அதிகாரி, பொதுச் சேவைத்துறை அதிகாரி, பொதுமக்கள், அந்நிய நாட்டவர் என 33 பேரிடம் நடத்திய விசாரணையின் முடிவில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் SPRMன் உளவு பிரிவு மேற்கொண்ட அதிரடி சோதனைகளின் வாயிலாக 1.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான சொத்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஸ்லாங்கூர் பந்திங் இடைநிலைப் பள்ளியில் மாணவியை கத்தியால் குத்தி காயம் விளைவித்த 10 வயது பெண் பேரா தஞ்சோங் ரம்புத்தானில் உள்ள மனநல மருத்துவமனையில் மனநல மதிப்பீடும் சிகிச்சையும் பெற வேண்டும் என கொலலங்காட் தெலோடத்தோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜூலை 6 சம்பவத்தில் கத்தியால் குத்தப்பட்ட அந்த 3 படிவ மாணவி கடுமையான காயங்களுக்கு இலக்கானார். ஜெர்மனியில் கடந்த மாதத்தில் பதிவான அதீத வெப்பத்தினால் 1000 உயிரிழந்த நிலையில் விரைவில் அது 3 வெப்ப அலையை எதிர்கொள்ள உள்ளது. தென்மேற்கு பகுதிகள் புதிய வெப்ப அலையின் தாக்கத்தை மிக கடுமையாக எதிர்கொள்ளும் எனவும் வரும் திங்கட்கிழமை வெப்பநிலை 37 செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வுத்துறை அதிகாரி கிறிஸ்டியன் ஹெரோல் தெரிவித்தார். ஜூன் மாத இறுதியில் வெப்பம் தொடர்பாக 5100 பேர் உயிரிழந்தனர். இவ்வாரம் ஈரானும் அமெரிக்காவும் மீண்டும் மோதலை தொடங்கியுள்ள நிலையில் தனது உள்கட்டமைப்பு மீதான எந்தவொரு தாக்குதலுக்கும் தெஹ்ரான் பதிலடி கொடுக்கும் என்று அதன் உயர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் முகமது பெக சுல்கால் சூளுரைத்துள்ளார். கடந்த மாதம் 17 தெஹ்ரானும் வாஷிங்டனும் புரிந்துணர்வு உடன்பாட்டில் கையெழுத்திட்ட பிறகு நிகழ்ந்த மோசமான சண்டையாக இது வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் திருத்தினாம இணைந்திருக்கிறோம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க சொன்னது போல ஓ இவ்வார பிரமுகர் யார் பேச போறாங்க, டிஎஸ்பி குணா அவர்கள் பேச போறாங்க. அவருடைய வாழ்க்கை பயணத்தில், அவருடைய பணியின் பயணத்தில் என்னென்ன அனுபவங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா பகிர்ந்து கொள்ள போறாங்க. தொடர்ந்து இணைந்திருந்த அவருடைய பாடல் பிடிச்ச பாடல்களையும் அவருடைய நிகழ்ச்சியும் கேட்க மறந்துடாதீங்க. இப்போ அங்க நிகழ்ச்சியில் தொடக்க பாடலை கேட்டு வரலாம். வானம்பாடி திரைப்படத்திலிருந்து

0: உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம்ல?
1: சொல்லு.
2: தாதி தூது தீது சத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது.
3: என்னது?
2: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோது.
1: என்னப்பது கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
1: அடி

0: இன்றைய மலரும் நினைவுகளில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல்களை கேட்க போறோம். அந்த வகையில் இன்றைக்கு டெஸ்பி குணா அவர்களோடு நாம பேச போறோம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும் அஸ்வினி, நலமா இருக்கின்றேன்.
0: சரிங்க ஐயா, நலமா இருக்கும். இப்ப இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பொதுவாவே உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய பின்புலன் இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றதுதான் முக்கியமா பேசுவோம் ஐயா. அப்போ இன்றைக்கு உங்களுடைய முழு பெயர் என்னன்னா, டிஎஸ்பி குணா அப்படின்றது நீங்க பணியில் இருக்கும் போது அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு பெயர். நீங்க வாழ்ந்த இடம் இதை பற்றி எல்லாம் தொடக்கமா எங்களோடு பகிர்ந்து கொள்றீங்களா?
1: வணக்கம் அஸ்வினி, நான் வந்து இந்த நேர்முக கணலையா என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை பெருமாளுக்கு முனி, வளர்த்த எனது மாமா தாய் மரப்பன் பாப்பாய் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது அவர்கள் இப்போ உலகில் இல்லை. நான் பிறந்தது ஈப்போ மாநிலத்தில் 1963 29 செப்டம்பர். என்னோட மூன்று தம்பிகள், ஒரு தங்கை. நான் 1 வயதிலிருந்து 5 வயது வரைக்கும் தொன்றாம்பட்டு ஒரத்தநாடு தமிழ்நாடு, தஞ்சாவூர் தமிழ்நாடு, என் அத்தை மாமனால் வளர்க்கப்பட்டேன். 6 வயதில் மலேசியாவுக்கு திரும்பி என் தாய் தந்தையாரால் அழைத்து வரப்பட்டேன். அதன் பிறகு எனது முழு வாழ்க்கையும் இங்கே மலேசிய இப்போ பேராக்கில் தான் தொடங்கியது. இது எனது வாழ்க்கை பணியின் முதல் அடி.
0: முதல் அடி அப்படின்னு சொல்லும் போது எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க, எந்த ஒரு சூழல்ல, எந்த ஒரு இயல்புல இருந்தீங்க, அந்த மாதிரியான நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும்?
1: ஓகே, 6 வயதில் மலேசியாவுக்கு அழைத்து வரப்பட்ட பொழுது 7வது வயதில் நான் முதலாம் ஆண்டு தமிழ் பள்ளியை தொடங்கினேன். அது வந்து கோப்பிங் தமிழ் பள்ளி. 7 வயதிலிருந்து 8 வயது 2ம் வகுப்பு வரை தான் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனது 9வது வயதில் என் தந்தை வந்து ஒரு இந்திய பிரஜா உரிமை பெற்றவர். அவர் மலேசியாவுக்கு வந்த பொழுது அவரிடம் மலேசிய பிரஜா உரிமை இல்லாததால் அவருக்கு வந்து சிவப்பு அடையாள கார்டு கொடுக்கப்பட்டது. அவ்வமயம் என் தந்தை வந்து கிண்டாட்டின் மைன்ஸ் என்று சொல்லக்கூடிய கோப்பிங் அருகாமையில் உள்ள ஒரு ஈய சுரங்கத்தை வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். இந்த சிவப்பு அடையாள அட்டையின் காரணமாக அவர் வேலையை நீக்கம் செய்யப்பட்டு கொஞ்சம் தடுமாற்றமான சூழ்நிலை குடும்பம் போய் கொண்டிருந்தது. அவ்வமயம் எனது 9வது வயதில் செங்காடு எஸ்டே சிம்பாங்குலாய் என்ற எனது பாட்டி, அதாவது தாய் வழி வந்த பாட்டியின் வீட்டில் ஒரு வருடம் அங்கே அனுப்பப்பட்டு அங்கே செங்காடு தமிழ் பள்ளியில் படிக்கப்பட்டேன். பிறகு என் தந்தை ஈப்போக்கு வந்தது பிறகு அவர் ரொட்டி வியாபாரம் ஆரம்பித்து அந்த தொழில் செய்து கொண்டிருந்த பொழுது மீண்டும் நாங்கள் ஈப்போக்கு அழைக்கப்பட்டு எனது 10, 12 அதாவது 4வது வகுப்பிலிருந்து 6வது வகுப்பு வரும் செட்டியார் தமிழ் பள்ளிகளில் படித்து முடித்தேன். அதாவது தமிழ் பள்ளியே 3 பள்ளிக்கூடங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன, பார்த்துக்
0: கொள்ளுங்களேன்.
1: நிறைய நண்பர்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஒரு மீண்டும் ஒன்று கொள்ளும் நிகழ்வு நடந்தால் நான் மூன்றுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனடுத்து எனது 13வது வயதில் புகுமுக வகுப்பு, ரிமோப் என்று சொல்வார்கள் இல்லையா, அதுல இருந்து எஸ்பிஎம் சொல்றாங்கல்ல, அது வரைக்கும் நான் வந்து ஸ்கூலா முருங்காக்க பங்க் சுங்காய் படிப்புட்டோம் என்ற பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்தேன். இதுதான் நான் வந்து பள்ளி படிப்பு ஆரம்பித்து

0: பொம்பை வரைக்கும் தான் படித்திருந்தேன். இது நான் வந்து காவல்துறையில் சேருவதற்கு முன்னா நான் படித்தது.
1: சரிங்க ஐயா, அப்ப காவல்துறைக்கு போனதெல்லாம் ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். இன்றைக்கு நிகழ்ச்சியில உங்க வாழ்க்கை பயணத்துல ஏதாவது ஒரு பாடல் நீங்க நிறைய சவால்களை கடந்து வந்திருக்கீங்க அப்படின்றது நீங்க சொல்றத வைத்தே தெரியுதுங்க ஐயா. அப்ப அந்த வகையில எந்த ஒரு பாடல் வந்து உங்களுக்கு எப்போதுமே புத்துணர்ச்சி கொடுக்கும், மனசு ஒரு மாதிரி இருந்தா இந்த பாடல் தாமா கேட்பேன் அப்படின்னு சொல்லி எந்த பாடலை சொல்வீங்க?
0: எனக்கு மிகவும் பிடித்த பாடல் வந்து அச்சம் என்பது மடமே ஏதா என்பது என் தந்தையார் அடிக்கடி பாடிக்கொண்டே இருப்பார் இந்த பாடலை. இது வந்து என் தந்தையார் இறந்த பொழுது கூட சொல்லலாம் இல்லையா, இறந்த பொழுது கூட வந்து அவர்கள் அதாவது நமது சாங்கிய முறைப்படி அனைத்து காரியங்கள் முடிந்த பிறகு கூட என் தந்தையார எரியூட்டும் பொழுது வந்து அவருக்காக இந்த பாடல் நாங்கள் வெளியிட்டுட்டோம் அவர் கண்டு போ. இது வந்து மனதில் பதிந்து எனக்கு எப்போதும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய பாடலாக அமையும். நான் முதலில் இந்த பாடலை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் விருப்பப்பட்ட
1: நிச்சயமா

0: இன்றைய மலரும் நினைவுகளில் ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல்களை நாம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு பாத்தீங்கன்னா டிஎஸ்பி குணா அவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, நீங்க தொடக்க காலகட்டத்துல எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இதையெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. இப்போ காவல்துறை பக்கமா எப்படி உங்க நாட்டம் வந்தது, அந்த வாய்ப்பு உங்களை தானாக தேடி வந்ததா, இல்ல நீங்களே வந்து பதிவு செஞ்சீங்களா, எப்படி இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்ததுங்க ஐயா?
1: காவல்துறை என்பது எனக்கு ஒரு நான் நினைத்து பார்க்கவில்லை காவல்துறையில் நான் செய்து வந்து ஒரு ஆசிரியராக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் தாயினுக்கும் இருந்தது. இருந்தாலும் வந்து அவ்வமையும் வந்து நான் எனக்கு 16 வயது இருக்கும் பொழுது நான் அதாவது இல்லையா அந்த டைம்ல வந்து நான் பார்ப்பந்து விளையாட்டில் தீவிரமாக இருந்தேன். குடும்பத்துக்கு தெரியாது, பள்ளிக்கூடம் முடிஞ்ச பொழுது டியூஷன்
0: ஏன்னா அந்த காலகட்டத்துல விளையாட்டுல இருந்தாங்க அப்படின்னாலே எங்க படிப்புல கவனம் இல்லாம போயிட போகுதுன்ற ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா?
1: படிப்பாங்க, சரியா வராது அடிப்பாரு. அப்பொழுது நான் சைனீஸ் ரெக்ரியேஷன் கிளப், அதாவது TCRC என்று சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் கிளப்பில் வந்து என்னை ஒரு கோல் காவலராக எடுத்து இருந்தார்கள். எனக்கு புத்து என்ன சொல்வது, எனக்கு வந்து ஆர்வம் மூட்டியவர் வந்து ஆவ் கிம் யோங் என்ற மலேசியன், அந்த சமயம் வந்து மலேசியன் நேஷனல் டீமோட டிஃபெண்டர் அவர். அவர் வந்து என்ன எடுத்து அந்த கோல் காவலராக போட்டார். நான் சிறப்பாக விளையாடுவதை பார்த்து உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது, அதனால வந்து நீ நல்ல லெவல்ல வருவ அப்படின்னு சொல்லி இருந்தார். அந்த சமயத்துல வந்து எனக்கு பணப்பற்றாக்குறை, குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் சரியா வரல. நாங்க வந்து காவல்துறையில வந்து ஆள் எடுக்கிறாங்க, டைரக்டா நமது சான்றிதழ்களை கொண்டு போய் காட்டினால் அவர்கள் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது சொல்லி இருந்தார். நானும் அதையும் அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு இப்போ IPK இபோபியாபாத் போலீஸ் வந்து ஜெனிப்போ சொல்றாங்க இல்லையா, அங்க வந்து நான் நேர்முக கண்ணுக்கு போயிருந்தேன். அந்த சமயம் அப்படிதான் ஒரு கார் 10 விளையாட்டு முடித்து விட்டு நான் போகிறேன், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று 10 மணிக்கு வர வேண்டும் சொல்லிவிட்டார்கள். எனக்கு மாற்று துணி எதுவுமே இல்லை, எடுத்திருந்த அதே துணியை கொண்டு காலில் சரியான சப்பாத்து கூட இல்லை, சாதாரண 2 வெள்ளி செருப்பு சொல்லுவாங்க இல்லையா, ஜப்பான் செருப்பு என்று அந்த காலத்தில் சொல்லுவார்கள், அதை போட்டுக்கொண்டு நான் வந்து இது நேர்முக கண்ணுக்கு போய்விட்டேன். அங்கே போனதும் எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தார்கள், சரி வந்து விட்டான் ஒருத்தன் என்று என்னை அழைத்தார்கள். உள்ளே நுழைந்ததும் அந்த நேர்முக காணல் உள்ளே போனது ஒரு புது விதமான அனுபவம் எனக்கு. அங்கே 3 அதிகாரிகள் அமர்ந்திருந்தார்கள். என் முன்னால் எனக்கு நேராக ஒரு மலைக்கர் அதிகாரி, அந்த வலது புறம் ஒரு சீக்கிர அதிகாரி, அது பக்கம் அது அவர் அருகாக இன்னொரு மலைக்கர் அதிகாரி. நான் உள்ளே நுழைந்ததும் சீக்கிர அதிகாரிக்கு என்னை பார்த்ததும் அவருக்கு புரியவில்லை. உடனே அந்த மலாய்க்கார அதிகாரி சொல்கிறார், இவன் ஒழுக்க குறைவா இருக்கும் பொழுது இருக்கிறது, சாதாரண சிலிப்பரை போட்டுக் கொண்டு வந்திருக்கான், தெரியும் அவனுக்கு இந்த இன்று நேர்முகத்தான அழைத்திருக்கிறோம் என்று சரியா வராது என்று சொல்ல. ஆனால் அந்த மலாய்க்கார அதிகாரி என்ன நினைத்தவரும் தெரியவில்லை, என்னை கூர்ந்து ஒரு 5 நிமிடம் கவனித்து விட்டு உட்கார் என்று சொன்னார். உட்கார் என்று சொன்னது எனக்கு ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் எனக்கு பொருட்படுத்தவே இல்லை, ஏதோ விளையாட்டுத்தனமா வந்து விட்டோம், கிடைத்தால் கிடைக்கிறது இல்லாட்டி இல்லை என்ற எண்ணத்தோடுதான் வந்து நண்பர்கள் அழைத்தார் என்று. அப்பொழுது வந்து என்னை கேட்டார் வந்து நீ காவல்துறைக்கு வந்த காரணம் என்ன என்று கேட்டார். நான் சொன்னேன் என் குடும்ப சூழ்நிலை, நான் வீட்டு முதற்கில் எனக்கு பின்னாடி 4 பேர் இருக்கின்றார்கள், என் தந்தை சாதாரண வியாபாரி, பண பற்றாக்குறை, இப்பொழுதுதான் வந்து எனது ஃபார்ம் 5 முடித்து விட்டு அதோட ரிசல்ட் காத்து கொண்டு இருக்கின்றேன், அது மார்ச் மாதம் தான் வரும் அப்படின்னு சொன்னவர்கிட்ட. அப்படியா, அப்ப வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமான்னு கேட்டாரு. ஆமா சொல்ல முடியும், எங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் பள்ளிக்கூடம் படித்துக் கொண்டே நான் வந்து என் தந்தைக்கு ஐஸ் வியாபாரம் செய்து கொண்டு கொண்டிருந்தேன். பள்ளிக்கூடம் முடிந்தபோது நான் அந்த கடைக்கு போய் அந்த வண்டி கொடுத்தார்கள் என்றால் ஒரு நாளைக்கு 50 காசு நாங்க கொடுக்க வேண்டும் வாடகையாக. நாங்கள் வியாபாரம் முடித்து வந்ததுக்கு அப்புறம் கணக்கு வழக்கு பார்த்து விட்டு எங்களுக்கு அன்றைய லாபத்தை கொடுப்பேன், என் தந்தையிடம் கொடுத்து விடுவேன், அவருக்கு பெரிய உதவியாக இருக்கும். சோ இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நான் ஒவ்வொரு முறையும் போகும்போது வாரத்தில் 5 முறை என்ன போனால் 3 முறை என்னை வழிபறி பண்ணி பணத்தை பிடிங்கி விடுவார்கள், அதாவது போதை பித்தர்கள் என்று நினைக்கின்றேன், அவையும் தெரியவில்லை, 18 தானே, கட்டி கத்தியை காட்டி பணத்தை பிடிங்கி விடுவார்கள், அன்று ஒன்றுமில்லை என்று மீண்டும் வருவேன். அன்றைக்கு நஷ்டத்தையும் நான் கட்டியாக வேண்டும் அல்லவா, அதனால சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் போய் உழைத்து அதை வந்து 2 பங்காக கட்ட வேண்டும். இப்படி அந்த வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. இதை வீட்டில் சொல்லவில்லை, ஆனா மனதில் ஒரு வெறி, நான் எப்படியாவது ஒரு நான் மட்டும் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தால் இதெல்லாம் ஒழிக்கலாமே என்று அப்படின்னு மனதுக்குள்ள எனக்கு ஒரு வெறி வந்தது. உண்மையிலேயே நடந்தது. அப்போ நான் இதை அவர்கிட்ட ஒரு ஆக்ரோஷமாக பேச நான் ஒரு நேர்காணல் நின்று மறந்து விட்டேன். என்னை அறியாமல் நான் சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் என்ன சொன்னார்ன்றா போதும் சொல்லிவிட்டு நீ அடுத்த அறைக்கு போகலாம் என்று அந்த நேர்காணல் நமக்கு சரியாக சிறப்பாக செய்யவில்லை என்றால் உடனே திருப்பி அனுப்பி விடுவார்கள். பக்கத்து அறைக்கு போனதுக்கு போத போனதுக்குதான் எனக்கு தெரிந்தது அவர்கள் உயரம், எனது அளவு இதெல்லாம் சரியாக இருக்கின்ற கவனித்து விட்டு என்னை போன் மூலியமாக வந்து அந்த அதிகாரி வந்து நீ தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டா என்று சொல்லிவிட்டார். இதில் பெரிய விஷயம் என்னவென்றால் சாதாரண ஒரு ஜப்பான் சிற்பர் போட்டு போன எனக்கு இந்த வேலை கிடைக்கிறது என்றால் இது இறைவனோட நாட்டையுமே தவிர வேற எதுவுமே நிச்சயம் இல்லை என்று அந்த இடத்தை நான் உணர்ந்திருக்கும் போது அது பிறகுதான் மிகவும் நான் ஆன்மீகத்தில் அதிக என் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தேன். எனக்கு காவல்துறை நுழைந்தது. அதன் பிறகு 1900 கொஞ்சம் நீளமா இருக்கு, சொல்லலாமா?
0: சரி, அப்போ இதனை தொடர்ந்து ஒரு பாடலை கேட்ட பிறகு நம்ம வந்து பேசலாங்க ஐயா. நிச்சயமா நீளமா இருக்கிற கதையை நாங்களும் கேட்கறோம், அவளோடு காத்திருக்கோம். அடுத்ததாக எந்த பாடலை நிகழ்ச்சியில கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: அடுத்த பாடலும் அதுவும் ஒரு தத்துவ பாடலாக நான் விரும்புகின்றேன். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று வரக்கூடிய வேட்டைக்காரன் படத்தில் உள்ள பாடல்.
0: நிச்சயமாக பாடலை நாம கேட்டு வரலாம்.

0: இன்றைக்கு ஒரு பிரமுகரின் தேர்வு பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரிங்க ஐயா, நீங்க வந்து சொல்லி இருந்தீங்க பாடலுக்கு முன்னதாகவே எனக்கு ஒரு கதை இருக்கு, அது நீளமா இருக்கும், பரவாயில்லையான்னு இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம் அது?
1: இந்த கதை என்பது எனது காவல்துறை அனுபவங்களை பற்றி தான் கூற விரும்புகிறேன்.
0: சரி,
1: 1981 ஜனவரி 31 நான் பயிற்சி கழிக்கப்பட்டேன். அதாவது புலாப்பா என்று சொல்வார்கள், ஊசாலத்திகான் போலீஸ் ஜெம்பூர் நகர் ஸ்பீலான் பஹாவ் ஏரியாவில் உள்ளது.
0: சரி,
1: அங்கு ஆறு மாத கால பயிற்சி காய்த்து செல்லப்பட்ட நாங்கள் 4 மாதத்திலேயே முடித்து விட்டோம். பயிற்சி முகாமின் சிறப்பு என்னவென்றால், அது முன்னாள் இந்தியர் கரும்பு ஆலை, அதை வந்து மாற்றி பயிற்சி கூடமாக்கி விட்டார்கள். அங்கு அந்த இடத்தில் வந்து நிறைய கரும்புகள் பார்க்கலாம். நாங்கள் பயிற்சி முடிந்தவுடன் சரியான உணவு கிடைக்காத காரணத்தினால் அந்த கரும்புகளை உடைத்து சாப்பிட்டு ரொம்ப சிறப்பான ஒரு அனுபவம் அங்கு. அதேபோது இன்றும் ஒரு சோதனை போல இங்க பலரை வந்து அவர்கள் இங்க நமது கஸ்ட் மலேசியா இந்த ஏரியால டிரான்ஸ்பர் கொடுத்திருந்தாங்க. எங்களுக்கு வந்து என்னை மாற்றி சரவாக் அனுப்பி விட்டார்கள். 1982 சரவாக்கு நாங்கள் கால் எடுத்து வைத்தவுடன் அங்குள்ள மக்கள் எல்லாம் எங்களை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்துவிட்டார்கள். காரணம், நாங்கள் தான் 2வது இந்தியன் குரூப் அங்க, தமிழர்கள். ஆமா, தமிழர்கள் பார்த்தோம். அவங்க அவ்வளவு பெரிய ஆளாக இருந்தா, பெரியவராக இருந்தாலும் சரி, நமது வயது குறைந்தவராக இருந்தாலும் நம்மளை தம்பி என்று தான் நினைப்பார்கள். தம்பி என்றால் ஒரு தமிழன் என்று அர்த்தம் அங்கே. அங்கு வந்து நான் ஒரு 10 வருடம் வேலை செய்தேன் சரவாக்கில். சிபு சரவாக் அண்ட் கூச்சிங் சரவாக், இந்த ரெண்டு இடத்துக்கு நான் வேலை செய்து வந்தேன். அதன் பிறகு 1992 நான் கோலாலம்பூருக்கு மாற்றப்பட்டு ஜாலமந்தா டிராபிக் அங்கு ஒரு 4 வருடம் வேலை செய்தேன். அதன் பிறகு எனக்கு இன்ஸ்பெக்டர் பதவியேற்றப்பட்டு சார்ஜன் கிடைச்சது 1995. மீண்டும் 97 இன்ஸ்பெக்டர் பதவி கிடைத்து நான் 6 மாத ட்ரைனிங் கழித்து கோலாலம்பூர் போதைப் பொருள் ஒழிப்பு இலாக்கா சொத்து பறிமுதல் பகிர் பொருள்தான் ஆர்த்தா என்று கூறுவார்கள், அந்த இலாக்காவில் நான் சேர்க்கப்பட்டேன். இது இன்னொரு ஒரு கனவு நனவாகிய மாதிரி இருந்தது. என்னிடம் ஒழிப்பறி பண்ணியவர்களும் போதைப் பொருள் போதைப்பித்தர்கள் மீண்டும் இங்கே கொண்டு சேர்த்திருக்காங்கன்னா அது இரவு நாட்டமாக நினைத்தேன். இரவு நமக்கு குடியிருந்து வழிகாட்டுகிறான் என்று. அதுல நான் ஒரு 1997 to 2006 வரைக்கும் நான் அந்த இலாக்காவில் இருந்தேன். மிக சிறப்பாக வேலை செய்தேன், மிகவும் சிறப்பாக வேலை செய்தேன் நான். அதாவது இஷ்டப்பட்டு வேலை செய்தேன், கஷ்டப்பட்டு வேலை செய்யவில்லை. இதனால வந்து நிறைய அங்கீகரிக்கப்பட்டேன். அது பின்னால் நான் கூறுகின்றேன். அதன் பிறகு மீண்டும் ஒரு வருடம் என்னை, அதாவது எனக்கு பதவி பிரமாணம், அதாவது இன்ஸ்பெக்டர்ல இருந்து சீஃப் இன்ஸ்பெக்டர் சொல்வார்கள், அந்த ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஸ்லாங்கூருக்கு மாத்தி விட்டாங்க. 1 வருஷம் அங்க இருந்தேன் நான். அதன் பிறகு நான் ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு படை இருக்கு இல்லையா, பாதுகாப்பு படை, பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அமைதி காக்கும் படை, ஐக்கிய நாட்டு அமைதி காக்கும் படையில வந்து நான் 2 வருடம் வந்து ஈஸ்ட் திமோர், அதாவது இந்தோனேஷியா பக்கத்தில் உள்ள ஈஸ்ட் திமோர் என்ற நாட்டுக்கு அனுப்பப்பட்டு அங்கும் என்னை போதைப் பொருளாக்க தான் சேர்த்தார்கள். அங்கு 2 வருடம் முடிந்து மீண்டும் நான் கோலாலம்பூருக்கு அனுப்பப்பட்டு போலீஸ் தலைமையகம் முக்கியமான ஒரு 2 வருடம். அதன் பிறகு இன்னொரு 2 வருடம் எனக்கு வந்து போலீஸ் பயிற்று பயிற்சி மையம் இருக்கு கோலாலம்பூர்ல, அங்க வந்து படிக்கிறதுக்கு 2 வருஷம் அனுப்பியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு 2013 இருந்து 2017 வரைக்கும் நான் புத்ராஜாயாவில் ஏஎஸ்பி, அதாவது போதைப் பொருள் இலாக்கின் தலைவர் பதவி பொறுப்பில் அங்கிருந்து நான் ஒரு 5 வருடம் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தேன். அவ்வளவையும் வந்து இதுல ஒரு சிறப்பு நான் நல்லா சொல்ல வேண்டும் என்றால், அங்கே அலஞ்ச ஒழிப்பு அதிகாரி என்னை அழைத்தார்கள். அழைத்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார்கள், இந்த 5 வருடம் வந்து போதைப் பொருளை பற்றி, போதைப் பொருள் இலாக்காவில் உள்ள போலீஸ் அதிகாரிகளை பற்றி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே வரல, நீ என்ன பண்ண கேட்டார் என்ன. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தலை சரியாக இருந்தால் வாழ் சரியாக இருக்கும் என்று. அது நம்மளா எதுவும் சொன்னா இங்கிலீஷ் சொன்னா அவங்க கொஞ்சம் சிரிச்சிட்டாங்க. சிரிச்சிட்டு அதோட அவங்க இது இதுக்கு ஒண்ணு அங்கீகாரம் பண்ணாங்க. என்னங்கன்னா, எனக்கு ஒரு வீடு ஒண்ணு கொடுத்தாங்க அங்க, எனக்கு சொந்தமா வாங்கிக்க சொல்லி, அந்த டிடி வாணியம் என்று சொல்வார்கள் இல்லையா, அங்கே வந்து புத்ராஜாயில் தமிழர்கள் இந்தியர்கள் கிடைக்கிறது ரொம்ப அதிக குறைவு. அதில் எனக்கு அந்த ஒரு வீடை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். 2017 புத்ராஜாய முடிந்தவுடன் 2019 வரைக்கும் நான் வந்து மீண்டும் ஐக்கிய நாட்டு சபை பாதுகாப்பு பிரிவில் சவுத் சூடான், தென் சூடானுக்கு நான் அனுப்பப்பட்டேன். அங்கே வந்து நான் தென் சூடான் இமிகிரேஷன், அதாவது இமிகிரேஷன் அதிகாரியாக அவர்களோடு நான் சேர்க்கப்பட்டேன். முதல் மலேசியனாக இந்த பெரிய பொறுப்பு கொடுத்திருந்தார்கள். அது நான் சிறப்பாக வேலை செய்து விட்டு 2 வருஷம் முடித்து வந்தேன். இந்த அனுபவத்தில் நான் ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் சுற்றி பார்த்து விட்டு வந்து விட்டேன். ஒரு நல்ல பயங்கரமான அனுபவம் கிடைச்சது ஒவ்வொரு நாட்டும் போயிட்டு வந்ததுல. அதன் பிறகு 2019 கோவிட் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் மீண்டும் இப்போவுக்கு அனுப்பப்பட்டேன். இப்போவில் 5 வருடம் அங்கே எனது இறுதி வரை நான் பென்ஷன் ஆகிற வரைக்கும் நான் அங்கே எனது தொழிலை முடித்து விட்டு நான் இப்போ கோலாலம்பூர் இந்த 2 இடம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இதுதான் எனது வாழ்க்கை பண்ண முடியும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா உங்களுடைய அந்த பயணமே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த திரைப்படங்கள்ல பார்க்கிற காவல்துறை அதிகாரி மாதிரி உங்களை எங்களால யூகித்து பார்க்க முடியுது. அடுத்ததாக எந்த பாடலை வந்து நம்ம கேட்கலாம்னு நினைக்கிறீங்க ஐயா?
1: அடுத்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற ஒரு பாடல், அதில் வந்து நான் எனது மனைவி ராதிகாவுக்காக நான் சமர்ப்பிக்கின்றேன்.
0: அட்டா, ஏன் குறிப்பிட்டு அவங்களுக்காக அந்த ஒரு பாடல்?
1: அவங்கள்ட்ட நிறைய நான் பேசணும், அவங்க பேசுவாங்க இல்லையா, வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சில விஷயங்கள் பேசுறது இல்ல. அதனால வந்து இந்த பாடல் அவங்களுக்கு அவர்களுக்கு
0: நிச்சயமாக. அடுத்ததாக நம்ம பாடலுக்கு

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ, இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: இன்றைய மலரும் நினைவுகளில் நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நேரம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு அனுபவங்களை டிஎஸ்பி குணா அவர்கள் நம்மோடு இன்று பகிர்ந்து கொண்டாங்க. சரிங்க ஐயா, உங்களுக்கு இந்த ஒரு பணியில் இத்தனை ஆண்டு காலமாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கான அங்கீகாரம் நிறையவே கிடைத்திருக்கும். அது ஒரு பெருமையான தருணமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி என்னென்ன அங்கீகாரம் எல்லாம் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா?
1: படிச்சிருந்தேன் நினைக்கிறேன். சேவை ஒழுக்கத்தின் காரணமாக சரவாக் மாநிலத்தை பிரதிநிதித்து அந்த பெஸ்ட் டிசிப்ளின் ஆபீசர் அதாவது மலேசியால எனக்கு கொடுத்து அது வந்து அங்கீகாரம் பண்ணி எனக்கு வந்து அப்போ அனிப்போமார் முன்னாள் காவல்துறை ஐஜி அவரிடம் எனக்கு மெடல் கிடைத்தது. எனது இப்பொழுதும் எனது பெயர் வந்து மலேசிய போலீஸ் மியூசியம் சரவாக்கில் இருக்கின்றது. அப்பொழுது எனக்கு நான் கோப்பராளாக இருக்கும் பொழுது மீண்டும் 1995 தான்சி ரஹீம் நோர் அப்பொழுது ஐஜி மூலியமா எனக்கு வந்து அப்பொழுது சார்ஜனாக இருந்தேன். அனுகுரா பிரிவுத்தான் சிம்மர்லாங் சிறந்த சேவைக்கான விருது கொடுத்தார்கள். 2004 எனக்கு கிடைத்தது. அப்பொழுது தான் ஸ்ரீ பக்ரி ஓமார். அதுக்கப்புறம் 2005 எனக்கு சிறந்த விசாரணை அதிகாரியாகவும் சிறந்த சேவைக்காகவும் தான் ஸ்ரீ பக்ரி ஓமார் மூலமா கிடைக்கப்பட்டேன்.
0: எப்போதுமே ஒரு தேடல்ல ஒரு ஊடல்ல ஒரு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட இருந்திருக்கீங்க.
1: அதாவது நமக்கு கொடுத்த தொழிலா இல்ல ஒரு சேவைன்றது வந்து மக்கள் சேவை மகேசன் சேவை சொல்லுவாங்க இல்லையா,
0: நிச்சயமாக
1: அது வந்து இறைவன் கொடுத்ததாக நான் எப்பொழுதும் நினைச்சு நான் செயல்படுவேன். அதே 2011-2022 எனக்கு அனுகுரா பெருமை தான் சிமர்லாங் தான் ஸ்ரீ இஸ்மாயில் ஓமர் மற்றும் தான் ஸ்ரீ ரஜரோடி மூலியமாக கிடைத்தது. நிறைய அங்கீகரிக்கப்பட்டேன். இது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காகவும் நல்ல பேரும் கிடைத்தது. சில செய்யக்கூடாத பழக்கங்கள் எனக்கு இல்லை. புகை குடிப்போதை இந்த பழக்கம் எனக்கு அதவே இல்லை. இதுக்காக மற்றவங்க நான் குறைச்சல் விரும்பவும் இல்லை. இது எனது கட்டுப்பாடு, அவ்வளவுதான் எனது கோட்பாடு.
0: சரிங்க ஐயா, இப்போ இளைஞர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த காவல்துறை அவங்கள் பார்க்கும் பார்வையா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்போ இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு காவல்துறை பற்றி?
1: காவல்துறை வந்து ஒரு சிறப்பான சேவை ஆற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாட்டின் பாதுகாப்பு வந்து ராணுவத்திடம் அடுத்து உள்நாட்டு பாதுகாப்பு காவல்துறையிடம் இருக்கின்றது. ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்தார்கள் என்றால் மக்கள் அமைதியாக வாழ்வார்கள். மக்கள் அமைதிக்காக வந்து ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் காலை இழந்து நம் வேலைக்கு போகும்பொழுது இன்று என்ன நன்மை செய்ய முடியும் என்று என்ன வேண்டுமே தவிர இன்று நமக்கு நாம் எதை செய்யக்கூடாது என்று போகக்கூடாது. ரெண்டாவது வந்து நமது இளைஞர்களுக்கு வந்து சின்ன வயதிலேயே வந்து நம்ம நல்லதை கத்துக் கொடுக்கணும். எப்போதுமே வந்து நமது ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். தாய்த்தந்தையரிடம் ஆசிரியர்கள் நம்ம கண்டிக்கிறார்கள் என்றால் காரணத்தோடு தான் கண்டிக்கிறார்களே தவிர நல்ல பிள்ளைகளை யாரும் எதுவும் ஒன்றும் சொல்ல போவதில்லை. ஒவ்வொரு குழந்தையும் வந்து நல்லவனாக கெட்டவர்களாக ஆகிறதும் தாய் தந்தையினோட வளர்ப்பு முறையும் அவர்கள் வளர்வதும் சூழ்நிலை என்று நான் நினைக்கின்றேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீவராவதும் அன்னை வளர்ப்பதில் என்று ஒரு பாடல் கூட இருக்கின்றது. அது போல நான் அதை இப்போது நினைப்பேன். அதனால வந்து இவ்வளவு பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதுன்றா படிங்க, படித்து வாழ்க்கையில உங்களுக்கு வந்து கல்விதான் ஒரு ஊன்றுகோல். நமக்கு இந்தியர்களுக்கு நமக்கு யாரும் எதையும் கூப்பிட்டு கொடுக்க போறதில்லை. அதாவது நான் எனது முன்னேற்றத்துக்கு முக்கிய காரணம் என் மனைவி. நான் திருமணமாக 1997 என் திருமணமானது. அதன் பிறகுதான் இவ்வளவு முன்னேற்றங்களும் வந்தது. என் மனைவியின் ஊன்றுகோல் இன்னொன்று வந்து ஒரு ஒரு ஆணின் வீட்டிற்கு ஒரு பெண் பின்னால் இருந்து இது இருப்பார்கள் சொல்வார்கள் இல்லையா. இது வந்து நான் இதை என் மனைவிக்கு ராதிகாவுக்காக நான் சொல்லிக் கொண்டு வைத்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நிச்சயமாக ஐயா, ரொம்ப நன்றி. இன்றைக்கு உங்களோடு பேசியதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவாக எந்த பாடலோடு உங்க நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் நினைக்கிறீங்க?
1: இந்த பாடல்களில் ஒரு கோவில் என்ற பாடலை ஒளிவு வரப்பும்படி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
0: நிச்சயமாக ஐயா, நிறைவு பாடலை கேட்கலாம். நன்றி.

0: தொடர்வது
1: ஞானச்சுடர். வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய நேயர்களே, உலகத்திலே வாழக்கூடிய நாம் வந்து ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு பொறுப்பை ஒருவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அதற்கு தகுதியானவரா என்பதை நாம் வந்து சிந்தித்து தீர்தூக்கி பார்த்து தான் அவருக்கு என்ன செய்யணும், அந்த பொறுப்பை நாம் கொடுக்கணும். இல்லை என்று சொன்னால் அதன் மூலமாக நிச்சயமாக கஷ்டத்துக்குள்ளாக, சிரமத்துக்குள்ளாக, சில நேரங்களில் சங்கடத்துக்குள்ளாகவும் ஆகிவிடும். அந்த வகையில ஒரு வியாபாரி இடத்துல சுயமா சிந்திக்க தெரியாத ஒரு முட்டாள் ஒருவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் வியாபாரியோட அவரும் வெளியூருக்கு போனார். வழியிலே இருட்டுச்சு. எனவே அங்கிருந்த ஒரு சத்திரத்துல தங்க முடிவு செய்து குதிரையை வெளியே ஒரு மரத்துல கட்டி விட்டு அந்த வேலைக்காரர் இடத்துல சொன்னாரு, இரவு முழுதும் நீ தூங்காம இந்த குதிரைய பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த வேலைக்காரர் கேட்டாரு, இரவு முழுதும் எப்படி தூங்காம இருப்பது அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட அந்த வியாபாரி இடத்துல கேட்க அந்த வியாபாரி சொன்னாரு, நீ ஏதேனும் தீர்க்க முடியாத பிரச்சனையை பற்றி சிந்தித்து கொண்டே இரு, தூக்கம் வராது உனக்கு அப்படின்னு சொல்றாரு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துல அந்த வியாபாரி இவரை சோதிக்கிறதுக்காக திரும்பி வராரு. வந்து என்ன செய்யறாருன்னு கேட்கும்போது அப்ப அவர் சொல்றாரு, நானும் தூங்கல ஜமா, வானத்துல இருக்கும் நட்சத்திரங்கள் தானாக வந்ததா அல்லது யாராவது கொண்டு வந்து போட்டார்களா அப்படின்னு சிந்தித்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னாரு. நல்லது அப்படின்னு சொல்லி வியாபாரி போயிடுறாரு. திரும்ப கொஞ்ச நேரத்துல வந்து பாக்குறாரு, எங்கடா இந்த வேலைக்காரர் தூங்கிடுவாரோ, அந்த குதிரை காணாம போச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து பார்க்கும் போது அப்புறம் அவரு ஏதோ சிந்தனையில இருக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, எஜமான், கடல்ல உப்பு தானா வந்துச்சா அல்லது யாராவது கொண்டு வந்து கொட்டினாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே வியாபாரி பாக்குற நிம்மதியா, இவர் வந்து எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாரு, பரவாயில்ல நம்ம நிம்மதியா போய் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போய் படுத்துட்டாரு. காலையில வந்து பாக்குறாரு, இப்ப என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, எஜமா, உங்க குதிரை தானா ஓடிருச்சா அல்லது யாராவது திருடிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டதுமே அந்த வியாபாரிக்கு ரொம்ப வருத்தமா போச்சான். பொறுப்பு தெரியாத ஒரு மனிதர் இடத்துல போய் கொடுத்து நம்முடைய குதிரையை வந்து காணாமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஆக இந்த கதையிலிருந்து நாம் படிக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, பொறுப்புகள் யார் தகுதியானவர்களோ அவர் இடத்துல ஒப்படைக்கணும். இஸ்லாத்துல வந்து பொறுப்புகள் என்பது ஒரு அமானிதம். நம்பிக்கைக்கு தகுதியானவர்களிடத்துல மட்டும்தான் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று, தகுதி இல்லாதவர்களிடம் அதை தருவது சமூக சீரழிவுக்கு வழிவகுக்கும். தகுதியற்றவர்களிடத்துல பொறுப்பை ஒப்படைப்பது மாபெரும் துரோகம் மற்றும் மாபெரும் பாவம் என நம்முடைய இஸ்லாம் எச்சரிக்கின்றது. ஒரு தோழர் கேட்கிறாரு, அல்லாவின் தூதரே, எனக்கு ஏதாவது பணியில் அமர்த்தக்கூடாதா அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த சாபி இடத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோள்பட்டையில தட்டி சொல்றாங்க, நீ பலவீனமானவர், அதுவோ அமானிதம், யார் அதை கையாள வேண்டிய முறையில கையாண்டு தன் மீதுள்ள கடமையை நிறைவேற்றுகிறாரோ அவரை தவிர மற்றவர்களுக்கு மறுமை நாளில் அது இழிவாகவும் கைசேதமாகவும் இருக்கும் என்று சொல்லி சொன்ன செய்தியை பார்க்கிறோம். ஒருவர் ஆட்சி பதவி அடைய போட்டி போடுகிறாருன்னு சொன்னா அதுல தனக்கு மக்களை நிர்வகிக்கின்ற பதவி பல்லாண்டு காலம் கிடைக்கணும் அப்படின்னு பேராசைப்படுறாரு. இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களுக்கு அந்த பதவி வெறி மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும், மறுமையில பயங்கரமான துன்பமாக அமைந்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஒரு பதவியை வகிப்பதாக இருந்தா அவருக்கு நிச்சயமா தகுதியும் திறமையும் இருக்க வேண்டும். தகுதி வாய்ந்தவர்களை விட்டுவிட்டு நாம உறவுக்காரர்கள் அப்படின்னு சொல்லியோ, நண்பர்கள் என்று சொல்லியோ, அல்லது வேறு காரணங்களுக்காக பொறுப்புகளை தகுதியற்றவர் இடத்துல வழங்குவதற்கின்றது, இது மார்க்கத்தில் வஞ்சகத்தன்மையாக கருதப்படுகிறது. இது சமூக சீரழிவுக்கும் அநீதிக்கும் வழிவகுக்கும் என்பதை நாம் விளக்கிக் கொள்ளணும். பெரும்பாலான மக்கள் வந்து பதவி அதிகாரம் என்ற பொருள் கொள்ளப்படுகிறது, அதாவது அதிகாரம், புகழ், செல்வம் ஆகிய காரணத்துக்காக அதிகமான மக்கள் வந்து பதவிக்காக ஆசைப்படுவாங்க. இந்த மூன்று அம்சங்களை தவறாக பயன்படுத்தும் வாய்ப்பு இருப்பதனால் தான் மக்கள் இந்த பதவிக்காக போட்டி போடக்கூடிய நிலையை ஏற்படுகிறது என்று பார்க்கின்றோம். ஆக இஸ்லாமிய மார்க்க கோட்பாட்டின்படி எந்த ஒரு பொறுப்பும் அதிகாரமும் ஆட்சி நிர்வாகம் அல்லது குடும்ப பொறுப்பும் சரி, அல்லாவினால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட அமானிதம் நம்பிக்கை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். எந்த ஒரு பொறுப்புகளை நிர்வாகம் செய்கின்ற யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு பயந்து நீதிக்கு சாட்சியாளராக இருந்து பதவி புகழ் அதிகாரம் கிடைப்பதற்காக அல்லாம மக்களை நேர்மையான முறையில நிர்வாகம் செய்வதற்கு நாம் அதை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. அந்த வகையிலே அமானிதத்தை பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுபானு தாலா நம்மை ஆக்கி இம்மை மறுமையை வெற்றி அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

இன்றைய காற்றின் மொழி அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு காற்றின் மொழியில் ஒளிபரப்பான பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதற்கு பிறகு உங்களுக்காகவே இடைவிடாத இசை, அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள்னு மினலா ஃபேமில 24 மணி நேரமும் உங்களுக்காக உங்களுக்கு துணையாக நாங்க இருக்கோம். அதனால நீங்க 24 மணி நேரமும் எங்களோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சீக்கிரமே சந்திக்கலாம்.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகே மா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: அரசியல் நிலையில நம்ம கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் நிலையில சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேன்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
2: திருத்த முடியாது.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். தொடக்கமாக 16வது ஜோஹர் சட்டமன்ற தேர்தல். இன்று 70 விழுக்காட்டினர் வாக்குகளை செலுத்துவர் என கணிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத் தலைவர் டத்து ஸ்ரீ ரம்லான் ஹருண் தெரிவித்துள்ளார். 4889 வாக்குச்சாவடிகளை உட்படுத்திய 1076 வாக்களிப்பு மையங்கள் காலை 8 மணிக்கு ஒரு சேர திறக்கப்படுகின்றன. வாக்காளர்கள் தங்களது வாக்களிப்பு மையத்தின் பகுதியையும் வாக்குச்சாவடியையும் முன்கூட்டியே அறிந்து கொள்ள அறிவுறுத்தும். தொடர்ந்து ஜோஹரின் வானிலை குறித்த தகவல். இன்று அந்த மாநிலத்தின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கணிக்கப்பட்டுள்ளது. ஜோஹோபரு, பதுபஹாட், கூலாய், முவார், பொந்தியான், தங்கா ஆகிய பகுதிகளில் காலையில் மழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை பென் மலேசியா கணித்துள்ளது. எனினும் மாலையிலும் இரவிலும் அங்கு வானிலை தெளிவாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குலுவாங், கொத்தாதங்கி, சிகமட் ஆகிய பகுதிகளில் மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மர்சிங்கில் மாலை தொடங்கி இரவு வரை இந்த வானிலை கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது நிர்வாகத்திற்கு எதிராக கெடா மந்திரி பசார் டத்துஸ்ரீ முகமது சனுசி மாட்னோரின் அரசியல் கூற்று தொடர்பில் வருத்தம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நிர்வாகத்தில் இருந்தாலும் எந்தவொரு மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என பிரதமர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மலேசியர்கள் அனைவருக்கும் முன்னுரிமை அளிப்பது தமது கடமை என்றார் அவர். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஹார்மோஸ் நீரினை கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு தொடர்பான கலந்தாய்விற்காக ஒமான் செல்கிறார். கடந்த 2 மாதங்களாக ஒமானுடன் நடைபெற்று வரும் கலந்தாய்வுகளின் தொடர்ச்சியாக இந்த சந்திப்பு நடைபெறுவதாக ஈரான் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மேற்கு மாநிலங்களில் வார இறுதியில் கடுமையான வெப்ப அலை வீசும் என தேசிய வானிலை சேவை எச்சரித்துள்ளது. வெப்ப குவிமண்டலம் காரணமாக சில பகுதிகளில் வெப்பநிலை 43 °C வரை உயரக்கூடும். பகலிலும் இரவிலும் வழக்கத்திற்கு மாறான வெப்பம் நீடிப்பதால் மக்களின் உடல்நலத்திற்கு கடும் பாதிப்பு ஏற்படும் இடர் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலக கிண்ண கட்பந்து அதன் 2வது காலிறுதி சுற்றில் பெல்ஜியம் அணியை 1-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அரையிறுதியில் ஸ்பெயின் 2 முறை உலக கிண்ணத்தை வென்றுள்ள பிரான்சுடன் பொருதும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: நிறம் காலைமணி 6:03 தொடர்வது டீன் ஸ்வை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து, மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை.

நேயர்களே, மக்கள் பிறரிடம் விரும்பும் பண்புகளில் உபகாரமும் ஒன்று. ஒரு மனிதன் தன் சகோதரனிடம் அவன் அறிந்தவனாக இருந்தாலும் சரி, இல்லாவிடினும் சரி, உபகார சிந்தனையுடன் நடந்து கொள்வது இருவருக்கும் இணைப்பை ஏற்படுத்திவிடுகிறது. அந்த உபகாரம் அவர் நேரடியாக உடன் இருந்தால்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. தனது சகோதரனுக்கு நலனை நாடுவதே உபகாரம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மார்க்கம் என்பது பிறர் நலம் பேணுவதுதான். நாங்கள் கேட்டோம், அல்லாஹுவின் தூதரே யாருக்கு என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவுக்கும் அவனது வேதத்திற்கும் அவனது தூதருக்கும் முஸ்லிம்களின் தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என பதிலளித்தார்கள். நூல் ஆதாரம் முஸ்லிம்.

நேர்களே, அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள். அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்காதீர்கள். தாய் தந்தையருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டிலுள்ள உறவினர்களுக்கும் உறவில்லாத அண்டை வீட்டாருக்கும் தொழிலில் பிரயாணத்தில் நண்பராக இருப்போருக்கும் வழிப்போக்கர்களுக்கும் உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கிய அடிமைகளுக்கும் உபகாரம் செய்யுங்கள் என அல்லாஹ் அல் குர்ஆன் சூரத்து நிசா வசன 36 இவ்வாறு கூறியுள்ளார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனக்கு விரும்புவதையே தனது சகோதரனுக்கும் விரும்பாதவரை உங்களில் யாரும் ஈமான் கொண்டவராக மாட்டார். நூல் ஆதாரம் புகாரி மற்றும் முஸ்லிம்.

நேர்களே, நாம் செய்யக்கூடிய உபகாரம் பாகுபாடு அற்றதாக இருக்க வேண்டும். நாம் உபகாரம் செய்ய வேண்டிய முதல் மனிதர்கள் நம் குடும்பத்தவரும் உறவினரும் தான். நம்மில் பலர் இதை பொருட்படுத்துவதில்லை. எனவேதான் நம்மில் பலரின் குடும்பத்தினரும் உறவினரும் நம்மை வெறுப்பதை காண்கிறோம். சில சமயங்களில் உபகாரம் செய்வதை விட வெறுப்பில் அடிப்படை உரிமைகளை கூட நிறைவேற்றாமல் குறைவைத்து விடுகிறோம். எதிர்பாராத நேரத்தில் பெற்றோர், மனைவி, மக்கள், உறவினரிடமிருந்து தாக்குதல்கள் வரும். அதை எதிர்கொண்டு அவர்களின் உள்ளத்தை கவர்வதில்தான் மகிழ்ச்சியுள்ளது.

நேர்களே, உபகாரம் என்பது ஆழமான, உணர்த்த முடியாத மௌனமான உணர்வாகும். அது தன்னலமற்ற மேன்மை பண்பில் கட்டுப்பட்டது. பணிவுள்ள மக்கள் உறக்க பேச மாட்டார்கள். எப்பொழுதும் அடக்கத்துடன் அமைதியாய் பிறரின் நலம் பேணி நடப்பார்கள். உபகார சிந்தனை அண்டை வீட்டினருக்கும் செய்யப்பட வேண்டும். உண்மையான மனிதன் தனது வீட்டின் சமையல் அறையிலிருந்து உணவின் மனம் வெளியேறும் போதெல்லாம் சிரமத்திலும் வறுமையிலும் வாடிக்கொண்டிருக்கும் தனது அண்டை வீட்டாரை நினைவில் கொள்வார். அவர்களில் சிறுவர்களும் ஆதரவற்றவர்களும் வறியவர்களும் முதியவர்களும் இருப்பார்கள் தானே. உள்ளத்தால் நம்மை விட்டும் தூரமாகிவிட்ட மனிதனுக்கும் உபகாரம் செய். என்றாவது ஒரு நாள் உன் உபகாரத்திற்கு அவன் அடிமைப்பட்டு போவான் என்கிறது அரபு கவிதை ஒன்று. சக மனிதனுக்கு உபகாரம் செய்வதில் பிறர் குறைகளை மறந்து மன்னித்து விடுவதும், அவர் சத்திய பாதையில் இருந்தால் உதவி செய்வதும், இல்லையேல் அவரை நல்வழிப்படுத்துவதும் அடங்கும். மேலும் அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். உபகாரத்தின் வெளிப்பாடாக சக மனிதனை காணும்போது நலம் விசாரிப்பது, துன்பத்தின் போது ஆறுதல் கூறுவது, அவரது சந்தோஷத்தில் நாமும் பங்கு பெறுவது போன்றவைகளில் நாமும் ஈடுபட வேண்டும். ஆக நேர்களே, நாமும் உபகாரம் செய்வோம், பிறர் நலம் பேணுவோம்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

அன்பு வணக்கம் நேர்களே, சனிக்கிழமை மற்றும் ஒரு வணக்கம் மின்னலில் நாம் இணைகின்றோம். வாழ்க்கை நமக்கு எதை கொடுத்தது என்பதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க, அதை வைத்து நாம என்ன உருவாக்குகின்றோம் என்பதுதான் நம்முடைய அடையாளம். அந்த அடையாளத்தை தொடர்ந்து உருவாக்கும் ஒரு நல்ல இனிய நாளாக இன்றைய சனிக்கிழமை அமைய மின்னலின் வாழ்த்து. திருவள்ளுவர் ஆண்டு 1057, பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 27ஆம் நாள், 2026 ஜூலை 11 சனிக்கிழமை இன்று. வணக்கம் மின்னலில் உங்களோடு இணைகின்றேன், உங்கள் நான் ரேசா லசாரு.

ஆயிரம் ஆயிரம் வேலைகள் இருந்து அவ்வளோ அசதியாக அலுப்பாக இருந்தாலும் கூட ஆனந்தமா வீட்டுக்கு போய் அங்குள்ள ஒரு சூழலை பார்க்கும்போது அதுல இருக்கிற மன திருப்தி ஓய்வு இருக்கு தெரியுங்களா, அது வேற எங்கேயுமே கிடைக்காது. அதனாலதான் எப்போதுமே வந்து நம்முடைய வீடு இல்லம் ஆனந்தமா இருக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம். அதனால எப்போதுமே அது அந்த சூழல்ல இருக்கிறது நாம தான் உறுதிப்படுத்தணும். சோர்வு இருக்கிறதுலாம் சகஜம் தான், ஆனா அந்த சோர்வு உடனடியாக கலைந்து மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய பங்கு ரொம்ப முக்கியம். சரி வாங்க, இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். அமைச்சர் ஃபாமி டத்தோ ஸ்ரீ ஆனா இதை பற்றிய செய்தி வெளிவந்திருக்கின்றது. பினாங்கு மாநில ஆளுநர் துன் ரம்லிங்கா தலிப்பின் 85வது பிறந்த தினத்தை முன்னிட்டு விருது பெறுவோர் பட்டியலில் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாசில் அவருடைய பெயர் முதலிடத்தில் இருக்கின்றது. அவரும் இந்த டத்தோஸ்ரீயை பெறுகின்றார், இந்த அங்கீகாரத்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்து சொல்லலாம் நம்முடைய டத்தோஸ்ரீக்கு. அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி, லிங்டோங் 24 ஜாம் இதுக்கு முதலாளிகள் பதிவு செய்திருக்காங்க. இதை பற்றிய செய்தி தான், சொக்ஸோ எனப்படும் சமூக பாதுகாப்பு இயக்கம் அறிமுகம் செய்திருக்கும் லிண்டோங் 24 ஜாம் எனப்படும் 24 மணி நேர பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஜூலை 9 தேதி வரைக்குமே 2,07,000 முதலாளிகள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர் என்று சொக்ஸோ குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது அஸ்மான் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் வாயிலாக இந்த திட்டத்தில் ஜூலை 9 வரையில் ஏறத்தாழ 2.27 மில்லியன் தொழிலாளர்கள் இடம்பெற்றிருக்கிறார். மற்றும் ஒரு செய்தி, துன் மகாதிற்கு 101 வயது நிறைவு. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வாழ்த்தினார், மக்களின் வாழ்த்துக்களும் குவிந்தன. இதோடு நிறைய செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. சரி, உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய அதிகாரப்படியான ஒளிபரப்பு RTM, நீங்க RTM கிளிக் வாயிலாகவும் இதை பார்க்கலாம். சற்று முன்பதாக நடந்து முடிந்த காலிறுதி சுற்றில் ஸ்பெயின் அணி பெல்ஜியம் அணியை 2-1 என்ற கோல் எண்ணிக்கையில் வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றது. அரையிறுதி சுற்று உண்மையிலேயே பலத்த போட்டியாக தான் இருக்க போகுது. ஏன் சொல்லுங்க, பிரான்சும் ஸ்பெயினும் சந்தித்து விளையாட போகின்றது, பார்க்கலாம் இரண்டு அணிகளும் பலம் பொருந்திய அணிகளாக இருக்குமா, இன் வெற்றி யார் பக்கம், யார் வந்து இறுதி சுற்றுக்கு தகுதி பெற போறாங்க, பிரான்சா ஸ்பெயினா, பொறுத்திருந்து பார்க்கலாம்.

0: 16வது ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு காலை 8 மணிக்கு அதிகாரப்படியாக தொடங்குகிறது. மலேசிய தாய்லாந்து புதிய தடம் இன்று முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். தொடக்கமாக 16வது ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் இன்று 70 விழுக்காட்டினர் வாக்குகளை செலுத்துவர் என தேர்தல் ஆணையம் SPR கணித்துள்ளது. பரப்புரை காலகட்டம் முழுவதும் கிடைத்த வரவேற்பை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு கணிக்கப்பட்டுள்ளதாக SPR தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹருண் தெரிவித்துள்ளார். வாக்காளர்களாக தங்களது கடமையை நிறைவேற்றுவதில் பொதுமக்கள் அதிக ஈடுபாட்டை வெளிப்படுத்தியுள்ளனர் என்றார் அவர். 4889 வாக்குச்சாவடிகளை உட்படுத்திய 1076 வாக்களிப்பு மையங்கள் காலை 8 மணிக்கு ஒரு சேர திறக்கப்படுகின்றன. பின்னர் காலை 11 மணி தொடங்கி மாலை 6 மணி வரை கட்டங்கட்டமாக மூடப்படும். வாக்காளர்கள் தங்களது வாக்களிப்பு மையத்தின் பகுதியையும் வாக்குச்சாவடியையும் முன்கூட்டியே அறிந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வாக்களிப்பு சீராக நடைபெற இது உதவும் என்றார் அவர். தொடர்ந்து ஜோஹரின் வானிலை குறித்த தகவல். இன்று அந்த மாநிலத்தின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கணிக்கப்பட்டுள்ளது. ஜோஹோபரு, பதுபஹாட், குலாய், முவார், பொந்தியான், தங்கா ஆகிய பகுதிகளில் காலையில் மழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா கணித்துள்ளது. எனினும் மாலையிலும் இரவிலும் அங்கு வானிலை தெளிவாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குலுவாங், கொத்தாத்திங்கி, செகமட் ஆகிய பகுதிகளில் மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மர்சிங்கில் மாலை தொடங்கி இரவு வரை இந்த வானிலை கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜோஹர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பதற்காக திரும்பும் பயனர்களின் தேவைக்காக KTMB நிறுவனம் நேற்று தொடங்கி நாளை வரை கூடுதலாக 36 ETS மின்சார ரயில் சேவைகளை வழங்கியுள்ளது. கேஆர் சென்ட்ரலிலிருந்து JB சென்ட்ரலையும் JB சென்ட்ரலிலிருந்து குமாஸ் வரைக்குமான தடத்தை இது உள்ளடக்கியுள்ளதாக தலைமை நிர்வாக அதிகாரி டத்து அஸ்ரன்சா அல் பக்ரி தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த காலகட்டத்தில் குமாஸ், JB சென்ட்ரல், குமாஸ் தளத்திற்கான பயணச்சீட்டுக்கு 30 விழுக்காடு கட்டண கழிவு செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கேஆர் சென்ட்ரலிலிருந்து JB சென்ட்ரல் வரைக்குமான பயணச்சீட்டுகள் 95 விழுக்காடு விற்பனையாகியுள்ளன. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது நிர்வாகத்திற்கு எதிரான கடா மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ முகமது சனுசி மாட்னோரின் அரசியல் கூற்று தொடர்பில் வருத்தம் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த மக்களின் நலனுக்காக கூட்டரசு அரசாங்கம் கடா மேம்பாட்டு திட்டத்தில் தீவிரம் காட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியின் நிர்வாகத்தில் இருந்தாலும் எந்த ஒரு மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என பிரதமர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மலேசியர்கள் அனைவருக்கும் முன்னுரிமை அளிப்பது தமது கடமை என்றார். முன்னதாக முகமது சனுசி நாட்டை ஆளும் அதிகாரத்தை பெற்ற பின் அனைத்து மாநிலங்களும் கூட்டரசு அரசாங்கத்தை சார்ந்திருப்பதாக பிரதமர் கருதுவதாக கூறியிருந்தார். இவ்வேளை கடா புக்கிக் கயுஹித்தாமில் உள்ள சுங்க குடிநுழைவு தனிமைப்படுத்தல் பாதுகாப்பு மையம் ICQSயும் தாய்லாந்து ஜடோவின் குடிநுழைவு சுங்க தனிமைப்படுத்தும் வளாகம் CIQவையும் இணைக்கும் புதிய தடம் இருவழி பொருளாதார முன்னேற்றத்திற்கு உந்துதலாக அமையும் இவ்வாறு பிரதமரும் நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இருவழி உறவில் முக்கிய அங்கமாக அந்த முனைப்பு அமைந்துள்ளதாக கூறிய அவர் அது வணிக நடவடிக்கைகளையும் பொருளாதார ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் என்றார். முன்னதாக நேற்று டாக்டர் ஸ்ரீ அன்வாரும் தாய்லாந்து பிரதமர் அனுதின் சான்விராகூலும் அந்த தடத்தை அதிகாரப்படியாக திறந்து வைத்தனர். வட மலேசியாவையும் தென் தாய்லாந்தையும் உட்படுத்திய சிறப்பு பொருளாதார எல்லை மண்டலத்தை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அது உள்ளது. இன்று காலை 6 மணிக்கு அந்த புதிய தடம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும். இதனிடையே மலேசியாவும் தாய்லாந்தும் குடிநுழைவு, சுங்க, கடலுணவு, வணிகம் ஆகிய நிலுவையில் உள்ள சிக்கல்களுக்கான தீர்வை துரிதப்படுத்த இணக்கம் கண்டுள்ளதாக நத்துஸ்ரீ அன்பா தெரிவித்துள்ளார். எல்லையில் சீரான நடவடிக்கைக்கு தாமதம் குறைக்கப்படுவதோடு குடிநுழைவு சுங்க முறைகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதுபோக 2027க்குள் இருவழி வணிகத்தை 30 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்த இரு நாடுகளும் இலக்கு நிர்ணயித்துள்ளன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஹோர்மோஸ் நீரினை கப்பல் போக்குவரத்துக்கு பாதுகாப்பு தொடர்பான கலந்தாய்விற்காக ஒமான் செல்கிறார். கடந்த 2 மாதங்களாக ஒமானுடன் நடைபெற்று வரும் கலந்தாய்வுகளின் தொடர்ச்சியாக இந்த சந்திப்பு நடைபெறுவதாக ஈரான் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. உலகின் எண்ணெய் திரவ எரிவாயு ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹோர்மோஸ் நீரினை தொடர்பான கட்டுப்பாடு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான முக்கிய முரண்பாடாக இருந்து வருகிறது. அந்த நீர்வழியை கட்டுப்படுத்தும் உரிமையும் அதை பயன்படுத்தும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்கும் திட்டமும் ஈரானின் நிலைப்பாடாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா வட்டாரத்தில் பாதுகாப்பின்மை, இஸ்ரேலின் கட்டுப்பாடுகள், நிதி பற்றாக்குறை காரணமாக மனிதநேய உதவி நடவடிக்கைகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் வான்வழி தாக்குதல்கள், இடம்பெயர்வு, தீ விபத்துகள், கழிவுநீர் வெள்ளம் உள்ளிட்ட 11 சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட 970க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கூடாரங்கள், உணவுகள், போர்வைகள், இன்றியமையா பொருட்கள் வழங்கப்பட்டதாக ஐநா கூறியது. மேலும் காசாவின் 2.1 மில்லியன் மக்களுள் பெரும்பாலோர் நீண்டகால இடம்பெயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு தொடர்ந்து உதவிகள் வழங்கப்படுவதாகவும் அந்த உலக அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவின் மேற்கு மாநிலங்களில் வார இறுதியில் கடுமையான வெப்ப அலை வீசும் என தேசிய வானிலை சேவை மையம் எச்சரித்துள்ளது. வெப்ப குவிமண்டலம் காரணமாக சில பகுதிகளில் வெப்பநிலை 43 செல்சியஸ் வரை உயரக்கூடும். பகலிலும் இரவிலும் வழக்கத்திற்கு மாறான வெப்பம் நீடிப்பதால் மக்களின் உடல் நலத்திற்கு கடும் பாதிப்பு ஏற்படும் இடர் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வறட்சி, பலத்த காற்று காரணமாக வாஷிங்டன், ஒரேகன், ஐடஹோ, மொன்டானா, ஒயோமிங் மாநிலங்களில் காட்டு தீ ஆபத்து அதிகரித்துள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸும் அவரது மனைவி ராணி கமிலாவும் மகன் இளவரசர் ஹாரியையும் அவரது குடும்பத்தினரையும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு நேரில் சந்தித்ததாக பிரிட்டிஷ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இங்கிலாந்து ஐக்ராஃப் மாளிகையில் அந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. காயமடைந்த முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான நிகழ்ச்சிக்காக ஹாரி, மனைவி மேகன், மகன் ஆர்ச்சி, மகள் லீலி பேட்டுடன் பிரிட்டன் சென்றிருந்தார். இதனிடையே பிரிட்டனின் டெய்லி மெயில் நாளிதழுக்கு எதிராக தனி உரிமை மீறல் தொடர்பான வழக்கில் ஹாரி உள்ளிட்ட மனுதாரர்கள் தோல்வியடைந்துள்ளதுடன் இந்த விவகாரம் அரச குடும்பத்துடனான உறவை மேலும் பதற்றமடைய செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கிண்ண கட்பந்து அதன் 2வது காலிறுதி சுற்றில் பெல்ஜியம் அணியை 1-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸ் அரங்கில் அதிகாலை 3 மணிக்கு அவ்வாட்டம் தொடங்கிய நிலையில் ஆட்டம் தொடங்கிய 31வது நிமிடத்தில் ஸ்பெயின் ஆட்டக்காரர் ஃபெப்ரியன் ரூயிஸ் அணிக்கான முதல் கோலை புகுத்தி அணியை முன்னிலைப்படுத்தினார். ஆட்டத்தின் 41வது நிமிடத்தில் பெல்ஜியம் ஆட்டக்காரர் சார்ஸ் டே கெட்டரே கோல் புகுத்தி ஆட்டத்தை சமநிலைப்படுத்தினார். 88வது நிமிடத்தில் மிக்கல் மெரினோ புகுத்திய கோல் ஸ்பெயினின் அரையிறுதி வாய்ப்பை உறுதிப்படுத்தியது. அரையிறுதியில் ஸ்பெயின் 2 முறை உலக கிண்ணத்தை வென்றுள்ள பிரான்சுடன் பொருதும். 16வது ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு காலை 8 மணிக்கு அதிகாரப்படியாக தொடங்குகிறது. மலேசிய தாய்லாந்து புதிய தடம் இன்று முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 1909 இன்றைய நாளில் நெகிரிசபிலான் குவாலாபிலாவில் அமைந்துள்ள செரிமனாந்தி பழைய அரண்மனை மலேசியாவில் மரத்தால் ஆன மிக உயர்ந்த அரண்மனையாக மலேசிய சாதனை புத்தகம் MBOR ஆல் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த அங்கீகார சான்றிதழை MBOR நிர்வாக இயக்குனர் டத்தோ டெனி உய் நெகிரிசபிலான் ஆட்சியாளர் துவங்கு முஹ்ரிஸ் துவங்கு மூனாவிடம் வழங்கினார். இதே நிகழ்ச்சி 2009 அடாட்பர்பாத்தி விழா மற்றும் செரிமனாந்தி பழைய அரண்மனை நூற்றாண்டு விழா ஆகியவற்றின் போது நடைபெற்றது. ஆணிகளை பயன்படுத்தாமல் மரத்தாலான இணைப்புகளை பயன்படுத்தி கட்டப்பட்டிருப்பது இந்த அரண்மனையின் சிறப்பாகும். 4 மாடிகளை கொண்ட இந்த அரண்மனை 1902 கட்ட தொடங்கப்பட்டு 1908 கட்டி முடிக்கப்பட்டது. இதன் கட்டுமானத்தில் ஜெலுபு புக்கிட் பொருகாய் பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட 67 அடி நீள 99 செங்கால் மரத்தூண்கள் பயன்படுத்தப்பட்டன.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

சனிக்கிழமை இன்று ஜொஹோர் மாநில தேர்தல் நடைபெறுகின்றது. உங்கள் மக்களாட்சி கடமையை மறவாதீர்கள். நல்லாட்சிக்கு வாக்களியுங்கள். வாக்களிக்க செல்பவர்கள் கட்டாயம் உங்களுக்கு தெரியும், அடையாள அட்டையை கூடவே எடுத்து செல்ல மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்குச்சாவடிகள் எங்கே இருக்கின்றன அப்படின்றது முன்கூட்டியே கொஞ்சம் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். 61.2 விழுக்காட்டினர் மலாய்க்காரர்கள், 31.8 விழுக்காட்டினர் சீனர்கள், 6.5 விழுக்காட்டினர் இந்தியர்கள், 0.5 விழுக்காட்டினர் மற்றவர். 56 சட்டமன்ற தொகுதிகளில் 172 வேட்பாளர்கள் இந்த முறை போட்டியிடுகின்றனர். ஜொஹோர் வாக்காளர் மொத்தமாக 2.73 மில்லியன் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர். எனவே மறவாதீர்கள், உங்களுடைய மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுங்கள்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
2: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: எழுத்தின் ஏமாற்றம். இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றி இருக்கும்?
1: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடகு வைத்தான்.
0: ஏமாற்றப்பட்டது யார்?
1: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது.
0: அந்த பிம்பம் யாருடையது?
2: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
0: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. இன்று 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம். கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: வாரம்.
1: செயலுக்கு ஏற்றவாறே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார் என்ற செய்தியை இந்த குரல் மிகவும் தெளிவாக நமக்கு விளக்கமளிக்கின்றது.
2: மரணத்துக்கு அஞ்சாது இருப்பது அவர்கள் மேற்கொண்ட துறவு வாழ்க்கையின் குறிக்கோள்களில் தலையாயது.
0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
3: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
4: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
3: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயே மயங்குகிறாய்.
4: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
5: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
4: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் ஃபிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: ஃபிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வார இறுதி நாட்கள் அப்படின்னு சொல்லும் போது வீட்டை சுத்தப்படுத்துவது, சுற்றுச்சூழல், பொதுவாக அந்த காலகட்டத்தில கொத்தும் குரோயும் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் இருந்தது. இப்போ என்ன செய்யறது, பட்டணத்துக்கு வந்து விட்ட பிறகு வேலை, வீடு, ஓய்வு அப்படின்னு சொல்லும் போது வார இறுதி நாட்கள்ல ஓய்வு எடுக்கிறோம். ஆனாலுமே நம் சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்கின்றதா அப்படின்றத கொஞ்சம் நாம உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஆமாங்க, இப்போ இந்த டெங்கு காய்ச்சல் இருக்கு இல்லையா, மலேசியாவில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு 34.8 விழுக்காடு அதிரடியாக உயர்ந்திருக்கின்றது. இதனால் மரணங்களின் எண்ணிக்கையும் 79 விழுக்காடு அதிகரித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கின்றது, வருத்தத்தை அளிக்கின்றது. டெங்கி அப்படின்னா தெரியும்ல, ஈடிஸ் கொசுக்கள். இந்த மழை காலங்களில் நம்ம சுற்றுப்புறம் நம்ம பார்த்துக்கணும், எங்கெல்லாம் வந்து தண்ணீர் தேங்கி இருக்குமோ அந்த இடங்கள்லாம் நம்ம வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த டயர்கள், காலி டப்பாக்கள், எங்கெல்லாம் தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றதோ அதையெல்லாம் நன்கு தூய்மைப்படுத்தி முடிந்தாலும் அதை அப்புறப்படுத்திவிட்டால் நல்லது. கொஞ்சம் பாருங்க உங்க சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு. இன்று சனிக்கிழமை வீட்டில் இருக்கீங்க, ஓய்வா இருக்கீங்கன்னா காலை நேரத்தில் போய் பாருங்க, அந்த மாதிரி எங்காவது தண்ணீர் தேங்கி இருக்கா இல்லையா என்று. சில நேரங்களில் அலட்சியமாக இருக்கிறது பாருங்க, ஆபத்தான விளைவுகளை, உயிருக்கு ஆபத்தான ஒரு விளைவுகளை கூட கொண்டு செல்ல நேருகின்றது. ஒரு அன்பான நினைவூட்டம்.

0: அதே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: ஒரு குட்டி கதை கேட்டா அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
5: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றி இருக்கும்?
6: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடக வைத்தான்.
5: ஏமாற்றப்பட்டது யார்?
6: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது.
5: அந்த பிம்பம் யாருடையது?
6: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
5: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. இன்று 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.
7: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

வணக்கம். இந்நிலையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்று ஜோஹோர் மாநில தேர்தல். இடி முழக்கத்துடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. காலை வேளையில் ஜோஹோர் பாரு, பத் பஹாட், குலாய், மூவார், புந்தியான் மற்றும் தங்கா ஆகிய பகுதிகளில் மழை பெய்யும். எனினும் மாலை வேளையில் இந்த 6 மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடையில் குலாங், கொதாதிங்கி மற்றும் சஹமான் ஆகிய பகுதிகளில் பிற்பகலில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே சமயம் மர்சிங் பகுதிகளில் பிற்பகல் முதல் இரவு வரை இதே போன்ற வானிலையால் பாதிக்கப்படலாம் என கணிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் மறந்துடாதீங்க, ஜோஹோர் மாநில தேர்தல், உங்கள் மக்களாட்சி கடமையை மறவாதீர்கள். நல்லாட்சிக்கு வாக்களியுங்கள். வீட்டை விட்டு வெளியே செய்யும் போது கையில கூட எடுத்து செல்லவும் மறந்துடாதீங்க. வாக்களிக்க செல்பவர்கள் அடையாள அட்டையும் மறவாமல் எடுத்து செல்லுங்கள். உங்களுடைய மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுங்கள்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாவதா அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
1: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.